0: அனைத்துலக கடல்துறை அமைப்பு அதனை செய்யும். ஈரான், ஒமான், அமெரிக்கா, ஏனைய கரையோர பிரதேசங்கள் ஆகியவற்றோடு இணைந்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக அமைப்பின் தலைமைச் செயலாளர் அர்சீனியோ டொமிங்குவெஸ் கூறினார். மாலுமிகளை வெளியேற்ற தேவையான அனைத்து பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் பெற்றுவிட்டதாக அவர் சொன்னார். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ருபியோ ஈரான் ஹார்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப் போவதாக கூறியிருந்தது. அந்த முக்கிய வர்த்தக பாதையின் நிர்வாகத்தை ஆராய்ந்து சேவைகளுக்கான கட்டணத்தை பரிசீலிக்கப் போவதாக ஈரானும் ஒமானும் கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்தன. வாஷிங்டன் அத்தகைய நடவடிக்கையை எதிர்க்கும் என்று திரு ரூபியோ சொன்னார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் உலக சவால்களை சேர்த்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆப்பிரிக்காவில் பரவும் இபோலா நோய், AI தொழில்நுட்ப வளர்ச்சி, உலக எரிசக்தி விநியோகம், உணவு பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளிட்டவற்றை அவர் குறிப்பிட்டு சொன்னார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் பாதுகாப்பு மாநாட்டில் திரு வாங் இ பேசினார். அமைப்பு தன்னிச்சையான போக்கையும் தன்னை பேணித்தனத்தையும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் தனது துருப்புகளை திட்டமிட்டு மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சிக் குழு தலைவர் நயீம் காசிம் கேட்டுக்கொண்டுள்ளார். தென் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச்சூடு சண்டை நிறுத்தத்தை மீறிய செயல் என்று குழு கூறியிருக்கிறது. இருதரப்பும் வெள்ளிக்கிழமை சண்டை நிறுத்தம் செய்து கொண்டன. பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை ஹிஸ்புல்லா சாடியது. அதில் இருவர் மாண்டனர், மேலும் சிலர் காயமுற்றனர். தனது படைவீரர்களுக்கு அருகில் ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது. அந்த மிரட்டலை அகற்ற தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் சொன்னது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லட்னிக் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் இயந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்துவதாக கூறியுள்ளார். சீன அரசாங்க மானியத்தில் உருவாக்கப்பட்ட கருவிகளை அவர் குறிப்பிட்டு சொன்னார். பரிசீலனை முடிவடைந்தவுடன் வர்த்தக அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர். அத்தகைய கருவிகள் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட திரு லட்னிக் அவை ஆயுதங்களாக இருக்கலாம் என்றார். கம்போடிய மோசடி கும்பல் பிரின்ஸ் குரூப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சீன நாட்டவர் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டுள்ளது. 44 வயது ஹூ சியாவேயும் 38 வயது சுய் வென் ரன்னும் நல்ல பணத்தை கள்ளப்பணமாக்கிய குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது. சென்ற ஆண்டு அக்டோபரில் காவல்துறை தனது விசாரணையை தொடங்குவதற்கு முன்னரே இருவரும் சிங்கப்பூரை விட்டு வெளியேறினர். ஹூவின் வங்கிக் கணக்குகளையும் சிங்கப்பூரில் உள்ள அவரின் சொத்துக்களையும் முடக்கியிருப்பதாக காவல்துறை சொன்னது. ஈரானிய கார்பந்து அணிக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது. ஆட்டத்துக்கு 2 நாள் முன்னதாக அவர்களை அமெரிக்காவுக்குள் அனுமதிக்க அது வகை செய்யும். இதற்கு முன் அவர்கள் ஆட்டத்துக்கு முதல் நாள் அங்கு செல்வதற்கு மட்டுமே அனுமதி இருந்தது. இதற்கிடையே வெற்றி பெறும் அணிக்கு உலகக்கிண்ண கோப்பையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழங்குவார் என்று ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபன்டினோ கூறியுள்ளார். ஜூலை 19 தேதி நியூயார்க் நகரின் நியூஜெர்சி விளையாட்டரங்கில் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. போர்ச்சுகலும் உஸ்பெகிஸ்தானும் சந்தித்த ஆட்டத்தில் போர்ச்சுகல் அபாரமாக ஆடி 5 கோல்களை அடித்தது. அவற்றுள் 2 கோல்களை நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புகுத்தினார். இது அவர் கலந்து கொள்ளும் 6வது உலகக்கிண்ணம். 6 உலகக்கிண்ண போட்டிகளில் கோல் அடித்த முதல் கார்பந்து விளையாட்டாளர் எனும் பெருமை அவரை சேரும். இங்கிலாந்தும் கானாவும் மோதிய ஆட்டம் கோல் ஏதுமின்றி சமநிலையில் முடிந்தது. பெனமாவும் குரோயேஷியாவும் பொருதும் ஆட்டம் காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதற்பாதை நிறைவடைந்த நிலையில் கோல் ஏதும் இல்லை. காலை 10 மணிக்கு கொலம்பியாவும் காங்கோ குடியரசும் களமிறங்கும்.
1: சொல்லும் பொருளும்.
0: டிசப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம். விளையாட்டில் பிடித்த அணி வெற்றியை தவறவிட்டால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைவர். டிசப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
5: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலனு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
6: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட் டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
9: ஆமா, வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷனுக்கு போனேன். உயில்கள், உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
8: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே போறேன்.
10: வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷன், உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294 9602 அல்லது 6294 9603.
11: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
12: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: சும்மா தர்பார் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அனிருத்தோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் அந்த பாடல பாடிருந்தாங்க. நான் ரவிஜி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா வரப்போறேன். காரணம், எதிரொலி குழுவினர் நம்மோட மீண்டும் இணையறாங்க. உங்களுக்கே தெரியும், புதன்கிழமைகள்ல அவங்க பல சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க வந்துருவாங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க பேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். வானிலை நிலவரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும், சிங்கப்பூர் முழுவதும் இப்ப மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இது அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குன்னு வானிலை ஆய்வகத்தார் தெரிவிச்சிருக்காங்க.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 71 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: 8:13 ஆகிவிட்டது. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. ஃபிஃபா உலக கணக்காற்பந்து போட்டிகள் 2026 தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பனமாவுக்கும் குரேஷாவுக்கும் இடையிலான ஆட்டம் 55 நிமிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. தற்போதைய நிலவரம் பனமா 0 குரேஷா 1. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குரேஷாவுக்கு ஒரு கோல் வந்திருக்குது. இந்த ஆட்டத்தின் நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒலி 968 நீங்க இணைந்தீங்க. சரி, இப்ப நான் வந்து வானொலியில் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக் லைவ் இருக்கேன். நான் சொன்னது போல அதுக்கு காரணம் இந்த வாரமும் எதிரொலி குழுவினர் நம்மோட இணையறாங்க. வணக்கம் ஸ்ரீ.
1: வணக்கம். வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஸ்ரீயோட சிறப்பு விருந்தினர் தேவன் இருக்காரு. வணக்கம் தேவன்.
2: வணக்கம்.
0: சரி, இருவருமே இன்று எதை பத்தி பேச போறாங்கன்னா, இளையர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு திட்டங்கள், இதை பத்தி தான் இன்று இரவு இடம்பெற போற, குறிப்பா 9:30 இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சி தாங்கி வரப்போகுது தகவல்களை. சரி, இன்று இரவு நாம அந்த நிகழ்ச்சிக்கு என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஏன் இப்படி ஒரு தலைப்பு எடுத்தீங்க? ஸ்ரீ, நீங்க முதல்ல ஆரம்பிங்களா?
1: ஓகே. சமீபத்தில் வந்து ஒரு சிறுமி மேகன் கங் அப்படின்னு நினைக்கிறேன், யா மேகன் கங், அவங்க அந்த குழந்தை வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க அரசாங்கம் வந்து. தி ஆர் கமிங் வெரி ஹார்ட் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, சரி இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, மக்களுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம், என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன அவென்யூஸ் இருக்குது, எப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உதவியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு இந்த பயணத்தை ஆரம்பித்தோம்.
0: ஒரு விழிப்பு கொடுக்கணும், அதே நேரத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் சமுதாயத்தில் நடக்கும் போது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையா நமக்கு இருக்கு இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: சரி தேவன், உங்க பக்கமா நான் வர விரும்புறேன்,
2: சொல்லுங்க.
0: இப்போ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே அவங்க அமைதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா? அதை பத்தி சொல்லுங்களேன் உங்க அனுபவத்துல.
2: ஸோ பொதுவாகவே வந்து பிள்ளைகள் வந்து அமைதியா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சைல்ட் அபியூஸ் நடக்கும் போது அவங்க வந்து குவாய்டா இருக்கிறது மட்டும் இல்லை, சில நேரத்தில் வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதாவது வந்து நடத்தையில வந்து சடன் கன்சிஸ்டன்ட் சேஞ்சஸ் வந்து வர அதிக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து எப்போதோ ஓடி ஆடி விளையாடு பிள்ளைகளா இருக்கலாம், ஆனா வந்து இந்த சால் அபியூஸ்க்கு அப்புறம் அவங்க குவாய்டன் ஆகலாம், இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அதிக அளவில் வந்து டென்ஷன் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது என்ன நம்ம யோசிக்கணும்னா, அந்த சடன் சேஞ்சஸ் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட யூஷுவல் பிஹேவியர்லேருந்து ஒரு மாறுபட்ட பிஹேவியர்ஸ் வருது, அதுவும் வந்து கன்சிஸ்டண்டாக வந்துச்சுன்னா அது ஒரு அறிகுறி. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து சொந்தமாக தூங்கலாம், ஆனால் இப்போ வந்து சொந்தமாக தூங்குறதுக்கு பயப்படுறாங்க, இல்லாட்டி வந்து பெட் வெட்டிங் செய்கிறாங்க, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு வந்து சடனாக பயமாக இருக்கு, அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டுறாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரோட வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து அறிகுறிகள் வந்து கன்சிஸ்டண்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிள்ளைகள் கிட்ட பேசணும், என்ன நடந்திருக்கு, ஏன் நீங்கள் வந்து இப்படி வந்து பிஹேவ் பண்ணுறீங்க போன்ற விஷயங்கள் கேட்டால் மேபி வந்து அவங்க வந்து அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முன் வருவாங்க.
0: பாருங்க, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம், பிள்ளை அமைதியாக இருக்குன்னா பரவாயில்ல இன்னைக்கு அதுக்கு மூடு சரியில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போகிறோம். ஆனா அதுக்கு பின்னால ஆழமான சில சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கலாம், அது துயரமான சம்பவமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல நம்ம கூட்டிட்டு பார்க்கணும். அதுதான் இன்று இரவு இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரணங்களை ஒன்றும் கூட. சரி, தொடர்ந்து தயாரிப்பாளர் ஸ்ரீ மற்றும் மனநல ஆலோசகர் தேவன் அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். இப்போ ஒரு சிறு இடைவேளை, அவங்கள நீங்க சந்திக்கணும், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக் லைவ் பக்கமாக வரலாம். அங்க உங்களுக்காக இந்த பேட்டி இப்போது நேரலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் இப்பொழுது 8:17 ஆகிவிட்டது.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, காரணம் மழை. கவனமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க, குறிப்பா MCE நோக்கி செல்லும் AYE North Buena Vista சாலை அந்த நுழைவாயிலுக்கு உட்பட்ட பகுதியில் விபத்து நேர்ந்துள்ளது. அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: அதேதான் கேட்டாலே பரவசம் போலி 9:08 நீங்க நின்றிருக்கீங்க. 8:20 ஆகிவிட்டது. பேஸ்புக் லைவ்ல இப்ப நாம இருக்கோம். காரணம் எதிரொலி. இன்று இரவு 9:30 வரப்போற நிகழ்ச்சி பத்தின தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் ஸ்ரீ மற்றும் மனநல ஆலோசகர் தேவன். சரி ஸ்ரீ, பொதுவா எதிரொலி அப்படின்னு சொல்லும் போது நீங்க நல்லா அலசி ஆராய்வீங்க. இது அது இப்படி அப்படின்னு பல கோணங்கள்ல பல தகவல்களை கொண்டு வரீங்க. ஆனா இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கொஞ்சம் அந்த சென்சிட்டிவ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், நம்ம வந்து பார்த்து பார்த்து பேச வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு தலைப்புல நீங்க எப்படி கையாண்டீங்க சொல்லுங்க.
7: ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இது ஆக்சுவலி ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் முன் வரப்போறது கிடையாது. ஸோ அதுலயே வந்து ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து வழக்கம் போல கையாளாம ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கணும் இந்த நிகழ்ச்சி அப்படின்னும் போது, நானும் தயாரிப்பாளர் இன்னொரு தயாரிப்பாளரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி ஏன் இப்போ நம்ம வந்து நிறைய விஷுவலி நிறைய விஷயங்களை காட்ட வேண்டியதா இருந்துச்சு, பட் இதை போய் நம்ம ஒரு குழந்தைய வச்சு படப்பிடிச்சாலும் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏதாவது இப்போ ப்ளர் பண்ணி அந்த மாதிரி பண்ணாலும் வந்து பெருசா நல்லா இருக்காது.
6: அண்ட்
7: இன்னொரு குழந்தைய அதை ரீஎனக்ட் பண்ண வச்சா அந்த குழந்தையும் கொடுமைப்படுத்த வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இன்னைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற AI, அதாவது செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி, அதுவும் குழந்தைகளுக்கான டாபிக், இது குழந்தைகளை பத்தின டாபிக் அப்படின்றதுனால ஒரு ஒரு காமிக் புக் மாதிரி பண்ணலாமே, ஒரு காமிக் புக் மாதிரி வந்து இமேஜஸ் வச்சு AIல ஜென்ரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து we've taken it forward and hopefully நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
6: நிச்சயமா பிரமாதமான உத்தி இது. ஆனால் நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டீங்க. அதாவது இப்போ ஒரு படப்பிடிப்பு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், தப்பாக இருந்தால் நீங்கள் திருத்தலாம். படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ மனிதர்களை வைத்து படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல AI இல்ல, அதுவும் வித்தியாசமான அணுகுமுறைன்னு சொல்லும் போது அதுக்கு மணிக்கணக்கா நம்ம செலவு பண்ணணும்.
7: இது கண்டிப்பா
6: கிடையாது. சராசரியா எவ்வளவு நேரம் செலவு பண்ணிருப்பீங்க இதுக்காக?
7: இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு 30 செகண்ட் வாய்ஸ் ஓவருக்கு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணோம்னாலே அதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
6: 1.5 மணி நேரம் வெறும் 30 வினாடிக்கு?
7: ஆமா, ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இப்போ இன்னைய காலகட்டத்தில் AI-யும் குழந்தை மாதிரி தான். ஒன்னொன்னா சொல்லி சொல்லி இல்லை இதை மாத்து இப்படி இருக்கணும் அப்படின்னு மாத்தி அதை எடுத்துட்டு வரதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ
6: நுணுக்கங்களை கொண்டு வரதுக்கு இல்லையா பாருங்க, 30 வினாடிக்கு 1.5 மணி நேரம் செலவு செஞ்சிருக்காருன்னா அப்ப 30 நிமிட நிகழ்ச்சிக்கு எவ்வளவு நேரம் செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு தகவலை அமையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரி தேவன், இப்ப நான் உங்க பக்கம் வரேன். இப்போ பிள்ளைகளை பாதிக்கப்படுற, அதாவது பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து இப்படி இப்படி இருந்தாங்கன்னா நம்ம அதை வச்சு ஒரு அளவு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்ப சரி, ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது பாதிக்கப்படுற அந்த சூழல்ல இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட பெரியவங்க அதை எப்படி அணுகலாம்?
8: ஓகே, முதல்ல வந்து அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் பேஷன்ஸோட தான் அணுகணும். உடனே போய் வந்து அவங்கக்கிட்ட வந்து தாதமாக தான் கேள்வி கேட்குறது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். உதாரணத்துக்கு வந்து நீ ஏன் வந்து அந்த வீட்டுக்கு போனேன், நீ ஏன் அந்த அந்த ரூம் கதவை சாத்துறேன் போன்ற வந்து ஏன் அந்த கேள்விகள் வந்து கேட்கும் போது இட் பிகம்ஸ் வெரி அக்யூசேட்ரி. ஸோ அந்த சால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அஷேமாக ஃபீல் பண்ணுவாங்க. டி மை க்ளோஸ், விஷ் மீன்ஸ் அவங்க வந்து அந்த இன்சிடென்ட் பற்றி வந்து அவ்வளோவா வந்து பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள வந்து ஒரு நல்ல ப்ரைவேட்டான இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க, நல்ல ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மெதுவாக வந்து கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலும் அது அந்த பற்றி அந்த சம்பவத்தை பற்றிய விஷயங்கள் அது ரொம்ப வந்து நுண்ணிப்பாக கேட்காதீங்க. டோன்ட் கோ இன்டு இன்வெஸ்டிகேஷன் மோட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு மோடில் போகாமல் எப்போ நடந்துச்சு, யார் வந்து அந்த பெர்பெட்ரேட்டர்னு கேட்டுட்டு மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலர் இல்லாட்டி ஒரு சோஷியல் ஒர்க்கர் மூலமாக அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த கேள்விகள் கேட்கும் போது அதிகமாக வந்து இன்வெஸ்டிகேட்டிவோட கேட்கும் போது அக்யூசிட்ரியாக கேட்கும் போது என்ன நடக்கும்னா த சைல்ட் வில் கோ டு ரீ ட்ராமடைஸ். அதாவது வந்து நீங்க என்ன பண்ணுதீங்கன்னா அந்த பிள்ளையை வந்து மறுபடியும் அந்த சம்பவத்தை பத்தி நினைச்சு மன ரீதியில மன அழுத்தத்துக்கு ஆளாக்க வந்து நீங்க வந்து செய்றீங்க. ஸோ அதனால வந்து பி பேஷன்ட், அட் த சேம் டைம் மேலோட்டமா கேளுங்க, முக்கியமான தகவல் கேட்கணும். அதாவது எப்ப நடந்துச்சு, யார் அந்த பெர்பெட்ரேட்டர், அவ்வளவுதான். ஸோ அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஃபேமிலி சர்வீஸ் சென்டருக்கு போகலாம், இல்லாட்டி வந்து மென்டல் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு போகலாம். அவங்க கிட்ட வந்து இந்த பிள்ளைக்கு கிட்ட வந்து எப்படி ஒரு ட்ராமா இன்ஃபார்ம் முறையில வந்து பேசுறதுக்கு வந்து நீங்க கேட்கலாம். அவங்களும் வந்து உங்க பிள்ளைக்கு கிட்ட வந்து பேசுவாங்க.
6: இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான கேள்விகள் எனக்கு இருக்கு. ஒன்னு வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா பெரும்பாலும் இப்படிப்பட்ட சித்திரவதைகளுக்கு ஆளாகும் பிள்ளைகள் அவங்க வதைக்கிறதே அவங்களுக்கு தெரிந்தவர்களா தான் இருப்பாங்க, உறவினர்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது கேட்கறதுக்கு கொடூரமா இருந்தாலும் அதுதான் நடப்பு. ஆக இப்ப ஒரு பெற்றோர் எடுத்துக்கோங்களேன், அவருடைய மகளோ மகனோ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் ஒரு உறவினராலன்னு சொல்லும் போது எடுத்த உடனே பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உறவினரை போய் நேரடியா பார்த்து இந்த மாதிரி செஞ்சியா அந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சரியான அணுகுமுறையா அல்லது நீங்க சொன்னது போல அதிகாரிகளை நேரடியா தொடர்பு கொள்வது சரியான அணுகுமுறையா?
8: கண்டிப்பா வந்து அதிகாரிகளை வந்து தொடர்பு கொள்வது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நீங்க வந்து அவங்களை போய் வந்து கன்ஃபர்ன்ட் பண்ணீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வேர்ஸ் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த பிள்ளைய போய் வந்து தனியா சந்திச்சு அவங்கள ஆத்திட்டலாம், இல்லாட்டி வந்து ஏன் போய் சொன்னேன்னு கேட்கலாம். ரெண்டாவது வந்து அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்லாட்டி அந்த அத்தாரிட்டிஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ஆதாரங்கள் வந்து அழியப்படுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க போய் கன்ஃபர்ன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து போய் புகார் செஞ்சீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரியை மறுப்பதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வந்து ஏதாச்சும் வந்து ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கும் வந்து அவங்க முன் வருவாங்க. ஸோ அதனாலேயே வந்து முதல் வந்து நீங்க வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் பேசுங்க. முக்கியமா வந்து அத்தாரிட்டிஸ்க்கு பேசுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்களை வந்து போய் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ஒரு கவுன்சிலர், ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மன ரீதியில வந்து ஏதாச்சும் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கா இல்லையான்னு வந்து முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஆமா, அது வந்து பிசிக்கல் அபியூஸா இருக்கலாம் இல்லாட்டி செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா பிசிக்கல் எக்ஸாமினேஷனோ அது ஏதாச்சும் இன்ஜுரி செஞ்சுச்சுன்னா அதுக்கு வந்து முதல் வந்து சிகிச்சை பெறுங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போய் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஃபிசிக்கல் அப்யூஸ் பெற்றிருக்காங்க இல்லாட்டி செக்ஷுவல் அப்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து வந்ததுக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களும் வந்து அந்த கிளினிக்கல் அசஸ்மெண்ட் செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து அத்தாரிட்டிஸ்க்கு கொடுக்கறதுக்கு வந்து அவங்க உதவி செய்வாங்க. ஸோ முதல் இந்த ரெண்டு விஷயங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு இடம் பொருள் ஏவல் பார்த்து அந்த ஆளை வந்து அந்த நபரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம்.
6: இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு, ஆனால் என்ன செய்யறது, நடந்துருச்சுன்னா அதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து எப்படி போகணுங்கிறதையோ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே ஸ்ரீ இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கமே.
7: ஆமாம், இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைகள் தான் எதிர்காலம், அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லை, அவங்களுக்கு இந்த ஒரு ஒரு ஒன்றுமே புரியாத ஒரு வயசுலயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா அதை வந்து நம்ம அவங்கள வந்து அதுலேருந்து பாதுகாத்து அவங்கள வந்து ஒரு ஒரு நல்ல விதத்துல வளர வைக்கிறது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனா நம்மளுடைய கடமை. சோ இது இது நம்ம வந்து இங்கேயே நம்ம இதை ஃபெயில் ஆயிட்டோம்னா தென் இந்த உலகம் எங்க போகுன்றது யாருக்குமே தெரியாது. சோ அதனால இதுதான் வந்து பார்க்கணும். அண்ட் இப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள், அதாவது கேட்கறதுக்கே சில நேரத்துல வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் இதை வந்து கடந்து எப்படி டேக் ஃபார்வர்ட் பண்ணி இதை நடக்க விடாம தடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பார்த்து பயந்துட்டு, ஏன்னா நிறைய பேர் இப்படி நடந்துருச்சுன்னா சரி வெளியே சொல்ல வேணாம், சொன்னா மானம் போயிருமோ அப்படின்ற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. லைக் அந்த அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஈகோவையோ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டிவோ பாக்குறத விட குழந்தைகளுக்கான பிரச்சனையை எப்படி தீர்த்து அதை வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு பெட்டர் ஸ்பேஸை கொடுக்கணுன்றதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன்.
6: நிச்சயமா இன்னொருத்தருடைய வழியில அவங்க மானம் அடங்கல, அதுதான் வலியுறுத்த விரும்புற ஒரு முக்கியமான கருத்து. சரி, இப்போ இந்த தலைப்பை ஒட்டி நீங்க பல தகவல்களை திரட்டும் போது உங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் சில தகவல்களும் தென்பட்டிருக்கலாம், அல்லது வந்து என்ன இப்படி அப்படின்னு சிந்திக்க வச்சிருக்கலாம், அந்த மாதிரி சம்பவங்களை பத்தி சொல்லுங்களேன் ஸ்ரீ.
7: இல்லை இப்போ இப்போ நம்ம இப்போ நம் நம்மளும் வந்து குழந்தையா இருந்து தான் இப்போ அடல்ட்டாக இருந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து வளர்ந்த விதத்தில் பார்க்கும்போது ஓகே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இருக்கும்போது சில நிறைய குழந்தைகளுக்கு ரொம்ப மோசமான நிலைமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதே ஃபஸ்ட்டு நமக்கே வந்து இந்த ஐ எம் தேங்க்ஃபுல் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்மளும் சின்ன வயசுல என்னவோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம், வீட்டில் எப்படி இருக்கா, படிக்கணும், ஸ்கூல்,
6: ஆனால்
7: அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு இப்போ தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது ஒரு ஒரு குழந்தையுடைய ஐக்யூ லெவல், மனநிலை, அதெல்லாம் மீறின பிரச்சனைகளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது முதல் விஷயம் என்னன்னா ஐ ஃபீல் வெரி தேங்க்ஃபுல், ஓகே வி வர் பிராட் அப் இன் அ பெட்டர் ஸ்பேஸ்,
6: சேஃப் ஸ்பேஸ்,
7: சேஃப் ஸ்பேஸ், பெட்டர் ஸ்பேஸ், அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த சொசைட்டி ரைட் நவ். ஸோ இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் என்னென்னு சொல்ல விரும்பலை, பட் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் தோணுதே தவிர மற்றபடி என்ன சொல்கிறதுனே தெரில ஆக்சுவலி.
6: புரியுது, கண்டிப்பாக ரொம்ப கசப்பான சில அனுபவங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும், அதையும் வந்து நிகழ்ச்சியில் பார்த்து பார்த்து கொண்டு வர வேண்டிய அவசியமும் இருக்கு இல்லையா? ஏன்னா அப்போ தானே தெரியும் ஆளுங்களுக்கு இப்படியும் நடக்குது பார்த்துக்குங்க அப்படின்ட்டு.
7: அண்ட் இதை நம்ம ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் எடுத்துகிட்டு போயும் சொல்ல முடியாது, அதை வந்து நெளிவு சொல்லியோட நேக்காக சொன்னால் மட்டும்தான் வந்து பார்க்குற விதத்தில் இருக்கும், இல்லைன்னா பார்வையாளர்களுக்குமே அது ஒரு மாதிரி அருவறுப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு தின் லைனில், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தின் லைனில் த்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு.
6: அதுதான் மிகப்பெரிய சவாலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நன்றி ஸ்ரீ. மறுபடியும் அதேவர் உங்கள் பக்கம் வர விரும்புகிறேன். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பயப்படாமல் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அல்லது வந்து எப்படி இந்த அணுகுமுறையை மேற்கொள்றது, அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. முக்கியமான கேள்வி என்னன்னா, சில நேரத்துல பிள்ளைகளுக்கு வந்து கற்பனை வளம் அதிகமா இருக்கிறதுனால நடந்ததை அப்படியே சொல்ல முடியாம அதை வந்து வேற மாதிரி, அல்லது அவங்க பார்வையில பார்த்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நடந்த சம்பவங்களோட சேர்ந்து வராம கூட போகலாம். அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், அல்லது எப்படி அதை நம்ம கையாளலாம்?
8: ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பேசும்போது நீங்கள் என்ன பண்ணலன்னா, முக்கியமாக வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் இல்லாட்டி ஒரு கவுன்சிலர் கிட்ட போங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த எந்த மாதிரி யுத்திகள் பயன்படுத்தாங்களுக்கு வந்து சில குழந்தைகள் கூட வந்து நாங்கள் வந்து ப்ளே தெரப்பி யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி சென்ட் தெரப்பி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நம்ம யுத்திகள் கையாளும் போது அவங்களுக்கு நடந்த விஷயங்களும் அவங்க கற்பனையில் வந்த விஷயங்களை வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு வந்து எங்களால் வந்து அந்த ஸ்கில் செட் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து நம்ம எங்களுக்கு தெரியும், ஓகே அவங்க மேபி இதை வந்து கற்பனையோடு வந்து அதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போலீட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி இதுதான் உண்மையான சம்பவம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் அறியவோம். ஆனால் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, அவங்க வந்து கற்பனையோடு வந்து ஏதாச்சும் சொல்கிறாங்களோ இல்லாட்டி கற்பனை இல்லாமல் சொல்கிறாங்களோ, முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க சொல்லுறத வந்து நம்பணும். ஏன்னா வந்து சில பெற்றோருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அது கற்பனைன்னு சொல்லி அதை வந்து அப்படியே புதக்கணிக்கிறாங்க. ஆனால் வந்து வாட் எவர் த சைல்ட் இஸ் டெல்லிங் யூ அதை வந்து ஃபுல்லாக பிலீவ் பண்ணுங்கள். whether it sounds super far-fetched or not, அதை நீங்கள் பிலீவ் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு தெரியும், ஓகே அப்பா அம்மா வந்து என்னை நம்புதாங்க, திஸ் இஸ் அ பிளேஸ், இஸ் அ சேஃப் பிளேஸ்னு அவங்களும் நம்புவாங்க. இல்லாட்டி நீங்கள் உடனே போய் ஏ இல்லை நீ போய் சொல்லுங்க இதை வந்து கற்பனை அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே ஒருவேளை இது உண்மையிலே நடந்துச்சோ, அந்த மாதிரி சந்தேகம் வந்து அவங்க மனசில் எழும்போது இட் அஃபெக்ட்ஸ் தியர் செல்ஃப் எஸ்டீம், அண்ட் முக்கியமாக வந்து அவங்க இன்னும் க்ளோஸ் ஆஃப் ஆகிடுவாங்க, அப்பா அம்மா என்னை நம்பலை, ஸோ இதை பற்றி வந்து சொன்னால் இன்னும் எனக்கு வந்து ஏசுவலம் இல்லாட்டி வந்து இன்னும் அஷேமா ஆயிடுவேன், ஸோ அதனாலே வந்து நான் இது யார்கிட்டும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் த லாங்கர் தே கீப் இன்சைட், அதாவது உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும் போது அதை வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு அவங்க மனநலத்தை வந்து பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பும் இருக்குது. அந்த இன்டர்வென்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நேரம் எடுக்கும். ஸோ அதனால் அவங்கள பிலீவ் பண்ணுங்கள், கற்பனையோ இல்லை கற்பனை இல்லையோ அவங்க சொல்லுற வார்த்தைகள் நம்பி அவங்க கூட பேஷண்ட்டாக வந்து அவங்க பேசும்போது தான் அவங்களும் நம்புவாங்க, ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசலாம், ஓகே அவங்களும் வந்து என்னை வந்து நம்புவாங்கன்னா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும்.
6: முக்கியமான கருத்தை சொன்னீங்க தேவன். இப்போ அவங்க நம்பாமல் விட்டாங்கன்னா நீண்ட நாள் பாதிப்புகளை இதை ஏற்படுத்தும். அப்படி எனக்கு தெரிந்த ஒரு சிலர் கூட சின்ன வயசில் ஏற்பட்ட சில கசப்பான தருணங்களால் வாழ்நாள் முழுவதும் தனிமையில் இருக்கணும்னு விரும்புவாங்க. சில பேர் வந்து எதிர்ப்பாளர், அதாவது ஆணா இருக்கும் போது பெண்டையோ பெண்ணா இருக்கும் போது ஆண்டையோ பேசுறதையோ உரையாடுறதையோ தவிர்ப்பாங்க. இந்த மாதிரி நாளடைவுல அவங்களுக்கு இது இன்னும் பெருசாகி பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது வராம இருக்கணும்னா உடனடியா, அதாவது ஆரம்பத்திலேயே பிரச்சனைக்கு தீர்வு காண்பது முக்கியம்னு சொல்லுவீங்களா?
8: கண்டிப்பாக. ஏன்னா வந்து லாங்கர் த இன்டர்வென்ஷன் கேப்னு சொல்லுவோம். ஸோ த லாங்கர் த இன்டர்வென்ஷன் ரைட், அவங்களுக்கு வந்து மன ரீதியிலும் பாதிப்படையலாம், அவங்க செல்ஃப் எஸ்டீம்னு பார்க்க போனால் அதுவும் பாதிப்படையலாம். சில பேருக்கு வந்து அதனாலேயே வந்து மனநோய்கள் வருதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தவிர்க்கணும்னா உடனே போய் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்வென்ஷன், அதாவது சிகிச்சை வந்து அளிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுங்க. முக்கியமாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பிஹேவியல் சேஞ்சஸோடு வந்தாங்கன்னா, அதாவது நடத்தையில் வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா உடனே வந்து ஒரு ஃபேமிலி சர்வீஸ் சென்டருக்கு வந்து அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுங்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஏன்னா அவங்க பேச பேச அந்த ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு வந்து இன்னும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க உள்ளே வச்சுட்டு இருந்தாங்கன்னா நீண்ட நாள் வச்சுட்டு இருக்கும் போது அது கண்டிப்பாக வந்து அவங்க மன ரீதியில் வந்து பாதிப்படையதுக்கு வந்து இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கு.
6: தேவன், உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவத்தை கையாளுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நபருடைய பேர்களை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாது. அதுக்கு பதிலாக அந்த சம்பவத்தை எப்படி கையாண்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன்.
8: ஓகே. ஸோ எங்ககிட்ட வந்து ஒரு சிறுமி வந்தாங்க. அவங்க வந்து வரும்போது அவங்க வந்து ஹெச்சி கொஞ்சம் நார்மலாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து வீட்டில் என்ன நடக்குது அதை பற்றி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தற்செயலாக வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட அம்மாவோட வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து எங்கள் கூட இப்போ தங்குதாங்கன்னு வந்து ஒரு மாதிரியாக சொன்னாங்க. ஸோ நார்மலாக வந்து எல்லாருக்கிட்டும் சொல்லும் போது வந்து அதை வந்து ஓகே சும்மா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஓகே அம்மாவோட புது பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்கள் கூட தங்குதாங்க, ஓகே கொஞ்சம் இன்னும் சொல்லுங்களேன் எங்கே வந்து அங்கே வசிக்கிறாங்க, எந்த ரூமில் இருக்காங்க, நீங்கள் எந்த ரூமில் வசிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும் போது தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அம்மாவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்து என்னை வந்து ஃபிசிக்கலாக வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அது சொல்லும் போது மொதல் வந்து நாங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்னா தேங்க்யூ சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு ஷேர் ஆல் தீஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது இட்ஸ் வெரி ட்ராமாட்டைசிங் ஃபார் யூ ஈவன் டு ரீலீஃப் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ ரொம்ப நன்றி இதை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. கண்டிப்பா வந்து இதை வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேனரை வந்து நம்ம வச்சுக்குவோம். ஆனா ஏன்னா நீங்க வந்து ஒரு பிள்ளையா இருக்கும் போது மீன்ஸ் அண்டர் 21 ரைட், ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து போலீஸ் ரிப்போர்ட் வந்து செய்யணும். அதே சமயத்தில் வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்க்கும் வந்து நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து டு மேக் ஷுர் another Megan incident does not happen. So இந்த பிள்ளைக்கு வந்து உடனே வந்து உதவி கொடுக்கணும்னு நினச்சி அவங்கக்கிட்ட பேசணும். சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் கிட்டையும் பேசி என்னென்ன வந்து யுக்திகள் வந்து நம்ம வந்து கையாளலாம்னோ அவங்களும் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வச்சு அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் கொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இனிமேல் செய்யக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து வலியுறுத்தணும். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நான் சும்மா தான் அடிக்கிறேன், நான் வந்து சும்மா தான் வந்து அவங்கள வந்து டிசிப்ளின் பண்ணுறதுக்காக அடிக்கிறேன். ஆனால் டிசிப்ளின்க்கும் சால் அபியூஸ்க்கும் ஒரு வெரி தீன் லைன் தான் இருக்குது. ஸோ அது வந்து சில பெற்றோர்களுக்கு தெரியாததுனால வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த விழிப்புணர்வும் நம்ம கொடுக்குறோம்.
6: ஆமாம், முக்கியமான கருத்தை சொன்னீங்க. இதில் என்னென்னா வந்து தேவன் நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரிய வந்தது, எது வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம ஆரம்பத்திலே ஆராயிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கருத்தை தான் அவர் மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்துறாரு. நான் சொன்னது போல் இது உங்களுக்கு விழிப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேர்களே காலங்காத்தால் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்போட்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் நல்லா உள்வாங்கி செயல்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட. தேவன் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
7: சரி,
6: நிறைவா இன்று இரவு இடம்பெற போகிற இந்த வித்தியாசமான ஒரு பாகத்தில் மக்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க
7: நீங்கள்? ஓகே, முக்கியமாக மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குழந்தைகளை எப்படி நம்ம வந்து பாதுகாத்து எப்படி வந்து அவங்கள ஒரு நல்ல சேஃபான ஒரு ஸ்பேஸ்லேயும் சேஃபான உலகத்தில் வாழ்றதுக்கான என்னென்ன வழிகளில் நம்ம வகுக்கணும் அப்படின்றத மெயினாக தெரிஞ்சுக்கணும்.
6: குறிப்பாக இன்றைய உலகத்தில்
7: இன்றைய காலகட்டத்தில் உலகமே வந்து எங்கெங்கேயோ போகுது. இட்ஸ் லைக் சோஷியல் மீடியான்றாங்க, ஏஐன்றாங்க, பல விஷயங்கள் மாறும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களையும் நம்ம வந்து ஒழுங்காக பண்ணலன்னா அது எங்கே போய் முடியும் நம்மனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ எப்படி அவங்கள வந்து ஒரு நல்ல சேஃபான ஸ்பேஸ்ல வளர வைக்கணும், அண்ட் ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி அடல்ட்ஸா நம்ம எப்படி அதை கையாண்டு அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத மெயினா தெரிஞ்சுக்கணும். மற்றபடி அரசாங்கம் நமக்கு என்னென்ன வழிகள்லாம் கொடுத்துருக்கு, என்னென்ன அவென்யூஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்கு மேல நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க நிகழ்ச்சியை பாக்குறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சோ பேலன்ஸை வந்து நீங்க நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ எஸ்,
6: சட்ட ரீதியாகவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் போன்ற முக்கியமான தகவல்களையும் இன்று இரவு இடம்பெறும் இதனுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக கொண்டு வரும். இரவு 9:30 நீங்க வசந்த மொழி வழியில இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதோட அனைத்து பாகங்களையும் நீங்க மீ வாட்ச் வாயிலாகவும் பார்க்கலாம், தெளிவு பெறலாம், விழிப்ப பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அது உதவியாக அமையலாம், அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட எந்த நேரத்தில் உதவியாக அமையும் தெரியாது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்ரீ தேவன் உங்கள் நேரத்தை ஒதுக்கி காலங்காத்தால் எங்களுடைய ஒலி அறிவிப்பாறைக்கு வந்து முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.
7: ரொம்ப நன்றி ரவீன், தேங்க்யூ.
6: ஒலி 9:00 நீங்க இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து பேஸ்புக் லைவ்ல இருக்கிறீர்களுக்கு நாங்க இப்ப நன்றி வணக்கம் சொல்லிக்கிறோம். வானொலி பக்கமா வந்துருங்க, காரணம் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இது வணக்கம் சிங்கை.
9: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
6: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக கிளெமெண்டி அவென்யூ 6 AYE நோக்கி செல்லும் வழியில், காமன்வெல்த் அவென்யூ வெஸ்ட் அதற்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து, MCEA நோக்கி செல்லும் AYE அங்கே நார்த் போனாவிஸ்டா சாலை நுழைவாயிலுக்கு உட்பட்ட பகுதியிலும் விபத்து நேர்ந்துள்ளது, கவனம் தேவை.
10: போக்குவரத்து நிலவரம்.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூஓபி ஒன் கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take-A-Place, B1-25.
3: இப்போதே அழைங்க. 6334-1055-6334-1055.

0: ரஜினி இவரத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால இடம்பெற்றது சாமி திரைப்பட பாடல். ஹரிஜராஜோட இசையில வந்த இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 8:53 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இடம்பெற்ற எதிரொலி நிகழ்ச்சியை பற்றின அவங்களுடைய கருத்தை நேர் ஷாம் வழங்கியிருந்தாங்க, கேளுங்களேன்.
1: வணக்கம் ரஃபி.
0: வணக்கம்.
1: ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்கினதுக்கு. ஒரு விழிப்புணர்ச்சி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியெல்லாம் சிங்கப்பூர்லயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. மற்ற நாடுகள்ல தான் நம்ம பாக்குறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நான் இதே வந்து நம்ம ஊர்லயே சிங்கப்பூர்லயே நடக்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் இத கையாளுறதுக்கு இத வந்து பல ஹெல்ப் இருக்கு, உதவி இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை கேட்கறதுக்கு ஆறுதலா இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து தவறான ஒரு நிகழ்ச்சி இல்லை, கண்டிப்பா இல்லை. ஒரு ஒரு வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு வந்து அது வெளிவரையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி, அந்த தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி நன்றி சொல்லணும். ஏன்னா எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா, நாங்க 4 பொண்ணுங்க. ஸோ நாலு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு எங்க அப்பா அம்மா வளர்த்தெடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கையில எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். இந்த மாதிரி ஒரு விஷயம், கசப்பான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி, ஆனா இத வந்து இந்த நிகழ்ச்சியில வழங்கினதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். என்ன மாதிரி நிறைய பேர் நன்றி சொல்ல இருப்பாங்க, அதுல நானும் ஒருத்தி. அதனால ரவிஜி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்கினதுக்கு. இது தப்பான ஒரு நிகழ்ச்சி இல்லை, ரொம்ப ஒரு விழிப்புணர்ச்சி, அபாரமான விழிப்புணர்ச்சி. ஓகே, ஸோ யூ ஹேவ் அ நைஸ் டே அஹெட். நான் இப்போ கிளாஸ்க்கு போகணும், படிக்கணும். சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு ஒரு பக்கத்துல, ஒரு பக்கத்துல மனசு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, இதையும் சில நேரங்களில் சில மனிதர்கள் சொல்லுவோம், இதுவும் கடந்து போகும்.
0: நன்றி ஷாம், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கருத்து நல்லா இருந்தது கேக்குறதுக்கு, அதாவது ஆக்கப்பூர்வமா இருந்தது. அதே நேரத்துல உணர்ச்சிகளை சரியா கொண்டு வந்திருந்தீங்க. அது மட்டும் இல்ல

0: வரும் தினம் ஆர்கேஜினே.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
4: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
3: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
4: HDB, BISE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
3: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
4: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு msrinteriordesign.com அல்லது 9778-1234.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
5: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
5: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
5: கேட்டாலே பரவசம்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mediacorp.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mediacorp.sg/ready-set-go.
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
8: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டாப், புஷ்ப

தென்னாலி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதன சர்க்கம் பாடிய அந்த இதமான பாடலோட தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவிஜி. இந்த பாடல் வரிகள்ல மூன்று பகுதி ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சொந்தக்காரர் பா விஜய், அவர் இயற்றிய பாடல் இது. இந்த மூன்று பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். முதல் பகுதி, அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இரண்டாவது பகுதி எப்படி போகும்னா, இசைத்தட்டு போல இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய். மூன்றாவது பகுதி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பகுதி, நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே முழுநிலவாக என்னுடன் சேர்ந்தாய். பா என்ன வரிகள் இதெல்லாம். ஆங்கிலத்துல ரொம்ப சர்வசாதாரணமா ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தமிழ்ல பார்த்து பார்த்து செதுக்கி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதமான பாடல் தான் நாம கேட்டிருந்தோம். அடுத்தடுத்து உங்களுக்காக இதமான பாடல் இருந்து விறுவிறுப்பான பாடல்கள் பக்கமா போக போறோம். இந்த முறை உங்களுடைய புதன்கிழமையை உற்சாகப்படுத்த காத்துட்டு இருக்கு இந்த பாடல்கள். சஜினி மட்டும் பக்கத்துல இல்லாம போயிட்டாங்க. இந்த பாட்டோட தடாவுக்கு என் காதலே கடா கடானு கத்திருப்பாங்க. இந்நேரம் இந்தியன் பர்த்ல இருந்து அந்த பாடல கேட்டீங்க, கேட்க போறீங்க. அதனை அடுத்து உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முதல் பர்த்ல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. ஏ ரஹமானோட இசையில இரண்டு பாடல்கள், அதனை அடுத்து சுவாரஸ்யமான தகவல், அது மட்டும் கிடையாது திரை தகவல்னு எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: அருண். என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்பவ
3: பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கே ஜெனை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கே ஜெனை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
6: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
7: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
6: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/student.
8: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம்

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
1: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: 9:20 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKE Woodlands செல்லும் வழியில் Woodlands Avenue 3 பிறகு முதல் தடத்தில் விபத்து. துவாசை நோக்கி செல்லும் PIE Clement Avenue 6 எக்ஸிட், CTE நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 12 எக்ஸிட், இவ்விடங்களிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம், விபத்துகள் நேர்ந்துள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினி
1: உங்களுக்கு தெரியுமா,
2: இதே நாள் ஜூன் 24 தேதி 2010 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் 27 பிரதமராக பதவியேற்றார் ஜூலியா கிலார்ட். இவங்க ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் பிரதமர் அப்படிங்கறதோ குறிப்பிடத்தக்க தகவல். சரி, இப்ப ஆஸ்திரேலியா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிஞ்சுப்போமா? உலகத்திலேயே ஆக நீளமான தேசிய விரைவு சாலை ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கு. குறிப்பா இதை ஹைவே 1 அப்படின்னு அழைக்கிறாங்க. இது 14,500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு விரைவு சாலை. வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில அதிக அளவுல ஒட்டகங்கள் உள்ளன. சொல்ல போனா ஈஜிப்டை விட ஆஸ்திரேலியாவிலதான் அதிக அளவுல ஒட்டகம் இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. சுவிட்சர்லாந்துல இருக்கிற மலைகளை விட ஆஸ்திரேலியாவில இருக்கிற மலைகள்ல இன்னும் அதிக அளவுல பனி இருக்கு, பனி கொட்டும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: கொஞ்சம்
1: சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: என்ன உன் கணவன் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டு கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. துவாஸ் சோதனை சாவடியில் சிங்கப்பூருக்கு வரும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
6: வணக்கம் சிங்கே.

0: அருணாச்சலம் பாட்டுல இருந்து பாடல கேட்டீங்க. தேனி சித்தன்ற தேவாவுடைய இசையில பாட்டு வந்துச்சு. மனோஸ்வரன்ல தான் அந்த பாடலை பாடிருந்தாங்க. அதுக்கு முன்னால சிவாவோட இசையில பாடல கேட்டீங்க. லவ் டுடே படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. மனோ சுபா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்ததா மேட்டுக்குடி படத்துல இருந்து உங்களுக்காக இந்த பாடல் இடம்பெற பகுதி. நோ கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணச்சந்தர் மற்றும் சரண்லதா பாடிய பாடல் சிற்பி இசையில இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 இந்த போட்டிகளை முன்னிட்டு நான் நவீன் ரஃபி சஜினி நாங்க நாலு பேரும் ஒரு காணொலியில வந்திருக்கோம். அந்த காணொலியில நாங்க ஒரு ஆட்டக்காரருடைய உடல் பகுதியை பார்த்து அவர் யாரு அப்படிங்கறத வினாடியில கணிக்கணும். இதை யாரு சிறப்பா சரியா செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க இப்பவே ஒளி 9:18 டிக்டாக் பேஸ்புக் பக்கங்களுக்கு போங்க. டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பக்கத்துக்கு போங்க. அங்க உங்களுக்காக இந்த காணொலி காத்திட்டு இருக்குங்க. ஒளி 9:18 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 168 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ். அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம். 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையன் சன்ஸ்.
0: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232 355 செம்மவாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: அரவிந்தன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. டி எல் மகாராஜன் ஸ்வரலதா பாடிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. அடுத்ததா கார்த்திக் ராஜா இசையில நம்ம பாடல கேட்க போறோம். அதற்கு பிறகு உள்ள அந்த தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போற கமலஹாசன் தயாரிக்க போற படத்தை இப்போதைக்கு தலைவர் 173 அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த படத்தை டான் படத்தை இயக்கிய சிப்பி சக்கரவர்த்தி இயக்குறாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரிந்த தகவல் தான். இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, இந்த படத்துடைய தலைப்பு இன்று காலை 10 மணி இந்திய நேரப்படி வெளியிடப்படும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
1: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். 8B சைவ உணவகம்.
4: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. துவாஸ் சோதனை சாவடியில் சிங்கப்பூருக்கு வரும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு

0: காசு மனா தொட்டு மணி மணி காசு மனா தொட்டு மணி மணி.
1: சூது கவும் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சந்தோஷ் நாரன் அவருடைய இசையில கானா பாலா ஆண்டனி தாசன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன. AYEMCE செல்லும் வழியில் பயணிய சாலைக்கு பிறகு அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

FIFA உலக கார்பந்து போட்டிகள் 2026 விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நடந்து முடிந்த ஆட்டங்கள் சொல்லும் போது போர்ச்சுகல் 5-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில உஸ்பெகிஸ்தானை வீழ்த்திருந்தாங்க. இங்கிலாந்து கானா பொருதிய ஆட்டம் எந்த கோல் கூட இல்லாம சமநிலையில முடிஞ்சது. பனமாவும் குரோஷாவும் பொருதிய ஆட்டம் 1-0 அப்படின்னு குரோஷாவுக்கு சாதகமா முடிந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல டான் 10 மணிக்கு கொலம்பியா DR கோங்கோ பொருதும் ஆட்டம் இடம்பெறும். அனைத்து ஆட்டங்களையும் நீங்க பார்க்கலாம் மீ வாட்ச் வாயிலாக. மேல் விவரங்களுக்கு mewatch.sg. FIFA உலக கார்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கார்ப். இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. 9

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க நாடாளுமன்றம் ஈரானுடனான போரை நிறுத்துமாறு அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அறிவுறுத்தும் தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ராணுவ நடவடிக்கையை தொடர்வதற்கும் அதிபர் டிரம்ப் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். குடியரசுக் கட்சி பெரும்பான்மை வகிக்கும் செனட் சபையில் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது போருக்கு எதிரான கண்ணோட்டத்தை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. எனினும் தீர்மானம் திரு டிரம்பின் பரிசீலனைக்கு அனுப்பப்படாது. சட்டத்தின் கீழ் அதற்கு அதிகாரமும் இல்லை. ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியிருக்கும் 11,000 அதிகமான மாலுமிகளை மீட்கவிருக்கிறது. நிறுவனத்தின் அனைத்துலக கடல்துறை அமைப்பு அதனை செய்யும். ஈரான், ஒமான், அமெரிக்கா, ஏனைய கரையோர பிரதேசங்கள் ஆகியவற்றோடு இணைந்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக அமைப்பின் தலைமைச் செயலாளர் அர்சேனியோ டொமிங்கஸ் கூறினார். மாலுமிகளை வெளியேற்ற தேவையான அனைத்து பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் பெற்றுவிட்டதாக அவர் சொன்னார். சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா அமெரிக்க தற்காப்பு அமைச்சுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது. நிறுவனத்துக்கு சீன ராணுவத்துடன் தொடர்பிருப்பதாக கூறி அமெரிக்கா அதற்கு தடை விதித்தது. அமெரிக்க ராணுவத்துடன் பணியாற்றும் வாய்ப்புகளை இது கட்டுப்படுத்தும். அமெரிக்கா

அலிபாபா, பெய்டு, பிஒய்டி உள்ளிட்ட சீன நிறுவனங்களை அந்த பட்டியலில் சேர்த்துள்ளது. குற்றச்சாட்டுகளை மறுக்கும் அலிபாபா நிறுவனம் பட்டியலிலிருந்து தன்னை நீக்குமாறு கோரியுள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க அதிக வாய்ப்புள்ள ஆண்டி பர்னமை சந்தித்து பேசியுள்ளார். ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக சந்திப்பு நடத்தியதாய் அவர் சொன்னார். அரசாங்க அமைப்பு, முக்கிய கொள்கைகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசினர். பிரதமர் ஸ்டார்மர் தொழிற்கட்சி தலைவர் எனும் பொறுப்பிலிருந்து விலகுவதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். மேக்கர்ஃபீல்ட் தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினரான திரு பர்னம் பிரதமர் பதவிக்காக போட்டியிடவிருப்பதாய் கூறியுள்ளார். போட்டியில் களமிறங்குவதாக வேறெந்த நபரும் இதுவரை குறிப்பிடவில்லை. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் உலக சவால்களை சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்பிரிக்காவில் பரவும் இபோலா நோய், AI தொழில்நுட்ப வளர்ச்சி, உலக எரிசக்தி விநியோகம், உணவு பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளிட்டவற்றை அவர் குறிப்பிட்டு சொன்னார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் பாதுகாப்பு மாநாட்டில் திரு வாங் இ பேசினார். அமைப்பு தன்னிச்சையான போக்கையும் தன்னை பேணித்தனத்தையும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லட்னிக் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் இயந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்துவதாக கூறியுள்ளார். சீன அரசாங்க மானியத்தில் உருவாக்கப்பட்ட கருவிகளை அவர் குறிப்பிட்டு சொன்னார். பரிசீலனை முடிவடைந்தவுடன் வர்த்தக அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர். அத்தகைய கருவிகள் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் அவை ஆயுதங்களாக இருக்கலாம் என்றார். ஐரோப்பாவை வெப்ப அலை வாட்டி வதைக்கிறது. பிரான்சில் வரலாற்றில் இல்லாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் ஆக உயரிய சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். பிரான்சில் சூட்டை தணிப்பதற்காக நீந்த சென்றவர்களில் 40 பேர் மூழ்கி மாண்டனர். கடுமையான வானிலை காரணமாக நாடு முழுவதும் 800 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பிரிட்டனிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பள்ளிகள் முன்கூட்டியே மூடப்படுகின்றன. ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய கார்பந்து அணிக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது. ஆட்டத்துக்கு 2 நாள் முன்னதாக அவர்களை அமெரிக்காவுக்குள் அனுமதிக்க அது வகை செய்யும். இதற்கு முன் அவர்கள் ஆட்டத்துக்கு முதல் நாள் அங்கு செல்வதற்கு மட்டுமே அனுமதி இருந்தது. இதற்கிடையே வெற்றி பெறும் அணிக்கு உலகக்கிண்ண கோப்பையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழங்குவார் என்று ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபன்டினோ கூறியுள்ளார். ஜூலை 19 நியூயார்க் நகரின் நியூஜெர்சி விளையாட்டரங்கில் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இனி விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. போர்ச்சுகலும் உஸ்பெகிஸ்தானும் சந்தித்த ஆட்டத்தில் போர்ச்சுகல் அபாரமாக ஆடி 5 அடித்தது. அவற்றுள் 2 நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புகுத்தினார். இது அவர் கலந்து கொள்ளும் 6வது உலக கிண்ணம். 6 உலக கிண்ண போட்டிகளில் கோல் அடித்த முதல் கார்பந்து விளையாட்டாளர் எனும் பெருமை அவரை சேரும். இங்கிலாந்தும் கானாவும் மோதிய ஆட்டம் கோல் ஏதுமின்றி சமநிலையில் முடிந்தது. பெனமாவை சந்தித்த குரோவேஷியா 54வது நிமிடத்தில் ஆட்டத்தின் 1 கோலை போட்டு வெற்றி கண்டது. கொலம்பியாவும் கொங்கோ குடியரசும் சற்று முன் காலை 10 தொடங்கிய ஆட்டத்தில் மோதுகின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நல்ல மழை பெய்யும் போது வீட்டுல இழுத்து போத்திக்கிட்டு தூங்கணும்னு தோணும். ஆனா இன்னைக்கு ஏன் தெரியுமா நான் உற்சாகமா வந்தேன், நீங்க வந்துட்டீங்க அழிமா.
1: இயற்கை
0: மட்டும் இல்ல, நேர்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க. அது ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறதுக்கு அது எனர்ஜியே டிஃபரண்ட்.
1: ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த வைப், அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த எனர்ஜி தான் எவ்வளவு சிறப்பான முறையில நிகழ்ச்சியை படைக்க முடியும் என்பதற்கான ஒரு நல்ல அம்சமாக அமையும். அதுதான் அடித்தளம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: இப்ப இந்த புதிய நாள்ல நம்ம மறுபடியும் ரீசெட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம வந்து செயல்படலாம்.
1: கண்டிப்பா வாரத்தின் நடுப்பகுதிக்கு வந்திருக்கோம், புதன்கிழமையில நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூட் மாதிரி தான், இந்த வானிலையும் ஒரு நாள் நல்ல வெயில் அடிக்குது, இன்னொரு நாள் நல்ல மழை பெய்யுது, இன்றைக்கு பல இடங்கள்ல மழையாக இருக்கலாம். காதர், நேற்று ஒரு விஷயத்த நான் படிச்சிருந்தேன், ஸ்டெனோகிராஃபி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டெனோகிராஃபி தட்டச்சு செய்யறாங்க. சாதாரண மனிதர்கள் இப்ப நம்ம தட்டச்சு செய்யும் போது ஒரு நிமிஷம் காதர் 40-50 வார்த்தைகளை தான் தட்டச்சு செய்ய முடியும். ஆனா இவங்க ஒரு நிமிஷத்துல 230-40 வார்த்தைகளை தட்டச்சு செய்யறாங்களா? அவங்க இந்த ஸ்டெனோகிராஃபி மொழிய கத்துக்கணுமா? உதாரணத்துக்கு கேட் என்கிற வார்த்தையை CAT தட்டச்சு பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய அந்த விசை பலகையே வேற மாதிரி இருக்கும். ஆனா பார்த்து யோசிச்சா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு.
0: நானும் ஒரு ஸ்டெனோகிராஃபர் தான்.
1: அதுக்கு நீங்க 6 வருஷம் படிச்சு
0: இல்ல, 1008 குரூப் இருக்கு, எவ்வளவு டைப் பண்றது தெரியுமா?
1: ஓ, அப்ப உங்களையும் நீதிமன்றத்துல சீர்த்திருக்கலாம். உங்களுக்கு அங்க வேலை இருக்குன்னு சொல்ல வரீங்க.
0: நானும் கேட் டைப் பண்ணுவேன். என் பேரு KAT.
1: ஆனா அப்படி டைப் பண்ணுவோம் கேட ஸ்டெனோகிராஃபில. நான் சொல்றேன் தொடர்ந்து மாநில பக்கமா இணைஞ்சிருங்க. உங்களுக்காக இருவரும் நிகழ்ச்சி சேர்ந்து படைக்க வந்துட்டோம். அப்துல் காதர்,
0: அலிமா அஸ்மா,
1: இது உங்க ஆனந்த்.

0: அரிமா, இந்த உலகத்துல வாழ்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, உறவுகள். அது வந்து அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி அடிக்கிட்டே போலாம். ஆனா ரொம்ப முக்கியமானது வந்து கணவன் மனைவி உறவு அல்லது கப்புள்ஸா இருக்கிறவங்க
1: தம்பதி.
0: இப்ப இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் பொழுது சில நேரங்கள்ல நான் சொல்றதுதான் சரி சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. ஜப்பான்ல என்ன கடைபிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வரும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்து, அதாவது அவங்களுடைய முதுகு இருக்குல்ல, ஃபேஸ் த பேக்ஸ், அது செய்து உட்காரணுமா. உட்காந்துட்டு நான் ஏன் கோவப்படுறேன், இந்த உணர்வுகள் என்ன, நான் என்ன பேசணும் அப்படின்னு ஒரு சில மணி நேரம் எடுத்த பிறகு அவங்க முதல்ல யாராவது ஒரு நபர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்களாம். முழுமையா கேட்ட பிறகு அதுக்கப்புறம் மற்றொரு நபர் அவங்க கருத்துக்களை முன்வைப்பாங்களாம்.
1: பாத்தீங்களா,
0: கேட்பது ரொம்ப முக்கியம்னு இந்த தத்துவம் சொல்லுது.
1: ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. பல பேரும் இந்த மாதிரி ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடும் போது முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்காம என்னுடைய அப்படின்னு செயல்படும் போது நீங்க அறிஞ்சு புரிஞ்சு நீங்க பதில் சொல்றது கிடையாது. நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதுதான் சொல்ல ஆசைப்படுறீங்க. அதனால அவங்களும் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்துல என்ன நீங்க ரிப்ளை பண்ண போறீங்க, பதில் கொடுக்க போறீங்கன்னு நீங்க புரிஞ்சுகிட்டு சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா கொட்டன வார்த்தைய
0: அல்ல முடியாது.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
8: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready set go.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: உலகத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள், தவறவிடாதீர்கள்.
3: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூஓபி ஒன் கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களையும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
6: கதர், உங்களை பார்த்து எப்பவாவது யாராவது கேட்டிருக்காங்களா, எப்படி உங்க முகம் இவ்வளவு அழகா பளபளப்பா ஜொலிக்குது? நீங்க எந்த கிளென்சர் பயன்படுத்துறீங்க, இல்ல என்ன ஒரு சர்ம பராமரிப்பு பொருளை பயன்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்காங்களா?
7: நான் முகம் கழுவுவேன், ஆனா மூட் இருந்தா தான்
6: கழுவுவேன். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பசியா இருக்கிற முகம் சருமம் இருக்கலாம், இப்ப உலர்வா இருக்கிறவங்க முகத்துக்கு பொருத்தமா இல்லாம இருக்கலாம்.
7: தெரியுது ஏன் முகம் பல பலன்னு இருக்குன்னு. முடிக்கு பயன்படுத்துற ஷாம்பு தான் என் முகத்துக்கு
6: பயன்படுத்துறேன். இந்த மாதிரிதான் ஆண்கள் பண்றாங்க, எனக்கு புரிய
7: மாட்டேங்குது. முடிய கழுவுறோம்ல அப்படியே மூஞ்சி கழுவிட்டு
6: எல்லாத்தையும் அதையும் பயன்படுத்தி கழுவுங்க, எதுக்கு முகத்தோட விட்டுட்டீங்க?
8: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
9: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: சார், இது என்னுடைய தோழிக்கு நடந்திருந்துச்சு. நம்ம தான் தோழிக்கிட்ட மத்தவங்கிட்ட பேசும்போது உரையாடும் போது அதுவே ஒரு டாபிக்கா ஒரு தலைப்பா வானொலிக்கு கொண்டு வருவோமே.
1: ஓடிப்பிட்டாங்களா?
0: அவர் திரும்பி யார பார்த்து அறிவில்லை கையோடையே என்னுடைய தோழிக்கு வந்து கை கால்லாம் நடுக்க
1: ஆரம்பிச்சுட்டு
0: கோபத்துல பேசிட்டேன். படிச்சிருக்கேன், யார பார்த்து இப்படிதான் பேசுவியா? ஒரு பெரியவரை பார்த்து ஓடு அவங்க கத்த ஆரம்பிச்சு இவங்க மடிப்பு கேட்டு அந்த நாள்ல இருந்து முடிவு பண்ணாங்க. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா எந்த மொழியிலயும் பேசக்கூடாது, ஏன்னா அவங்க பாக்குறவங்க வேற ஒரு இனத்தவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கும் தமிழ் மலாய் அந்த மொழிகள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அன்றைக்கு ஒரு பாடமா அவங்க கத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நேயர்களுக்கு நடந்திருக்கா? ஏன் நம்ம காதல கூட நடந்திருக்கா?
1: சில நேரங்கள்ல நம்ம கோபத்துல சில விஷயங்களை பேசிடுவோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தமிழ் புரியுமா புரியாதா அப்படிங்கறத வந்து நம்ம தெரியாம அந்த நேரத்துல நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கோ அப்படி சொல்லி விட்டுருவோம்.
0: ஆமா, உங்களுக்கு ஒரு மொழி தெரியாதுன்னு சொல்லி உங்களை திட்டிருக்கலாம், அதன் பிறகு நீங்க முறைச்சு நீ என்ன பேசுறேன் எனக்கு தெரியும். இது மின்துக்கில் நடந்திருக்கலாம், மருத்துவமனையில் நடந்திருக்கலாம், எங்க வேணாலும் நடந்திருக்கலாம்.
1: சில நேரங்கள்ல உங்க தோழியாவது மன்னிப்பு கேட்டாங்க, சில பேர் அது கூட செய்ய மாட்டாங்க. குற்ற உணர்ச்சி இல்லாம கில்ட்டியா இல்லாம நான் எதுக்கு கில்ட்டியா இருக்கணும் சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. இது வந்து ரெண்டு வகை படம்.
0: ஆமா, வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க, அங்க ஒரு பெரிய கூச்சல் இட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், அது பிறகு காவல் அதிகாரிகள் தான் வரணும். இந்த மாதிரி நேர்களை உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்க பேசி மாட்டிக்கிட்டீங்களா, இல்ல மற்றவர்கள் பேசி நீங்க கேட்டு ஐயோ என்ன பத்தி தான் பேசுறாங்கன்னு, ஏய் என்ன பத்தி தானே பேசுறேன்னு நீங்க போய் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா, நீங்க கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8 விவாதத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க.

0: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
1: உங்க நானே தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவ்வு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
2: ப்ரோ உங்களை எல்லா கலந்துட்டு பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளை சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
1: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம்தான். நீங்களும் சாப்பிடுங்க.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
5: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
6: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
5: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
5: ஒலியில நான் நவீன்,
7: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
8: பஸ் பயணம்.
7: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
8: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
9: கூட ஒரு டீ போடு.
10: டீயாலே போடுவோம்.
11: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது. ரொம்ப கலகலன்னு இருக்கு.
12: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
13: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்
0: பெரிய விவாதமா போகல. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி விவாதம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நம்ம நேர்கள் கிட்ட கேட்டிருந்தோம்.
14: காலை வணக்கம்.
12: வணக்கம்.
14: அலிமா என்னுடைய பெயர். குட்டி, எனக்கு கேரளாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. கேரளாவில் வேலை செய்யும் போது இந்த ஜெட்டின்னு சொல்லுவாங்க, மண்ணலிட்டு போனோம்.
12: நடக்கும்போது எங்கதான் முகம் தூக்கி வைக்கணும்னு நமக்கு தெரியல. காதர்
0: அதிகமா நீங்க சட்டமும் சொன்னீங்க அந்த சீனியருக்கு.

0: வரும் தினம்
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின் சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/student.
6: சற்று முன்பு உங்களுக்காக பலி பாண்டியா படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இந்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காகவே காதுக்கு விருந்தளிக்கிற மாதிரி விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் இவர்களுடைய கூட்டணியில வந்த பாடல்களை நம்ம கேட்க
7: போறோம். ஒரே நாள்ல பிறந்து ஒன்னா வேலை செய்து பல முத்துகளை கொடுத்திருக்காங்க.
6: முத்தான பாடல்கள்,
7: நம்ம காலத்தால் அழியாத பாடல்கள் கூட சொல்லலாம். அதுவும் காதல் பாடல்கள் மட்டும் இல்லாம தத்துவ பாடல்கள் இல்லாம நமக்கு வாழ்க்கையில எந்த நேரத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலுமே இவங்க பாடல்கள் கேட்கும் போது மனதுக்கு ஒரு மறந்தா இருக்கும்.
6: கண்டிப்பா அப்படிப்பட்ட பாடல்கள் தான் உங்களுக்காக நாங்க பார்த்து பார்த்து இந்த ஒரு மணி நேரம் தொகுத்து வழங்க போறோம். தொடர்ந்து வானிலை பக்கமா நீங்க இணைஞ்சிருக்கணும். அடுத்ததான் சுமதி என் சுந்தரி படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் பி வசந்தா கொண்டு வரும் பாடல். இது உங்க ஆனந்தம்
7: ஆரம்பம்
8: பொட்டு.

0: எஸ்பிபி பி வசந்தா பாடிய இனிமையான பாடல். இதே மாதிரி நல்ல பால்கோவா மாதிரி அப்படியே மெட்டுகள் வந்துகிட்டே இருக்க போகுது.
1: வாழ்க்கையில சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு சில மொழிகள் தெரியாது சொல்லி நம்ம வார்த்தையை விட்டுருவோம். அதன் பிறகுதான் ஐயோ அவங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் வெக்கப்படுவோம், வேதனைப்படுவோம், துன்பப்படுவோம், துயரப்படுவோம். ஆனா சில நேரங்கள்ல அது நகைச்சுவையா கூட போய் முடிஞ்சிருக்கலாம். அப்படிதான் நம்ம ஜெயாவுக்கு நடந்திருக்கு.
0: ஜெயா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு முறை அவங்க ஸ்கிரீனிங் போறாங்களாம்.
1: சரி,
0: சோ அங்க வந்து ஏதாஸ் ஆபீசர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால ஒரு சீனா ஆண்டி, அவங்க முகத்தை பாத்துருக்காங்க. முகத்துல வந்து நிறைய வெள்ளை பவுடர் போட்டிருக்காங்க,
1: பவுடர் அதிகமா பூசிருக்காங்க.
0: ஆமா, இவங்க வந்து அந்த ஏதாஸ் ஆபீசர் தமிழ் போல அந்த ஆண்டி முகத்துல நிறைய பவுடர் போட்டிருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க. அப்படின்னப்போ அப்ப அந்த ஆண்டி திரும்பி, ஆமா வெள்ளையா இருக்கு, நான் வந்து தொடக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அவங்க நினைச்சிருப்பாங்க ஐயோ இவங்களுக்கு புரியாது நினைச்சுதான் நான் ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுத்தேன். மத்தவங்களை தாக்காத மாதிரி சில வர்ணனை கொடுக்கும் போது பிரச்சனை இல்ல, ஆனா தாக்குற மாதிரி இருந்தா.
0: சூஜி சரவணா தான் சொல்லியிருக்காங்க, இரட்டை அடுக்கு பேருந்துல அவங்க வந்து பயணம் செய்யும் போது ரொம்ப கூட்ட நெரிசலா இருந்திருக்கு. இவங்க வந்து அந்த கதவுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு
1: இருந்தாங்களாம்.
0: அப்ப வந்து ஒரு சீன நபர் லேடி பெண்மணி அவங்க வந்து உள்ளுக்கு போக முயற்சி பண்ணிருக்காங்க,
1: முடியல.
0: சீனத்துல திட்டி இருக்காங்க, வலிய மறைக்குது, தகாத வார்த்தைகள், அதாவது அந்த இனத்தை தாக்குற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்தது வேற கோபம், மறுபடியும் சீனத்துல தாக்கிட்டாங்க.
1: எரிமலை எப்படி பொறுக்கும்?
0: சூசி சரவணன் எரிமலை பொங்கி வந்துச்சு, அந்த ஆண்டி அடங்கி போயிருச்சு.

0: சுகாதார விழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026.

0: பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
1: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை கட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day. முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
4: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
7: ஹலோ, வணக்கம். என் பேர் விஜய்.
8: வணக்கம் விஜய், சொல்லுங்க.
7: நீங்க சொன்ன அனுபவம் எனக்கு ஒரு முறை இருக்கிறது. நான் ஒரு முறை வந்து சென்னையில இருந்து சிங்கப்பூர் வரும்பொழுது,
9: சரி,
7: இமிகிரேஷன் பக்கத்துல செக்யூரிட்டி அவங்ககிட்ட வந்து நின்றுட்டு இருந்தோம், நானும் என்னோட நண்பரும். அப்போ என் நண்பர்கிட்ட வந்து துப்பாக்கி வச்சிருக்காங்களே, இந்த துப்பாக்கி சுடுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த செக்யூரிட்டி தமிழ் போல எனக்கு தெரியாது. அவர் வந்து என்ன தம்பி சுட்டுக்காக காமிக்கணுமா அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவங்க. ஆமா, நன்றி.
8: இதனாலதான் சில நேரத்துல மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நம்ம சத்தமா பேசிடுவோமா, வம்ப விளக்கு கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுரும்.
9: இவர் பேரு விஜய்ங்கிறதுனால துப்பாக்கி பத்தி பேசினால இவர் என்ன சொல்லிருக்கணும், I'm waiting அப்படி சொல்லிருக்கணும்.
8: சொல்லிதான் பாக்கட்டுமே, இருக்கு அவருக்கு உள்ள வச்சிருவாங்க. I am waiting அப்படின்னு.
10: சதீஷ்குமார் பேசுறேன். எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது 2010. நான் வந்து இந்தியாவுல நாக்பூர்ல வந்து ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்துல நாக்பூர் ஒரு ஏரியா, அங்க வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட சூப்பர்வைசர் வந்து அங்க உள்ள ஸ்டோர்ல போய் வேஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு. மிஷினரிய துடைக்கிறதுக்காக அங்க போய் வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து அவர் தரல, அங்கே உள்ள ஒரு சிங்கு ஹிந்தி பேசக்கூடியவங்க வந்து எனக்கு வேஸ்ட் தரல. நான் உடனே சரியான கஞ்சனா இருப்பான் உங்களுக்கு, வேஸ்ட் தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். உடனே அவர் எனக்கு திருப்பி பதில் பண்ணாரு, நான் இல்லை கஞ்சன், நீ தான் கஞ்சன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா அழகா பேசியிருந்தாரு. பேசிட்டு என்னை சிரிச்சாரு. நானும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்.
8: உங்களுக்கு தேவையா?
9: நல்ல சூடான தலைப்பு விட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். விறுவிறுப்பா போனால அதே நேரத்துல நல்ல இனிமையான பாடல், அதுவும் MSV கண்ணதாசன் இவங்க இருவரும் கூட்டணியில வெளிவந்த பாடலை கேட்கறதுனால இன்னைக்கு நடுவில் கொஞ்சம் சாப்பாடுக்கான அங்கம் இடம் பெறாது.
8: அதுவும் காண போயிரும் உங்களுக்காக. இப்ப பாவ மன்னிப்பு படத்துல இருந்த டிஎம் சௌந்தரராஜன் குரல்ல நல்ல ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை,
9: அலிமா போகவில்லை,
8: எங்கேயோ போகல, இங்கதான் இருக்கேன்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: பாக்கெட் நாணய செலாவணி நிலவரம்.
1: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வணக்கம் அப்படிமா, ராதா பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க ராதா.
0: என்னோட அனுபவம், வேலை செஞ்சிருந்தாங்க நம்ம இந்தியன்ஸ் தான்.
1: சரி,
0: சோ அவங்க நினைச்சாங்க நான் வந்து மிலேன்னு, பிகாஸ் நார்மலி பொட்டி வச்சிருவேன். அந்த பொட்டி உளுந்துருச்சு, அவங்களுக்கு அடையாளம் தெரியல நான் இந்தியனா மிலேயா யாருன்னு.
1: சரி,
0: சோ என்னோட சைட்ல வந்து வேலை முடிஞ்சிருச்சு, சூப்பர்வைசர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் போய் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அங்க போய் ஹெல்ப் பண்ணும் போது அவங்க தமிழ்ல அவங்க கூட பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க.
1: என்ன
0: அங்கிருந்து இங்க ஒடி செய்யறேன்னு, நம்மளுக்கு நம்ம வேலையை தெரியாது பாருங்க, இவங்களுக்கு வேலையை வேற கட்டு கொடுக்கணும் அப்படின்னு என்ன மூட்டுனாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டு அவங்கள பாத்துட்டு, தேங்க்யூ, எனக்கும் தமிழ் தெரியும், ரொம்ப நன்றி அப்படி சொன்னேன். அவங்களுக்கு என்ன பேசுறது தெரியல. வணக்கம் காதிர் அண்ட் அலி ஹலிமா,
1: தமிழ் கேள்வி பேசுறேன்.
0: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து அப்படின்னு நானும் என் டாக்டரும் ஒரு 11 something, நான் என் டாக்டர்கிட்ட சொன்னேன், வாக்கியில் போய் ரொட்டி பராட்டா சாப்பிட்டுட்டு ஒரு தேத்தண்ணி குடிப்போம், அம்மாக்கு சேர்ந்து சாப்பிடணும் போல இருக்கு சொல்லி நானும் என் டாக்டரும் கீழே போனோம். அப்புறம் ஒரு 11 something, அப்புறம் ராத்திரி அப்போ ஒரு அந்த S11 காஃபி ஷாப்பில் வந்து ஒரு ஆண்டி வேலை செய்கிறாங்க. அப்போ நான் வந்து என் டாக்டர்கிட்ட சொன்னேன், பாரு மணி 11 மேலே ஆகிட்டு கூட வயசானவங்க வேலை செய்கிறாங்க, அப்போ வந்து நம்ம மங்கை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்போ சாப்பிட முடியாதான மங்கை எடுத்தாங்களா அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக அவங்க தர தமிழில் பேசுகிறாங்க, ஆமாம் என் வேலை வந்து 11 மணி வரைக்கும், என்னோடய 11:30 வரைக்கும் என் வேலை எனக்கு முடியும்னு சொன்னாங்க. நானும் ஏய் இவங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க அப்புறம் சொன்னால், ஆண்டி நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, ஓ எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு தமிழ் பாட்டை வேற பாடுனாங்க பாருங்க. என் டாக்டர் நானும் சிரிச்சோம், நல்லா பாடுறாங்க நல்லா பேசுறாங்க வேற. சோ அவங்க எனிட்டா நான் வந்து டேஸ் லெவன் காஃபி ஷாப்ல பார்த்தா உங்களுக்கு இந்த தெரியும், சோ நம்ம வந்து தமிழ் வந்து ரொம்ப பேச மாட்டோம் உங்களை பார்த்தா. ஆனா நல்ல வேலை, நல்ல மாதிரியே தான் அவங்க பத்தி பேசணும், வேற ஒன்றும் கெட்டதா அவங்க பத்தி நம்ம பேசல. நன்றி, வணக்கம்.
1: அழகா சொல்லி இருந்தீங்க.
2: நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன்.
1: என்ன,
2: நேற்று இங்க மீடியா காப்ல ஒன்று கூடல் இருந்தது, அதுல ஒரு போட்டி அங்க நடத்தினாங்க. அதுல கேட்டாங்க யாருக்கு 5 மொழிகள் தெரியும், முன் வந்து சொல்லுங்க. நிறைய பேர் வந்தாங்க, எனக்கு இந்த மொழி தெரியும், கொரியன் தெரியும், ஜப்பான் தெரியும். இனிமே அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் முன் போக போறது இல்ல. அப்ப யாருக்கும் தெரியாதுல்ல எனக்கு எத்தனை மொழிகள் தெரியும்.
1: தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சிங்கப்பூர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பல இன மக்கள் நம்ம எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம். அதுவும் நம்முடைய தேசிய மொழியா மலாய் மொழி இருக்குது இல்லையா, மலை லாங்குவேஜ். அதனால ஒரு இடத்துக்கு போகும்போது மலாய் மொழி, சீன மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி, 4 மொழிகளுமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா பல இடங்கள்ல ரொம்ப அழகா சரளமா நம்ம பேசலாம் காதர். ஒரு வேலை இடத்துல கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு அம்சமா அமையும், ஒரு திறமையா கூட இருக்கலாம்.
2: இனிமே யாராவது திட்டணும்னு நினைச்சா தமிழ் கலந்த கொரியால திட்டுங்க. டான் திரைப்படத்துல ஆப்பா தெரியாம பண்ணிட்டான், நம்ம என்ன செய்யலாம், ஆண்டி உன் மண்டல அறிவு இருக்கும் அது மாதிரி சொன்னா யாருக்கும் தெரியாது, திட்டுறாங்கன்னு
1: ஒரு கொட்டுதான் விடும் உங்களுக்கு.

0: நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: குற்ற கண்காணிப்பில்
3: புதிய வரவுல 4 காணல உங்களுக்கு காத்திருக்கட்டுமா?
2: 3 குற்றவாளிகள் கடையில் திருடுவதை கவனித்த கடையின் ஊழியர் காவல்துறையில் புகார் செய்கிறார்.
3: பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்குள்ளதான் அவங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: கிளமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்து கைது செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதோடு காவல்துறை சமூக பங்காளிகளின் ஒத்துழைப்போடு கடை திருட்டு குற்றங்கள் எப்படி தடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
4: மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும். ஒளியவும் முடியாது, மறையவும் முடியாது.
2: குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது பி வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
5: இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
7: உங்களுக்காக புதிய பூமி படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பாடல் ஒலிபரப்பானது. இந்த 1 மணி நேரம் முழுவதும் உங்களுக்காகவே எம் எஸ் விஸ்வநாதன், அதே நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் இருவரும் சேர்ந்து இசையமைச்ச பாடல்கள் தான் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. காரணம் இருவருடைய பிறந்த நாள்.
8: அது மட்டும் இன்று நம்ம ஒரு தலைவி ஒட்டி பேசியிருந்தோம். சில பேருக்கு மொழிகள் தெரியாது நினைச்சு அவங்களை திட்டுவோம், ஆனா அவங்களுக்கு மொழி தெரிந்து மறுபடியும் நம்மளை திட்டுவாங்க. இந்த மாதிரி பல மொழிகள் தெரிந்தவங்களை நம்ம வந்து உதாரணத்துக்கு 2 மொழிகள் தெரிந்தா பைலிங்குவல் சொல்லுவோம், 3 மொழிகள் தெரிந்தா ட்ரைலிங்குவல் சொல்லுவோம், அல்லது பல மொழிகள் தெரிந்தா மல்டிலிங்குவல், அதுக்கும் தாண்டி பல மொழிகள் தெரிந்தா பாலிக்ளாட் சொல்லுவோம்.
7: ஆமா ஆமா.
8: அந்த மாதிரி புகழ் பெற்ற ஒரு பாலிக்ளாட் இருந்தாரு, அவருக்கு கின்னஸ் உலக சாதனை கொடுக்கப்பட்டது. 1954 ஜியாட் ஃபாசா, இவர் வந்து லெபனீஸ் பெய்ரூட்ல பிறந்திருக்கிறாரு. அவருக்கு 59 மொழிகள் தெரியுமா? அவருக்கு வந்து இயல்பாகவே மொழியை கத்துக்கிற ஒரு திறன் இருக்கா. ரொம்ப சுலபமாமே சில பேருக்கு அந்த மூளை வேலை செய்யறதுனால சில விஷயங்கள் வந்து கேட்டு சீக்கிரமா வந்து உள்வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரிதான் பாலிக்ளாட் உருவாங்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
7: இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க எப்ப இந்த மொழிகளை கத்துக்க ஆரம்பிச்சாங்க?
8: சிறு வயதுல இருந்து,
7: அதாவது உள்ள இருக்கும் போதையா, வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே, அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவங்க இது காட்டுவாசி, இது பாலிக்ளாட் இல்ல.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வேதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
2: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ. எத்து பரோட்டால வை. இப்ப குழம்பு மூண்டு இப்படி எத்து பாயில போட்டுக்கோ. கண்ணுமுடி இப்ப சொல்லு எப்படி இருக்குதுன்னு.
0: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கோ இந்த தயிர் உதவுது.

0: தங்க சேரும்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர்.
2: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மே விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தேசிய சுற்றுப்புற அமைப்பு குளிரூட்டும் சாதனம், குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி உள்ளிட்ட 6 மின் சாதனங்களுக்கான இறக்குமதி விளம்பர விதிமுறைகளை கடுமையாக்கவிருக்கிறது. ஜூலை முதல் தேதியிலிருந்து மாற்றங்கள் நடப்புக்கு வரும். தனிநபர்களும் நிறுவனங்களும் எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்தும் சாதனங்களை வாங்க இது ஊக்குவிக்கும். கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் அகற்றும் சிங்கப்பூரின் முயற்சிகளுக்கும் கை கொடுக்கும். விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் சாதனங்கள் MELS எனும் கட்டாய எரிசக்தி முத்திரை திட்டம், MEPS எனும் குறைந்தபட்ச எரிசக்தி செயல்திறன் தரம் ஆகியவற்றின் கீழ் அங்கீகாரம் பெற்றிருப்பது கட்டாயம். இனி சொந்த பயன்பாட்டுக்காக தருவிக்கப்படும் சாதனங்களுக்கும் அது பொருந்தும். அங்கீகாரம் பெறாத சாதனங்களை இணைய விற்பனை தளங்களில் விளம்பரப்படுத்த தடை விதிக்கப்படும். சிங்கப்பூரில் வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை புகைமூட்டம் ஏற்படும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய புகைமூட்டத்துக்கான எச்சரிக்கையை ஆய்வாளர்கள் அதிக கடுமையை குறிக்கும் சிவப்புக்கு உயர்த்தியிருக்கின்றனர். இதற்கு முன்னர் 2023 அவ்வாறு செய்யப்பட்டது. சிங்கப்பூர் அனைத்துலக விவகார கல்விக் கழகம் புகைமூட்ட அறிக்கையை வெளியிட்டது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, புரூனை ஆகிய நாடுகளில் புகைமூட்டம் ஏற்படும் சாத்தியம் அதிகமாக இருப்பதாய் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல் நீனோ பருவநிலை நிகழ்வு உள்ளிட்ட காரணங்களால் வட்டார நாடுகளில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் பற்றி எச்சரிக்கப்பட்டது. நாடுகள் சொந்த நலனில் மட்டும் கவனம் செலுத்தும் இந்த காலகட்டத்தில் சீனா தனது பொருளாதாரத்தை திறந்துவிட உறுதி தெரிவித்துள்ளது. டாலியன் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார கருத்தரங்கில் சீன பிரதமர் லீ சியாங் அவ்வாறு கூறினார். அதிர்ச்சிகளுக்கு இடையிலும் சீன பொருளாதாரம் மீளும் திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக திரு லீ சுட்டினார். அரசியல் அபாயங்களையும் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டையும் அவர் குறிப்பிட்டு பேசினார். சீனாவின் AI தொழில்நுட்பத்துறை இந்த ஆண்டின் முதற்பாதையில் கண்ட அபார வளர்ச்சி பற்றியும் அவர் குறிப்பிட்டார். சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா அமெரிக்க தற்காப்பு அமைச்சுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது. நிறுவனத்துக்கு சீன ராணுவத்துடன் தொடர்பிருப்பதாக கூறி அமெரிக்கா அதற்கு தடை விதித்தது. அமெரிக்க ராணுவத்துடன் பணியாற்றும் வாய்ப்புகளை இது கட்டுப்படுத்தும். அமெரிக்கா அலிபாபா, பைடு

பிஒய்டி உள்ளிட்ட சீன நிறுவனங்களை அந்த பட்டியலில் சேர்த்தது. குற்றச்சாட்டுகளை மறுக்கும் அலிபாபா நிறுவனம் பட்டியலிலிருந்து தன்னை நீக்குமாறு கோரியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றம் ஈரான் போரை நிறுத்துமாறு அதிபர் டொனால்டு டிரம்புக்கு அறிவுறுத்தும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. அதன்படி ராணுவ நடவடிக்கையை தொடர்வதற்கும் அதிபர் டிரம்ப் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். குடியரசுக் கட்சி பெரும்பான்மை வகிக்கும் செனட் சபையில் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது போருக்கு எதிரான கண்ணோட்டத்தை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. எனினும் தீர்மானம் திரு டிரம்பின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட மாட்டாது. சட்டத்தின் கீழ் அதற்கு அதிகாரமும் இல்லை. பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க அதிக வாய்ப்புள்ள ஆண்டி பர்னமை சந்தித்து பேசியுள்ளார். ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக சந்திப்பு நடத்தியதாய் அவர் சொன்னார். அரசாங்க அமைப்பு, முக்கிய கொள்கைகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசினர். பிரதமர் ஸ்டார்மர் தொழிற்கட்சி தலைவர் எனும் பொறுப்பில் இருந்து விலகுவதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். மேக்கர்ஃபீல்ட் தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினரான திரு பர்னம் பிரதமர் பதவிக்கு போட்டியிடவிருப்பதாய் கூறியுள்ளார். போட்டியில் களமிறங்குவதாக வேறு யாரும் இதுவரை பெயர் குறிப்பிடவில்லை. ஐரோப்பாவை தகிக்கும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பிரான்சில் வரலாற்றில் இல்லாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். எச்சரிக்கை குறியீட்டில் ஆக அதிக ஆபத்தை அது குறிக்கும். பிரான்சில் சூட்டை தணிப்பதற்காக நீந்த சென்றவர்களில் 40 பேர் மூழ்கி மாண்டனர். கடுமையான வானிலை காரணமாக நாடு முழுவதும் 800 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பிரிட்டனிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பள்ளிகள் முன்கூட்டியே மூடப்படுகின்றன. ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. போர்ச்சுகலும் உஸ்பெகிஸ்தானும் சந்தித்த ஆட்டத்தில் போர்ச்சுகல் அபாரமாக ஆடி 5 கோல்களை அடித்தது. அவற்றுள் 2 கோல்களை நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புகுத்தினார். இது அவர் கலந்து கொள்ளும் 6வது உலகக்கிண்ணம். 6 உலகக்கிண்ண போட்டிகளில் கோல் அடித்த முதல் கார்பந்து விளையாட்டாளர் எனும் பெருமை அவரை சேரும். இங்கிலாந்தும் கானாவும் மோதிய ஆட்டம் கோல் ஏதுமின்றி சமநிலையில் முடிந்தது. பெனமாவை சந்தித்த குரோயேஷியா 54வது நிமிடத்தில் ஆட்டத்தின் ஒரே கோலை போட்டு வெற்றி கண்டது. கொலம்பியாவும் கொங்கோ குடியரசும் மோதிய ஆட்டம் சற்று முன் நிறைவடைந்தது. கோல் எண்ணிக்கை கொலம்பியா 1, கொங்கோ 0. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
2: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
1: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
2: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் ட்ரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
3: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR interior design.com.
4: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரே இடத்தில். இப்போதே அழையுங்கள் 9338 2232 355 செம்மவாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்அப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
5: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
6: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
5: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாடலோடு உங்களுக்காக
1: இன்ஸ்டாகிராம் போ
0: டிக்டாக் இருக்கு மதுஸ்ரீ இதை கேட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடுத்த பாடல்
1: அப்புறம்
0: உங்களுக்காகவே தமிழ் சார்ந்த ஒரு கேள்வியை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், இரவு பற்றி கேட்டிருந்தோம். அப்ப அடுத்ததான் எதை பத்தியா இருக்கோம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக்குறோம்.

0: மேற்கொள்ளுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
4: ஆமா, ஒயிட் ஃபீல்ட் லா கார்பரேஷனுக்கு போனேன். உயில்கள், உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
3: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே
5: போறேன். உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர், பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294 9602 அல்லது 6294 9603.
6: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்?
7: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
6: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
8: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட்டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட்டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அழையுங்கள். 6392 2212. வாரத்தில் 7 நாட்களும்.
9: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
10: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
11: ஆனந்தம் ஆரம்பம்.
0: காலைக்கும் பல வார்த்தைகள் மார்னிங்கும் பல வார்த்தைகள் இருக்கின்றன. வர்ணிக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. யார் அதிகமான வார்த்தைகளை கொடுக்கறான்னு பாக்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. கண்ணுக்குள் நிலவு படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
1: சாப்பிட்டா போச்சு. மதுரை குமார் மேஸ் இருக்கே, அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். வறுத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
0: சொல்ற போவே மதுரை ஞாபகம் வருது.
1: அதான் குமார் மேஸ்.
2: இப்போ மதுரை மண்வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
3: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டெல்ஸ் வலையொலியில்.
0: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
3: எல்லா
4: பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: சரி, இப்பதான் நான் ஒரு காணொலியை பார்த்தேன். அந்த காணொலியில ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
1: சரி
0: சரி, சாப்பிட்டா என்ன பிரச்சனை, சாப்பிட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுடைய தட்டுல இருந்து சாப்பிடாம மீசையில இருந்து அந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க. நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்து
1: விழுந்துருச்சா
0: விழுந்துடுச்சு ஆமா
1: விழுந்துருச்சு
0: அவங்க சாப்ஸ்டிக்ஸ் வச்சு எடுத்து அங்க இருந்து சாப்பிடுறாங்க. அத ஒருத்தவங்க பதிவு செஞ்சு சமூக வலைதளத்துல போட்டதுனால இப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க.
1: அந்த 3 வினாடி விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, 3-second rule, அதை கண்டுபிடிச்சாங்களா?
0: பல பேரும் கேட்டிருக்காங்க. ஆனா இதற்கு சிங்கப்பூர் உணவு அமைப்பே பதில் கொடுத்திருக்காங்க. 3-second rule எல்லாம் கிடையாது. கீழே விழுந்துருச்சுன்னா விழுந்துருச்சு, நீங்க எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மேசில இருக்கிற கிருமிகள்லாம் உங்களுடைய உணவுல போய் அதன் பிறகு உங்க வாய்க்குள்ள போகுது. அந்த கிருமி திரும்ப உங்க வயித்துக்குள்ள போகுது. அதன் பிறகு ஃபுட் பாய்சனிங் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பொது இடத்துல, பொது மேசையில சில பேர் மூக்க சிந்திலாம் அந்த வெள்ளிழைத்தால மேசையில வச்சிருப்பாங்க. அங்க உங்க சாப்பாடு விழுந்துட்டு நீங்க சாப்பிடுவீங்க?
1: சரி, எனக்கு இதுல என்ன ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த 3 வினாடிகளை கடைபிடிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்களே, 10 வினாடிகளுக்கு இந்த ஒரு நபர் எதற்கு இந்த பெண்மணிய வீடியோ எடுத்துட்டு இருக்கான்?
0: ஒருவேளை அவங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம்.
1: ஆனா
0: இது வந்து கேமரால கோட் ஆயிட்டு நினைக்கிறேன்.
1: கொட்டி கொட்டி சாப்பிடுறதா? நான் செய்யறதெல்லாம் நீங்க பாத்தீங்க.
0: ஐயோ, இனிமே காதர் சாப்பாடு கொண்டு வந்தர்றா, ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கணும்ப்பா.
1: ஏன் தெரியுமா மாலிமா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்.

நீ கலந்து செய்த கலவை நாம் வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான் மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன் ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்ளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
3: ஹலிமா, சில நேரத்தில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு மற்ற வார்த்தை வந்து ஒரு சில தான் இருக்கும்.
4: ஆனால்
3: தமிழில் மட்டும்தான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வித்தியாசமான வர்ணனைக்கு மற்ற வார்த்தைகள் இருக்கு.
4: ஒருத்தவங்களுடைய அந்த மூட பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதன் மூலமா தான் ஓ, இந்த ஒரு எளிமையான வார்த்தையை இப்படி கூட நம்ம சொல்லலாமா, வர்ணிக்கலாமான்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம்.
3: இன்னும் நம்ம காலைக்கு மற்ற வார்த்தைகளை கேட்டிருந்தோம்.
5: ஹாய் ஹலிமா காதர், மதிய நேர வணக்கங்கள்.
4: சொல்லுங்கம்மா.
5: காலைக்கு வைகரை, விடியல், புலரி, அதிகாலை, உதயம், காலை பொழுது, பிரபாதம், அருணோதயம் என்று பல பெயர்கள் உள்ளன.
6: வணக்கம் ஹலிமா.
4: வணக்கம்
6: காதர். மார்னிங்க்கு வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 3 வார்த்தை எனக்கு தெரியும். அதிகாலை, பிரபாத்தம், விடியற்காலை, இந்த 3 வார்த்தை எனக்கு தெரியும். இது வந்து ஏர்லி மார்னிங், மார்னிங் அதை வந்து குறிப்பிடுறது. தேங்க்யூ சோ மச்.
4: நன்றி நன்றி.
3: இந்த அன்னியன் படத்துல அந்த மாதிரி 6×5×4×3×2 அது மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த காலை வார்த்தைக்கு எத்தனை, மொத்தமா எத்தனை வார்த்தைகள் இருக்கு?
4: நிறைய இருக்கு காதர், எண்ணற்ற அளவுல இருக்குதுன்னு சொல்லலாம். சூரியன், ஞாயிறு, பகலவன், கதிரவன், ஆதவன், பிரதி, அருங்கன், வெய்யோன், அதே நேரத்துல புஷ்பா, சங்கீதா சொன்ன வார்த்தைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சில பாடல்கள் கூட இருக்குது, புலராத காலை பொழுது,
7: புலராத காலை பொழுது,
4: ஸ்ரீராம் கேட் அப்ப கொடுக்கிறாரு பா,
7: பேசும் மழையில்.
4: நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பாடலும் சூரரை போற்று படத்துல இடம்பெற்ற இந்த பாடலும் காலையை பற்றி தான் பேசுது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதனால காலை மட்டும் நம்ம பயன்படுத்த தேவையில்லைங்க, மற்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம்.
3: வெய்யான் சில்லி, என் மனதை திருடி விட்டாய் அந்த கள்ளி.
4: யார் அந்த கள்ளி?
3: செவத்துல பாரு பள்ளி,
4: அந்த பள்ளி தான் திருடிச்சா.
3: ஹலிமா தலைமையில மல்லி
4: பாடலுக்கு இப்போ

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை புகைமூட்டம் ஏற்படும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய புகைமூட்டத்துக்கான எச்சரிக்கையை ஆய்வாளர்கள் அதிக கடுமையை குறிக்கும் சிவப்புக்கு உயர்த்தியிருக்கின்றனர். இதற்கு முன்னர் 2023 அவ்வாறு செய்யப்பட்டது. சிங்கப்பூர் அனைத்துலக விவகார கல்விக் கழகம் புகைமூட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, புரூனை ஆகிய நாடுகளில் புகைமூட்டம் ஏற்படும் சாத்தியம் அதிகமாக இருப்பதாய் அதில் குறிப்பிட்டுள்ளது.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலியொலியிருப்பான வடக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வடக்கம் தமிழொலியில் வளமை போலின்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே வளமைப்போல் இன்றும் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக முகேஷ் குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதியாக முகேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் காலியோலிறப்பான வணக்கம் தமிழலியில் என பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ராகி குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ராஜி ராகி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் என தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அஜ்மீர் ஷெரீப் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஷ்மீல் ஷெரீப் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழலியிலே இனி தொடர்கின்றது ஐயப்பன் புகழ் மாலையாக ராஜலட்சுமி குழுவினர் பாடியது.

ஐயப்பன் புகழ் மாலையாக நீங்கள் கேட்டது ராஜலட்சுமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக மேகனா சுமேஷ் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மேகனா சுமேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக அல் ஹபீஸ் முகமது ஜோசப் முகமது நிகால் அப்துல் வனாப் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் அல் ஹவீஸ் முகமது முகமது நிகால் அப்துல் வாகிப் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது மீண்டும் ஐயப்பன் புகழ் மாலையுடன் அக்ஸ்கரா லட்சுமி குழுவினர் பாடிய

கேட்டது ஐயப்பன் புகழ் மாலையாக. அக்ஸரா லக்ஷ்மி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக அல்வின் தோமஸ் குழுவினர் பாடிய இந்த பாடல்

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அல்வின் தோமஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருபாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக இரியன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் உரியன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண காலமாக அபிஷேக் ராஜா குழுவினர்

0: கிறிஸ்து காரணமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் அபிஷேக் ராஜா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாபம், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாபம், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிராக்டில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழ்நிலையில் நச்சிந்தனையின் நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம் பொங்கையூர் ராஜா, நல்லமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: இறைவனை தினமும் நினைத்து இறைவனை மனத்துமையோடு வணங்கி வழிபடும் போது பயத்தை ஒழித்து தைரியத்தை தருவார் இறைவன். காலை எழுந்தவுடன் வியூவிதி நெற்றியில் பூசி இறை சிந்தனையோடு வாழும் போது தீராத வியாதிகள் எல்லாம் தீரும். அறிவாயும் மனதை அடக்கி ஆண்டு மனதை ஒருமுகப்படுத்தி நல்ல எண்ணங்களுடன் வாழ்வை நடத்தினால் இறைவனே நல வழி நடத்தி செல்வார். பயணம் தொடரும் வாழுங்காலம் வரை. வாழும் வாழ்க்கையில் பயனற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது, இதற்கு விழிப்புணர்வு வேணும். நல்ல வார்த்தைகளை பேசி நலமாக வாழலாம் இறை ஆசியுடன். நன்மை செய்தால் நன்மையும் தீமை செய்தால் தீமையும் வந்து கொண்டேதான் இருக்கும். நம்மால் இயன்றவரை தீமைகள் பாவங்கள் தப்பு தவறுகள் செய்யாமல் வாழ்க்கை வரமுறைக்கில் வாழும்போது வாழ்வில் நல்லதே நடக்கும். வாழும் வாழ்வில் ஒற்றுமை புரிந்துணர்வு அமைதி பொறுமையோடு வாழும் போது இறை ஆசியுடன் வாழலாம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமே, எல்லாமே இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. சூழ்நிலை கடினமாக மாறும் போது அமைதி பொறுமையோடு பொறுமையை கைவிடக்கூடாது. இறைவன் மறந்த நிலையிலும் வாழக்கூடாது. அன்று முதல் இன்று வரை எவ்வளவோ பிரச்சனை வந்தும் இன்றும் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருப்பவர் இறைவன் தான். தீமைகளை செய்தால் தீமைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்வழியில் நடந்தால் வாழ்வில் உயிரை பெறலாம். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் மாறி மாறித்தான் வரும். எந்த நாளும் இன்பமாக வாழ முடியாது. இளமை முதல் முதுமவரை இறைவனோடு மறக்காமல் இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது ஆபத்து வரும் போது நோய்கள் வரும் போதும் இறைவன் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றுவார் இறைவன் தான். இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிப்பது சுலபமான காரியம் இல்லை. நாங்கள் செய்யும் மனத்தையும் இறைவன் முழுமையாக அறிவான் என்பதுதான் உண்மையாகும். வாழும் காலம் வரை இறைவனோடு முழுமையாக சரடைந்து வாழவும் வேண்டும். இறையாட்சியுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தோடு அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
0: நன்றி, இணைந்து ஒரு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பைபரூடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள், வணக்கம் ராணி.
2: ஹலோ, வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா அண்ணா, நலமா இருக்கிறேன். நன்றியா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 1 இறைவசனங்கள் 57 66 தொடக்கம் 80 வரை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அந்த தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம், அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார்கள் என்றார். அவரிடம் உறவினர் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் ஜூவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி ஜூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த ஜோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலநிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வுதரம் கிறிஸ்து வழங்கும் செய்து. கிறிஸ்துவே உமக்கு புகழ் சிந்தனைக்கு குழந்தை பிறப்பின் சிறப்பு. ஜோவானின் பிறப்பில் கடவுள் ஒரு குழந்தையை வடிவமைக்க இவ்வளவு கவனம் செலுத்துகின்றார் என்பது நமக்கு புரிகின்றது. அது பிறக்கும் காலம், அதன் பெற்றோர், அதன் பெயர் எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வைக்கின்றார். அதன் பிறப்புக்கு பிறகு சுற்றமும் நட்பும் ஒன்று கூடி அகமகிழ்கின்றார்கள். கடவுளின் இந்த இரக்க செயலுக்கு நன்றி கூறி வியந்து போற்றுகின்றனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த குழந்தை வளர்ந்து மனத்திடம் பெறுகின்றது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் ஒரு இரக்கத்துள் இந்த உலகம் தொடர்ந்து கொண்டிருக்க அவர் அருளும் மன்னிக்க மாணிக்க கல்மணி. எத்தனை குழந்தைகள் இன்னும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பிச்சு எடுப்பவர்களாய் குழந்தை தொழிலாளியை வாழ்வளர்ந்து கிடக்கின்றார்கள். குறிப்பாக மனத்திடம் உள்ள மனிதர்களால் இத்தனை குழந்தைகள் உருமாறுகின்றார்கள். கடவுளின் திட்டத்தோடு இணைந்து அதற்காக ஜோவான் போன்று தம்மை தயாரிக்கின்றார்களே மனத்திடம் பெறுவர். மனதுக்கு உறுதி கடவுள். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொள்ள சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றி. அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:13 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: நன்றி.
0: அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள். உங்கள் சிந்தனையை
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் முறையும் 125 அதிகாரம் நெஞ்சொடு கிளத்தன் நினைத்து ஒன்று சொல்லாயோ நெஞ்சே இணைத்து ஒன்றும் ஒவ்வொரு நோய் தீர்க்கும் மருந்து. நெஞ்சமே மனமே காதல் நோயை போக்க வல்ல மருந்து ஏதாவது ஒன்ற நீ நினைத்து பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாயோ? காதல் அவர் இலர் ஆக நீ நோவது வேதமை வாலி என் நெஞ்சு நெஞ்சே வாழ்க. அவர் தம்முடன் காதல் இல்லாதவராக இருக்க மட்டும் அவரையே எப்போதும் நினைத்து வருந்துவது தேய்தமை ஆகும். இருந்து உள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்து உள்ளல் பைதல் நோய் செய்தார்கள் இல். நெஞ்சமே என்னுடன் இருந்தும் நீ அவரையே நினைந்து வருந்துவது ஏன்? இவ்வாறு அன்பு கொண்டு நினைக்கும் தன்மை அவரிடம் இல்லையே. கண்ணும் குலச்சேரி நெஞ்சே இவை என்ன தின்னும் அவர்கான லுற்று. நெஞ்சமே நீ அவரிடம் போகும்போது கண்களையும் அழைத்து செல்வாயாக. அவரை காணவென்று இவை என்ன பிடுங்கி திங்கின்றன? செற்றால் எனக்கை விடலுண்டோ நெஞ்சே யாம் உற்றால் உற ஆதவர். நெஞ்சமே நாம் விரும்பினாலும் அவர் நம்மை விரும்பவில்லை என்று நினைத்து அவரை கைவிட முடியுமோ? கலந்து உணர்த்தும் காதலர் கண்டால் புலந்து உணராய் பொய்க்காய்வு காய்தி என் நெஞ்சு. என் நெஞ்சமே ஊடிய போது கூடி ஊழல் உணர்த்தவல்ல காதலரை கண்டபோது நீ பிணங்கி உணரமாட்டாய். பொய்யான சினம் கொண்டுதான் காய்கிறாய். காமம் விடு ஒன்றோ நான் விடு நன் நெஞ்சே யானோ போரே இவ்விரண்டு. நல்ல உள்ளமே ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது நாணத்தை விட்டுவிடு. முரணான இரண்டையும் ஒரு சேர என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின்செல்வாய் வேத என் நெஞ்சு. என் நெஞ்சே பிரிந்த போது காதலர் வந்து அன்பு செய்யவில்லை என்பதற்காக வருந்தி அவர் பின்னால் ஏன் செல்கின்றாய்? நீ ஒரு பேதை. உள்ளத்தார் காதல் அவராக உள்ளி நீ யாருளச் சேறு என் நெஞ்சு. என் நெஞ்சமே காதலர் நம் உள்ளத்திலேயே இருக்கிறார். அப்படி இருக்க நீ அவரை நினைத்து யாரை தேடிச் செல்கின்றாய்? துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின். நம்மோடு பொருந்தியிராமல் சென்ற காதலரை மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதால் உடல் மெலிந்து உள்ள அழகும் பறி போய்விடும். நன்றி. காட்சியில் திளைத்து நிற்றல் மங்களை செங்கல் சம்முலையால் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகலகலா மயில்தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வழியாள் பகும் பெண் கொடியே ஆறுமா முகப்பிரா நின்றி வேறொரு துணையிலை எம்மை தேறியன் தேறினவனடி சிந்தை செய்தனன் மாறலி அருவி நீர் வலியும் கண்ணினான் திரு சித்தம்பலம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ்வரி.
0: வணக்கம் திருமதி நேவிஸ்வரி. நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் இறைவா என்கின்றது இன்றைய திருப்பாடல். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்று நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் தவிர திருச்சபை கொண்டாடும் ஒரே பிறப்பு விழா திருமுழுக்கு யோவானுக்கு மட்டும்தான். இதிலிருந்தே அவரது சிறப்பையும் தனித்தன்மையையும் அறிந்து கொள்ளலாம். உலகிற்கு மீட்பை கொண்ட இயேசுவுக்கே திருமுழுக்கு அளிக்கும் பேற்றினையும் மிசியாவை சுட்டிக்காட்டும் பேற்றினையும் அவர் அறிந்திருந்தார். பழைய ஏற்பாட்டின் கடைசி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினராகவும் திகழ்கின்றார். பிளவுபடா மனத்தோடும் வீரியம் கொண்ட இதயத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் நேரிய பார்வையோடும் சமரசம் செய்யா வாழ்வும் ஏற்றமிகு எளிய வாழ்வும் பணிந்து மிதியடையை அவிழ்க்கும் தாட்சியோடும் இவரையும் தட்டி கேட்கும் அறநெறி துணிவும் பிடுங்கவும் பறிக்கவும் நடவும் என இறைவாக்கினரின் எல்லா பண்புகளையும் நிறைவாக பெற்று இயேசுவின் முன்னோடியாக வாழ்ந்தவர். அவரின் குணங்களின் சிலவற்றையாவது வாழ நாம் முயல்வோம். இவ்வுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் இரக்கத்தின் வெளிப்பாடு எனலாம். இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என நாம் ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பின் போதும் வியந்து கூறலாம். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் சாயலாகவே இவ்விலகில் வருகின்றது. அச்சாயல் நாள்தோறும் தெளிவாக துளங்கிட வேண்டும் என்றால் நாம் கடவுளிடம் துளங்குகின்ற அன்பும் இரக்கம் என்னும் பண்புகளை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் கைவன்மையின் அடையாளம். இறைவனின் செய்தியை தாங்கி வருகின்றது, கடவுளின் ஆற்றலோடு வருகின்றது, இறைவனின் தூய்மையை தன்னுள் கொண்டு பிறக்கின்றது. இத்தனையையும் தன்னுள் கொண்டு வரும் குழந்தைகளுக்கு பல இடங்களில் குடும்பங்களில் அனுமதி இல்லை. இன்று புதிய திருமுழுக்கு யோவான்கள் பலர் பிறக்காத காரணத்தால் இயேசுவின் பயணப்பாதை இன்னும் கரடு முரடாகவே உள்ளது. இந்நிலை தவிர்க்கப்பட வேண்டுமெனில் இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் வேறு எதனோடும் ஒப்பிட முடியாது. கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி கணிதர இயலாது. இதன் பொருள் நம்முடைய பலத்தில் செல்வத்தில் புகழில் அல்ல, மாறாக இறைவனில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திருமுழுக்கு யோவான். தன் பிறப்பு முதல் இறப்பு வரை இறைவனோடு இணைந்திருந்தார். எவ்வளவு சவால்களை சந்தித்தாலும் துணிவோடு சந்தித்தார். அதற்கு தேவையான ஆற்றலை கடவுள் அவருக்கு கொடுத்தார். நாமும் கடவுளோடு இணைந்திருந்தால் வாழ்வை துணிவோடு எதிர்கொள்ள முடியும். எனவே திருமுழுக்கு யோவான் பிறப்பதை நம்புவோம், அனுமதிப்போம், ஆனந்தம் கொள்வோம். இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ்வோம். இறைவா, உம் அருட்பெருக்கால் எங்களை நிறைவு செய்யும் நற்செயல்களுக்கு நன்றி. நாங்கள் பிறருக்கு உம்மை சுட்டிக்காட்டும் முன்னோடிகளாக வாழ எங்களுக்கு அருகாரம் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டலுறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாட்டிலே உலக நாடுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். சாந்தி சமாதானம் எல்லாம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு நாடுகளாக உலகம் அமைய வேண்டும். எல்லோரும் மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி வணக்கம்.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நீவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
5: நீங்கள் நலம்பாத சிலாபிள்ளை சபரிமலை ஐயப்பனின் பாதங்களை கட்டி சாதி செல்லம்பிள்ள கட்டி தாய் பவானின் செவிகளம் புதங்களும் தியான பயிற்சிக்கு முன் நற்பண்புகளும் உன்னதமான எண்ணங்களும் ஏன் இருக்க மாட்டோம்? பகவான் என்று அதை விளக்கி நமக்கு வழிகாட்டுகிறார். பூ இல்லாமல் கனி இல்லை, கர்மம் இல்லாமல் பக்தி இருக்க முடியாது. கனி பத்து கனி பழுத்து இனிப்பாகிறது, பக்தி ஞானமாக முதல்வாடுகிறது. எனவே முதலில் நாம் முதலில் தூய்மையான நோக்கங்களுடன் புனிதமான செயலில் ஈடுபட வேண்டும் என்று கடவுளாக பயிரப்படும் ஒரு சாதனை தியானம். தியானம் ஆனால் செய்யப்படும் தியானம் பாரதிய கலாச்சாரத்தின் கொள்கைக்கு இசைவானதாக இல்லை. தூய்மையான மனம் இல்லாத நிலையில் தியானத்தால் ஒருபோதும் ஒன்றிணைப்பை அடைய முடியாது. செங்கல்லும் சாந்தம் இல்லாமல் ஒரு வீட்டை எப்படி கட்ட முடியும்? சிறிது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஒருவர் அதில் வெற்றி பெறலாம். ஒருவருக்கு என்னென்ன பழக்கங்கள் இருந்தாலும், என்னென்ன உணவுகள் வண்ணங்களும் இருந்தாலும், அவர் எந்த பாதையை பின்பற்றினாலும் இந்த யானையில் ஈடுபடலாம் என்று கூட பிறகு. ஆனால் அந்த அறிவுரை சரியானதல்ல. பயம் அல்லது கவலையால் கவனச்சிதறல் அல்லது தீர்க்க வேண்டும் என்றால் அவர் மது எழுந்தலாம் அல்லது அபின் உட்கொள்ளலாம். தியானம் மிக உயர்ந்த நோக்கங்களையும் மிக கடுமையான தகுதிகளையும் கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் பாரதத்தின் கலாச்சாரம் பெரும் சேதத்திற்கு உள்ளாகும். எனவே முதலில் சிறந்த நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும், வயதானில் உண்மையான பெருமையை ஒருவர் நிலைநிறுத்த வேண்டும். புலன்கள் மேலோங்கும் போது சமநிலை என்பது கரம் அவற்றின் நிஜமானதாக எங்கள் நீங்கள் செல்லமின்றி சுதந்திரமாக நீங்களாக இருக்கலாம். அந்த பகவான் உரையில் கூறிய காரணம் கூறிக்கொண்டு மற்றமான சிந்தனை உங்களுக்கு சந்திக்கிறேன். நீட்டிக்கும் சன்மார்
0: சண்முகநாதன் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி ஜானடேசன் அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கிறேன். நீங்களும் தலைவர்களும் உங்களை குடும்பம் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்து கொண்டு இந்திய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளா இறைவன பிரார்த்தித்துக் கொண்டு நான் திருமதி ஜானடேசன் இன்று பொதுக்காலத்தின் 12 மூன்றாம் நாள் புதன்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை இன்று திருமுழுக்கு யுவாரின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். ஆண்டவருக்கான வழியை செம்மப்படுத்தும் மனிதன் திருச்சபை ஆண்டின் முயற்சியில புனிதர்களின் பிறப்பை மட்டுமே நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். அவற்றில் ஒன்று திருமுழுக்கு யுவானின் பிறப்பு. ஏனெனில் யுவான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் பிறப்பதற்கு முன்னே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பிறந்த போது மகிழ்ச்சி ஏற்படுத்தியவர், வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை சுட்டி காட்டியவர். யுவானின் வாழ்வின் முக்கிய அம்சங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. யுவான் கருவிலிருந்து அழைக்கப்பட்டவர். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். வியக்கத்தக்க முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். யுவானின் வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல, அவர் கடவுளிடம் திட்டம். அவருடைய பெற்றோர் வயதானவர்கள், குழந்தை பெற முடியாது என்று நினைத்தவர்கள். ஆனால் கடவுள் தமது நேசத்தில் அவரை அழைத்தார். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் திட்டத்தின் விளைவு. நான் பிறந்தது தற்செயலா? இல்லை. என் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டா? ஆம். நாம் எதற்காக பிறந்தோம்? இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற. ஒரு யுவான் போல நாமும் ஒரு பணிக்காக பிறந்துள்ளோம். யுவான் தன்னை அல்ல, இயேசுவை சுட்டிக்காட்டியவர். நான் நீங்கள் நினைப்போர் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகின்றார். யுவானின் மகத்துவம் அவரது பணியில் உள்ளது. மக்கள் அவரை மெசியா என்று நினைத்தார்கள். அவருக்கு புகழ் வந்தது. ஆயிரக்கணக்கானோர் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அவர் சொன்னார், அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று யுவான் கூறியிருக்கின்றார். இந்த உலகம் என்னை பாருங்கள், என்னை பாராட்டுங்கள், என்னை உயர்த்துங்கள் என்று சொல்கின்றது. ஆனால் யுவான் என்னை பார்க்க வேண்டாம், இயேசுவை பாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு நல்ல கிறிஸ்தவர் மக்களை தன்னிடம் இழுப்பதில்லை, கிறிஸ்துவிடம் இழுக்கின்றார். ஒரு நல்ல குரு, ஒரு நல்ல பெற்றோர், ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல தலைவர் தன்னியல்ல இயேசுவை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். யோவான் ஆண்டவருக்கான வழியை தயாரித்தவர். குழந்தாய், நீ உன்னை உன்னத கடவுளை நிறைவனாக்கிற எனப்படுவாய். ஆண்டவருக்கான வழியை செம்மப்படுத்தவர் முன்னே செல்வாய். யோவானின் பணி மக்களை விழிப்பூட்டுதல், மனம் மாறுங்கள், மக்களை ஆயத்தப்படுத்தல், ஆண்டவரின் பாதையை நீராக்குங்கள், மக்களை இயேசுடன் அழைத்து செல்வது, இதுவோ கடவுளின் செம்மறி. யோவான் ஒரு பாலம், மக்களை பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை அழைத்து சென்றார். இன்று நமக்கான ஒரு கேள்வி, எமது குடும்பத்தில், எமது பங்கில், என் சமூகத்தில் நான் ஆண்டவருக்கான பாதையை தயாரிக்கின்றேனா அல்லது தடையாக இருக்கின்றானா? இயேசுவின் யோவானின் மூன்று பெரிய பண்புகள் தெளிவான அடையாளம். நான் யார் என்பதை அறிந்திருந்தார், அவர் மெசியால் என்று தெரிந்திருந்தது. ஆழமான பணிவு, அவருடைய மிதியடிகளை அவுக்கம் எனக்கு தகுதி இல்லை, அசைக்க முடியாத துணிவு. ஏரோதில் தவறை சுட்டிக்காட்டியதற்கு உயிரியை கொடுத்தவர், உண்மைக்காக வாழ்ந்தவர், உண்மைக்காக இறந்தார் என்று நம்மிடம் மூன்று கேள்விகளை கேட்கின்றார். உங்கள் வாழ்க்கை கடவுளின் அழைப்பென்றே உணர்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை உங்களை சுட்டுகின்றதா? இயேசுவை சுட்டுகின்றதா? உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருக்கான வழியை தயாரிக்கிறீர்களா? திருமணப்பு யுவானன் பிறப்பு திருவிழாவில் நாம் இன்று ஜெபிப்போம். ஆண்டவரே, யுவானை போல உமது அழைப்பை உணர்ந்தவர்களாகவும் உம்மை சுட்டிக்காட்டும் பணியுடைய உடையவர்களுக்காகவும் மக்கான வழியை தயாரிக்கும் துணியுடைய உடையவர்களாகவும் எங்களை மாற்றும். ஆமீன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி.
0: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது நன்றிகள்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: சந்திக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள். உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும். இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27 ஆண்டில். வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
1: உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:31. ஐக்கியராச்சியத்தில் 7:31. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகிஷி அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 24 ஜூன் மாதம் புதன்கிழமை கூறியது.
2: மேஷராசி நண்பர்களே, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்து முடிவு, சில நேரம் குழப்பிப்பீங்க, நீங்களே குழப்பி நீங்களே அதுக்கப்புறம் தெளிவாவீங்க, குழப்பிப்பீங்க நீங்களே தெளிவாவீங்க, என்ன சார் இப்படி இருக்குது, இது என்னென்ன என்னோட ராசினுடைய டிஃபால்ட்டாக. எஸ், அந்த மாதிரி ராசிக்கு ஒரு அமைப்பு இருக்குது, திருப்பி ஒரு வயிறாக்கி ஒரு கோபம் வரும், கொஞ்சம் நேரத்தில் சந்தோஷமாக பேசுவேன், இவாட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்பால் பேசுவேன், அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பால் திடீர்னு பேச மாட்டேன். இந்த மாதிரி மூடு ஒவ்வொரு நேரமாக மாறி வரக்கூடிய அமைப்புகள் மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் வந்து தெளிவாகிறதுக்குண்டான தினம். பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது, யார்கிட்ட எதிர்த்து பேசாதீங்கோ. சில நேரங்களில் நல்லதே சொன்னாலும் தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முடிவுகள்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 யோசிச்சுக்கணும், ஒரு 4-5 கழிச்சதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்றத எடுத்துக்கோங்க. பல பேர் பல விஷயங்களை சொல்ல, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, அப்படியாக விட்டு கொடுத்து போங்க. சில இல்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவாங்க, இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, இன்னும் அது நம்மளுடைய 4 அப்படி இருக்கங்காட்டி இருக்குது, அதனால் விட்டு கொடுத்து போயிருங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் மனசு சரியில்லை சார், குழப்பமாக இருக்குது சார், முடிவு எடுக்காதீங்க, மனசு தெளிவாக இருக்குது, எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாத்தியமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டைம் நல்லா இருக்குது, முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல பலன்களை கூட வரும். கூட இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் பார்த்துக்கணும், நல்லதாக கெட்டதாக, ஏன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பல விஷயங்களை மாற்றிக்கொண்டீங்க, அதனால் இனிமேலும் அப்படி இருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் யாராவது மேலே கோபம் இருக்குது, பகைமை இருக்குது, உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ரொம்ப அதை போட்டு மனசில் வச்சுட்டு ரொம்ப அதை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அது பலவிதமான மன கசப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், இதில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான், கற்பக விநாயகரை வணங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். மிதுனராசி நேயர்களுக்கு, மிதுனராசிக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்றைக்கி யாராவது உங்கள்கிட்ட கோச்சுண்டா, அவளுடைய மனக்கோவங்கள், அவளுடைய 4 அப்படி இருக்குது, நமக்கு டைம் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை சரி செஞ்சுட்டா போதும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கை கால் சம்பந்தமாக கழுத்து சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. இடமாற்றம் வீடு மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு தொழிலை தெரிஞ்சுட்டு கற்றுண்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. வீடியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்திருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அமையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இந்த தினத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கலாம், தொழிலுக்குண்டான முதலீடுகள் சேரக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இதுக்கு முதலீடு இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு முதலீடு சேரக்கூடிய படிப்பு விஷயம், சார், அரியர் ஜென்மத்துக்கு தீர்க்க முடியாதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம், ஸ்கூல் ஃபீஸு, இடமாற்றம், காலேஜ் சேர்த்துறது, இது போன்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். கடகராசிக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மனக்குழப்பங்கள் இது வாழ்க்கை பூரா இருக்கும். அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் பல விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லாததை பற்றி சிந்திச்சு என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு யோசிக்கிறது நாம் நம்மளை தான் மாற்றிக்கணும். அதை மட்டும் கவனம் செலுத்தின்றா போதும். புது வாகனம், புது வீடு, அதே சமயத்தில் புதுசாக பொருட்கள், புதுசாக ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ், புதுசாக புஸ்தகம் போன்ற புது விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு சில நேரம் எங்கேயாவது கோயிலுக்கு போய் உட்காந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது கொஞ்சம் நேரத்தில் சரியாகி திருப்பி வந்து நல்லா பேசுவீங்க. அது மாதிரி அதிசயங்கள்லாம் நீங்கள் அப்பப்போ பண்ணி காமிப்பீங்க. குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி தரும் அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு நல்ல காலம். ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பேன், ஒரு சில விஷயம் காரியம் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம். ஏன்னா சொல்லி சொல்லி அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. இனிமேல் வந்து காரியம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபிட்னஸ் கோச்சாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கைரோப்ராக்டிக் பழகின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான சூழ்நிலைகள் வரும். பல விதத்தில் மன கஷ்டங்களும் கசப்புகளும் வருமான சம்பந்தமான விஷயங்களும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, தைரியமாக இருங்க. எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நின்று ஜெயித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். கன்னிராசி நண்பர்களுக்கு இடைவிடாத உழைப்பு, இடைவிடாத சிந்தனை, இடைவிடாத மன உளைச்சல்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அது சரியாகுமா, இது சரியாகுமாங்கிற ஒரு கேள்வி மனசில் எப்போவுமே தோன்றின் இருக்கும். நிச்சயமாக அது ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில தொழில்கள் சம்பந்தமாக எனக்கு அமையவே கிடையாது சார், இப்போ இனிமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரும், கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்க, சித்த ஆயுர்வேதிக் மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அஸ்ட்ராலஜி பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒன்று தான். ஏன்னா திருப்பி கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் பணம் கொடுக்கும்பொழுதே கவனமாக கொடுக்கணும். நகை விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் அது மாற்ற முடியாது. அதனால் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுத்துறது அற்புத பலன்களை தரும். கன்னிராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. முந்தையெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பேன், அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பேசி அதை கரெக்டாக சமாளிப்பேன். நாலு பேர் மதிப்பு மரியாதை தான் நமக்கு தேவை, ஏதோ எப்படியோ இருந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கு. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தெய்வ வழிபாட்டோடு ஆரம்பிப்பீங்க. ஒன்று சரியில்லை, இதை விட்டுடலாம், அடுத்தது பார்த்துக்கலாங்கிறதுல ரொம்ப திறம்படம் இருப்பீங்க. முந்தியெல்லாம் கவலைப்பட்டு வருத்தப்பட்டதில் நீ யாருக்கா அழுகிறதுலாம் கிடையாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. கார்மெண்ட்ஸ் சம்பந்தமாக, துணி சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காரியம் மற்றவங்களுக்குன்னா அந்த காரியம் நடக்குது, எனக்குன்னா ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தங்கள் இருக்குது. இனிமேல் அதெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடு. வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும், செடி கொடிகளை வளர்த்துவீங்க. பெரிய தோட்டமாக இருக்கும்போது இந்த தோட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் அப்படியே மனசில் வச்சுட்டு, அப்படியே பெரியவங்களை நினச்சிட்டு அப்படியே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் துணை வர மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும், வேறு யாரும் கிடையாது. இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களில் நம்ம எண்ணிய காரியங்கள் சில லாபம் கொடுக்கும், சில நஷ்டம் கொடுக்கும், சிலது ஒன்றும் இல்லாமல் அப்படியே 50-50 இருந்திருக்கும், சிலதெல்லாம் நமக்கு செலவு பண்ணது அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க, இப்போவும் அதை ஹீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கடந்து வந்துடுங்க. ஒன்றும் பெரிய பயம் கிடையாது. ஒரு நாள் நஷ்டமானால் பின்னாடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுனோ, கல்யாண மண்டபம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு டெய்லி இந்த சம்பாதிச்சாதான் இந்த சம்பாதி எனக்குன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏதேனும் கெட்ட பழக்கங்கள் இந்த பழக்கத்தினால என் ஃபேமிலியே போச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சூதாட்டம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கவங்க, இதெல்லாம் மாற்றி வெளியில் வந்து அடுத்த நிலைக்கு போகணுங்கிற எண்ணங்களே ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கோம். அதை எடுத்து செயல்படுங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. விச்சயராசி என்பர்களுக்கு அற்புதமான டைம் வந்தாச்சு. இந்த அற்புதமான டயத்தை நீங்கள் கீப்அப் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியமான அவசியம், பார்த்துட்டு போகிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். விச்சயராசிக்கு தைரியம் ஜாஸ்தி, அதே மாதிரி வைராக்கியம் ஜாஸ்தி. என்ன இருந்தாலும் சரி நான் ஜெயிச்சு வந்துடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துருக்கும். தெரியாத நபர்கள்ட்ட பழகும் பொழுது கவனம் தேவை, அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. எல்லாத்தையும் யதார்த்தமாக பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, திருவல்லிக்கேணி பார்சாரதி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தான் தோணும். சில நேரங்களில் இல்லை இல்லைன்னு அவள் அப்படி சொல்லும்போது டக்குன்னு அவளுக்கு தகுந்த மாதிரி மாறுவேல். இப்படி மாற்றின்ண்டே இருக்க வேண்டாம், மாறியானு யோசிக்க வேண்டாம். என்ன நடந்ததோ நன்றாகவே நடந்ததுங்கிற தீவிரமான சிந்தனைகள் இருந்தால் எல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காஸ்மெட்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பெண்கள் ஆன்லைன் சாரீ சம்பந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்துருங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருங்க, சிங்கிள் பேரண்ட் நான் தான் கவனிச்சுக்கிறேன் சார் என் குழந்தைகளை, யாரும் துணை கிடையாது அப்படின்னு சொல்கிறவா, இறைவன் துணை இருக்கார் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பல பேர் பல விதத்தில் பல விஷயங்கள் பேசினாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு காரியத்தில் படம் போது யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, இன்னைக்கு பணம் காசுங்கும் போது எல்லோரும் வரா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். படிப்பு உங்களுக்கு துணை நிற்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கின்றத எடுத்து செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸாக நிறையா கற்றுப்பேல், அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராடுவேல். நேரம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நான் சாப்பிட்டாகணும், வேறு வழி கிடையாதுங்கிற யோசனைகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். போராட்டங்களுக்கு மேலே போராட்டம் சார், நான் என்ன தான் பண்ணுவேன், நானும் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன், ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன், ஓடிண்டே இருக்கேன், ஓடிண்டே இருப்பேல், ஜெயிச்சு வந்துடுவேல். கவலைப்பட வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் இழுத்த ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கும். பல பேர் பாதகமாக நினை, பல பேர் உங்களை கிண்டல் கேள்வி பண்ணுவா, ஜெயிச்சு வந்துடுவேல், தைரியமாக இருக்கலாம். ஃபுட்பால் பிளேயராக இருந்துட்டுருக்கோ, வாலிபால் பிளேயராக, செஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கிறவா, தொழில் சரியாக அமையாதவா, வேலை சரியாக அமையாதவளுக்கு எல்லாமே அமையக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவுகள் தேடி வரும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வயசானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான பலன்கள். டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவா, ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல லாபங்கள். குடும்ப விஷயம், குடும்ப பிரச்சனை, இது நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். மற்றவாளை வச்சு பேசுகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இன்றைய தினத்தில் சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக கூட இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அடுத்த இது நீங்கள் நல்லபடியான முயற்சிகள் எடுத்து செயல்பட்டு விடுவீர்கள். மகர ராசி நண்பர்களுக்கு தெய்வ வழிபாடு ரொம்பவுமே பிடிக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆராதனை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லலிதாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசுறதுக்கு செயல்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபிட்னஸ் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ், அதே சமயத்தில் சோசியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நிறைய விஷயங்களில் என்னை பின்னாடி தள்ளினவாக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல், கவலையே பட வேண்டாம். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை, ஸ்டெப் ஏறும்போது கால் வலிக்கு தானே செய்யும், அதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அமையக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அதே சமயத்தில் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பலவிதமான தொல்லைகளும் பலவிதமான பிரச்சனைகளும், அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்துடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் மாற்றலாமோ, இல்லை யாராவது சொன்னால் அதை பற்றி சிந்தனை பண்ணலாமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கல்வி கூடங்கள், காலேஜ், டீச்சர், ப்ரொஃபஸராக இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்திருக்கோம், கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துருக்கோம், டியூஷன் சென்டர் எடுத்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்காங்க, பதிகப்பகத்தாராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லதோ ஒரு செயல் செய்யும்பொழுது அந்த கர்ம வினை நமக்கே திருப்பி வரும்னு சொல்வேன். நான் நல்லது பண்ண எனக்கு நல்லது வருதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கும். யார் எப்படி சொன்னாலும் சரி, என்ன நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்ன பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நான் உழைக்கணும், உழைச்சாதான் நாளைக்கு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எந்த மாறுதலும் இல்லை. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறோம், புது பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம். மனசுலேயே நினச்சின்ற ஒரு காரியத்தை தானாக நடக்காது, முயற்சி பண்ணால் நடக்கும். இந்த தினத்தில் பலன் தரக்கூடிய வழிபாட்டு முறைகளில் குரு வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலங்களை கடிகள் தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். இதுவரை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி கேட்டீர்கள்? தொடர்ந்து வானொலியில்

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பம் தங்களது எதிர் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.
1: நாம் பிள்ளைகள் போலே
0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நல்லமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் அறிவிப்பாளர் சாரதியும் மற்றும் ராதா கனகராஜாவும் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். இருவரும் சைர சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. எங்கள் அன்பு அறிவிப்பாளர் சாரதி அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரை தொடர்ந்து நேர் ராதா கனகராஜா அவர்களும் பிறந்த நாளை கொண்டாடுகிற இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தகுந்த ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி இந்த தகவலை அறிய தந்த பத்மராணிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை வாழ்த்துவதற்காக ஊடோடி வந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து திருமதி
3: ரஜினி நாயன்.
0: எப்படி இருக்கீங்க ரஜினி?
3: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி ரஜினி, சொல்லுங்கள்.
3: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் திரு சாரதி, திருமதி ராதா கனகராஜா இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்து அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து ரஜினி நாகன், ரஜினி நாகன் ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
4: நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் உங்களோட புண்ணியத்துல. நீங்கள்?
4: நாங்களும் உங்களோட புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருங்க. நன்றி.
4: இன்று பிறந்த நாளைக்கான அறிவிப்பாளர் சாரதி அவர்களுக்கும் ராதா கனகராஜா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, யுவதி யுவராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, சொல்லுங்கள், கேட்போம்.
5: இன்று பிறந்தநாளை கொண்டாடும் சாரதி அவர்களுக்கும் அதாவது ராதா கனகராஜா அவர்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன்.
0: நன்றி. உங்கள் இதில் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர்களை அவையரசர் கண்ணதாசன சொல்லல நீங்க?
5: கண்ணதாசனுக்கு நீங்கள் வந்து கொண்டடைக்க சொல்லுவோம். கண்ணதாசனுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
5: நன்றி.
0: அவரங்கள் ஜோயசரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடக திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயா நடேசன்.
6: வணக்கம் ராஜா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் டிஆர்டி தொகுப்பாளர் ரா சாரதி அவர்களுக்கும் அடுத்தது ராதா கனகராஜா அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் இந்த தியங்கரின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இறையாசியுடன் கூறிக்கொண்டு அவர்கள் வெண்காலம் சிறப்பாகவும் இருக்கு எனது
5: கவியரசர்
0: அவர் காலமாயிவிட்டார். அவருடைய இதயத்தில் எல்லாருடைய இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
5: அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: ராதா கனகராஜா, ராதா
5: கனகராஜா கனகராஜா கடைசி அவரால் பேர் சொன்னார், எனக்கு விளங்குகிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, கண்ணதாசன் தான் அவர்கள் சொன்னவர்கள்.
5: சரி, ஓகே அண்ணா.
0: நன்றி.
5: ராதா கனகராஜாக்கும் இன்ன பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க என அவர்களை வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி ராசாத்தி தியாகராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி.
7: இனிய காலை வணக்கம். நீங்க நலமா இருக்கின்றீங்களோ?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
7: நன்றி. நீங்களும் அப்படியே நலமா இருக்க எல்லாம் வல்ல அம்மாவை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் அறிவிப்பாளர் சாரதி அவர்களுக்கும் திருமதி ராதா கனகராஜா அவர்களுக்கும் இருவரும் சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் குடும்ப புரியாம குடும்பத்தோடு வாழ்வாங்க வாழ வேணும் எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டி கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய இணைப்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: அவர்களுக்கும் சாரதி அவர்களுக்கும் எங்கள்
0: அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம். உங்க ராஜ்மான ராஜா நாக்கு விஸ்வநாதன்.
0: நலமா இருக்கிறீங்களா விஸ்வதி?
9: ஓ நல்லா இருக்கிறேன். எல்லோரும் அப்படியே இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அன்பான சாரதிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். திருமதி ராஜா ராதா கனகராஜாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். அவர்கள் இருவரும் சிறப்பா ஆயுள் ஆரோக்கியம் மற்ற செரியம் சகல சபாக்கியங்களோடு 16 பெற்று பெருவாள் வாழ வாழ்த்துவதோடு எங்களை ராதா மஞ்சள் குங்குமத்தோட சீர்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி அன்பாக உடைய வருகிறேன். அண்ணா நன்றி.
0: நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் தேவன் அவர்கள். வணக்கம் தேவன்.
10: ஓ அன்பு கால் வணக்கம் ராஜா, நீங்க சொந்தானே கொண்டாடும் ராதா கனகராஜா உறவுக்கும் எங்கள் சாரதி சகோதரத்துக்கும் என் குடும்ப சார்பாக அவள் நோயோடு இன்று நல்ல உடம்பால பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கும் நன்றிகள்.
10: நன்றி.
0: அவர் தேவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவர்களுக்காக நாம் தரும் பாடல்.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிரலுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் எமது அன்பு அறிவிப்பாளர் சாரதி அவர்களும், எமது அன்பு நேயர் திருமதி ராதா கனகராஜா அவர்களும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் அவர்களோடு எமது அன்பு நேயர்களும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 400 மேற்பட்ட மனித உடலங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலங்காலமாக இழைக்கப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆவணங்களாக மாறியிருப்பதாக பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுழி விகாரத்தில் சோமரண்ண ராஜபக்சாவிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெறுகிறது. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ள மலையக மக்களுக்கு வீடமைப்புக்காக வழங்கப்படும் காணியின் அளவு 10% ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெறுமதி சேர் வரி திருத்த சட்டமூலம் மீதான வாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்காது நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி உயர்த்தப்பட வேண்டுமானால் அரசாங்கத்தை திருத்திப்படுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவும் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் விசாரணைகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்கதென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கிண்ணியா நகர

மீனவர்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் நேற்று கந்தளாயில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் தம்பலகாம பிரதேச ஒருங்கிணைப்பாளரும் ஜிரா மகளிர் சங்க தலைவியுமான பிஸ்டியா இதனை தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும், அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். வவுனியாவின் பல வர்த்தக நிலையங்களில் இறவரி திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றை நேற்று மேற்கொண்டிருந்தார்கள். நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பெண் பிசியோதெரபிஸ்ட் ஒருவரை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்த நபர் மற்றும் அவரது சட்டபூர்வ மனைவி ஆகியோரை யாழ்ப்பாண போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்திருக்கிறார்கள். குர்நாகல் கொற்றவேகர பகுதியில் போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையின் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகள் அடங்கிய காணொலியை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 35,50,000 ரூபாய் மதிப்பிலான கசிஸ் போதைப்பொருள் தொகையை நாட்டுக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தாதியர் பயிற்சி பெற்று வரும் 18 வயதுடைய மாணவி ஆவார். லபுகம மற்றும் கலடுவாவ நீர்த்தேக்கங்களிலிருந்து மகரகம வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பல பகுதிகளில் 24 மணித்தியால நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. டெங்கு இளம் குடும்பிகளின் அடர்த்தியை அளவிட பயன்படுத்தப்படும் சர்வதேச அலகான பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு நாட்டின் பல பகுதிகளில் கணிசமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா சூறாவளி தாக்கத்தின் காரணமாக வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த 1,336 பேர் இன்னமும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. போசான் பௌர்ணமி பண்டிகையின் போது தானசாலை அமைத்தல் மற்றும் தோரணங்கள் அமைத்தல் குறித்து அந்தந்த பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அறிவிப்பது கட்டாயம் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனதீர தெரிவித்திருக்கிறார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று மருதமடு திருத்தல பரிபாலகர் அருட்பணி பெப்பி சோசியாடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் நிர்வாக ஒழுங்கமைப்பில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,49,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேரில் சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியம் என்று இந்தியா உறுதிபட தெரிவித்திருக்கிறது. இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர முக்கிய நலன்களை மதிப்பது அவசியம், இரு நாடுகளின் தலைவர்களால் எட்டப்பட்ட முக்கிய கருத்தொற்றுமையை நடைமுறைப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்சி தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் ஜாகேக் உர் ரஹ்மான் டெல்லி சென்ற நிலையில் பாதுகாப்பு தொடர்பான கருப்பு பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாக கருதப்பட்டதால் குடியேற்ற அதிகாரிகளால் அவர் சிறிது நேரம் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு வங்கதேசம் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. ஹரியானா அரசின் வங்கி கணக்கிலிருந்து 60 கோடி ரூபாவுக்கு மேல் கையாடல் செய்ததாக அந்த மாநில கல்வி வேளாண் துறை முன்னாள் முதன்மைச் செயலரும் மூத்த IAS அதிகாரியுமான பங்கஜ் அகர்வாலை CBI கைது செய்திருக்கிறது. DRP தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருச்சி மாவட்டம் ஆங்கரையில் இசேவை மைய உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளார்கள். தீபத்து ஏற்பட்டு மாணவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழக்க காரணமான கட்டிடத்தை இடிக்க லக்னோ நகர வளர்ச்சி குழுமம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். அமெரிக்க இந்திய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகளின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைவராக குணால் ஷா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஷா ஒரு இந்திய தொழில் முனைவர் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். திருச்செந்தூர்

சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சேவை கட்டணங்களை நிர்வாகம் உயர்த்த உள்ளதாகவும் அதற்கு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாம் கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் இந்திய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,350 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்பப் பெற அமெரிக்க செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிராக அதிபர் டிரம்ப் எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்களை ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் கோர்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக போவதாக அறிவித்திருக்கிறது. தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக் கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு தலைவர் நயிம் ஹாசிம் கேட்டுக் கொண்டுள்ளார். துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெறும் நேட்டோ கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டையொட்டி பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 56 பேர் உட்பட 209 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி வேட்பாளர் அப்ரோர் டிலாலா எஸ்பெரியல்லா மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கம்போடியா மோசடி கும்பல் பிரின்ஸ் குழுமத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் சீன நாட்டவர் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கி அதனை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்த முயற்சியில் கூகுள் நிறுவனம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கவாட் லக்னிக் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் யந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். தென்கொரியாவின் கோஸ்பி பங்கு குறியீடு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் அதுவே ஆகப்பெரிய வீழ்ச்சியாகும். பிலிப்பைன்ஸில் பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்தனவர்கள் இருவரும் 10 வயதினர் என்று தெரிய வந்துள்ளது. பிரான்சில் கடும் வெப்பத்தால் காரில் இருந்த 2 குழந்தைகள் இறந்தது. 2 வயதும் 4 வயதும் நம்பிய 2 குழந்தைகள் வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்த காரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவில் கொடிய வெப்ப அலை தீவிரம் அடைந்து வருவதால் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்த அதிக அவசரத்துடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் உலகுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். சீனாவில் புதியதொரு வேலைவாய்ப்பு, கரடியைப் போல வேடம் அணிய வேண்டும், விலங்கியல் தோட்டத்தை வலம் பெற வேண்டும், கரடியைப் போல வருகையாளர்களுடன் பழக வேண்டும், அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான் வருடத்துக்கு $15,000 சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் சீன பயணிகளை குறிவைத்து விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்தியதான சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் விசா கட்டணம் 5 மடங்கு அதிகரித்ததாக சீன பொருளாதார ஊடகமான கக்ஸின் தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் பிறப்பு வீதங்கள் கடுமையாக குறைந்துள்ளன. இதனால் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்க ஊக்குவிக்கும் வகையில் பல நாடுகள் லட்சியம் மிக்க திட்டங்களை தொடங்கியுள்ளன. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீசரணி முதல் முறையாக முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். பிஃபா உலகக்கோப்பையில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போர்த்துக்கல் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு கே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொலம்பியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கொங்கோ ஜன குடியரசை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா பிரான்ஸ் அணிகள் நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறின. அர்ஜென்டினா நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்தவராக புதிய சாதனை படைத்திருக்கிறார். உலகக்கிண்ண தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை 0-0 என்ற கோல் கணக்கில் கானா அணி சமநிலைப்படுத்தியிருக்கிறது.
உலகக்கோப்பை 2026 இதுவரை 4 அணிகள் வெளியேறியுள்ளன. 4வது அணியாக ஜோர்டான் அணி வெளியேறியது. முன்னதாக துருக்கி, ஹைட்டி, துனிஷியா இந்த அணிகள் வெளியேறியிருந்தது. ஈரானிய கால்பந்து அணிக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தற்போது தளர்த்தியிருக்கிறது. புலம்பெயர் விளையாட்டு வீரர்களும் ரசிகர்களும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதில் அகதிகளாக தங்கள் வாழ்க்கையை தொடக்கிய சில வீரர்களும் அடங்குகின்றார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.60 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.67 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.81 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.77 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.92 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.60 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நெகே மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: பத்தாவதுக்கு
2: ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாமா கலகலப்பா இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பான பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய இந்த நிகழ்ச்சியானது அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த அனுசரணை நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் எமது ஏதியபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதாவது வந்து 1927 சாத்தப்பச் செட்டியார் வேசாலாட்சி தம்பதிகளின் 8வது மகனாக முத்தையா அவர்கள் எங்க பிறந்தார்? சிறுகூடலை பட்டியில பிறந்தார். பிறகு அவருடைய முடிவு சிக்காகோவில் முடிந்தது. அன்புள்ள அமெரிக்காவில் 54 அவர் எங்களை விட்டு பிரிந்தாலும் எங்களுக்காக தந்த சொத்துக்கள் நிறைய இருக்கின்றது. அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் கண்ணதாசா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டதற்கு, என்னுடைய புத்தகங்களை விட்டாலே காணும், இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம், சேலமான் காதலி, வனவாசம் என்று இலக்கிய புத்தகங்கள் எத்தனையோ, அதாவது தெய்வீக புத்தகங்கள் எத்தனையோ அத்தனையோ புத்தகங்கள் எழுதி குவித்திருக்கின்றார் இந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். 1948 அதாவது திரைப்பட துறையில் அவர் புகுந்தார். அன்பர்களே, கல்வனின் காதல் என்ற திரைப்படத்தில் கலங்காதிரு மனமே உன் கனவுகள் ஒரு நாள் நிகழும் என்று சுசிலாமா உன்னுடைய இனிமையான குரலில் அந்த பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு என்னும் ஒரு இசையமைப்பாளரும் சேர்ந்து அந்த பாடலை தந்திருந்தார்கள். அந்த பாடல் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அதற்கு பின்னால் அவர் தொடர்ந்து 3 திரைப்படம் வரை பாடல்களை எழுதி குவித்தவர் எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய கவியாசர் கண்ணதாசன். அடங்க மாட்டான், வணங்காமடி, யாரையும் பணிய மாட்டார். நண்பர்கள் நிறைய இருந்தார்கள். அந்த நண்பர்களை எல்லாம் தூக்கி போட்டு மலையில் இருந்து தூக்கி எறிந்து அவர்களுடைய மனங்களை எல்லாம் புண்படுத்தியவர்தான் இந்த கண்ணதாசன். ஆனால் மகிழ்ச்சியோடு இருந்தால் அவர்கள் எல்லாம் அப்படியே கன்னத்தில் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கின்ற வல்லமையை படைத்தவர் இந்த கவியரசர் கண்ணதாசன். கண்ணதாசனை பற்றி சொல்வதென்றால் ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். அன்பர்களே, அவருடைய வர்ணனை பாடல்களா, காதல் பாடல்களா, ஐயோ சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஐயோ என்னென்ன பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு தந்தார். அப்படியே தேன் சுற்ற பாடல்கள், அப்படியே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ற ஒரு பாடலே காதலுக்கு போதும். காதலுக்கு காணிக்கையாக அவர் எழுதிய பாடல், உன்னையெல்லால் ஒரு பெண்ணையும் நான் உள்ளத்தினால் தொடமாட்டேன், போடா மடியா, என் உன்ற உள்ளம் இருக்கிறதா என் இதயத்துக்கு, அப்புறம் என்ன தரமாட்டேன் சொல்றது, இனிமேல் நான் ஒரு பெண்ணையும் தொடமாட்டேன் என்று சொல்லி அவ்வளவு அற்புதமான பாடல்களை எல்லாம் தந்த அற்புதம் என்ற பாடல்களை எல்லாம் தந்தவர் கண்ணதாசன் அவர்கள். இந்த நேரத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பவர்கள் இந்த பாடல். இன்றைய கண்ணதாசனுடைய இதை வருடா வருடம் எடுத்து வர கடந்த வருடம் எடுத்து வந்தாரா என்பது எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போனாரோ என்னாலும் சிக்கலில் விட்ட முதலியில் அவரும் ஒரு கண்ணதாசனுடைய பிட்டனாக இருக்கின்றார். அந்த பிட்டனுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நீங்க
0: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: சரி, அவருக்கு அவர் இருந்தாலும் 1000 இறந்தாலும் 1000 ஒரு யானை யானை ஒரு அரசியல்வாதி, ஒரு மேடை பேச்சாளர், சிறந்த கவிஞர், சிறந்த கதை வசனகர்த்தா, நாடகங்கள், புத்தகம் எழுத, இலக்கியம், அது எங்கே என்ற என்ன தென்றல் அப்படின்னு
2: பத்து
0: புத்தகங்கள் வந்திருக்குது.
2: காந்திமாரி
0: உண்மையை பேசிய ஒரு உத்தமன்
2: திராவிடங்க காங்கிரஸ் ஆதரவாளராகவும் இருக்கிறார்.
0: இதை விட என்ன சொல்ல
2: போறீங்க?
0: இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு பற்றி எல்லாம் கவிதை எழுதி, அந்த மாதிரி இந்திரா காந்தி எழுதி அப்படியே உலகம் முழுக்க அவருடைய பெயரும் புகழுமாக இருந்தவர்
2: கவிஞர். அவர்தான் கண்ணதாசன் கவிஞர்.
0: ஆறாம் நம்பர் பிறந்த கண்ணதாசன்
2: அவர்தான்.
0: விசாலாட்சி அம்மா தாய்ப்பாலோடு தமிழ் பாலையும் அள்ளி வழங்கிட்டு எட்டாம் வகுப்பு படித்தவர். வர்ண பாடங்கள், பாடல் பாடல்கள் அப்படியே மேனகையின் அபிமான தாரகை என்று எழுதினா அவர்கள் வர்ற கல்யாணி ராகங்கள்ல தொடங்கி அப்படியே ராகங்களையே கொண்டு வந்து வாலிக்கும் கண்ணதாசனுக்கும் ராகங்கள் தெரியும். நல்ல பாடல்கள், ராகம், இசையமைப்பாளர்கள் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. இந்த ராகத்தில் பாடலை போடுவோம்டா உடனே போட்டு விடுவார். தெய்வம் தந்த வீட்டிலிருந்து அப்படியே எல்லா வாழ்க்கையும் கொண்டு வந்து ரசித்த ஒரு உத்தமன்.
2: அப்படி
0: ஒரு சரித்திரம் இல்ல, ஒரு கவிஞருக்கும் இல்ல.
2: கவிஞர்
0: என்ற கண்ணதாசன் கூட வாய் வார்த்தை என்ன பாட்டோட நீங்க வந்திருக்கீங்க?
2: நடந்து விட்டால் பாடல்கள்
0: இருக்குதானே,
2: அந்த மகந்த மாளிகையில படித்த பாடல்கள் எல்லாம்
0: அப்படி எல்லாம் பாடு நினைக்கிறீங்க. நன்றி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. அன்புக்குரிய ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு வந்த சந்திர மண்டலத்தில் கால்நி வைத்திருக்கிறார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் கட்டிக்காரன், எப்படி இருக்கிறீங்க சதீஷ்? நல்லா இருக்கிறோம் சதீஷ். சொல்லுங்க சதீஷ்.
3: கண்ணதாசன் அவர்களை நான் நினைவுகூறி கொண்டு அவர்கள் பாடல்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறவை எழுதியவருக்கும் நன்றி கொண்டு வானைக்கல் சௌந்தராஜனாக்கும் நன்றி பதினொன்று வணக்கம்.
0: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு கவியர் சரை நினைவு கூர்ந்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் சதீஷ். சதீஷை தொடர்ந்து அங்களுடைய ஹொலண்டில் இருந்து சரஸ்வதி அம்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சரஸ்வதி அம்மா.
4: வணக்கம் தாசன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழும் அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கவிஞர் கண்ணதாசனே நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்த ரஞ்சியின் கணவர் ரவிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் ராஜா.
0: நன்றி. வேற என்ன சொல்ல போறீங்க கவிஞர் ரசனை பற்றி?
4: அவருடைய பாடல்கள் எல்லாம் நல்ல நல்ல. நான் இப்போ இன்றைய நட்சத்திரத்துல கவிஞரையும் பாலுமே முடியும்னா அதை இப்ப வேற மட்டும் பார்த்து கொண்டே நிற்கிறேன் ராஜா.
0: நன்றி. நீங்க ஒரு ஆள் ரெடியா கேட்டு கொண்டு இருந்தீங்களா? நான் உங்களுடைய ஒரு ஒவ்வொரு நாளும் ஒளிவிரப்புவேன் வந்த ஒழுங்கின் பிரகாரம்.
4: அந்த மனப்பாழ்மை என ராஜா, அந்த மனப்பாழ்மை எனக்கு எந்தோரும் பாடவனும் எந்தோரும் கேட்கணும் என்ற எண்ணம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள், அப்படி இருங்கள்.
4: நன்றி.
0: நன்றி சகோதரி இணைந்து கொண்டு கவிஞர் சிறை நினைவு கூர்ந்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி நன்றி.
0: அவர் சரஸ்வதி சுவஞானம் சிற்றாட்டு உள்ளாந்திலிருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் வண்ணாண்டி அன்புறவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா மாமா? நல்ல உற்சாக கலகலப்பா இருக்கின்றோம் என்று கண்ணதாசனுடைய நல்ல அப்படி எனக்கு நல்ல நல்ல மனிதன்
5: நல்லா துள்ளி கொண்டிருக்கோம்.
0: நான் டென்ஷன் ஆகிற இல்லை புள்ள, நீங்க சும்மா கட் பண்ணல சொல்றது.
5: அவர் அவர் இப்படி வாங்க, இவர் இப்படி வாங்க,
0: என்னமா
5: அவர் அப்படி வாங்க, இவர லைனை கட் பண்ணின அப்புறம் வாங்க, அது என்ன கத்துறீங்களா?
0: காலம் காலம் இல்லையோ. நான் இங்க கத்துறதே இல்லை, எனக்கு சத்திர சத்தம் போடுறதுக்கே சவுண்ட் சத்தத்துக்கே சவுண்ட் இல்லை.
5: சவுண்டும்
0: அவ்வளவு காணுமா என்ன?
6: சூரியகாந்தி
0: படத்துல
6: முத்துராமனும்
0: ஜெயலலிதா ஜெயலலிதாவும் முத்துராமனும் முன்னுக்கு பாக்கணும். கவியரசர் கண்ணதாசன் தான் அந்த பாடலை பாட கண்ணதாசனை தான் மேடையில விடுங்க என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தது ஜெயலலிதாவும் முத்தா சீனிவாசன் கிட்ட. வண்டியோட சக்கரங்கள் ரெண்டு மட்டும் போகுதும் அதுல ஒன்று கட்டிகன் சின்ன
6: வண்டி
0: எழுதினவர் அவர் எழுதினவர் நல்லபடியா எழுதிய பாமா அதை ரசிச்சு கேட்டு இருக்கிறீங்க வந்து நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றீர்கள். நன்றி. அவர் சகோதரி திருமதி பாமா ராஜரிடம் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
7: வாழ்த்துக்கள் வானொலி அனுசரணைக்காக கொண்டவங்களுக்கு அவருக்கு நம்பிக்கை பாத்துல கேட்டு
0: நாங்களும் சாப்பிடலாம். ஜோசரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டது அவரை தொடர்ந்து எங்கள் பாடகர் நவம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்.
8: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: நல்லா இருக்கிற பாடகர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நலமா இருக்கும் நல்ல வெயில். அதான்
0: வெயிலை விட்டு சொல்லுங்க. வெயில் எங்களோட பிறந்தது ஒன்றுதான் கூட பிறந்தது. நீங்கள் எங்களை கண்ணதாசன் பற்றி
8: கண்ணதாசன் அவர்களை நான் சொல்றதுக்கு எல்லாம் நீங்க சொல்லி எல்லாம் சொல்லி போட்டீங்க.
0: நான் சொல்லல. நான் தேனும்பால்தான். நீங்க தேனும்பால் கேப்பீங்களா? சிறகில் இணை மூடி வளர்த்த கதை சொல்லவா உரிமையோடு ஒரு சகோதரத்தை பற்றி நல்ல கவிதையை தந்தவர் கண்ணதாசன்.
8: என்ன
0: அந்த படம்? அந்த படம் பாத்தீங்களா? பாசமலர் படம் இல்லாத ஒரு படிப்பினையில இருக்கும். என்ன
8: நான் அவருடைய எடுத்து வந்த ரவி அவர்களும்
0: வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு
6: கவிஞர் கண்ணதாசன் அவர்களை இந்த நாளில் எங்கள் குடும்பம் சாரை நினைவு கொண்டு கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த திருமதி ரவி ரஞ்சி அவர்களுக்கு இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் குடும்பமிருந்த அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா.
0: அவர் எழுதின பாட்டில் பாடல் 5000 பாடல்கள் எழுதியிருக்கு. ஆரம்பித்தவர் இந்த படத்தில் கல்வனின் காதலியில் ஆரம்பித்து மூன்றாம் பிறையில் முடித்தவர். அப்பர் படித்த எழுதின பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
6: எனக்கு பிடித்தது இப்ப இவர் சொன்னது மன்னனூர் கோயில் என்றால் தங்கை ஒரு தீபம், சகோதர பாசம்
0: பாட்டு,
6: ஒரு கொடியில் இருமரல்கள், அவர்
0: ஆலங்குடி சோமல், அவர் ஆலங்குடி சோமல் எழுதினது. முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம்
6: எல்லாத்தையும்
0: போடையில, அது பிள்ளை நீங்க சும்மா 11 மணிக்கு நாலு பாட்டு தான் போடுவேன்.
6: சரி சரி பரவாயில்ல.
0: அப்ப அந்த பாட்டு இருக்குது, மற்ற மீண்டும் கோகிலால சின்னஞ்சிறு பெண் போல இணைந்து கொண்டு சிறப்பீட்டார் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து ரஜினி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரஜினி.
9: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
9: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு
0: நீங்க சொல்லுங்க. கவியரசரை பற்றி சொல்லுங்க.
9: என்ன
0: சொல்றது பெரிய ராஜமாதா, ராஜமாதா
9: இளைய சமூகங்களுக்கு இளைய தலைமுறையும் கூட கேட்டு அனுபவிக்க வேண்டிய பாடல்கள், அவற்ற பாடல்கள், மற்ற ஆழமான கருத்துக்கள் கொண்டவை. ஆறாரு எந்தெந்த இடத்துல வைக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து இந்த சூரியகாந்தி படத்தில் நான் என்றால் அது நானும் அவளும், பரமசிவன் காலத்தில் இருந்து யாரு எந்தெந்த இடத்துல இருக்குமோ அப்பதான் சௌக்கியமா இருக்கும். அந்த காலத்துக்கு ஏற்ற பொருத்தமான பாட்டை தான் அந்த காலத்துல எழுதி இருக்கிறாள் என்று நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: உண்மையா உங்களோட கருத்து நல்ல கருத்து தான்.
9: இப்ப எல்லாரும் அந்தந்த இடத்துல இருந்தா தான் நலம்
0: என்று
9: கூறிக்கொண்டு அவரை நினைவு கூர்ந்து கொண்டு ராஜா அண்ணன்.
0: எத்தனை வயசு அவருக்கு? 1927 ஆண்டு பிறந்தவர்.
9: 1927 இன்னைக்கு
0: தபால்தலை வெளியிட்டு அவரை கௌரவித்தது. நன்றி, வாழ்த்துக்கள் சோதரி.
9: அனைத்து நிகழ்ச்சியை வாழலை கேட்டுக் கொண்டு வந்த எங்கள் டாக்டர் ரவி ரஞ்சி அம்பதிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். தேனும்பாலன் நிகழ்ச்சிக்கு வேலை போயிடுவீங்களா?
9: இல்ல இல்ல, 3 மணி தான்.
0: வடிவா அமைதியா இருந்து கேளுங்களா?
9: ஓகே ஓகே
0: ஓகே, நன்றி. அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: வணக்கம்
0: ராசாத்தி, நலமா இருக்கிறீங்களா?
10: ஆமா நல்லா நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்ன இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சௌரி. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லம்மா.
10: நன்றி அண்ணா, நீங்கள் அப்படித்தான் நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு இதனை வாழ்ந்தை கேட்டு வந்த ரவிக்கும், அது ரவி தம்ப டாக்டர் ரவி தம்பதிகளுக்கும் நன்றிகளையும்
0: பார்த்துக்கிறேன்.
10: அவருக்கும் அதை இந்த குடும்பத்தில் இருக்க நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அண்ணா
0: சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்
10: பாட்டுகள் எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் அண்ணா.
0: நான் மலரோடு தனியாக ஏறுகிறேன் என்ற பாடல், அதில் இருந்து கண்ணன் பாடல்கள், அவர் எழுதின பாடல்கள்,
10: அவற்ற பாடல்கள் எல்லாம் நல்லா பிடிக்கும். அவற்ற பாட்டுகள் எல்லாம் நல்லா, அவர் இசையமைக்கிறவர் தானே?
0: கவிஞர் அம்மா.
10: கவிஞரா?
0: கவிஞர். கவிஞர் அவர் வந்து பன்முகத்தன்மை உள்ளவர் அம்மா. ஒரு சிறந்த மேடை பேச்சாளர், ஒரு திரைப்படத்துக்கு வந்து உரையாடல் எழுதுறது, கதை வசனம் எழுதுறது, மற்ற 9
10: மாதிரி
0: இயக்குநரும் இருக்கிறார். அவர் 6 திரைப்படங்களை தயாரித்தவரம்மா, எல்லாம் தோழி படங்கள். பாவம், அதால தான் அவருடைய சொத்துக்களை எல்லாத்தையும் அவர் இழந்தவர் கணக்கு. நாட்டுக்காக எல்லாம் படங்கள் எடுத்து எல்லாமே யாருக்கும் வணங்க மாட்டார், யாரையும் வணங்க மாட்டார், எந்த கஷ்டம் வந்தாலும் வணங்காக முடியாதான் இருந்தவர். ஆனால் அவருடைய மரண வீடு மக்கள் எம்ஜிஆர் அவருடைய இனிய நண்பர், அவர் வந்து ஒரு மந்திரிக்கு செய்கின்ற மாதிரி போலீஸ் அதுகள் எல்லாம் கூட்டாளி கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் மூன்று பேரும் பயங்கரக்கு நண்பர்கள். அவருடைய இறப்பை வந்து மிக மிக சிறப்பாக எம்ஜிஆர் செய்தவர். ஒரு மந்திரியின் ஒரு அமைச்சருக்கு செய்கிற மாதிரி அந்த கடைசியாக அவர் அந்த வெடியெல்லாம் முழங்க மக்கள் கண்ணீர் புட்டை சூழ கண்ணீர் எல்லாம் ஊத்த சிறந்த ஒரு நல்ல
2: நன்றி
0: தியாகராஜ். அவரை தொடர்ந்து இந்த தர்மவதி அம்மா வந்திருக்கிறார். வணக்கம் தர்மவதி அம்மா. தர்மவதி அம்மா வணக்கம்.
11: வணக்கம் ஐயா. வணக்கம். கேட்க
0: இல்ல எனக்கு கால் அப்படி இப்படி போச்சு.
11: அப்படி போகாது. நீங்க
0: நல்லவா இருக்கிறீங்களா?
11: நினைவு
0: கூறுவோம்.
11: பெரிய கவிஞரும் பாடல்கள் எல்லாம் கடைசியா பாட்டு வந்து கண்ணே
0: கலைமானி என்ற பாடல் கடைசியாக எழுதினவர். தமிழை நேசித்து தமிழை காதலித்து
11: பெரிய ஆட்கள் தானே அவங்க நேரங்களில் பெரிய பெரிய பாடல்கள் பெரிய நடிகர்கள் எல்லாம் மறக்க இல்லாத ஆட்கள் தான். இப்போ என்ன இருக்கு அவருக்கு நினைவு நாளை வைத்த நினைவு நாங்களும் நினைவில் கூறிக்கொண்டு வானொலி கடத்து வந்த டாக்டர் தம்பதியர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள்
0: நன்றி சகோதரி ரவி ரஞ்சி தம்பதிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம் சசிகம்மா. நலமா இருக்கிறீங்களா?
12: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
12: கவிஞர் கண்ணதாசன் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் நினைவு கூர்ந்து கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்து
0: நன்றியமா இணைந்து கொண்டு கவியர் சிறையின் நினைவு கூர்ந்து அவர் ரவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்த உங்களுக்கும் நன்றிகள்.
12: நன்றி. வணக்கம்.
0: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம் அவர்கள். நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
13: ஆமாம், நாங்கள் நிலமா இருக்கணும் ராஜானே. தாங்களே நிலமா இருக்கு இல்லாமல் அபிராமியும் ஆத்தியம் உட்கடாத்தியானம் எல்லாருக்கும் வேண்டிக் கொண்டு ராஜானே தங்களுக்கும் இந்த கவியரசர் கண்ணதாசன் நாங்களும் எங்கள் குடும்ப சார்பில் அவரை நினைவு கொண்டு கொண்டு அதனை வானொலி வளர்ச்சி எழுதி எடுத்து வந்த டாக்டர் திரு திருமதி டாக்டர் கவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவருடைய பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல் தானே ராஜானே. அவருடைய பாடல்கள் கூடுதலா எனக்கு நீ என்ன சொன்னாலும் கவிதை
0: அந்த பாடல் அவர் எழுதியில சவரம். அது வந்து புலமைப்பித்தனுடைய பாடல்.
13: அவற்ற பாடல்
0: அவன் காதலித்து சாக வேண்டும் என்று கவிஞர் அதில் நான் உங்களுக்கு நாலு நாளா சொல்லிக்கின்ற கண்ணதாசனுடைய நினைவு தினம் பெறுதுன்னு சொன்னான். அதுவும் அவர் தான் எழுதின பாடல்.
13: நிகழ்ச்சியை
0: எடுத்து வந்த ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கு
13: சொன்னீங்களா? ஓ, மீண்டும் ஒரு திரு திருமதி ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். தேனும்பால் நான் கேட்போம்.
0: நன்றி. வாழ்த்துக்கள்.
13: நன்றி. வாழ்த்துக்கள்.
14: அவர் ராஜலிங்கம். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
15: வணக்கம் அண்ணா.
14: வணக்கம் பதனி, நல்லமா இருக்கீங்களா?
15: நலமாக இருக்கோம். நீங்க?
14: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றியம்மா.
15: அப்படியே இருக்கணும் வேண்டிக் கொண்டு இன்னும் கூடிய சுவீனம் என்ன சுகமாக இருப்பீங்கன்னா நினைக்கின்றேன்.
14: ஏன்
15: கண்ணதாசன் இத கொண்டு வர போறீங்க?
14: கண்ணதாசன் அந்த நாள் இருந்து அவர் என்று லவர் தானே?
15: ஆமா.
14: அதான் அவர் புரியாது.
15: இல்ல நீங்க கேட்டு கொண்டிருந்தீங்க இந்த சொன்னீங்கல்ல,
14: மூவாயிரம் பெண்கள் காதலிச்சது, அவர் வந்து ஒரு பெண்களும் விட இல்ல, அவர் பாவம் என்னெண்டலம் இந்த அளவுக்கு கண்ணியமாக இருந்தார் என்று சந்தோஷப்படுங்கள்.
15: சந்தோஷம் இல்ல, இப்ப நான் கலைச்சு சொல்றேன், அப்படி
14: இருந்தேன்.
15: அப்படியும்
14: அவருடைய வடிவுக்கும் அழகுக்கும் அம்மா அது கண்ண பெண்கள். அவர் படிச்ச பொம்பளை இல்ல, என்ன புலவர் அவா? கடைசியாக அவர் திருமணம் செய்த புள்ள புலவர். அவருடைய நூல்களில் அவர்களுடைய புத்தக பாடல்கள் எடுத்து இன்றைக்கும் 65, 66, 99 பேரு கிட்ட ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இப்படி என்னென்ன இந்த கவிஞர் எழுதினார், 8 தான் படித்தது. இவ்வளவு கவிதையே ஒரு கவிதையில ஒரு புடைய பிடிக்கிறதுக்கு எல்லாம்
15: இருக்கவில்லை. 4000
14: கவிதைகள் இருக்கிறார். 5000 பாடல், 5000 மற்றது புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அவருக்குள்ள
15: இந்த மதம் என்ன பைபிளும் வந்து
14: எழுதினவராகவியமும். அப்படி கொண்டவரை கல்யாணம் கட்டுறதுக்கு எத்தனை 1000 பேர் ஆசைப்படுவார்கள். துணிவு வரணும். அது துணிவு வர
15: பாட்டு எழுதினார். திருமுருகன் அருகினை தேவள்ளி குறத்தி,
14: அந்த பாடல் அவர் எழுதியில்லை. அப்படி சில விஷயங்கள் வந்து அவர்கள் விதியின் வழிதான் எல்லாம் நடக்கும். பிள்ளை அவர் வந்து அவரை வந்து எத்தனையோ நடிகைகள் கூட விரும்பிக் கொண்டிருந்தவர்கள். பாவம், அப்படி சொல்லாதீங்க கண்ணதாசனை பற்றி. அது வந்து பிள்ளை செய்யும்.
15: அவர் ஒரு பாட்டு எழுதினவர், மனைவி அமைவதில் கொடுத்தவர்.
14: அவர் எழுதினதில் ஒரு பிள்ளை சொல்லுங்கள் எடுத்து. அவர் கேட்டது உண்மையெல்லாம் ஒரு பெண்ணையும் அந்த சிவாஜிக்குத்தான், அந்த பாத்திர படைப்புக்கு தான் அவர் சொல்றார். போடா மடையா அவனு என்ற இதயம் முன்னிட்டே இருக்கு, நீ என்னன்றா போ இன்னொரு பெண்ணை தொட போற, அந்த என் இதயத்தை தாண்டித்தான் நீ போய் தொட போகணும் மட்டும்தான் எழுதுற. அவ்வளவு கட்டிக்காரணமா கவி கவித்துளியில அப்படி ஒருத்தர் மற்றவர் பிள்ளை பிடிக்க இல்லாத அளவுக்கு எழுதுற ஒரு திறமையான ஒரு கவிஞர்.
15: வெள்ளையாட்சிக்கு
14: வித்து அவர் நாராயணன் என்று திருநாமம் சூட்டி அவர் 7000 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைய வாங்கி கண்டு வருவா. அது கிருஷ்ணரும் அப்படித்தான், ஒரு தாய் தேவகி பேர வளர்த்தது இன்னும் ஒரு பெண். அவருக்கு மாமன் கொல்ல வேணும்னு நிற்கிறார் கண்ணன். அப்ப மலைக்குள்ள எல்லாம் நினைந்துதான் போய் வெளியால போய் சிறையில்
15: இந்து மதம் மலதாக்கி முதல் அவர் சமயம் பெற்றில்லாதவர்.
14: இந்து பிற வந்து ஆனந்தி படத்தில் எழுதுகிறார் பாட்டு எழுதுகிறார். அதுக்கு நான் முந்தி நான் பகுத்தறிவு இல்லாமல் இப்படி பிளவிட்டுட்டேன். ஒரு கண்ணிலி மை இன்னும் அந்த பாடல் வருது இல்லை பிள்ளை கண்டு ஆனந்தி திரைப்படத்தில், கண்ணிலி அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று எழுதினர். அவருக்கு நாஸ்திகராக இருந்தவர், பிறகு நாஸ்திக தேதியெல்லாம் விட்டுட்டு பிறகு ஆஸ்திகனாக வந்தவர். கண்ணனுடைய பக்தன். அப்ப நீங்க சரியான டென்ஷனா வந்திருக்கீங்க. கண்ணதாசன் இருந்தா அடி விழுந்திருக்கும். என்ன
15: அடி விழ இல்ல அகற்ற திறமைக்கு அதை நீங்களே சொல்லிட்டீங்க. எல்லாரும் பட்டம் பண்டு மாதிரி
14: அவ்வளவு ஒரு பெரிய சரியான கட்டிக்காரன்
15: அவரு. அவரு பட்டம் சுத்தி கொண்டுதான். ஆனா அவருக்கு
14: இன்னும் ஒரு ஜேசுகாவியத்தை எழுதுற ரெண்டாம இவ்வளவு திறமைய நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஜேசுகாவியத்தை இன்னொரு தெய்வத்தை இவனுடைய கடவுள் அதை பற்றி படிக்க வேண்டும். என்ன எங்களுக்கு அதில் ஒன்று தெரியுமா? அர்த்தமுள்ள இன்று மதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு போகிற தாலி கட்டுறதே என்ன தும்முறதே அதை அடிக்கிறதே இதை அடிக்கிறதே என்ன மாதிரி எழுதி வச்சிருக்கா. நீங்கள் பத்து புத்தகம் வாங்கி படிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு
15: எட்டாம் பாப்பு வரையின்னு படித்தவரேன். கணக்க படிக்கவும் இல்லையாம், அந்த அறிவு தான்
14: அதுக்கு தாய் வயிற்று. அந்த வயிறு ஒரு ஒரு தாய் தானமா ஒரு பிள்ளையை சுமக்கிற, ஒரு இன்ஜினியரிங் சுமக்கிறது, ஒரு எம்பிஏ சுமக்கிறது, ஒரு வந்து விஜயை பெற்ற சோபனா தான் விஜயை சுமந்தது. தெரியுமா வாக்கு இந்த மகன் கூட முதலமைச்சர் அவருவேர் நினைச்சு பார்த்துருக்க
15: மாட்டார். ஆசை இருந்ததானே?
14: ஆசை எல்லாருக்கும் இருக்குமா,
15: ஆரம்பத்திலேருந்து அவரை அரசியலுக்கு கொண்டு வர
14: ஆசை இருந்தாலும் அது வந்து சேர வேணுமே, கைகூட வேணுமே சோறும். நன்றியம்மா, வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு.
15: நன்றி அண்ணா, நன்றி.
14: அவரை தொடர்ந்து எங்கள் சுக்கரவளவு விக்கி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விக்கி.
16: வணக்கம் ராஜா அண்ணா.
14: நலமா இருக்கிறீங்களா விக்கி?
16: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
14: நல்லா இருக்கிறோம். வீட்டில் எப்படி இருக்கிறார்கள்
16: எல்லோரும்? நலம்.
14: நன்றி. சொல்லுங்கள் விக்கி, உங்களுடைய கண்ணதாசனை பற்றி.
16: கண்ணதாசன் என்னை பொறுத்தவரை அவர் திரையளவுக்கு கிடைச்ச ஒரு திருவள்ளுவர்.
14: திருவள்ளுவர்
16: ஏனென்று சொன்னால் கண்ணதாசன் பாடல்கள் வந்து முக்காலத்துக்கும் பொருந்திர பாடல் தான். இப்போ இருக்கிற தலைமுறையும் அல்ல, இன்னொரு தலைமுறை வரைக்குள்ளையும் முக்கா இப்போ இருக்கிற காலம் மட்டும் இல்லை, முக்காலத்துக்கும் பொருந்தும் பாடல் என்றால் அது கண்ணதாசனின் பாடல்கள் மட்டும்தான். இப்போ மற்ற கவிஞர்களும் எழுதி இருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்ல இல்லை, ஆனால் கண்ணதாசனின் பாடல் பற்றி கதைக்கு மற்ற கவிஞர் மற்ற பாடல்களை எடுத்து கதைக்கிறதுன்றது சரியான குறைவு. ஒரு பட்டிமன்றம் என்றாலும் சரிதான், ஒரு விவாத மேடை என்றாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் இப்ப கண்ணதாசனின் பாடல்கள் வந்து அது முக்காலத்துக்கு நிற்கக்கூடிய பாடல். பட்டணத்து பால் மாதிரி பட்டணத்தார் பாடல்கள் எப்படியோ அவர்கிட்ட இல்ல, அவருக்கு காதல் வீரம் தத்துவம்
14: அதே அந்த பாட்டே, அந்த பாட்டு கூட வீடு வரை உறவு வீதி வரை அந்த பாட்டே சௌந்தரராஜன் பாடமாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு தான்.
16: ஓ, ஆனா அதுவும் இவர் பட்டணத்து பால்ல இருந்து எடுத்து அவர்
14: அந்த அதையும் பாடமாட்டான்னு நீங்க மாத்துங்க. அந்த பாடம் புண்ணியம், ஒருத்தனுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, பாவம் புண்ணியம். அவன் செய்த பாவம் புண்ணியம் தானே கடைசி வரை வருமாம்.
16: அது உண்மைதான். இப்ப அப்ப
14: சவுந்தரராஜன் நான் இந்த அந்த வந்த வசனத்தை மாற்றி எழுதித்தாரன், ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் வந்து கேட்டேன், நான் வந்து ஒழுங்காக வாழ இல்லை. அப்போ அந்த தகுதி இருக்கிறவன் தான் அதை சொல்லுவான் சௌகரம்
16: சொல்லவனும். கண்ணதாசனை பொறுத்தவரை தன் நடைமுறை வாழ்க்கையில அனுபவிச்சது எல்லாத்தையும் பாடலா அடிச்சிருக்க,
14: பாடலா தந்திருக்கிறேன். அவர் ஒரு ஒரு
16: ஒன்றும் அந்த மனித குலத்துக்கு எதிராகவோ இல்ல, மனித மனங்களுக்கு எதிரான பாடல்களாவோ இல்லை. இப்ப நாங்கள் அதை வேற மாதிரி விவாதத்துக்கு வேணுமெண்டா நிறைய விஷயங்களை கதைக்கலாம் அந்த பாட்டை எடுத்து, ஆனால் அது எல்லாம் பொருந்தாது என்று சொன்னா அதை அனுபவிச்சு கொண்டுதானே விவாதம் செய்கிறோம் இல்லையோ?
14: ஆமா.
16: அப்ப ஆகவே கண்ணதாசன் என்ன பொறுத்தவரை கண்ணதாசன் திரையுலகு கிடைச்ச திருவள்ளுவர்
14: என்றுதான் உண்மையா. இப்படி ஒரு மண்டைக புலவு கிடந்திருக்க சிந்தனையில்
16: அதான்.
14: ஆனால் தெய்வம் அந்த வீடு பாட்டு எழுதுறதுக்கு சரியான சிரமப்பட்டதாக ஜெயந்தா அவர்கள் சொல்றார். சுற்றியான கஷ்டப்பட்டவராம்,
16: கஷ்டப்பட்டது. மற்றது இந்த பாட்டுக்கு விஸ்வநாதன் யாருக்கு எஸ்பிக்கு அழுதுதாம் என்ன, அந்த இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ வாணியராமும் நீயும் நல்லா பாடியிருக்கிறீர்கள் என்று விஸ்வநாதன் எடுத்து கதை கேளாமே மனசி எடுத்து அவர் அழுகிறார் கதை
14: இங்கோன்று. சந்தோஷத்துல ஆனந்தத்துல வந்து பாலுக்கு எடுத்து
16: ஆனந்தத்துல பாட்டை கேட்டுட்டு
14: நான் நினைச்ச திரும்ப நீ கூட பாடிட்டேடா பாடிட்டேடா பாலா பாலு பாலு என்று அழுதிருக்கிறேன்.
16: அது விருதும் கிடைச்சதுதானே அந்த பாட்டுக்கு,
14: தமிழக விருதாக்கும். கண்ணதாசனுக்கு ஒரே ஒரு தேசிய விருது தான், குழந்தைக்காக திரைப்படத்துக்கான எழுதிய பாடலுக்காக அல்லா என்பது இல்ல. அல்லா அல்லா அல்லா அல்லா அந்த மூன்று நதிகளையும் இணைத்து மூன்று மதங்களையும் சேர்த்து
16: தேவன் வந்தான் என்று பாட்டு
14: அந்த பாடலை தொடங்க அல்லா நதியுண்டு அந்த பாடல். அதே சிலர் இப்ப மாத்திய கதை வசனத்துக்கு கிடைச்சது அந்த பாட்டுக்கு வசனத்துக்கு கிடைச்சது அந்த மாதிரி எழுது. ஆனா அவருக்கு தான் முதல் முதலாக
16: அந்த பாட்டுக்கு அது முதல் அது முந்திய
14: ஒரே ஒரு தேசியவர் தான் பெற்றவர். கண்ணதாசன் ஒரு இடத்துல நிக்கிறில்ல, அப்புறம் ஜவஹர்லால் நேருவின்ட்டு அவருக்கு எழுதின சீரிய நெற்றியங்கு சொல்லி எழுதினார். அதே மாதிரி இந்திரா அம்மாண்டையும் போய் அதில் செல்வாக்கு இந்திரா காந்திட்டு
16: இயேசுகாவியமும் இந்த சவுந்தரராஜன் இயேசுகாவியத்தை பாட்டா பாடினவர் எல்லாம் ஒருவர் வசனம் சொல்ல சொல்ல அது தொகுப்பா வந்தது கெசட்டில முந்தி இயேசுகாவியம் ஒரு 83-84 நல்லது ராஜா.
14: நன்றி சௌகரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை வானொலி கடத்துவர்கள் ரவி ரஞ்சி தம்பதிகள்.
16: அதான் டாக்டர் ரவிக்கும் ரஞ்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
14: அவர் எங்கள் சுக்கரவளவு விக்கி அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரு. வணக்கம்.
17: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
14: நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
17: ஆமா, நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருக்க ரவினை வேண்டிக் கொண்டு.
14: நன்றி.
17: இன்று கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டு இதனை வானொலி கழித்து வந்த திரு திருமதி டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
14: அண்ணா, பிறந்த நாள்
17: இன்றைக்கு 99வது ஆண்டு.
14: அப்ப இந்த வார வருஷம் 100,
17: வார வருஷம் 100 ஆண்டு. அது இன்னும் வடிவா நல்ல வடிவா இன்னும் கொண்டாடுவோம்.
14: நீங்க கண்ணதாசனோட சேர்ந்து பிறந்திருக்கீங்க?
17: ஏதோ பிறந்திருக்கிறேன் அந்த நாள்ல. நல்ல பாடல்களை விட்ட பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மனித நினைப்பது உண்டு, வாழ்வு நிலைக்கு உண்டு. மற்ற அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்று
14: ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரு
17: ஆடாதாரே கண்ணா. ஆமா, அப்படி நிறைய பாடல்கள். அவள் ஒரு மீனக, அந்த பாட்டு எனக்கு நல்லா பிடிக்கும்.
14: எல்லாருக்கும் மரணம் பாடல் அது.
17: பெண்களின் உணர்வுகளுக்கான பாடல்கள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். மற்ற ஜோடி பாடல்கள் எழுதியிருக்கிறேன்.
14: அந்த கலைமகள் கைப்பொருள் அந்த வீணைய வச்சுக்கொண்டேமா, அந்த வீணைய பாக்குறதுக்கு இந்த வீட்டுல ஆள் இல்லையா? ஒரு கோடீஸ்வர இடத்துல அந்த வீணையை மீட்பு, இந்த மீட்பதற்கு ஆள் இல்லையா?
17: ஆள் இல்ல.
14: அந்த வீணையோடய ஒரு சம்பவத்தோட இவ்வளவு பாட்டு வந்திருக்கு.
17: வரிகளை போட்டு அந்த பாடல எழுதி இருக்கிறார். என்ன அது, இப்படித்தான் அவருக்கு கடவுள் கொடுத்த வேற என்ன? ஐயோ, நானும் இருக்க ஆளுக்கு தூசுக்குங்க.
14: என்ன நட்சத்திரம்
17: ஆரம்பத்தில்? கண்ணதாசன் என்ன நட்சத்திரம்
14: என்ன தெரியாது? நானும் தெரியாது. அவற்று நட்சத்திரம் வந்து புனர்பூசம் என்னவோ எனக்கு தெரியும். வாசிச்சனானம்மா
17: புனர்பூசம்
14: அவருக்கு எங்கட விஸ்வநாதகம்மா அவரும் இண்டேதான் பிறந்தது. அந்த கவி இசையும் அவர் வந்து பொய், அது பொய் பேர் சர்டிஃபிகேட். அவரை கொண்டே பாஸ்போர்ட் எடுத்து ரஷ்யா கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி தண்ட டேட்டு போட்டு எடுத்தது.
17: அப்ப விஸ்வநாதனுக்கு
14: தெரியாதம்மா. அது அந்த நேரத்தில் அவர்கள் இப்ப எங்கட அப்ப இருக்கெல்லாம் பேர் சர்டிஃபிகேட் இல்ல. அப்படி இருக்கிற மாதிரி இருந்து
17: அந்த காலத்துல சில பேர் அதை பதியாமலே விட்டுருப்பினம். சில பிள்ளைகள் வீட்டுல பிறந்தால் அதுல கணக்கெடுக்க மாட்டினம், அப்படியே விட்டுருவினம்
14: தானே. ஒரு கல்வி அறிவு உள்ளவர் தான் அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போய் அதை பதிவு பண்ணணும். கண்ணதாசன் பாக்க அவர்களுடைய நட்பு வந்து நல்ல நட்பு.
17: நல்ல நட்பு உண்மைதான். ரெண்டுமே பிரியாத நட்பு. தன்னை மேடையில வந்து கிருஷ்ண காணம் கொண்டு பாட சொல்லுவார்.
14: கண்ணதாசன் கொடுத்த மூங்கில்
17: பிள்ளாங்களை கொடுத்த மூங்கில் கிளையாது நடுவா போடுவார்.
14: அதுவும் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிச்சதான அந்த கிருஷ்ண காணம். 50,000 ரூபாய்க்கு அந்த பாட்டு எழுதி கொடுத்துருவான் கவியரசர் கண்ணதாசன். மையப்ப செட்டியார் சொன்ன விஷயம் அவ்வளவுத்துக்கும் 10-12 பாட்டு ஒவ்வொரு பாடகரும் தமிழ்ல பாடுற அத்தனை பாடகர்களுக்கும் ஏற்ற மாதிரி எழுதினாராம். சீர்காழி கோவிந்தராஜன் வர்றாம் வரை அந்த சந்தர்ப்பத்தில் வர முடியாத கட்டத்தில் தான் வீரமணி தாசனுக்கு ஒரு பாட்டு கொடுத்து வரோம். விஸ்வநாதன்
17: ராதா
14: கனகராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரு. வணக்கம். வணக்கம். சரி, அவர் ஓடிவிட்டார். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
18: வணக்கம் ராஜா, நிலமா இருக்கிறீங்க?
14: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சோமலர்?
18: நிலமா இருக்கிறோம். அதுபோல நீங்களும் நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்று கவிஞர் கண்ணதாசன் பிறந்த தினத்தை நினைவு கூண்டு கொண்டு அதை எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள். அவரும் பாடல்கள் முத்தான பாடல்கள், இதை தவிக்கிறான்னு தெரியாது. எல்லாமே அத்தனையும் முத்துக்கள் தான் அவற்றை பாடல்கள்.
14: மொத்தமாக்கினதான் ஒரு கையில வரும்.
18: இரவில வாசிக்கிறது, அத பாட்டுகளே அடிச்சு இரவில தூங்கும் போது அதைத்தான் கேட்டுக்கொண்டு படுப்பேன். நல்ல பாடல்கள், பழைய பாடல்கள் எல்லாமே அர்த்தம் உள்ள இந்து மதம் மாதிரியே பாடல்கள்.
14: நன்றி சகோதரி.
18: நன்றி, வணக்கம் ராஜா.
14: அவர் சகோதரி தவமலர் நவலேஸ்வரன். அவரை தொடர்ந்து எங்களுடைய லண்டன் காரி வைபர்ல நின்று வாட்ஸ்அப்ல நின்றிருந்தா அவருடைய காணவில்லை என்று நினைக்கிறேன். நிக்கிறீங்களா சகோதரி புஷ்பதியம்மா? வணக்கம் புஷ்பதியம்மா. சரி, அவர் போயிட்டார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ. வணக்கம். வணக்கம்.
19: வணக்கம் ராஜா.
14: வணக்கம் கமலமணி, நலமா இருக்கிறீங்களா?
19: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்க
14: நல்லா இருக்கிறோம். நன்றி கமலமணி.
19: இன்று 99வது பிறந்த நாளை நினைவு கூறி கொண்டிருக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை நாங்களும் நினைவு கூறி கொண்டு எங்கள் குடும்பம் சார்ந்து அவர்கள் அவரை நினைவு கொண்டு கொண்டு என்னை வானலுக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சி தம்பிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
14: நன்றி அம்மா, நன்றி. டாக்டர் ரவி வார ரொம்ப தான் தெரியும். உங்களை பார்க்க விருப்பம், கதைக்க விருப்பம் என்று சொன்னால் வானொலிக்கு வந்தீங்களா நீங்கள் கதைக்கலாம்.
19: 9வது தேதி
14: வரேன். நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த டேட்டா.
19: ஓகே ஓகே.
14: நினைவு வடிவாக எந்த நாளில் வர்றார் என்பதை அறிந்து சொல்லுகின்றேன் உங்களுக்கு.
19: உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது அந்த பாடுகள் எல்லாம் நல்ல அந்த அவர் தஞ்ச வாழ்க்கை வரலாறு வச்சே பாட்டுகள் ஆக்களை கொண்டு செலுத்தினவர். பாட்டு நிலை நிக்க வேண்டால் அந்த அவற்ற அந்த வரிகள் வந்து ஆழமான வரிகள் ராஜா. இப்ப பாட்டு இன்றைக்கு படித்தா நாளைக்கு நாங்க மறக்கிறோம்.
14: ஏன் மாறிட்டு போல அதை நாங்கள் குறை சொல்லி இயலாது, அது தவறுன்னு சொல்லி இயலாது. இப்ப ஜெனரேஷன் ரசிக்க வேற, ரசிப்பு தன்மை வேற, முந்தினது ரசிப்பு வேற பிள்ள.
19: அப்ப நாங்கள் அந்த பாட்டை பழைய பாட்டை பாடணும்னா சில பேர் நிறைய பல பாட்டு தான் பாடணும்னு.
14: அப்படி அப்படி அவைய சொல்றது அவைய அறிவு இல்லாம சொல்றாத நீங்க காதலியும் வாங்காதீங்க.
19: அதுதான்
14: பாடல் வந்து பழசு புதுசண்ட் இல்ல. பாட்டுக்கு வயசு போறதுல எழுதின கவிஞருக்கும் அதை பாடினவருக்கு தான் வயசு போகும்.
19: இல்ல, அவர் இறந்தாலும் பாண்டு கொண்டிருக்கிறதான் கலைஞர். உண்மை, அது அவரு போற்றப்பட வேண்டிய விஷயம். கலைஞர் அப்பறந்தது கொடுத்து வைக்கணும்.
14: நன்றி, வாழ்த்துக்கள் சொல்றோம்.
19: நன்றி ராஜா.
14: அவர் கமலவணி. கமலவணியை தொடர்ந்து புஷ்பவதி. வணக்கம். வணக்கம் புஷ்பவதி. யாரோ வந்து குழப்பி வச்சிருக்கிறார்கள். வணக்கம் புஷ்பவதி. நிக்கிறீங்க நிக்கிறீங்க புஷ்பவதி, நிக்கிறீங்க நிக்கிறீங்க நிக்கிறீங்க. பேசுங்க புஷ்பவதி. சரி, அவரை விட நிமலசிங்கம் நிக்கிறார். நிமலசிங்கம், வணக்கம். நிமலசிங்கம்.
20: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
14: நல்லா இருக்கிறோம். அந்த மூன்று பேர் நிக்கிறார்கள் ஐயா. அன்றி அம்மாளாச்சி, நலமா இருக்கிறோம். சொல்லுங்க டக்கண்டு, நீ ஒரு நிமிடம் கிடக்குதுன்னு சொல்லுங்க டக்கண்டு.
20: இன்று 100வது பிறந்த நாளை நினைவு கூறும் எங்கள் கவிஞர் கண்ணதாசனுக்கு எனது வாழ்த்துக்களையும் கூறி அவர் இன்னும் எங்கள் மனசிலே இருக்க வேணும். வானொலியின் வளர்ச்சியை எடுத்து வந்த ரவி அண்ணாக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் கண்ணதாசனுக்கு வந்து வாத்தியாருக்கான பாடல்கள்னா அதில் உன்னை நினைத்தால், நீ உன்னை நினைத்தால் உலகத்தில் போராடலாம், இது இந்த வசனம் யாருக்கும் பெறாது, அப்படி ஒரு பாடல் உண்டு வீட்டுக்காரன் திரைப்படத்தில்.
14: அவர் காரில் ஏறிக்க வாத்தியார் பாடத்தை நான் கேட்டுட்டு போகிறோம்.
20: யாரு? கண்ணதாசனும்
14: கூட. எம்ஜிஆர்
20: ஓ இந்த அச்சம் என்பது மடமேடா, அதுதான் அந்த அவற்றை காரில் ஒழிச்சு கொண்டே இருக்கும்,
14: இந்த நேரம் ஒழித்து கொண்டு இருக்கும்,
20: இந்த நிறம் உழைச்சு கொண்டே இருக்கும். கண்ணாசன் என்ன பண்ண, ஒரு பெற மாட்டினம், இனி பெற போறதும் இல்லை,
14: இல்லை அதுக்கு கடவுளான அனுப்பணும், இனி
20: கடவுளான அனுப்பணும்.
14: நன்றி சார்.
20: அது மகளும் சொன்னா என்னண்டா, சில தப்பான அபிப்பிராயங்கள் வந்திருக்குண்டு, அப்பா உள்ளுக்கு வாசிச்சு போட்டு தான் பாட்டு எழுதுறேன், அப்பா அப்படி ஒரு நான் செய்யலையேண்டு.
14: எல்லா மகளும் ரேவதி கண்ணதாசன் அவாவும் ஒரு சமையல் கலை செய்யறவான், பயங்கர கட்டிக்காரி. அண்ணாத்துறை கண்ணதாசன் கண்ணபேர் சின்ன திரையில பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
20: அப்படிப்பட்ட ஒரு கண்ணதாசன்,
14: அவர் வந்து அண்ணாவுடைய பேரை வச்சவர், கமலுடைய பேரை வச்சவர், மற்றது பல பல அறிஞர்களுடைய பெயர்களை எல்லாம் தன்னை பிள்ளைகளுக்கு சூட்டியுள்ளவர். நன்றி சௌரவ்.
20: நன்றி, வணக்கம்.
14: அவர்கள் அன்புக்குரிய நிமல், நிமலை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம் ராஜா. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு இன்று தனது 99வது பிறந்த நாளை கொண்டாடும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு இங்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்கள் வதனி மோகன் காட்சி கொண்டிருக்கும் போது மருதமலை மாமணி என்ற பாடலை அடித்தேன்,

0: இந்திரா காந்திக்கு கிடைக்காத ஒரு பொறுப்பெனவு கவிஞர் கண்ணதாசனுக்கு கிடைத்திருக்கிறது. 5 மணி நேரம் காஞ்சி பெரியாவளை சந்திக்கிறதுக்கு இந்திரா காந்தி காத்திருந்தும் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. 2 மணி நேரம் காஞ்சி பெரியவாள் கவியர் கண்ணதாசனுடன் உரையாடி இருக்கிறார். மக்கள் திலகம் கார்ல செல்லும் போது பக்கத்துல வாரி சொன்னாராம், வாரி நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், உமக்கு அது சரி கண்டுபட்டால் ஏற்றுக்கொள்ளும், இல்லை என்றால் என்ன கருத்தென்றாலும் சொல்லுமாண்டு சொல்லுங்க அண்ணன் என்ன இதென்று சொல்ல சொன்னாராம். கண்ணதாசனுக்கு தான் அரச கவிஞர் பட்டம் கொடுக்க போறேன். உடனே கையப்பிடித்த வாரி எம்ஜிட்ட கையப்பிடி சொன்னார், நல்ல ஒரு விஷயத்தை இருக்கிறார், என்ன விட வயதில் மூத்தவர், 6 வயது மூத்தவர், அவருக்கு கொடுக்கறதும் சரி, ஆனா ஒரு சின்ன திருத்தம், வாழ்நாள் முழுக்கதும் அரசை கவிஞராக அவரை போட்டு விடுங்கள், அவரை அவருக்கு அந்த பதவியை கொடுங்கள் சொல்லி எம்ஜிஆர் மிகவும் சந்தோஷப்பட்டதாகவும், இதே நேரத்தில் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாகத்தை நான் மட்டக்களப்பில் எடுக்கல வாச்சிருக்கிறேன். அதில் ஒரு 7ஆம் பாகத்திலே தமிழர் கட்சி மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜதுரையை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற கருத்தையும் அந்த புத்தகத்தை கூறியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடப்படுகிறேன். நன்றி ராஜா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றேன். அன்புறவுகளே, இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தேனும் பல நிகழ்ச்சியை நீங்கள் வடிவாக கேளுங்கள். அன்புறவுகளே, இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.

இந்த குரலை கூட சவுந்தரராஜன் கண்ணதாசனுடைய குரலில் எடுத்துத்தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் கவியரசர். கண்ணதாசனே கூறியபடியா ஏண்டா என்ற குரலில் பாடுற, எல்லாரும் என்ன பாட சொல்லி கேட்கிறாங்க, நான் அங்கவே பாடுறது.

வருடம் எங்களுடைய ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் உங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது முழுவதும் நீங்கள் கவியரசர் கண்ணதாசனை நினைவு கூறலாம் அன்புறவர்களே. அதில் அர்த்தம் உள்ளது. தொடர்கின்றது மணிக்கொரு தடவை இடம்பெறும்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாரம்பரிய கரவலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாம் கடத்தொழிலாளர்களை கைவிட மாட்டோம் என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இலங்கைக்கான ஜெர்மன் நாட்டின் பிரதி தூதுவர் சாரா ஷெரீப் மட்டக்களப்பு மாநகரசபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனை இன்று மாநகரசபையில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். வடகொழும்பில் உள்ள ராகம போதனா வைத்தியசாலையில் தடியவியல் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றும் ஒருவர் 16 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் பாமனுகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 400 மேற்பட்ட மனித உடலங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலங்காலமாக இழைக்கப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆவணங்களாக மாறியிருப்பதாக பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுளி விகாரத்தில் சோமரண்ண ராஜபக்சாவிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெறுகிறது. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ள மலையக மக்களுக்கு வீடமைப்புக்காக வழங்கப்படும் காணியின் அளவு 10% ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெறுமதிசேர் வரி திருத்த சட்டமூலம் மீதான வாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்காது நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி உயர்த்தப்பட வேண்டுமானால் அரசாங்கத்தை திருத்திப்படுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவும் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் விசாரணைகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்கது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கிண்ணியா நகரசபை உறுப்பினர் ரசாட் முகமது மௌதி தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என்று தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களின் பிரச்சனைகள் அடங்கிய 10 முக்கிய மனுக்கள் கடந்த 6 மேலாக சபாநாயகரின் அலுவலகத்தில் கையெழுத்திடப்படாமல் தேங்கிக் கிடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார். பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், இதனையே பெண்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுவதாக கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் நேற்று கந்தளாயில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் தம்பலகாம பிரதேச ஒருங்கிணைப்பாளரும் ஜிகரா மகளிர் சங்க தலைவியுமான பிஸ்ரியா இதனை தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும், அதற்கு

முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். வவுனியாவின் பல வர்த்தக நிலையங்களில் இறவரி திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றை நேற்று மேற்கொண்டிருந்தார்கள். நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பெண் பிசியோ தெரபிஸ்ட் ஒருவரை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்தநபர் மற்றும் அவரது சட்டபூர்வ மனைவி ஆகியோரை யாழ்ப்பாண போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்திருக்கிறார்கள். குர்நாகல் கொற்றவேகர பகுதியில் போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையின் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகள் அடங்கிய காணொலியை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 35.2 கோடி ரூபாய் மதிப்பிலான கசிஸ் போதைப்பொருள் தொகையை நாட்டுக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தாதியர் பயிற்சி பெற்று வரும் 18 வயதுடைய மாணவி ஆவார். லபுகம மற்றும் கலடுவாவ நீர்த்தேக்கங்களிலிருந்து மகரகம வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பல பகுதிகளில் 24 மணித்தியால நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. டெங்கு இளம் குடும்பிகளின் அடர்த்தியை அளவிட பயன்படுத்தப்படும் சர்வதேச அலகான பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு நாட்டின் பல பகுதிகளில் கணிசமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா சூறாவளி தாக்கத்தின் காரணமாக வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த 1336 பேர் இன்னமும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கொழும்பு கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை அம்பாறை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட சுயினம் காரணமாகவே அவர் பேருந்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன சாரதி பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்கள் கட்டாயமாக முறையான பயிற்சி உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. போசான் பௌர்ணமி பண்டிகையின் போது தானசாலை அமைத்தல் மற்றும் தோரணங்கள் அமைத்தல் குறித்து அந்தந்த பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அறிவிப்பது கட்டாயம் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனதீர தெரிவித்திருக்கிறார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று மருதமடு திருத்தல பரிபாலகர் அருட்பணி பெப்பி சோசியாடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் நிர்வாக ஒழுங்கமைப்பில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பிரான்சில் அதிக வெப்பநிலை காரணமாக நீந்த சென்ற சமயத்தில் சதானந்தன் வன்னியன் என்பவரின் புதல்வன் தமிழ்குமரன் நீரில் மூழ்கி இறந்து போனார். இறக்கின்ற போது அவருக்கு 26 வயது. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,49,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேரில் சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியம் என்று இந்தியா உறுதிபட தெரிவித்திருக்கிறது. இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர முக்கிய நலன்களை மதிப்பது அவசியம். இரு நாடுகளின் தலைவர்களால் எட்டப்பட்ட முக்கிய கருத்தொற்றுமையை நடைமுறைப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்சி தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் ஜாகெட் உர் ரஹ்மான் டெல்லி சென்ற நிலையில் பாதுகாப்பு தொடர்பான கருப்பு பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாக கருதப்பட்டதால் குடியேற்ற அதிகாரிகளால் அவர் சிறிது நேரம் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு வங்கதேசம் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. ஹரியானா அரசின் வங்கிக் கணக்குகளிலிருந்து 60 கோடி ரூபாவுக்கு மேல் கையாடல் செய்ததாக அந்த மாநில கல்வி வேளாண் துறை முன்னாள் முதன்மைச் செயலரும் மூத்த IAS அதிகாரியுமான பங்கஜ் அகர்வாலை CBI கைது செய்திருக்கிறது. DRP தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருச்சி மாவட்டம் ஆங்கரையில் இசேவை மைய உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளார்கள். தீபத்து ஏற்பட்டு மாணவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழக்க காரணமான கட்டிடத்தை இடிக்க லக்னோ நகர வளர்ச்சி குழுமம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள்.
அமெரிக்க இந்திய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகளின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைவராக குணால் ஷா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஷா ஒரு இந்திய தொழில் முனைவர் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சேவை கட்டணங்களை நிர்வாகம் உயர்த்த உள்ளதாகவும் அதற்கு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாம் கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் இந்திய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,350 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்பப் பெற அமெரிக்க செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிராக அதிபர் டிரம்ப் எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்களை ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் கோர்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகப் போவதாக அறிவித்திருக்கிறது. தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக்கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு தலைவர் நயிம் ஹாசிம் கேட்டுக் கொண்டுள்ளார். துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெறும் நேட்டோ கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டையொட்டி பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 56 பேர் உட்பட 209 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி வேட்பாளர் அப்ரோர் டிலாலா எஸ்பெரியல்லா மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கம்போடியா மோசடி கும்பல் பிரின்ஸ் குழுமத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் சீன நாட்டவர் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கி அதனை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்த முயற்சியில் கூகுள் நிறுவனம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கோவார்ட் லக்னிக் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் யந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். தென்கொரியாவின் கொஸ்பி பங்கு குறியீடு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் அதுவே ஆகப்பெரிய வீழ்ச்சியாகும். பிலிப்பைன்ஸில் பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்தனவர்கள் இருவரும் 10 வயதினர் என்று தெரிய வந்துள்ளது. ஐரோப்பாவை தகிக்கும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பிரான்சில் வரலாறு காணாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரிட்டன் பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கை குறியீட்டில் ஆக அதிக ஆபத்தை அது குறிக்கிறது. பிரான்சில் சூட்டை தணிப்பதற்காக நீந்த சென்றவர்களில் 40 பேர் நீரில் மூழ்கி இறந்து போனார்கள். பிரான்சில் கடும் வெப்பத்தால் காரில் இருந்த 2 குழந்தைகள் இறந்தது. 2 வயதும் 4 வயதும் நம்பிய 2 குழந்தைகள் வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்த காரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவில் கொடிய வெப்ப அலை தீவிரம் அடைந்து வருவதால் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்த அதிக அவசரத்துடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் உலகுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். சீனாவில் புதியதொரு வேலை வாய்ப்பு, கரடியைப் போல வேடம் அணிய வேண்டும், விலங்கியல் தோட்டத்தை வலம் பெற வேண்டும், கரடியைப் போல வருகையாளர்களுடன் பழக வேண்டும், அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான் வருடத்துக்கு $15,000 சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் சீன பயணிகளை குறிவைத்து விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்தியதான சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் விசா கட்டணம் 5 மடங்கு அதிகரித்ததாக சீன பொருளாதார ஊடகமான கக்ஸின் தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் பிறப்பு வீதங்கள் கடுமையாக குறைந்துள்ளன. இதனால் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்க ஊக்குவிக்கும் வகையில் பல நாடுகள் லட்சியம் மிக்க திட்டங்களை தொடங்கியுள்ளன. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீசரணி முதல் முறையாக முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார்.
பிஃபா உலகக்கோப்பையில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போர்த்துக்கல் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு கே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொலம்பியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கொங்கோ ஜனநாயக குடியரசை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா பிரான்ஸ் அணிகள் நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறின. அர்ஜென்டினா நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்தவராக புதிய சாதனை படைத்திருக்கிறார். உலகக்கிண்ண தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை 0-0 என்ற கோல் கணக்கில் கானா அணி சமநிலைப்படுத்தியிருக்கிறது. உலகக்கோப்பை 2026 இதுவரை 4 அணிகள் வெளியேறியுள்ளன. 4வது அணியாக ஜோர்டான் அணி வெளியேறியது. முன்னதாக துருக்கி, ஹைட்டி, துனிஷியா இந்த அணிகள் வெளியேறியிருந்தது. ஈரானிய கால்பந்து அணிக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தற்போது தளர்த்தியிருக்கிறது. புலம்பெயர் விளையாட்டு வீரர்களும் ரசிகர்களும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதில் அகதிகளாக தங்கள் வாழ்க்கையை தொடக்கிய சில வீரர்களும் அடங்குகின்றார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.60 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய்

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:24 மைக்கராட்சத்தில் 9:24. இந்த நேரத்தில் பேராசிரியை பர்வீன் சுல்தானா அவர்கள் ஆற்றிய அருமையான உரை, அம்மாவின் கண்ணீரை பிள்ளைகள் புரிவதே இல்லை என்ற தலைப்பில் இந்த உரையை உங்களுக்காக தருகின்றேன் அன்பு உறவுகளே.
6: உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்கள் கணவன் பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவனோ மூன்றாவது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது. பேசினால் என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது, அவர்கள் அறிவுரை தொட தொடங்குவார்கள். அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும், இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள், சொல்லவே கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா, உயிரை பணையம் வச்சிட்டீங்க, ஃபீஸ்க்கு காசு இல்லையா, உங்க பையனை கூட்டிட்டு வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நிக்காதீங்க, தனியா வாங்க, தனியா வந்து பேசி பாருங்க. அது உங்க பையன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பையன் பாஸ் பண்ணி கையில ரேங்க் கார்டு எடுப்பான்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல, அந்த அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல, அப்போ சொல்லுங்க, இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லடா, எஸ்எஸ்வி ஸ்கூல் போட்ட அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த இந்த ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வு மலரும். குழந்தை சைக்காலஜி நமக்கு தெரியறதே இல்லை. குழந்தைகளை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். என் மனதில் வந்த மிக ஆழமான விஷயம், நம்முடைய இமோஷன், முக்கியமா பெண்களை சொல்றீங்க, திருமணமான பெண்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இமோஷனல் வீக்னஸ் நீங்க ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை பாழாக்கும், இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள், அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது. இதை சொல்ற துணிச்சல் யாருக்குமே கிடையாது, எனக்கு இருக்கு. ஏனென்றால் நான் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு யாருக்கிட்டே டமாரம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, தப்ப சரி செய்ய பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சேரிட்டி இருக்கல, நன்மைகள் இருக்கல, அதை சுமந்துகிட்டே வெளியில சொல்லிக்கிட்டே சுத்தாதீங்க, அது உங்களை பலவீனப்படுத்தும். சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கோங்க, இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. அம்மா இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போவாதம்மா. வீட்டு வேலைக்கு போலனா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா, யாரா சோறு கொடுப்பா? சரிமா நீ எங்கம்மா வேலைக்கு போற, நீ உனக்கு தெரியாதடா அந்த பக்கத்து தெருவில் புதுசா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே அவங்க.

0: வீட்டுக்கு தானடா போறேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா. ஏண்டா? அந்த வீட்டுல இருக்கிற பையன்தாம்மா என் வீட்டுல என்னுடைய கிளாஸ்ல படிக்கிறான். சரி, நான் ஏதாச்சும் சொன்னா டே வாய மூடுறான்னு சொல்றாமா என்ன? ஏண்டா அப்படி சொல்றான்? சொல்றான், டேய் உங்க அம்மா என் வீட்டுல தாண்டா வேலை செய்து, நான் சாப்பிட்டு போடுற சாக்லேட் பேப்பர் எல்லாம் அதாண்டா பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதாண்டா தோய்க்குது, நாங்க சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அதாண்டா தேய்க்குது. ஒரு வேலைக்காரியனுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுறாம்மா. நீ அந்த வீட்டுக்கு போவாதம்மா, எனக்கு ஸ்கூல்ல ஒரே மானமா இருக்குதுமா. பையன் டைலாக், அந்த அம்மா டைலாக் சொல்லுது, டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்மா. நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்ல, அந்த வீட்டு எஜமானி அம்மா என் கூட படிச்சவடா. சின்ன வயசுல நானும் அவ்வளோ அஞ்சாம் கிளாஸ் படிச்சோண்டா. ஆ, இது எனக்கு சொல்லவே இல்லை. ஆமாண்டா, அவ என்ன இங்க வா இதை பண்ணு, இங்க வா அதை பண்ணு, இது பாத்திரம் தேயி, இது துணி தொயின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி. என்னமா சந்தோஷம் உனக்கு அதுல? அவ பிள்ளைய அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம்டா எனக்குன்னு சொல்றான். நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு, அதை பிள்ளைக்கு காட்டுங்க. அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நாம் ஆழ்மனதில் நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கான வழி என்பதனை நாம் அவர்களுக்கு அப்படி காட்டி விட்டுறணும். பல நேரங்களில் நாம காட்டுறதே இல்லை. நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். என்னப்பா, இந்த உலகத்துல குழந்தைகளே இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், குழந்தை பேர் என்ன என்றால் அவர்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலா போய் நிக்கிறாங்க 3 வருஷம் 4 வருஷம், பிள்ளை பேரே இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி நம்ம வீட்டில் புள்ள இருக்குது. அந்த பிள்ளையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துறேன். ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கணும், லேட் ஆகுது. என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சொல்றேன். இது ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்வது அல்ல. எனக்கு தெரியும், நான் இதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது புரிந்து விட்டால் அந்த வீட்டில் விளக்கெறியும் என்று எனக்கு தெரியும். அந்த தீபம் தான் அது. நான் கொடுக்கறேன், முடிஞ்சா அந்த நெருப்பை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, தீபமா ஏத்தி வைங்க. இப்ப சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேங்க. இது கெட்டது கிடையாதுங்க. இது பாருங்களேன், இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு போன் நான் வச்சிருக்கிறது. இது நல்லதுதான். எப்ப வரைக்கும் நல்லது தெரியுமா? இதை நான் பயன்படுத்துகின்ற வரைக்கும் இது நல்லது. இது என்னை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது கெட்டது. உங்க வீட்டில் நீங்க சினிமா பாக்குறீங்க தானே? பாக்குறீங்களா? எதுல பாக்குறீங்க? ஓடிடி இருக்கா? நான் ஒரு படம் சொல்றேன், அதை இன்னைக்கு போய் பாத்துருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள பாத்துருங்க, மறந்துடும் இல்லைன்னா. அந்த படத்துக்கு பேர் அடாலசன்ட். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்க்கல. அது இங்கிலீஷ் படம் தான் இருந்தாலும் தமிழில் வந்துருக்குது. அது தமிழில் இருக்குது. அது நான் ஹிந்தியில் கேட்டேன். அந்த படம் என்ன தெரியுமா? கவனமாக கேளுங்க, நிமிந்து உட்காருங்க எல்லாரும். ஏன்னா அதை நிமிந்து உட்காந்து கேட்குற கதை இது. 2 மினிட்ஸ். உங்கள் பாப்பா டான்ஸை விட இது முக்கியம். காலையில் 3:30 இருக்கோங்க. 4 எபிசோடு இருக்கு. நான் ஃபுல் கதையை சொல்ல போகிறதில்ல, காட்சிகளை மட்டும் சொல்றேன். 4 மணி இருக்கும், 3:30 இருக்கும். தட தட தட தடன்னு போலீஸ் வருதுங்க வீட்டுக்குள்ள, கதவை உடைக்குதுங்க. அந்த வீடு ஒரு மெக்கானிக் வீடு, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் அன்பான கணவன் மனைவி, வளர்ந்த இளம் பெண், ஒரு பெண், மூத்த பொண்ணு, 13 வயசுக்கு ஒரு பையன். 13 வயசுல யார வீட்டிலாவது குழந்தைகள் இருந்தால் கவனம், அவர்கள் டீன் ஏஜ்க்கு வருது. 12 அப்படிங்கறதுல இருந்து டீன் அப்படி வருது. என் பையன் சொன்னாங்க என்கிட்ட, அம்மா From today I am teen. என்ன இதுக்கு அப்போ என்ன சொல்ற என்ன செய்யணும்? Give respect, take respect. இன்னைக்கு காதல ஒலிக்குதுங்க, காலையிலங்க 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு சொல்றான் ஹாப்பி பர்த்டே பேபினா, ஐ எம் நோ மோர் பேபி, ஐ எம் டீன், 13. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அப்படின்ற, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். வளர்ந்துட்டான் புள்ள, 13 வயசு குழந்தைய தட தடன வந்த போலீஸ் புடிச்சிட்டு போகுதுங்க. நீங்க அந்த படத்தை பாருங்க, அந்த பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கிறான், ஒரு ஒரு கோழி குஞ்சு இருக்கு இல்லைங்க, அதனுடைய இறகு மாதிரி இருக்காங்க, அவன் கறந்த பால் இருக்குல்ல அந்த பால் மாதிரி இருக்கான் புள்ள, அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்குங்க. குற்றம் என்ன தெரியுமா, 13-14 வயது பெண்ணை 22 தடவைக்கு மேலாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறான். அவன் சொல்றாங்க, நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்பா அப்பா தெரியல, அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க, அவனை ரிமைண்ட் பண்றாங்க, அவனை ஜுவைனைல போடுறாங்க, எல்லாரும் மனித உரிமை ஆட்கள் வராங்க, சைக்காட்ரிக் வராங்க, ஆனா அவன் அப்பா அப்பா அப்பா தான். அப்பாட்ட அவன் ஒரே வார்த்தை சொல்றான், அப்பா நான் இதை செய்யலப்பா, அப்பா என்னை காப்பாத்துவீங்கல்லப்பா, எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா, அப்பா நான் போய் செய்வேனப்பா, எனக்கு என்ன நடக்குது, அப்பா நீ நம்புறல்லப்பா, அப்பா நீ நான் நம்புறேன்ப்பான்றாரு அவங்க அப்பா. இப்படியே பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க, அவங்க அப்பா குலுங்குறாரு பாருங்க. எப்படிதான் அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல, குலுங்கி குலுங்கி அழுகிறாரு, நான் காப்பாத்துறேன்ப்பா, என் பிள்ளை நல்லவனே எனக்கு தெரியும்ப்பாங்கிறார். அவன் அப்பா கொஞ்சம் கண்ணை தொடச்சிக்கிட்டு இப்படி நிற்கிறான். 1 வருஷம் நடக்குதுங்க இந்த டிராமா. ஒரு சைக்கியாட்ரிக் கண்டுபிடிப்பாங்க அவன் கண்ணில் இருக்கிற மிருகத்தனத்தை. கண்டுபிடிச்சிட்டு 1 வருஷம் அப்புறமா அவனுடைய அப்பா அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் வரும், அவன் பையன் எடுப்பான், அப்பா 14 வயசு அப்பா அவனுக்கு, அப்பா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படிமா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா செஞ்சேம்மா. இந்த வைஃப் சொன்ன வார்த்தை தான் நீங்கள் இப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற வார்த்தை. நான் சொல்றதை விட படம் சூப்பராக இருக்கும். அவ சொல்லுவா, நீங்க தான் அவன் எதை சொன்னாலும் நம்புவீங்க அப்படிங்கிற பிம்பத்தை சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்திட்டீங்க. அவன் போட்ட அப்புறமா அவன் அழுவாங்க, ஆமா இல்ல, ஆமா இல்ல, சாரி மை சன், என் மகனே என்னை மன்னித்து விடு, நான் ஐ கேன் பி த பெட்டர் பர்சன், நான் இதைவிட சிறந்த மனிதனாக உன் முன்னால் இருந்திருக்க முடியும். நீ 12ஆம் தேதி 12 வயதிலே நீ வெள்ளிக்கிழமை போய் என்னது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை வருகின்ற பொழுது சின்ன பையன் தானே என்று நான் உன்னை அனுமதித்தேனே, நீ ராத்திரி முழுக்க போன்ல இருக்கும் பொழுது சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டே என்ன உடனே லைட் ஆஃப் பண்ணுவ, நீ கீழ்படுகின்ற குழந்தை என்று உன்னை நம்பினேனே, உனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குற்றவாளி வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தகப்பனாக எனக்கு தெரியாமல் உன்னை கண்காணிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்து விடு மகனே என்று சொல்லி அவனுடைய சின்ன பொம்மையை அந்த படுக்கையில போட்டு அதுக்கு போர்வை போத்து அழுது முடிப்பான் அந்த படத்தை. நான் இங்க நிறுத்துறேன். நம் குழந்தைகளை நாம் கண்டிக்க வேண்டாம், கண்காணிப்போமா, போன்லயே இருக்காதீங்க, உங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிள்ளையை கண்காணியுங்கள். ஒருவர் இன்னொருவர் மீது பழி போடாமல் கண்காணிப்பீர்களா? சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் பெரிய மனுஷன், ஒருத்தர் டிஜிபியா இந்த நாட்டில் இருந்தார், ரிட்டையர் ஆகி இப்பவும் இருக்கிறார், போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனார். அவரை பேட்டி எடுத்தேன் நான், அதற்கு முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அவரு ஒரு சல்யூட் வச்சார்னா அது யாருக்கு வச்சார்னா, தன் அம்மாவுக்கு வச்சார், வேற யாருக்கும் வைக்கல. அவரு நேரா போய் அவங்க அம்மாவுக்கு ஒரு சல்யூட் வச்சார். நான் இன்டர்வியூல கேக்குறேன், நீங்க உங்க அம்மாவுக்கு சல்யூட் வச்சீங்களே ஏன் சார்னு, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணம் எங்க அம்மா தான் சொன்னார். அவரு என்ன சார் சொல்றீங்க, டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொன்ன விஷயத்த சொல்றேன். 5 வயசு 5 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அவனுடைய பேக்ல இருந்து ஏதோ காசு காணமா, 5 ரூபா, யார் எடுத்தாங்கன்னு வீட்டில் தெரில. அடுத்த நாள் அவங்க அப்பா கேட்டிருக்காரு, யார் எடுத்தீங்கன்ட்டு, யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 17-18 வருஷம் கழிச்சு போலீஸ் உடையில அவங்க அம்மாட்ட முதல் சம்பளத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு. அப்போ ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்காரு, அம்மா இன்னிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் பத்து வயசு இருக்கும்போது அப்பாவுடைய பரிசுல இந்த 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமா சாரிம்மா. என்னப்பா அதை நான் தாம்மா எடுத்தேன். அந்த அம்மா சொன்ன பதில், எனக்கு தெரியும்ப்பா. எப்படிம்மா பாத்தீங்களா? இல்லப்பா. பின்ன எப்படிப்பா எப்படிமா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு? அப்பா நீ எடுத்தியான்னு உன்னை கேட்கும்போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னதை நான் நம்பலப்பா. இவ்வளவுதாங்க பேரண்டிங், இவ்வளவுதான் பேரண்ட். நான் எங்க அந்த அம்மாவை வாழ்த்துறேன் தெரியுமா? தன்னுடைய கணவனுடைய பாக்கெட்டில் இருந்து 5 ரூபாயை பிள்ளை எடுக்கிறான் என்று என்றைக்கு தாய் கண்டு கொண்டாலோ அன்றிலிருந்து அந்த பிள்ளை எப்படி வளர்த்தா தெரியுமா? எவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற போலீஸ் அதிகாரியா மாத்தனால அதுக்கு தான் அந்த சல்யூட். நம்மிடம்தான் இருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், அது உயிரியல் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் ஒரு குழந்தை பிறந்து விடும். சரியா குரோமோசோம் சேர்ந்துருச்சுன்னா, சரியா அணுக்கள் சேர்ந்துச்சுன்னா பிறந்துரும். இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர். இது நம்முடைய பொறுப்பு. நாம் அந்த குழந்தைக்கு ஹீரோவாக ஹீரோயினியாக இருக்க வேண்டும். அதற்கு சில விஷயங்களை நோ சொல்லுங்கள். குழந்தைக்கு மட்டுமல்ல, நீங்களும் நோ சொல்லிக் கொள்ளுங்கள். அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள். நான் இதை என்னை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. நோ. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நோ. நான் இத கம்யூனிகேஷனுக்கு தான் பயன்படுத்துறேனே தவிர கான்வர்சேஷனுக்கு இல்ல. தொலைபேசியில் அதிக நேரம் நான் பேசுவதில்லை. தேவையான விஷயங்களை மட்டும் நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். இது என்னுடைய ஆபீஸ். நான் சில நேரங்களில் மனம் சரியில்லாத போது, எனக்கு என்று சில அவுட்லெட் தேவைப்படும் பொழுது, ஆஸ்கர் மூவிஸ், பரிசு பெற்ற படங்கள்னு சில விஷயங்களை பார்ப்பேன். அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாடம் சொல்லும். அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு என் மனதில் நான் என்னை செதுக்கிக் கொள்கிறேன், என்ன நானே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறேன். நம்ம ரொம்ப பாவங்க ஆக்சுவலா. இதுங்களுக்கெல்லாம் புரியணும், நாங்க பாவோங்கிறது இந்த ZZ-க்கு புரியணும். ஏன்னா நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு வண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரவா? நம்ம குழந்தை தான் நம்ம கிட்ட வித்தியாசமா பேசுது. நாமளும் நம்ம குழந்தைகிட்ட அதே வித்தியாசத்துல பேசக்கூடாது. பல பேர் என்ன பண்ணிடுறோம், அந்த குழந்தை எந்த டோன்ல பேசுதோ அதே டோன்ல நாம அவகிட்ட பேசுறோம். கிடையாது, இன்னில இருந்து மாத்திக்கோங்க. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு போனேங்க. டேபிள்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த வீட்டு தலைவர்ல பேச கூப்பிட்டாரு. அவர் சொல்றாரு, ஏதாவது சொல்லுங்களே, சாப்பிட கூப்பிட்டியா பேச கூப்பிட்டு ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு தொண்டை கட்டி இருந்துச்சா? மிரண்டு போய் வந்தாரு,
1: தொண்டை கட்டி இருக்கு, கொஞ்சம் சூடா தண்ணி கொடுங்க.
0: அவர் என்கிட்ட,
1: இப்பவே வேணுமா மேடம், அதுக்கப்புறமா வேணுமா மேடம்?
0: யோ, எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, நீ நல்லா தானே பேசுவ? புரியுதா? உள்ளதான் நம்ம கிட்ட பேசும். அப்படி நாம திரும்பி புள்ள கிட்ட அப்படி பேசக்கூடாது. நம்ம ஒழுங்கா ஒழுக்கமா தெளிவா அந்த குழந்தைகிட்ட பேசும்.
2: நாம் பல நேரங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னவென்றால், மொழி தெரியாமல் இருக்கிறோம். நம் பிள்ளையிடத்தில் பேசுகின்ற மொழி நமக்கு தெரியல. இன்னிலிருந்து அந்த மொழியை கத்துக்குவோம். நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா என்னை பார்த்துட்டு இருக்குதுங்களே, இப்ப அதுங்க எனக்கு அகேன்ஸ்ட் ஆகும் பாருங்க.
0: எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாதீங்க. 100 விஷயம் அது கேட்டுச்சுன்னா 25 விஷயத்துக்கு பார்க்கலாம்னு சொல்லுங்க, 75 நிமிஷத்து விஷயத்துக்கு நிர்தக்ஷண்யமா நோ சொல்லுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க நோ சொல்லி குழந்தைகளை வளர்க்கறது இல்ல. நான் டீச்சரும் அம்மாவும்மா இருக்கிறேன். நான் பிள்ளைகளை ஸ்கூல்ல காலேஜ்லயும் பாக்கிறேன், வீட்டுல பையனையும் பாக்கிறேன். வீட்டில் நோ சொல்லி வளர்க்கப்படாத குழந்தை வெளியில் யாரேனும் நோ சொன்னால் உடைந்து நொறுங்கி போகிறது. வீட்டுல நோ சொல்லி குழந்தைகளை வளர்த்து பாருங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லு. நான் யோசிச்சு பார்க்கறேன், நாம் நம் பிள்ளைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை மிக மிக சுயநல நோக்கத்தோடு இருக்கும் காரணத்தினால் குழந்தைகள் அந்த சுயநல நோக்கத்திலேயே வளருது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நம்ம கிட்ட நாம் ஆசிரியர்களிடத்திலும் நாம் பெற்றோர்களிடத்திலும் காட்டிய பணிவை பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் காட்டுகிறார்களா? இல்ல முதல்ல நம்ம ஒரு கடிதம் எழுதுவோம்ல, லீவ் லெட்டர், நான் இப்ப சொன்னா நீங்க எல்லாரும் திருப்பி சொல்வீங்க, as I am suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. எழுதிட்டோமா? கீழே yours. Yours? Obediently, அப்படின்னு எழுதுன ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு. இப்ப யாரும் எழுதுறது இல்ல மேடம். ஏன் எழுதுறது இல்ல தெரியுமா? Obediently எழுதும் போது ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமான்னு தெரியல, ஒரு குழப்பமா இருக்குதா? ட்ரூலி அப்படின்னு எழுதிட்டோம்னா எவ்வளவு ட்ரூவா இருக்கிறோமோ அவ்வளவு எல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை அதுல. ஃபெய்த்ஃபுல்லி எங்க போச்சுங்க? எங்க போச்சு அந்த பணிவு? எங்க போச்சு? நம் குழந்தைகளுக்கு பணிவை நாம் சொல்லித்தரவில்லையே. எப்பொழுது அவர்களுக்கு பணிவை சொல்லித்தரவில்லைல்ல? குழந்தைகள் பணிவோடு இருப்பது அவசியம் என்பதனை அவர்கள் மொழியில் நாம் எப்படி சொல்லித்தர வேண்டும் இப்ப சொல்லி கொடுத்துட்டு போறேன். நான் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க தெரியுமா? பணிவாக இருப்பது புத்திசாலித்தனம்னு சொல்லி கொடுங்க. பணிவாளோடு எவன் இருக்கிறானோ அவன் பணிவு என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறான், அது ஒரு வெப்பன்னு சொல்லி கொடுங்க. பணிவு போல் ஒரு ஆயுதம் வேறு கிடையாது தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொல்லவா, மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது, நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, நான் யார் எதை சொன்னாலும் உடனே அது என்னுடைய லைஃப்ல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்துருவேன், அதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன். நீங்க அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரை பொய் சொல்லி தன் கழுத்தை அவர் தானே வெட்டி கொள்ளும்படி தூண்டினார்கள் பாண்டவர்கள் என்பதற்காக பாண்டவர்களை கொல்ல வேண்டும் புறப்பட்டு வர்றார். இந்த ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிடுற, எப்படி அத நீங்க இறைவனுக்கு நடந்ததா சாமிக்கா கடவுளுக்கா அது மகாபாரதமாச்சே அது அது அப்படிலாம் பார்க்காம நம்ம லைஃப்க்கு பார்த்துக்க முடியுமான்னு பாருங்களேன். அஸ்வத்தாமன் கையில எடுத்துட்டு அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அழிச்சிடணும்ட்டு நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன், போட்டா உலகம் அழிஞ்சிரும் அவ்வளவுதான். அந்த வெப்பனோட வந்துட்டாங்க. இப்ப யார் முன்னால இருக்கிறது பாண்டவர்களை? யார் வந்து சாரதியா நிக்கிறது? கிருஷ்ணர். அதுவே விஷ்ணுவின் அவதாரம் தான். வர்றது நாராயண அஸ்திரம்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய எல்லா சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களின் சைன்யத்தையும், பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள். கீழே விழுந்து
2: தலைய காட்டுங்கடா அதுக்கு, கீழே விழுங்கடான்ட்டான். பீமன் இப்படி நின்ன, பீமன் சொன்னார் கீழே விழுடன். கீழே விழுந்தார், தானும் கீழே விழுந்தார். நாராயணஸ்தரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரை எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. நாராயணாஸ்திரத்துக்கு பதிலாக கிருஷ்ணர் எடுத்தது பணிவு என்கின்ற ஆயுதம். இப்ப கொரோனா வந்துச்சா, கொரோனா வந்துச்சா, கொரோனா தானேன்னு சொல்லிட்டு வெளியில போனவன் எல்லாம் செத்தான். இத்தினூண்டு வைரஸ் யாரெல்லாம் பயந்து இருந்தோமோ அவங்க பொழைச்சுக்கிட்டோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. யாரிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இங்கே உருது தெரிந்தவர்கள் இருப்பீர்கள். ஆஜிசி அதப் பாட்சாயி. பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. நீ ராஜாவா வரணும்னு முடிவு பண்ணிட்டேனா பணிவாயிரு. சேர்மன் ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க, எல்லாரும் செருப்பு கழட்டினாங்க. நான் உள்ள பார்த்தேன், எதுக்கு செருப்பு கழட்டிட்டு உள்ள போறதுன்னா, உள்ள வந்து சாய்பாபா சிலையும் பூஜைக்கான விக்கிரகங்களும் இருந்தன. செருப்பு போட்டுட்டு உள்ள போகக்கூடாது, வெளியில் செருப்பை கழட்டி வைத்து விட்டு உள்ளே போனேன். பணிவு என்பது மிக முக்கியமான தகுதிப்பாடு. நாம் யாரிடத்தில் பணிந்து கொள்கிறோமோ அவர்களுடைய முழுமையான அன்பும் ஆசீர்வாதமும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு வகையில் விட்டுவிட்டோமோ, ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னடைவு அடைந்து விட்டோமோ. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த குழந்தை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? மூணு கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள். இப்படி நான் சொல்றேன், யார் மனமாவது புண்பட்டா மன்னிச்சிருங்க. என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தரக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் மூணே மூணு தான்யா. நான் வாழ்வரசி, வாழ்ந்து சொல்றேன் நான் இந்த விஷயத்த. என் மகனுக்கு 25 வயதாகிறது. நான் வாழ்ந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தருகின்ற ஆகப்பெரிய கிஃப்ட் நம்பர் 1, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் குழந்தைக்கு வேற எதுவுமே நீங்க கொடுத்துட முடியாதுங்க. அந்த குழந்தையின் முன்னால் சண்டை போட்டு பிரிவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அம்மா அப்பாவும் சேர்ந்து இருங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, செகண்ட் கிஃப்ட், உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உயிரோடு வைத்திருங்கள். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை விட வேற அற்புதமான கிஃப்ட் வேற கிடையாது. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு தெரியும் அப்பானா என்ன. நிறைய பேருக்கு அம்மா இருக்காது, நிறைய பேருக்கு அப்பா இருக்காது, இருந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த குழந்தையின் மனநிலையை யோசித்து பாருங்கள். குழந்தை என்று வந்துவிட்டால் பெற்றோர்களே, இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட் இஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு சமூக பொறுப்பு. ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது என்பது சமூக பொறுப்பு. மூன்றாவது சொல்லட்டுமா கிஃப்ட், குழந்தைக்கு கொடுக்கிற மூன்றாவது கிஃப்ட், கடன் இல்லாம இருங்க. கடன் இல்லாம இருங்க, அது குழந்தைக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட். அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதனை பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு மனம் வலிக்கும். பெற்றோராக இருந்து விட்டு போகிறோம். இதெல்லாம் என்ன தெரியுமா, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் தான் வந்த. நான் வேலூர்காரங்க தானே நீங்க, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பானா. 11 மணிக்கு என் புள்ள செல்போன் பேசுது, மிஸ் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அதான் ஸ்கூல்லயா பேசுது, வீட்டுல தானே பேசுது. ஏன் நீ கண்டிக்க முடியல உன்னால? நீ அம்மா தானே, நீ அப்பா தானே. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுருக்கோம். சரி, அப்ப நாங்க சொல்ற பேச்ச நீங்க கேளுங்க. நாங்க உங்களை கூப்பிட்டு சொல்றோம் ஒரு விஷயத்த, ஒரு சூட்சுமம் சொல்லவா. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல,
0: புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஸ்கூட்டர்லயோ ஆட்டோலயோ நீங்க எதுல வரீங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம வந்தாலும் பிள்ளைக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. ரெண்டும் பண்ற அட்டுழி என்ன தெரியுமா? உங்க அம்மா அப்பாவை அமுச்சு வச்சிருது, தாத்தா பாட்டி தான் ரெப்ரசன்டேஷன். அது பிள்ளைய எவ்வளவு திட்டினாலும் வீட்டுக்கு வந்து சொல்லவே சொல்லாதுங்க ரெண்டும். ஏன் தெரியுமா? நமக்குதான் அது அசல், தாத்தா பாட்டிக்கு அது வட்டி, வட்டி ரொம்ப ருசியா இருக்கும். அதுங்க எது வேணாலும் செய்யலாம். அம்மா அப்பா சேர்ந்து வாங்க, நாங்க சொல்லுவோம் உங்ககிட்ட, நாங்க சொல்லுவோம் டீச்சர்ஸ் உங்ககிட்ட. மேடம் நீங்க அந்த பேரை சொல்லிட்டா, உங்க அம்மா அப்பா தானே? ஆமாங்க. உங்க பாப்பா பொய் சொல்லுதுங்க, சொல்லிடுங்களேன் அம்மா அப்பாட்ட. நான் 25 வருஷமா டீச்சரா இருந்திருக்கேன். அம்மா அப்பா எம்மாடி கண்ணெல்லாம் இருந்துச்சு, ஏன் பிள்ளையா பொய்யா? நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்க, ஏன் புள்ள பொய் சொல்லோன்னு நீங்க சொல்லாதீங்க. சொல்லாதா உன் பாப்பா பொய் சொல்லாதா? சொல்லவே சொல்லாது, சூப்பரா சொல்லும். எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பொய் சொல்லோன்னு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அமிச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு, அதுக்கு பாட்சான்னு ஒரு பேர் இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர். நாங்க சொன்னா நம்புங்க. இந்த நாலு பேரோட சேர்ந்துதான் என் புள்ள நாசமா போகுது, அந்த நாலுத்துக்கு லீடர் அதான். எங்களுக்கு தெரியாதா? சொல்றோம்னா கேட்டுக்கோங்க. ஏனென்றால் நாங்கள் தப்பிப்பதற்காக உங்கள் பிள்ளையை நாங்கள் குறை சொல்வதே இல்லை. அந்த குழந்தை சீர் செய்யப்பட வேண்டும் என்ற உதவிதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோமே தவிர, எப்பொழுதும் அந்த குழந்தையை பழி சொல்லி எங்கள் கடமையிலிருந்து விலகுபவர்கள் இல்லை ஆசிரியர்கள். ஆசிரியர்களை புரிஞ்சுக்கோங்க. ஆசுனா குற்றம், எரிதல்னா களைதல், குற்றம் களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். சரியா? வேற எந்த வேலையும் கிடையாது எங்களுக்கு. நீ ஒரு பேப்பரை கூட நான் திருத்தி கொடுத்துருவேன், திருத்துறதுதான் என் வேலையே. பாருங்களேன், எங்க கிட்ட அடிக்கிற குச்சி இருந்துச்சா? புடுங்கிட்டீங்களா? புடுங்கிட்டீங்களா? இப்ப அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா எங்க கட்டியே இருந்திருந்தா அங்க போயிருக்காது. அவங்க உங்கள் பிள்ளையை கண்டிக்கின்ற அளவிற்கு நாங்கள் விட்டிருக்க மாட்டோம். நாங்களே அவர்களை சரி செய்து இந்த சமூகத்திற்கு வெளியில் அனுப்பி வைத்திருப்போம். சில பேர் செய்த குற்றங்களால் மிகப்பெரிய நிலையிலே ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிச்சு சொல்ல முடியலங்க பிள்ளைகளை. குழந்தை சாப்பிடல, நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன், குழந்தை சாப்பிடல, மூணு நாளா சாப்பிடல, பேப்பர் வச்சு அனுப்புது டீச்சர், பிள்ளையினுடைய தாய் பார்க்கல. மூணாவது நாள் போன் பண்றாங்க இந்த அம்மா, அம்மா உங்க பாப்பா சாப்பிட மாட்டேங்குது மூன்றாவது நாள் இன்னைக்கு, நீங்க கவனிக்கலையானா? அந்த அம்மா சொல்லுது, என் முன்னாலதான் நடந்தது. மேடம் உங்க கையில போன் இருக்குதா? இருக்குது. அந்த அது பாப்பா கிட்ட கொடுங்க மேடம், சாப்பிட்றோம். யாரு? டீச்சர் கொடுக்கணுமா போனை பாப்பா பார்த்து சாப்பிட்றதுக்கு? எங்கங்க தவறி போனோம் நாங்க? நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட? ரொம்ப நேர்மையா சொல்றேன் இந்த விஷயத்த. இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எங்க அம்மா எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு ஓராயிரம் வாட்டி சொன்ன மாதிரி கேட்கும். இன்னைக்கு ஓராயிரம் வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொல்ற மாதிரி கூட கேட்க மாட்டேங்குது. அதுக்கு ஏய் சூடா இருக்கு பிடின்ற ஒரு அம்மா, அது இப்படி நீட்டுது, மறுபடியும் சொல்லுது சூடா இருக்குது இப்படி பிடின்னு, மறுபடியும் இப்படி பிடிக்குது இப்படி பிடிக்குது, மறுபடியும் அந்த மாதிரி சூடா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்படி புடின்னு மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. யோயோ யோயோ, அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிச்சு. உன்னை நல்லா தானே பெத்தேன், நல்லா தானே சோறு போட்டு வளர்க்கறேன், நல்ல ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறேன், இப்படி பண்ற சொன்னா புரியாதா உனக்கு?
2: அப்படின்னு நாலஞ்சு கெட்ட வார்த்தையை திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இது ஏமா இப்படி செய்தது? எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நான். எங்க அம்மா 79+ 1000 பிறை கண்ட பெண். அந்த பெண் கிட்ட கேட்டேன், அம்மா ஏமா இப்படி சொன்ன ஒரு நீ ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரிஞ்சுது, இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கெட்ட வார்த்தை சொல்லி மண்டையில டங்குன்னு அடிச்சாதான் சின்ன விஷயம் கூட புரியுது, ஏமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொந்த பதில அப்படியே சொல்றேன், இந்த குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஒரு படத்துல வரவில்ல பாலைவன ரோஜாக்களா என்ன படம் தெரியல, சுபத்ரா நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ உனக்கு கூடவா புரியவில்லை, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா தம் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துச்சான். அந்த மருமக பெருக்கும் போது சரியாவே பெருக்காதான், இந்த பாரு மூலையில எல்லாம் அழுக்கு இருக்கு, கரெக்டா பெருக்கு கரெக்டா பெருக்கு சொல்லுவான். அந்த பொண்ணு கேட்கவே கேட்காதா, உடனே உன்னை நல்ல நல்ல வீட்டுல இருந்தானே கூட்டிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா இருப்பேன், என் வீட்டுக்கு நல்ல மருமக இப்படின்னு பெரிய ஒரு டைலாக் சொன்ன உடனே ஒழுங்கா பெருக்குமா. அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில ஏந்திரிச்ச உடனே தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு அந்த மாமியார் ரூம் வாசல்ல போய் நிக்குமா, மாமி கொடுக்க வேண்டியது கொடுங்க பெருக்கணும்னு சொல்லுமா. எங்க அம்மா அப்படி சொன்னாங்க எனக்கு, இந்த குழந்தைங்க ஏன் நாம பேசுறது புரிஞ்சுக்கிறது இல்ல, ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல தெரியுமா? இத ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா யார் பேசுறதும் புரியாது. வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா யார் பேசுறதும் நமக்கு புரியாது. நாம ஏன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா, நாம் அதிகமான என்டர்டெயின்மெண்ட் அதிகமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட நாம இருந்ததில்லை, புத்தகங்களோடய நாம் இருந்திருக்கிறோம். இன்றைய குழந்தைகள் அதிகம் அதிகமாக இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த கிரீன் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்க்கறாங்க சரி, நாம பார்க்காம இருக்கிறோமா? நான் இங்க இருக்கிற அப்பாக்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், 8 மணிக்கு மேல உங்களுக்கு
3: அந்த உறவுகள் இதுவரை பேராசிரியை பர்மின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள்.

வணக்கம் நேயர்களே, மணித்தியால செய்தி. மணித்தியால செய்திக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிசில் ஆட்சேபங்கள் அமைந்திருக்கும் விஜய் கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள மீட்டி சூப்பர் ஸ்டார் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகள். 13வது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டின் உச்சக்கட்டத்தின் சட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பதனால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். எனினும் அதனை பாதிக்கும் வகையில் சமகால பட்டியலில் உள்ள சுற்றாளல் துறைக்கு மாகாண சபைக்கு இருக்கும் அதிகாரங்களில் தலையிடுவது பொருத்தமற்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரம்மதாசா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வலிகண்டி பகுதியில் வீதியோர சம்பு புற்களுக்கு விசமிகள் தீ வைத்தமையினால் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை மருதங்கனி பிரதான வீதியில் வலிகண்டி பகுதி வீதியோரமாக காண

ரத்ன ராஜபக்சாவிடம் சர்வதேச விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரராஜா ரவிக்கரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெருமதிசர் வரி திருத்தம் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரம்மதாசா தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்காது நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும், அதற்காக நடவடிக்கைகளை விரிவாக முன்னெடுக்க வேண்டும், அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 35,26,50,000 ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் போதைப்பொருள் தொகையை நாட்டுக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை தடுக்கும் வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகவே ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை கண்டறியும் விசேட வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போசன் பௌர்ணமி பண்டிகையின் தற்போது தானசாலை அமைந்ததால் மற்றும் தோரணங்கள் அமைத்தல் குறித்து அந்த பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும் என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதிதீர தெரிவித்துள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை நேற்று நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியமென இந்தியா உறுதிப்பட தெரிவித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர முக்கிய நலன்களை மதிப்பது அவசியம், இரு நாடுகளுக்கும் தலைவர்களால் எட்டப்பட்ட முக்கிய கருத்தொற்றுமையை நடைமுறைப்படுத்துவது உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி தெரிவித்துள்ளார். ஹரியானா அரசின் வங்கிக் கணக்குகளில் இருந்து 60 கோடிக்கு மேல் கையாடல் செய்ததாக அந்த மாநில கல்வி வேளாண்மைத்துறை முன்னாள் அமைச்சரும் செயலர் மூத்த IAS அதிகாரியுமான பங்கஷ் அகர்வாலை CBI கைது செய்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட மாணவர்களுடன் 15 பேர் உயிரிழக்க காரணமான கட்டிடத்தை இடிக்க லக்னோ நகர வளர்ச்சி குழுமம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளார்கள். வாட்ஸ்அப் செயலி புதிய தலைவராக திரு குணால் ஷா அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீ ஷா ஒரு இந்திய தொழிலில் முனைவர். கவியரசர் கண்ணதாசன் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் புதன்கிழமை மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கவியரசர் கண்ணதாசன் 100 ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. கவியரசர் கண்ணதாசனின் 100 ஆண்டு விழா தொடங்குவதையொட்டி முதல்வர் ஜோசப் விசை அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதாக பதிவிட்டுள்ளார். 2ஆம் கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் இந்திய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளார்கள். உலக செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்ப பெற அமெரிக்கா செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்கவரியை கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். தென்லெபனானிலும் இஸ்ரேல் அதன் துருப்புகளை மீட்டுக் கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு தலைவர் நயீம் காசிம் கேட்டுக்கொண்டுள்ளார். துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெறும் நேட்டோ கட்டமைப்பின் உச்சி மாநாட்டையொட்டி பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 56 பேர் உட்பட 209 பேர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி வேட்பாளர் அபேலோர்டோ டிலா எஸ்பிரியெல்லா மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கி அதனை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்தும் முயற்சியில் கூகுள் நிறுவனம்
ஈடுபட்டு

வருகின்றது. தென்கொரியா ஹோஸ்பி பங்கு குறியீடு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் அதுவே ஆகப்பெரிய வீழ்ச்சி. ஐரோப்பாவை தகிக்கும் வெப்பம் வாட்டி வருகின்றது. பிரான்சில் வரலாறு காணாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரான்ஸ், பிரித்தானியா, ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரான்சில் கடும் வெப்பத்தினால் காரில் இருந்த 2 குழந்தைகள் இறந்துள்ளார்கள். இறந்த குழந்தைகளின் வயது 2-4 வயது நிரம்பிய குழந்தைகள். இதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவில் கொடிய வெப்பம் அலை வீசும் தீவிரம் அடைந்து வருவதனால் புவி வெப்பம் அடைவதை கட்டுப்படுத்த அதிக அவசரத்துடன் செயல்படுத்துமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் உலகிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜப்பான் சீன பயணிகளை குறிவைத்து விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்தியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். மகளிர் டி20 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை நேற்று அபார வெற்றி கண்டுள்ளது. ஐசிசி டி20 போட்டிக்கான பந்து வீச்சாளர் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ ஷரணி முதல் முறையாக முதலிடம் பிடித்துள்ளார். பீபா உலகக்கோப்பையில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போர்ட்டுகல் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்தாட்ட தொடரின் குழு கே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொலம்பியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஹாங்காங் ஜனநாயக குடியரசை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. பீபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா பிரான்ஸ் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியுள்ளார்கள். உலகக்கிண்ண தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை 0-0 என்ற கோல் கணக்கில் ஹானா அணி சமநிலையை படுத்தியுள்ளது. உலகக்கோப்பை 2026 இதுவரை 4 அணிகள் வெளியேறியுள்ளன. 4வது அணியாக ஜோர்தான் அணி வெளியேறியது. முன்னதாக துருக்கி, ஹைடி, துனிசியா ஆகிய அணிகள் வெளியேறியுள்ளன. ஈரானிய கால்பந்தாட்ட அணிக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது. தொடரும் நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tatamilali.com. ஒரு யூரோ இலங்கையில் 381 ரூபா 31 சதம், இந்தியாவில் 107 ரூபா 60 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335 ரூபா 48 சதம், இந்தியாவில் 94 ரூபா 67 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 413 ரூபா 81 சதம், இந்தியாவில் 116 ரூபா 77 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ பவுண்ட் இலங்கையில் 442 ரூபா 65 சதம், இந்தியாவில் 124 ரூபா 92 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236 ரூபா 5 சதம், இந்தியாவில் 66 ரூபா 60 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாச்சப்பிள்ளையில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
3: Mélérigé, Tordobrelaké, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordobre, Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றன. அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பாளர்கள் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று உலக பெரும் அதாவது தமிழ் மக்களினுடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றும் மறைந்து 45 ஆண்டுகள் ஓடி மறைந்தாலும் அரை நூற்றாண்டே கடக்கப் போகின்றார் கவியரசர் கண்ணதாசன். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளே. அந்த கவியரசரை நாங்கள் இன்று 99வது பிறந்த நாள், அடுத்த வருடம் 100வது ஆண்டை கொண்டாடுகின்ற ஒரு கலை பொக்கிஷம் என்றில்லை, அது எல்லாத்திலும் சிறந்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கவிஞர். அவருடைய பிறப்பு சிறுகுடல் பட்டியில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை தொடங்கி சிக்காகோவில் உயிர் பிரிந்த ஒப்பற்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனின் வாழ்க்கை தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மகாத்தான அத்தியாயம். ஒரு கையில் மதுவும் இன்னொரு கையில் மங்கேறும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் உயிர் பிரிந்தால்தான் கவியரசர் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்வு என கூறியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். நிச்சயமாக உண்மையை பேசி கொண்டே இருக்கின்றார், உண்மையை பேசு. அந்த பிறவி கவியரசர் நம்மை எல்லாம் தவிக்க விட்டு பிரிந்து இன்று 45 வருடங்கள் ஓடி மறைந்து விட்டதை என்றும் கவியரசரிடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர் எழுதிய கவிதை வரியே அவருக்கு சால பொருத்தம். வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனங்களில் வாழ்ந்து நிற்பவர்கள் என்ற கேள்வி வரி போலவே அவர் இயற்றிய 6000 பாடல்கள் அவருக்கு சான்றாக எடுத்துக்காட்டாக நிலைத்து நிற்கின்றது. கவியரசர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கவிஞர், அரசியல்வாதி, மீடை பேச்சாளர், திரைக்கதை வசன ஆசிரியர், நடிகர், கவிஞர், தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறுகுடல் பட்டியல் என்னும் கிராமத்தில் சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி தம்பதிகளின் செல்வ புதல்வனாக 1927 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி பிறந்தார். பெற்றோர்கள் வைத்த பெயர் முத்தையா. விசாலாட்சி அம்மா தாய்ப்பாலுடன் தமிழ் பாளையம் சேர்த்து பிள்ளைக்கு பருக கொடுத்தார். இவர்களின் குடும்பத்தில் 8 சகோதரர்கள். குடும்ப சூழ்நிலை காரணமாக 8 வகுப்பு வரை பாடசாலையில் கல்வி பயின்றார் இந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். படிக்கும்போது இலக்கியத்தில் மனதை பறிகொடுத்த கவியரசர் ஒரு மகாகவி, சிறந்த உரை நடை ஆசிரியர். சிறுகதை, நாவல், நாடகம், கட்டுரை, கவிதை, காவியம் என எல்லா பிரிவும் அவர் கைப்பட்டு சிறந்து பெயர் பெற்றது. இவரின் இளமை காலம் தமிழ் மறுமலர்ச்சி காலமாக தேசபக்தியும் தமிழ் பற்றும் தலைதூக்கி இளம் உள்ளங்களை கொள்ளை கொண்ட காலம். மகாகவி பாரதியார் தன் தேசிய பாடலாலும் எளிய உயிர் துடிப்புள்ள கவிதையாலும் உரைநடையாலும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வித்திட்டவர். அதன் பாதிப்பால் பாரதிதாசன், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, சுத்தானந்த பாரதி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவ்நால்வரும் கவிஞர்களாக புகழ் பரப்பி கொண்டு இருக்கையில் அந்த நால்வரின் பாதிப்பு செட்டி நாட்டு இளைஞனையும் ஒரு புதுக்கணலை பற்ற வைத்தது. அந்த கணனால் உந்தப்பட்ட இளைஞன் முத்தையாவும் ஒருவர். புதுக்கோட்டை ராமச்சந்திரபுரம் கடியாப்பட்டி பகுதிகளில் வெளிவந்த சிறு பத்திரிகைகளில் கொண்டு பணியாற்றிய முத்தையா தன் பெயரை கண்ணதாசன் என மாற்றிக்கொண்டு சென்னை வந்தார். அவர் முதலில் சென்னைக்கு வந்தபோது நல்ல அழகான உடனடி எழுதும் ஆற்றல் உள்ளவராக தான் விளங்கினார். அப்போது திரு குயிலன், இப்போதைய அருணோதயத்தின் உரிமையாளரான திரு அருணன், திரு சொக்கலிங்கம் ஆகியோர் தென்றல் என்ற மாத இதழை தொடங்கினார்கள். அந்த மாத இதழில் கட்டுரை போன்ற ஒரு சரித்திர சிறுகதைகள் உள்ள நடையே எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய கவிதை வெள்ளம் கரை புரளும் என எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. இதோ அவற்றில் ஒரு சில சிறுவரிகள். வார்த்தெடுத்த சிலை போல் நின்றிருந்தால் பீலிவலை அவள், மேல் வைத்த கண்ணை பெயர்த்தெடுக்க முடியாமல் பார்த்திருந்தான் சோழன் நெடுமுடி கிள்ளி, பயந்தால் அவள் நயந்தால் இவன். இவ்வாறு இருந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் தமிழ் திரையை உலகுக்கு 5000 கவிதைகளும் 6000 பாடல்களும் அமைந்துள்ளது. முதல் அவர் எழுதிய பாடல்கள், அதாவது கே ராம்நாத் என்ற இயக்குனருடைய கல்வனின் காதலி திரைப்படத்தில் தான் முதல் பாடல் இயக்கினார். சுசிலாமாதான் அந்த பாடலையும் பாடினார். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று இந்த 4 வரிகளை தன்னுடைய இரத்தத்திலகம் தான் முதலீடு இட்டு நடித்த திரைப்படத்தில் அவர் எழுதிய பாடல். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் எந்த உயிர் துடிப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு என்று எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அந்த பாடலை முதலில் கேட்போம்.

0: நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு.
1: இதிலே சொல்லுகிறார் தன்னுடைய உண்மை முகத்தை. காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன் என்று அதிலேயே தன்னுடைய உண்மையை கூறுகின்றார் கவியரசர் கண்ணதாசன்.

0: பாடல் என்றும் அழியாது எப்பொழுதும். நீங்கள் ரத்த துலகம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா அவருடைய சொந்த தயாரிப்பு, அவரும் நடித்திருக்கின்றார். அவர் தான் இந்த பாடலை மேடையில் பாடுகின்றார்.
1: மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு.

எவ்வளவு அருமையான பாடல் அன்பு உறவுகளே, தனக்காகவே எழுதப்பட்ட பாடல் அன்பு உறவுகளே. நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. நிச்சயமாக 45 ஆண்டுகள் சென்றாலும் அவர் இறந்து அவரை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அவர் எங்கேயும் ஒரு இடத்துல நாங்கள் உச்சரித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பெயர் என்றும் அழிவதில்லை. அன்பு உறவுகளே, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் அவருக்கு மரணம் இல்லை என்று அவரே தனக்காக தன்னுடைய கைப்பட தானே எழுதி வைத்து அதை டி எம் சவுந்தரராஜன், கே பி மகாதேவன் அவர்களுடைய இசையில் பாடி எங்களுக்காக தந்திருக்கார். அந்த உரைநடையை பார்த்து அதன் பின்னர் 3 ஆண்டுகள் கழித்து இதே தென்றல் பேரில் கவிஞரே ஒரு இதழை தொடங்கினார். பின்னர் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் நட்பும் பாதிப்பும் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஈர்ப்பில் சிக்கினார். என்னதான் அண்ணாவின் நட்பு இருந்தாலும் அண்ணாதாசன் என பெயரை மாற்றாமல் கண்ணதாசனாக காலம் முழுவதும் வாழ்ந்து இந்து மத நேசனாகவும் வாழ்ந்தார். கலைஞர் கருணாநிதியின் நட்பும் வளர்ந்து செழித்து கவிஞர் நன்கு உருவாவதற்கு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை போல் விளங்கியது. அதன் கதை இலாகாவில் கலைஞர் கருணாநிதி, சிற்றரசு, ஆசை தம்பி போன்றோர் செல்வாக்குடன் திகழ்ந்தார்கள். கவிஞருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸில் இடம் கொடுத்து அப்போது மாடர்ன் தியேட்டர்ஸ் சண்டே மாறுதம் என்ற பத்திரிகைக்கு ஆசிரியர் பொறுப்பில் பெயர் போடாமல் அமர்த்தினார்கள். திரு டி ஆர் சுந்தரமானால் கவிஞரின் ஆசை வேறு, ஆனால் டிஆர்எஸ்ஸின் ஆணையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் அன்பையும் மீற முடியாமல் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய கவிதை ஊற்றை வெளிப்படுத்ததை கொண்டு இருந்த கண்ணதாசன் இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமாகிய கே ராமநாத் அவர்கள் இயக்கிய ஜிபிடர் பிக்சர்ஸின் கன்னியின் காதலி திரைப்படத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பை கொடுத்தார். அந்த படத்திற்கு பி சுசிலாம்மா பாடிய கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு நாள் என்று 1948 சி ஆர் சுப்புராமன், எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்து எஸ் ஏ நடராஜன், அஞ்சலி தேவி நடித்தார்கள். இப்படம் வெளியான திகதி 6 தேதி ஆகஸ்ட் மாதம் 1949. அதன் பின்னர் 1950 திகம்பர சாமியார் என்னும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து இயக்கிய டி ஆர் சுந்தரம் அந்த படத்துக்கும் கண்ணதாசன் பாடல் எழுதினார். இப்படத்தில் எம் என் நம்பியார், எம் ஜி சக்கரபாணி, வி கே ராமசாமி போன்றோர் நடித்தார்கள். இசை ஜி ராமநாதன், எஸ் எம் சுப்பையா நாயுடு, சி ஆர் சுப்பு. பின்னர் 1951 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த சர்வாதிகாரி படத்திற்கு பாடல் இயற்றினார். நடிப்பு மக்கள் தலகம் எம்ஜிஆர், அஞ்சலி தேவி, இசை தட்சிணாமூர்த்தி. அதோடு ஷிங்காரி திரைப்படத்திற்கு எஸ் வி வெங்கட்ராமனின் இசையில் டி ஆர் ராமச்சந்திரன், லலிதா, பத்மினி நடித்தார்கள். அதே ஆண்டு தேவிகை படத்திலும் பாடல் எழுதினார். 1951 கண்ணதாசனை அறிமுகம் செய்த இயக்குனர் கே ராமநாத் இயக்கிய மர்மயோகி திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதினார் சுப்புராமன், எஸ் எம் சுப்பையா நாயுடு இசை. 1951 அடுத்து மாயக்காரி. 1952 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான கல்யாணி திரைப்படத்தில் முழு பாடல்களையும் கண்ணதாசன் இயற்றினார். இசை எஸ் தட்சிணாமூர்த்தி, ஜி ராமநாதன், 2 இசையமைப்பாளர்கள். நடிப்பு எம் என் நம்பியார், எம் ஜி சக்கரபாணி, எஸ் எஸ் சரோஜா. 1952 நடிகத்திலும் சிவாஜி கணேசன் நடித்த பணம் திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதினார். இயக்கம் என் எஸ் கிருஷ்ணன், நகைச்சுவை நடிகர் என் எஸ் கிருஷ்ணன். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வசனம் கலைஞர் கருணாநிதி. 1953 திரும்பிப்பார் இசை ஜி ராமநாதன், சிவாஜி பண்டாரிப்பாய் கதாநாயகி நடித்தார்கள். பாருங்கள் அன்பர்களை, 1952 கலைஞர் கதை வசனம் எழுத புறப்பட்டு வெளிக்கிட்டு விட்டார் கலைஞர், அதாவது முதல் பணம். 1954 இல்லற ஜோதி படத்திற்கு கதை வசனம் முதன் முதலில் எழுதினார். இயக்கம் அதுவும் ஜி கலைஞர் தான் எழுதினார். இயக்கம் ஜி ஆர் ராவ், தயாரிப்பு டி ஆர் சுந்தர், நடிப்பு சுவாஜி, பத்மினி, இசை ஜி ராமநாதன். சுகம் எங்கே, மெல்லிசை மாமன்னர்,
ராமமூர்த்தி, வசனம் பாடல் வைரமலை ஆகியோர். 1955 நீதிபதி எம் எஸ் ஸ்ரீசனாதன், டி ஆர் ராம எம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இயக்கம் எஸ் ஏ சுவாமி. 1955 கவிஞர் கண்ணதாசன், மங்கையர் திலகம், சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இயக்கம் எல் பி பிரசாத் அவர்கள். மதுரை வீரன் 1956 ஜி ராமநாதனுடைய இசையில், எம்ஜிஆர் பானுமதி. இயக்கம் யோகா ஆனந்த். 1958 திருடர்கள் ஜாக்கிரதை, கே வி எம் இசை, அதாவது மே தேசிய திலகம், கே வி மகாதேவன், கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியிருக்கின்றார். எஸ் எஸ் ஆரும் ஜி வரலட்சுமி என்ன அடித்திருக்கின்றார்கள். கண்ணதாசன் தயாரித்த முதல் தயாரிப்பு படம் மாலையிட்ட மங்கை. 1958 டி ஆர் மகாலிங்கம் நடித்திருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் தயாரித்திருக்கின்றார். ஜி ஆர் நாதன் இயக்கம். கவிஞர் திரையுலகில் பின்பு திரைசை பாடல்களை இலக்கிய நிறைந்த இனிமையான பாடல்களை வெளிவந்தன. இதற்கு கவிஞருக்கு துணையாக இருந்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் ராமநாதன், எம் எஸ் வி டி ஆர் அதாவது ராமமூர்த்தி விஸ்வநாதன் அவர்கள். இந்த பாடலை பாருங்கள். அத்தான் அத்தான் அத்தான் என்ற இந்த பாடல் எத்தனை வல்லினம். இவ்வாறு பாடல்களை எழுதி குவித்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அதை விட அருமையான பாடல்களை, வர்ணனை பாடல்கள் என்றால் கண்ணதாசனுக்கு ஒரு கலை வந்த கவி, கலை என்று சொல்வார். அது வர்ணனை பாடல் என்றால் அதைக்குத்தான் எழுதியிருக்கிறார். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில், பாலச்சந்தருடைய இயக்கத்தில் வந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில், ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி பூம்புகார் மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி. நிலவே பால் போல வெள்ளை, அதற்கு எதிரொலி என்று சொன்னால் என்ன அது, இந்த வட்கம் என்னமாயிருக்கும் அன்புறவர்களே. முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி. அவர் அந்த படத்தில் நடிக்கிற சிறுவிட்டியாவுக்கு பேர் பைரவி. அப்படியே கொண்டு வந்து பைரவியண்டே முடித்து விட்டார். அதை விட எண்ணம் நான்கு சரணம் இருக்கின்றது அன்புறவர்களே. பின்னிய கூந்தல் கருநிற நாகம், பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். பின்னிய கூந்தல் கருநிற நாகம், பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். தேவர்கள் செய்கின்ற திவ்ய யாகம், அந்த தேவதை கிடைத்தால் என் ஜோகம் என்று எழுதினவர் அந்த சரணம். அவ்வாறு ஒரு அருமையான பாடல் இப்பொழுது கே ஜி ஜெஸ்தாஸ் அவர்களுடைய குரலில் கேட்டு பாருங்கள்.

54 வயதில் இறந்து விட்டார் அன்பு. உறவுகளே இருந்திருந்தார் எங்களுக்கு எவ்வளவு கவிதைகள் குவிந்திருக்கும், இலக்கிய நூல்கள் குவிந்திருக்கும், காவியங்கள் குவித்திருப்பார். என்ன வர்ணனை பாருங்களா.

0: என்ன இசை
1: நிலக்கணம் அவளது தேகம் தேவர்கள்
0: வளர்த்திடும் காவியாகும்
1: அந்த தேவதை கிடைத்தால்
0: ஒரு இளைஞன் கற்பனையில் தன்னுடைய காதலினுடைய
1: யோகம்
0: வரவுகளை அப்படியே வர்ணிக்கின்றார்.
1: ஒரு புறம் பார்த்தால் மிதிலை மைதிலி மறுபுறம்
0: மிதிலை தெரியும் தானே கண்ணன்.

என்ன அருமையான பாடல் அன்பு உறவுகளை நீங்கள் பாடலை ரசித்து கேளுங்கள் அன்பு உறவுகளை. நாங்களும் பாடலை போடுறோம் என்போடு நீங்கள் போய் தேங்காயை துருவி கொண்டிருந்தால் அவங்களோட ரசனை அவ்வளவா தான் இருக்கும். உண்மையாக ஒரு பாடலை ஒலிக்க விட்டால் அந்த பாடலில் வர்ற கருத்தாளம் எப்படி சொல்லுது, என்ன சொல்லுது இந்த பாடல் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தான் பாடலை கேட்க வேண்டும் அன்பு உறவுகளை. உங்களை பற்றியெல்லாம் வர்ணிக்கும் போது நீங்களும் ஆசை ஆசையாக கேட்டு ரசிக்கணும். அதுபடி கண்ணதாசன் மாதிரி ஒரு கவிஞர் பிறந்திருக்க வேண்டும், அந்த கவிஞர் பிறந்த காலத்தில் நாங்கள் பிறந்திருக்கின்றோம் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைய வேணும் அன்பு உறவுகளே. காதல் வீரம் சோகம் தத்துவம் இயக்கம் பாசம் வர்ணனை அத்தனை பாடல்களை முத்தாக எங்களுக்காக தந்திருக்கின்றார். வசந்த மாளிகை திரைப்படத்தில் வருகின்ற அத்தனை பாடல்களும் கண்ணதாசனுடைய மனதில் இருந்து தெரிக்கப்பட்ட அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடலை எழுதினவர். அந்த நவரசங்களையும் கொண்ட திரைப்படம் வசந்த மாளிகை. அந்த படத்தில் வருகின்ற காதலிக்கா ஒரு காதலே தெரியாமல் ஒரு தன் பணத்தை வைத்து பெண்களை விலைக்கு வாங்கிறது பிள்ளை பெண்களோடு உல்லாசமாக இருக்கிறதா அந்த கதாநாயகனுடைய செயல்பாடு. கடைசியாக அந்த பெண்ணாலே திருந்தப்பட்டு அந்த பெண்ணுக்காகவே ஒரு மாளிகையை கட்டி அந்த பெண்ணை தன் காதலியை அழைத்து செல்கின்றார். எங்கே உன் காதலி என்று அவர் கேட்கிற ஆசையாக வானசூரி நீ போகின்ற திசையெல்லாம் அவள் திருமுகமே தெரியும் என்று சொல்லி அப்படி வர்ணித்து அனுப்பி போய் வந்த பிறகு அந்த உச்சக்கட்ட காதலுக்காக எழுதப்பட்ட அவர்கள் கட்டிப்பிடித்ததை கூட அவர்கள் விட முடியாமல் அந்தளவு உணர்ச்சி வசப்பட்டு சிவாஜியும் பானுசுரியும் நடித்ததாக பத்திரிகையில் படித்தேன் நண்பர்கள். அந்த காலத்தில் நான் பத்திரிகை வாங்குவதற்கு ஒரு 30 ரூபா செலவழிப்பேன் ஒரு மாதத்துக்கு. அது எங்கே இருந்தோ இந்த மாதிரியே தேடி தேடித்து கண்டுபிடிச்சி அந்த காசை சேர்த்து அந்த புத்தகங்கள் எல்லாம் சிவாஜியின் வர்ற அத்தனை புத்தகங்களையும் வாங்குவேன். அதே மாதிரி பொம்மை பேசும் படம் எல்லாம் அதில் நான் நடிகர்களுடைய படங்களையும் நடிகையுடைய இப்ப மாதிரி வலைத்தளங்களில் இல்லை 100 படங்கள் வந்து நீங்கள் 100 கதை சொல்லுவீர்கள். ஒரு பாட்டை நீயே எழுதி போட்டு நீயே புகழுவ அப்படி இல்லை. கண்ணதாசனுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் நாங்கள் இவ்வளவு விஷயங்களை பெற்றிருக்கலாம் கண்ணதாசனுடைய. அப்படி ஒரு பாடல் அந்த பாடல் வர்ற வரியைத்தான் சொல்லுவேன். உன்னையெல்லால் ஒரு பெண்ணையும் நான் உள்ளத்தாலும் தொடமாட்டேன், என் உள்ளம் இருப்பது உன்னிடமே, நான் உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று அந்தளவு மாணிக்கமான வரியை கொண்ட ஒரு பாடல் தான் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற பாடல். இது உங்களுக்காக வருகின்றது அன்புறவர்களே. கே பி மகாதேவன் அவர்களுடைய இசை அன்புறவர்களே. கேக்க கேக்க கேக்க

கற்பனையில வருகின்ற கதையில தான் இப்படி கேட்டிருக்கிறேன். என்ற காதலுக்கு இப்படி ஒரு என்று நான் நினைத்ததே இல்லை. அணு அணு அணு அணுவாக அணு அணுவாக இந்த பாடலை கேட்கலாம், எத்தனை தடவையும் கேட்கலாம்.

0: எத்தனை தடவை கேட்டாலும் அசைக்க முடியாத பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவனுடைய குரலில் இந்த பாடல் ஒலித்தது. கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருந்தார். திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையை அமைத்திருந்தார். அன்பு உறவுகளே, இன்றைய கண்ணதாசன் அவர்களுடைய 99வது பிறந்த நாள் கவியரசருக்கு. அந்த பிறந்த நாளில் அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய தந்தை எங்களுக்கு தந்த சொத்துக்களை உங்களுக்காக தருகின்றேன் அன்பு உறவுகளே. அந்த சொத்துக்களை இன்று வானொலியினூடாக தந்து தருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய அன்பு கவியரசர் கண்ணதாசனுடைய பிரமாண்டமான ரசிகன். அந்த காலத்திலே இருந்து வருடம் வருடமாக எடுத்துக்கொண்டு வருகின்றார் இந்த நிகழ்வுகளை. கடந்த வருடம் எனக்கு செய்த மாதிரி ஞாபகம் இல்லை, நான் ரவி வரும்போது கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் அடுத்த பாடல் இது. டி எம் சவுந்தரராஜனுக்கும் கண்ணதாசனுக்கும் இடையிலே பிரச்சனை என்ற பிரச்சனை, இனியில் என்ற பிரச்சனை. எங்களுடைய டி எம் சவுந்தரராஜன் ஒரு கடவுள் முருக பக்தன், இவர் ஒரு நாஸ்திகன். எங்களுடைய கண்ணதாசன் அவர்கள், அவர் என்ன படத்துக்கு வானம் பாடி, அவருடைய தயாரிப்பு தான் வானம் பாடியும். ஓகே, வானம் பாடியும் பாடும் இவருடைய எஸ்எஸ்ஆருனுடைய வைஃப் நடித்த படம் கண்ணாக இருமின்ற கண்ணா என்ற அந்த பாடல் எல்லாம் இருக்கு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும். என்னப்பா அப்போ இந்த வரியை பாடுவதற்காக டி எம் சவுந்தரராஜன் ஸ்டூடியோவுக்கு போயிருக்கின்றார். அங்கே போனால் அவருக்கு பிரச்சனை வந்துட்டு, இந்த பாடலை நான் பாடமாட்டேன் என்று சொல்லிட்டார். என்ன பிரச்சனை என்று அப்போ கே வி மகாதேவனுடைய உதவியாளர் புகழேந்தி, ஏன் பாடமாட்டீங்கள், ஏன்னப்பா ஒரு மனிதனுடைய காதலுக்கு தெய்வத்தீனையாக கொண்டு வந்து இதில் கண்ணதாசன் இறைவன் சாக வேண்டும் என்று கொள்ளுகின்றார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும். அப்போ அவர்கள் கண்ணதாசனுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கண்ணதாசா இப்படி ஒரு சிக்கல் இருக்கின்றது, சவுந்தரராஜன் பாடமாட்டார் என்று சொல்கிறார். ஆகவே அவர் சொன்னார், மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று அந்த வரியை மாற்றி கொடுத்தவர். இப்படி நீரை கதைப்பதனால்தான் டி எம் சவுந்தரராஜனுக்கும் சில தயாரிப்பாளர்கள், மற்றது இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள் எல்லாருக்கிடையிலேயும் சவுந்தரராஜனுக்கும் இந்த பிரச்சனை வரும். ஆனால் அவர் உண்மையை தானே சொல்கிறார், உண்மையாக ஏன் மனிதனுடைய காதலுக்கு தெய்வத்தை நீ அதுக்குள்ள கொண்டு வந்து இருக்கிறீர்கள், அவர் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று கடைசியாக கண்ணதாசன் ஒப்புக்கொண்டு அந்த பாடலை எழுதி கொடுத்து அவர் பாடுகின்றார். அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன் நண்பர்கள்.
1: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்கவே
0: என்ன வரிகள் கேட்டு பாருங்கள்.
1: பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் ஜெர்மனியில் வசிக்கும் ரவி ரஞ்சி தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். காலத்தால் அழியாத கானங்களை தந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய 99வது பிறந்த நாள்.

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க

அப்படி அனுபவிச்சு இப்படி எழுதி எங்களுக்கு தந்தபடியால் தான் நாங்களும் பாடல்களை ரசித்து பாடலை கேட்க வேண்டிய ஆசையும் எங்களுக்கு தோன்றியது. சுப்பையா நாயுடுனுடைய இசையிலே தொடங்கிய கவியரசர் கண்ணதாசன் கங்கேமருடைய இசை வரை சந்திரபோஸ் வரை சந்திரபோஸ்வருடைய இசையிலையும் பாடினார். கண்ணதாசனுடைய பாடலை அந்த இயக்குனர் சந்திரபோஸ் அவர்களும் ஏண்டி முத்தம்மா என்ற பாடலை அவருடைய இசையில் பாடியிருக்கின்றார். இசை அமைப்பாளர் பாடல்களை எழுதியுள்ளார். எத்தனையோ பாடல்களை சந்திரபோஸுக்கு எழுதி கொடுத்துரு. அவரால் பாடப்பட்ட ஏண்டி முத்தம்மா என்ற பாடல், இவரால் அறிமுகமானவர்கள்தான் சங்கர் கணேஷ் அருமையான இசையமைப்பாளர்கள். அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 85-90 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். 2 படங்கள் எம்ஜிஆருக்கு இசையமைத்திருக்கிறார்கள். சிவாஜிக்கு ஒரு 5 படங்களுக்கு கிட்ட இசையமைத்திருக்கிறார்கள். இவரின் பாடல்களை டி ஆர் மகாலிங்கம் தொடங்கி ஜிக்கி வரை எல்லா ஈஸ்வரி, ஜானகி, வாணிஜிராம் என்ற பிரபலமான பாடகிகள் பாடி தள்ளினார்கள். அப்போ எஸ்பி சைலஜா வரை பாடியிருக்கின்றார்கள் இவருடைய பாடல்களை. ராதிகாவுக்கு நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. ராதிகாவுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர்கள்லாம் பாடியிருக்கின்றார்கள். கண்ணதாசனும் வந்து மெல்லிசை மாமன்னரும் இணைந்து பல சித்து விளையாட்டுகளை திரை உலகத்தில் காட்டினவர்கள் கண்ணதாசனுக்கு வந்து. அதாவது சந்தத்துக்கு பாடல் எழுதினவர்கள், சந்தத்துக்கு பாடல், அந்த பாடலை ஒளிபரப்புகிட்டு நான் பூர்வங்களே வறுமை நிறம் சிவப்பு பாலச்சந்தருடைய படம் தான். மற்றது அந்தாதிக்கு பாடல், அதுவும் பாலச்சந்தருடைய. மூன்று

0: ஜாதி எப்படி சந்தங்கள்
1: கவியரசு கண்ணதாசன் அவர்களோடு வில்லிசை மாமன்னர் இணைந்து சந்தத்திற்கு பாடல் எழுதிய இந்த பாடல். அதேபோல் அந்தாதி பாடல் ஆடிவள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம் ஓடி இன்பம். மற்றத்துக்கு கற்பனையில் முகம் தெரியாத காதலிக்காக பாடலை எழுதியிருக்கிறார் தொலைபேசி ஊடாக அந்த பாடலை. இவ்வாறெல்லாம் பெரிய பெரிய திறமைகளை காட்டியவர் தான் எங்களுடைய மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்,
0: கவிதை உலகம் கெஞ்சும்

சரி, அந்த ஒருவேளை கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய 99வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பாடல்கள் இருந்து உங்களுக்காக பாடலை தந்திருக்கின்றேன் அன்புறவுகளே. அடுத்து அவருடைய காதல் பிரிவினையினான பாடல் அன்புறவுகளே. எத்தனை வருடங்கள் சென்றாலும் இவ்வாறான ஒரு பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பாடலை வடித்திருக்கின்றார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். ஓர் 1000 பார்வையிலே என்ற பாடல் வேதாவினுடைய இசையில் TM சவுந்தரராஜனுடைய. எத்தனை வருடம், இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 65 வருடங்கள் கடந்தும் அந்த பாடலுடைய ஒளிப்பதிவு, அதனுடைய ரசனை, அதனுடைய இசை, அதனுடைய குரல் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அன்பு உறவுகளே. அசோகனுக்காக இந்த பாடல்

வல்லவருக்கு வல்லவன் திரையிலிருந்து வேதாவுடைய இசையில் கவியர் சர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை விரையில் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இந்த நிகழ்வுகள் வானொலிக்கு வர பலம் பெற உதவிக்கரம் புரிந்தவர் டாக்டர் ரவி அவர்கள், அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியை. தமிழொலியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய 99வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இயற்றிய பாடல்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். இதுவும் காலத்தால் அழியாத ஒரு கானம். அதாவது, நாங்கள் எங்களுடைய உறவுகளை இழந்துவிட்டால், வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அது பட்டினத்தாருடைய இதிலிருந்து வந்தது அன்புறவுகளே. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, அதாவது வீடு மட்டும்தான், அத்தமும் வாழ்வும். பட்டினத்தார் இருந்த 4 வரிகளை சொல்கின்றேன். பிறகு கவியரசருடைய அதே தாக்கத்துடன் எழுதிய பாடு. சொத்து சுகம் வீடு மனைவி பெற்ற பிள்ளை உறவினர்கள் நண்பர்கள் என்று நாம் தேடி வைத்திருக்கும் அனைத்தும் ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கிவிடும். நாம் உயிர் நம் உடலை விட்டு நீங்கும் போது சரி, யார் யார் இறுதிவரை வருவார்கள், அதுவும் எதுவரை வருவார்கள். ஆனால் இங்கே ஐரோப்பிய மண்ணிலே வந்து சுடலைக்கே வந்து விடுவார்கள் மனைவி. ஆனால் அங்கே அப்படி இல்லை. தாயகத்திலே நாங்கள் இருக்கும்போது வீட்டில் இருந்தான் அவர் அழுவார் வீடு வரை. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும், விழி அம்பொழுக மெட்டிய மாதரும் வீதி மட்டுமே. அது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அந்த வீதி வரை கொஞ்சமாவது கொஞ்சம் தூரம் நடந்து வருவார்களா, பாசத்திலே அவர்கள் அந்த பரிதவிப்போடு அழுது கொண்டே வருவார்கள். பிள்ளை வந்து சுடுகாடு மட்டும் வருவார். அந்த பிள்ளை விம்மி விம்மி அல்லது கைத்தளம் மேல் வைத்த தன் மைந்தரும் சுடுகாடு மட்டுமே, பற்றி தொடரும் இதுவினை பாவ புண்ணியமே என்று எழுதியிருக்கின்றார் பட்டினத்தார். கண்ணதாசன் அவர்கள் இந்த பாவ புண்ணியத்தை பற்றி, அவர் இருக்கும்போது இந்த பாவ புண்ணியத்தை பற்றி அவர் பார்க்கவில்லை. அப்போ அந்த இந்த பாடலையும் பாடும்போது மில்லிசை மன்னருக்கு அவர் பாடமாட்டேன் உடனே வந்து இவ்வளவு தமிழ் அறிவு இருக்கின்றது சவுந்தரராஜனை கண்டு பாருங்கள் அன்பு உறவுகளே. தமிழை அவர்கள் வீட்டில் கதைக்கிறார்களோ தெரியவில்லை, ஆனால் அந்த பட்டினத்தார் படம் நடித்தபடியால் அவருக்கு தமிழ் அறிவும் கூட இருக்கு. எத்தனையோ அதாவது மியூசிக் டைரக்டரோட பாடமாட்டேன், இதெல்லாம் எனக்கு சரிவராது, இந்த தெய்வம் இருக்கன்னா தெய்வம் இருக்கின்ற உண்மையை கொண்டு வர்றான். அதே மாதிரி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை நாமல் செய்கின்ற பாவ புண்ணியந்தான் உங்களை சுட்டி கொண்டு வரும். அன்புறவுகளை, நீங்கள் செய்கின்ற அநியாயம் உங்களுக்கு கடைசியாக வந்து அதுதான் நிற்கும் உங்களுடைய தொண்டையை இருக்கேக்கில. அப்போ தான் அந்த பாவம், நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து கொண்டு இருப்பீர்கள். ஆகவே பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார், நீங்கள் செய்த பாவ புண்ணியந்தான் உங்களை சூடும். நீ நல்லதெல்லாம் செய்திருக்க உனக்கு நல்லதாகவே முடியும். அடி அவன் சாவ பாருடா, அந்த மாதிரி இருந்தான்டா, இருந்தப்பட போயிட்டான். இங்கே புழு சில வந்து புழு கொட்டை கொட்டை இருந்திருப்பார்கள், அதை பார்த்தும் அப்படியே பரிகாசம் செய்வார்கள். அதே மாதிரி சவுந்தரராஜன் இந்த பாடலுக்கு கண்ணதாசா இங்கே வாருங்கோ, நீங்கள் செய்கிறது எனக்கு அந்த தகுதி இல்லை டிஎம்எஸ், நான் வந்து பாவ புண்ணியத்தை பற்றி எனக்கு கதைக்கிறது தகுதி இல்லை. அதை கதைக்கிறவன், அதை பேசுகிறவன், அந்த தகுதியோடு இருப்பவனுக்கு தான். அதுக்கு பிறகுதான் அதை மாற்றி கொடுத்து வராம் அந்த பாடலை. அது வீடு வரை யாரோ, மனைவி, கடைசி வரை யாரோ என்று சொல்லி வந்த பிறகுதான் இந்த பாடலை ஓம் என்று சொல்லி மாற்றி எழுதி கொடுத்த பிறகுதான், அதை கண்ணதாசன் மாற்றி எழுதி கொடுத்த பிறகுதான் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். விஸ்வநாதன் இந்த பெரிய இசையமைப்பாளர் சவுந்தரராஜனுக்கு இளமை தான். அவருடைய பாடமாட்டன் ஒரு அல்லா பாட்டு பாடமாட்டன் போக விட்டு போய் அவர்கள் ஹாலில் விழுந்து எம்ஜிஆருக்கு அந்த பாடல், அவர் எம்ஜிஆர் சொல்லிட்டார் சவுந்தரராஜன் வச்சு பாடுங்கள். அப்போ அந்த சவுந்தரராஜன் தான் பாடியே முடிக்கணும், அந்த ஹாலில் விழுந்து கிடந்து கூட்டிட்டு வந்து திரும்ப பாடினவர். அப்படி ஒரு பிடிவாதக்காரன் சவுந்தரராஜன். அவருடைய பாடலை கேளுங்கள் அன்புறவுகளே.

அவருடைய புத்தகங்கள், அவருடைய குடும்ப சிச்சுவேஷன் நிறையவே இருக்கின்றது. நான் சொல்லவில்லை, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை கூறுகின்றேன். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்த எங்களுடைய ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நீங்கள் செய்கிற

மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாரம்பரிய கரவலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாம் கடத்தொழிலாளர்களை கைவிட மாட்டோம் என்று கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இலங்கைக்கான ஜெர்மன் நாட்டின் பிரதி தூதுவர் சாரா ஷெரீப் மட்டக்களப்பு மாநகரசபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனை இன்று மாநகரசபையில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். வடகொழும்பில் உள்ள ராகம போதனா வைத்தியசாலையில் தடியவியல் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றும் ஒருவர் 16 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் வாமனுகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 400 மேற்பட்ட மனித உடலங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலங்காலமாக இழைக்கப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆவணங்களாக மாறியிருப்பதாக பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுளி விகாரத்தில் சோமரண்ண ராஜபக்சாவிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெறுகிறது. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ள மலையக மக்களுக்கு வீடமைப்புக்காக வழங்கப்படும் காணியின் அளவு 10% ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெறுமதி சேர் வரி திருத்த சட்டமூலம் மீதான வாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்காது நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி உயர்த்தப்பட வேண்டுமானால் அரசாங்கத்தை திருத்திப்படுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவும் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் விசாரணைகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்கது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கிண்ணியா நகரசபை உறுப்பினர் ரசாட் முகமது மௌதி தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என்று தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 மாதங்களில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களின் பிரச்சனைகள் அடங்கிய 10 முக்கிய மனுக்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக சபாநாயகரின் அலுவலகத்தில் கையெழுத்திடப்படாமல் தேங்கிக் கிடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார். பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், இதனையே பெண்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுவதாக கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் நேற்று கந்தளாயில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் தம்பலகாம பிரதேச ஒருங்கிணைப்பாளரும் ஜிரா மகளிர் சங்க தலைவியுமான பிஸ்டியா இதனை தெரிவித்திருக்கிறார். கிண்ணக்கி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும், அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். வவுனியாவின் பல வர்த்தக நிலையங்களில் இறவரி திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றை நேற்று மேற்கொண்டிருந்தார்கள். நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பெண் பிசியோதெரபிஸ்ட் ஒருவரை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்த நபர் மற்றும் அவரது சட்டபூர்வ மனைவி ஆகியோரை யாழ்ப்பாண போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்திருக்கிறார்கள். குர்நாகல் கொற்றவேகர பகுதியில் போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையின் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகள் அடங்கிய காணொலியை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 35.25 கோடி ரூபாய் மதிப்பிலான கசிஸ் போதைப்பொருள் தொகை

இந்நாட்டுக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தாதியர் பயிற்சி பெற்று வரும் 18 வயதுடைய மாணவியாவார். லபுகம மற்றும் கலடுவாவ நீர்த்தேக்கங்களிலிருந்து மகரகம வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பல பகுதிகளில் 24 மணித்தியால நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. டெங்கு இளம் குடும்பிகளின் அடர்த்தியை அளவிட பயன்படுத்தப்படும் சர்வதேச அலகான பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு நாட்டின் பல பகுதிகளில் கணிசமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா சூறாவளி தாக்கத்தின் காரணமாக வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த 1336 பேர் இன்னமும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கொழும்பு கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை அம்பாறை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட சுயினம் காரணமாகவே அவர் பேருந்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன சாரதி பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்கள் கட்டாயமாக முறையான பயிற்சி உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. போசான் பௌர்ணமி பண்டிகையின் போது தானசாலை அமைத்தல் மற்றும் தோரணங்கள் அமைத்தல் குறித்து அந்தந்த பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அறிவிப்பது கட்டாயம் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனதீர தெரிவித்திருக்கிறார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று மருதமடு திருத்தல பரிபாலகர் அருட்பணி பெப்பி சோசியாடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் நிர்வாக ஒழுங்கமைப்பில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பிரான்சில் அதிக வெப்பநிலை காரணமாக நீண்ட சென்ற சமயத்தில் சதானந்தன் வன்னியன் என்பவரின் புதல்வன் தமிழ்குமரன் நீரில் மூழ்கி இறந்து போனார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 26. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,49,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேரில் சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியம் என்று இந்தியா உறுதிபட தெரிவித்திருக்கிறது. இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர முக்கிய நலன்களை மதிப்பது அவசியம். இரு நாடுகளின் தலைவர்களால் எட்டப்பட்ட முக்கிய கருத்தொற்றுமையை நடைமுறைப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்சி தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் ஜாகேட் உர் ரஹ்மான் டெல்லி சென்ற நிலையில் பாதுகாப்பு தொடர்பான கருப்பு பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாக கருதப்பட்டதால் குடியேற்ற அதிகாரிகளால் அவர் சிறிது நேரம் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு வங்கதேசம் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. ஹரியானா அரசின் வங்கிக் கணக்கிலிருந்து 60 கோடி ரூபாவுக்கு மேல் கையாடல் செய்ததாக அந்த மாநில கல்வி வேளாண் துறை முன்னாள் முதன்மை செயலரும் மூத்த IAS அதிகாரியுமான பங்கஜ் அகர்வாலை CBI கைது செய்திருக்கிறது. DRP தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருச்சி மாவட்டம் ஆங்கரையில் இசேவை மைய உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளார்கள். தீபத்து ஏற்பட்டு மாணவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழக்க காரணமான கட்டிடத்தை இடிக்க லக்னோ நகர வளர்ச்சி குழுமம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். அமெரிக்க இந்திய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகளின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைவராக குணால் ஷா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஷா ஒரு இந்திய தொழில் முனைவர் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சேவை கட்டணங்களை நிர்வாகம் உயர்த்த உள்ளதாகவும் அதற்கு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாம் கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் இந்திய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள்.
சென்னையில் ஆபர தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,350 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்பப் பெற அமெரிக்க செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிராக அதிபர் டிரம்ப் எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்களை ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் கோர்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதப் போவதாக அறிவித்திருக்கிறது. தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக் கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு தலைவர் நயிம் ஹாசிம் கேட்டுக் கொண்டுள்ளார். துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெறும் நேட்டோ கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டையொட்டி பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 56 பேர் உட்பட 209 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி வேட்பாளர் அப்ரோர் டிலாலா எஸ்பெரியல்லா மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கம்போடியா மோசடி கும்பல் பிரின்ஸ் குழுமத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் சீன நாட்டவர் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கி அதனை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்த முயற்சியில் கூகுள் நிறுவனம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கவாட் லக்னிக் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் யந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். தென்கொரியாவின் கொஸ்பி பங்கு குறியீடு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் அதுவே ஆகப்பெரிய வீழ்ச்சியாகும். பிலிப்பைன்ஸில் பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்தனவர்கள் இருவரும் 13 வயதினர் என்று தெரிய வந்துள்ளது. ஐரோப்பாவை தகிக்கும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பிரான்சில் வரலாறு காணாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கை குறியீட்டில் ஆக அதிக ஆபத்தை அது குறிக்கிறது. பிரான்சில் சூட்டை தணிப்பதற்காக நீந்த சென்றவர்களில் 40 பேர் நீரில் மூழ்கி இறந்து போனார்கள். பிரான்சில் கடும் வெப்பத்தால் காரில் இருந்த 2 குழந்தைகள் இறந்தது. 2 வயதும் 4 வயதும் நம்பிய 2 குழந்தைகள் வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்த காரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவில் கொடிய வெப்ப அலை தீவிரம் அடைந்து வருவதால் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்த அதிக அவசரத்துடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் உலகுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். சீனாவில் புதியதொரு வேலை வாய்ப்பு, கரடியைப் போல வேடம் அணிய வேண்டும், விலங்கியல் தோட்டத்தை வலம் பெற வேண்டும், கரடியைப் போல வருகையாளர்களுடன் பழக வேண்டும், அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட வேண்டும். அவ்வளவுதான் வருடத்துக்கு $15,000 சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் சீன பயணிகளை குறிவைத்து விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்தியதான சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் விசா கட்டணம் 5 மடங்கு அதிகரித்ததாக சீன பொருளாதார ஊடகமான கக்ஸின் தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் பிறப்பு வீதங்கள் கடுமையாக குறைந்துள்ளன. இதனால் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்க ஊக்குவிக்கும் வகையில் பல நாடுகள் லட்சியம் மிக்க திட்டங்களை தொடங்கியுள்ளன. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் G20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் G20 போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீசரணி முதல் முறையாக முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். பிஃபா உலகக்கோப்பையில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போர்த்துக்கல் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு கே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொலம்பியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கொங்கோ எண்ணெய குடியரசை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரான்ஸ் அணிகள் நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறின. அர்ஜென்டினா நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்தவராக புதிய சாதனை படைத்திருக்கிறார். உலகக்கிண்ண தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை 0-0 என்ற கோல் கணக்கில் கானா அணி சமநிலைப்படுத்தியிருக்கிறது.
உலகக்கோப்பை 2026 இதுவரை 4 அணிகள் வெளியேறியுள்ளன. 4வது அணியாக ஜோர்டான் அணி வெளியேறியது. முன்னதாக துருக்கி, ஹைட்டி, துனிஷியா இந்த அணிகள் வெளியேறியிருந்தது. ஈரானிய கால்பந்து அணிக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தற்போது தளர்த்தியிருக்கிறது. புலம்பெயர் விளையாட்டு வீரர்களும் ரசிகர்களும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதில் அகதிகளாக தங்கள் வாழ்க்கையை தொடக்கிய சில வீரர்களும் அடங்குகின்றார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பெறுமதியில் 381.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.60 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.67 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.81 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.77 ரூபாய். ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.92 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.60 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
9: என்னப்பா, நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
9: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லா சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: 7265 Fraser Street, Vancouver, Canada.
10: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
10: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 604 375 0055.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது. இன்று இசை மாற்றாக வருகின்றது.

0: கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று கவியரசர் கண்ணதாசனின் 99வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்து. கவியரசர் கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்கள் எழுதியவர். கண்டமாருதம் மற்றும் திருமகள், திரை ஒலி, தென்றல், முல்லை ஆகிய இதழ்கள் எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். இவர் தமிழ்நாட்டில் உள்ள காரைக்குடி அருகே உள்ள சிறுகுடல் பட்டியல் சாந்தப்ப செட்டியார் விஷாலட்சுமி ஔவையார் தம்பதிகளின் 8வது மகனாக 1927 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி பிறந்தவர். அந்த வயலே கவியரசர் முதன் முதலாக 1948 இயக்குனர் கே ராம்நாத் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த கண்ணியின் காதலி திரைப்படத்தில் பி சுசிலா அம்மா பாடிய கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு நாள் இசை அந்த இசைக்கு பாடிய ஒரு இசைக்காக பாடியுள்ளார். அவர் சுப்ரராமன் எஸ்எம் சுப்பையா நாயுடு அவருடைய இசையிலே வந்த அந்த பாடலை பாடியுள்ளார் முதன் முதலாக. ஆகவே இன்று நாமும் கண்ணதாசன் அவர்களை 99வது பிறந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இந்த நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வந்த எங்கள் டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள் இவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றும் படித்து சுவைத்த ஒரு கதையாக தாயத்திலிருந்து கௌதமன் அவருடைய கதை வானொலிக்கு வருகின்றது. படித்து சுவைத்த கதை எப்பொழுதும் அவர்கள் படித்து சுவைத்த கதையை உண்மை சம்பவங்களைத்தான் எழுதுவதுண்டு. அதே போல இதுவும் ஒரு உண்மை சம்பவம். அந்த வழி அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீர்களே நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது. ஒன்பது மாதம் சுமந்தவளுக்கு நான் சுமை, ஆனால் என் அப்பாவுக்கு நான் தான் உலகம். ஒரு மகளின் கண்ணீர் கதை இது. பெற்ற தாய் கைவிட்டு சென்ற போதும் மனம் தளராமல் மகளுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தந்தையும், அவளுக்கு தாயாக நிழலாய் நின்ற பெரியம்மாவும் பற்றிய இந்த மனதை உருக்கும் பதிவு இப்போது சமூக வலைத்தளங்களில் பலரையும் நெகிழச் செய்து வருகின்றது. அந்த சமூக வலைத்தளங்களில் படித்த ஒரு கதைதான் இந்த கதை. எனக்கும் உங்கள் வானொலி ஊடாக இந்த கதையை கொண்டு செல்ல வேண்டுமென்ற ஒரு ஆர்வத்தோடு நான் இந்த கதை எழுதியிருக்கிறேன். அந்த மகளின் வார்த்தைகளில், அப்போது எனக்கு வெறும் 8 குழந்தையாக நான் இருந்தேன். எங்களை ஒரு சுமையாக நினைத்து என் தாய் தன் வாழ்க்கையை தேடிச் சென்று விட்டார். என் அப்பா அவ காலில் விழுந்து கதறியும் அவ மனசு மாறல. இந்த உறவை விட்டு வெளியேறிய பிறகு இந்த குழந்தையும் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதன் பிறகு எனக்கு எல்லாமே என் அப்பா தான். அப்பாவின் மூத்த சகோதரி அதாவது பெரியம்மா தான் என்னை வளர்த்தார். நான் அவரை அம்மா என்று அழைத்தேன். அவள் உன் அம்மா இல்லை என்று மற்றவர்கள் கூறி என்னை அளவைக்கும் போதெல்லாம் என்னை மடியில் அமர வைத்து நான் தான் உன் அம்மா என்று தேற்றியவர் அவர்தான். எனக்கு முதல் முறையாக மாதவிடாய் வந்த நாளில் வீட்டில் நானும் அப்பாவும் மட்டுமே இருந்தோம். நாம் பயந்து அழுத போது ஒரு தாயைப் போல என்னுடன் அமர்ந்து எனக்கு புரிய வைத்து ஆறுதல் கூறினார் என் அப்பா. மாற்றாந்தாய் வந்தால் என்னை கொடுமைப்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்திலேயே என் அப்பா மறுமணம் கூட செய்து கொள்ளவில்லை. ஒரு முறை என்னை கைவிட்டு சென்ற என் அம்மாவை நீரில் சந்தித்தேன். ஆனால் அவளிடம் எந்த பாசமும் இல்லை. ஒரு அந்நீரை போலத்தான் பார்த்தாள். 9 மாதங்கள் சுமந்து வயிற்று சுமந்த வயிற்றுக்காகவது கொஞ்சம் பாசம் காட்டி இருக்கலாமே என்று என் நெஞ்சம் கதறியது. இப்போது எனக்கு திருமணமாகிவிட்டது. எனக்காக நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததும் என் அப்பாதான். திருமண மேடையில் என் அப்பா எனக்காக செய்த தியாகங்களை அனைவர் முன்னிலையிலும் பெருமையாக கூறினேன். ஏனெனில் எனக்கு என் அப்பா ஒரு ஹீரோ, என் அம்மா வெறும் பூச்சியம். ஆமாம், இது ஒரு சிறிய கதைதான். ஒரு மகளினுடைய கண்ணீர் கதை. தாயை விட்டு, தாய் பிரிந்து சென்று தன்னை தன் அப்பாதான் தன்னை வளர்த்தெடுத்தார் என்ற பெருமையை இந்த கதையிலே கூறியிருக்கின்றார். அதை விட பெரியம்மா தான், பெரியம்மாவும் அவருக்கு அன்பு காட்டி பாசம் காட்டியும் வளர்த்திருந்தார். உண்மையிலேயே பெற்றெடுப்பவர்கள் மட்டுமல்ல, அன்போடு அது பொறுப்போடும் வாழ்க்கை முழுவதும் துணையாக நிற்பவர்கள்தான் உண்மையான பெற்றோர் என்பதை இந்த மகளின் வாழ்க்கை உணர்த்துகிறது இல்லையா? தன் சொந்த மகிழ்ச்சிகளையும் கனவுகளையும் மகளுக்காக தியாகம் செய்த இந்த தந்தையார், இந்த தந்தையில் உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோ தான் என்று நான் சொல்லுகின்றேன். இந்த நல்ல உள்ளங்கொண்ட தந்தைக்கு நாமும் ஒரு பெரிய சல்யூட் அடித்து, சரி நீர்களே, இந்த தந்தைக்கா ஒரு மகளின் கண்ணீருக்கான பாடல், ஒரு தந்தைக்கான பாடல். உங்களுக்கு தெரியும், தந்தை ஒரு மறு திருமணம் செய்யாமல் அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்திருக்கிறார். சில பேர் என்று சொன்னால் வேறு திருமணம் செய்து மறு திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் மறு திருமணம் செய்தால் அந்த மனைவி எப்படி அமைவாரோ, தன் பிள்ளை எப்படி வைத்து பார்ப்பாரோ தெரியாது இல்லையா? அடித்து கொடுமைப்படு, எத்தனையோ செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கொடுமைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், சாப்பாடு கூட கொடுக்காமல். எவ்வளவோ துன்ப துயரங்களை எல்லாம் அந்த சித்திரவதைகளை எல்லாம் செய்து நாங்கள் செய்திகளில் படித்திருக்கிறோம். உண்மையில் இந்த தகப்பன் ஒரு நல்ல ஹீரோ. பிள்ளையை வளர்த்து, அந்த 8 மாத குழந்தையை வளர்த்து எடுத்து ஆளாக்கி படிப்பித்து திருமணமாக்கி வைத்த ஒரு நல்ல ஹீரோ. சரி, பார்ப்போம். அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பார்த்திபன், நலமாயிருக்கிறீர்களா? ஓ, இங்கதான் கூட 41, 42. நாங்கள் குளிர் வரும்போது நெப்பம் வக்கே தாங்கலாம். ஆனால் இந்த முறை, அது இந்த முறை கூட என்று கேட்டால், 2003 இங்க பிரான்சுக்கு, 2003 பிறகு இப்பதான் இந்த வெக்க வந்திருக்கிறது.
1: அப்பா பற்றி கதைப்போம். இந்த காலனை விட்டு அப்பா எனக்கு ஒரு ஹீரோ தான். என்ன, அவர் வந்து எங்க போறனாலும் என்ன என்னதான் கூட்டி போவார். அப்பா பற்றி சரியான கவலையா இருந்தது. நீங்க அப்பா பற்றி சொல்லும்போது பெரிய கவலையா இருந்தது. எனக்கு
0: கூடுதலாக அப்பா அம்மார்கள் வந்து பெண் பிள்ளை எல்லாம் கூடுதலாக பாசமா இருப்பார்கள்.
1: என்னோட ஆதரவா இருந்தது.
0: உங்களுக்கு பெண் சகோதரர்கள் இருக்கிறார்களா?
1: பெண் சகோதரர் இருக்கா? இருந்தாலும் அப்பா இங்க போற குடும்பம் போட்டு தனியே போயிருக்கலாம். எங்க போனாலும் அவர்தான் என்ன கூட்டி
0: போவார்.
1: ஒரு நோட்டு அளித்தவர் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்பாவுதான் எனக்கு சரியான, அப்பா இறந்த போது நான் எல்லாரும் சொன்னா நீ ஒப்பாடு வச்சாலும் வேண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தாங்கலா போயிட்டு சொல்லிதான். அவர் இறந்தது கூட எனக்கு தாங்க இல்லாம அழுதுறாங்க.
0: எத்தனை வயசு இருக்கும் அப்பா இறக்கும் போது?
1: அப்பா இறக்கும் போது 15 வயசு.
0: அப்ப சின்ன வயசு, என்ன தாங்க முடியாது.
1: தாங்க முடியாது இல்ல, என்ன சகஜோட நீ அப்பா பார்த்துட்டு ஒரே நொப்பாடி வச்சு அழுதான்னு எல்லாரும் பாடி விட்டாரு. அந்த அளவுக்கு என்ன தாங்க இல்லாம போயிட்டு.
0: தாங்க இல்லாமா? உண்மைதானே. அது 11 வயசுல அப்பா அவ்வளவு பாசமா வச்சு உங்களை வளர்த்து இவ்வளவு இதெல்லாம் செய்திருக்கும் போது, அந்த 11 வயசுல ஒரு தந்தையுடைய இறப்பை கேட்கும் போது பார்க்கும்போது இவ்வளவு சரியான ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனையாத்தான் இருக்கும்
1: என்ன. இந்த கதை கேட்டதே அந்த நினைவு வந்தது அப்படியே தாங்க இல்லாம அழுகை அழுதான் இல்லைன்னு சொன்னா நீ நான் உப்பாரி வச்சிடறேன் பெண்கள் தானே உப்பாரி வச்சிடறேன் நீ அப்படி உப்பாரி வச்சு அழுகுறேன்னு இன்னும் தங்கஞ்சு கூட படி விடுவா இப்ப கண்ட உடனே அப்படியான ஒரு சுக நிலையான
0: தங்கச்சி பகடி பண்ணினா பாபா.
1: அதுக்குதான் இந்த பாடல் அப்பா கையை பிடிச்சி வச்சால் சரி அழகா இருக்கும் என்ன.
0: அப்பா கையை பிடிச்சு நடந்தால்
1: அப்பா கையை பிடிச்சு நடந்தால் சரி அழகா இருக்கும் அந்த பாடல் நான் தெரிய
0: செய்வேன்.
1: எனக்கு இந்த தாங்கிலா இருக்கு இந்த கதை கிட்ட சரியான தாங்கிலா சுகம் அப்பா பெற்றி கேட்டாலே எனக்கு எப்போ அப்பா அம்மா எனக்கு அப்பா என்ன சொல்ல வீட்டு வேலைக்குள்ள எங்கேயாவது நான் ஏதாவது கை அடிபட்டு வந்தா அப்பா சொல்ல முன்னுக்கு நின்று நீ ஓடுனா ஓடுதாண்டு திருத்து
0: வரீங்க
1: அப்பா உனக்கு அடிக்க போறான்னு சொல்லி பேர் லோரி எல்லோ டிராக்டர் வந்தா அதை ஏற்றி அடை அனுப்பி விட்டுருவார் என்ன அப்படி கன்னட சம்பவங்கள் நடந்தது
0: சோதிதான்
1: கன்னடங்க கைய காலை அடிச்சுட்டு ஓடி வந்தா அவர் சொல்ல லொரி வந்ததுக்கு லொரிட்டு ஓடுறான் டாக்டர் வந்து டாக்டர் ஓடுறாண்ட அப்படியே என்ன அம்மாட்ட இருந்து காப்பாற்றிய கண்ணன் நேரங்கள்ல எனக்கு இதை கேட்டுன்னு சரியா சூகமா இருக்கு சோதிதா.
0: ஓகே கவலைப்படாதீங்க எல்லோருக்கும் தகப்பன் என்றால் ஒரு பாசம்தான் எல்லாருடைய
1: காப்பாற்றுவது என்ன ஒரு முறை தோசை தோசை விட்டு அம்மா தோசை கொண்டு வரக்குள்ள அப்ப அப்பா சொன்ன நீ ஒரு தோசை சாப்பிட்ட அவசரம் அடிப்பேன் அப்பா சொன்ன நீயும் நானும் உண்டாயிருப்போம் உண்டாயிருப்போம் தோசை சாப்பிடாதுன்னு சொல்லி அம்மா கூட அடிக்காமல் அவர் சொன்ன நீ வா நான் வா உண்டா இருப்போம்
0: என்ன
1: அப்படி எல்லாம் காப்பாற்றிய ஒரு ஆள் என்ன.
0: சரி பார்த்திவன் நன்றி. சரி கவலைப்படாம இருங்க. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் அவருடைய பேசாமல் இருக்கிறீர்கள் வணக்கம். சரி அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்வேன். வணக்கம்
2: வணக்கம் சவிதா நான் சதீஷ் கேட்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ் நலமா
2: இருக்கிறீர்கள்.
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நன்றி சதீஷ்.
2: கதை கேட்டதற்கு அழகி அழகிய வந்து விட்டது. எனக்கும் அப்பா இருந்தால் பிடிக்கும் ஆனா எனக்கு அடிப்பாரு உதைப்பாரு என்ன செய்வாரு ஆனால் என்னை அப்பா விரும்பித்தான் நினைப்பாரு திரும்பி அடிப்பாரு இல்லாட்டிக்கு ஒற்றுமையா வச்சிருப்பா என்ன. எனக்கு இந்த மூணு சகோதரம் இருக்கின்றது எல்லாரையும் அப்பா பிடிக்கும் அப்பா வந்து இன்னைக்கு 8 வருஷம் ஆகின்றது என்ன செய்வது கவலைப்பட்டுதான் இருக்கின்றேன். நாட போக முடியவில்லை தான் இருக்கின்றேன். மற்றும்படி நான் அந்த பாத்தி வந்தன் படம் இருந்து வரேன்.
0: ஓகே நன்றி சதீஷ். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
0: ராசாதி நலமா இருக்கிறீர்களா?
3: ஆமாம் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: ஆம் நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி ராசாதி.
3: அப்பா என்று சொல்லுக்கு இடமே இல்லை சொல்லிதா இருந்தா எனக்கும் அப்பா இருந்தா நல்லா பிடிக்கும். அம்மா எனக்கு 22 வயசுல அம்மா இழந்து போனா அம்மா இழந்துட்டேன் நான் அப்பா அப்பா இது அப்பாதான் எங்களையும் எல்லாரையும் கூடுதலா 4-5 பேர் இருந்து நாங்கள் அவ்வளவு பலத்தை ஆளாக்கி விட்டவர் நான் அப்பா அப்பா கடைசியில இறக்கும் போது அப்பா என்ன என்னத்தான் அவருக்கு பிடிக்கும் கூடுதலா நான் தான் வச்சிருந்தேன் அவற்றே அந்த ஒவ்வொருத்த மனசுக்கு தானே சோவிதா ஒரு தடவை வச்சிருக்கிறது கூடுதலா அவரு அவரது பாசமா என்ல கூட இருந்தவரையும் என்லையும் மூத்தவர்களையும் அப்பா அதுக்கு பிறகு நானே அப்பா வச்சு பார்த்தா வச்சு அதெல்லாம் முடிச்சுதான் சோவிதா வந்த நான் ஆனா எனக்கு இவர் தோன்றதுக்கு போட்ட சோவிதா எனக்கு கிடைக்கவே இல்லை.
0: விளங்க இல்ல
3: எனக்கு இவர் இங்க இருந்தவர் பிரான்ஸ்ல தொண்டருக்கு எல்லாம் எனக்கு இங்க இருந்து ரிபூஜி விசாண்டா போடுறதானே அப்ப எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சுதான் எனக்கு கிடைக்கல. ஆனா எல்லாரும் என்ன எனக்கு இந்த இவர் வந்து இப்படி பொன்சரில் போடுறாக்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள கூப்பிடி நம்ம மாமா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் தெரியும் நம்ம சொல்லி எல்லாரும் சொல்லிவிடும். அப்ப எனக்கு கிடைக்கவில்லை சொல்லுங்க.
0: அது ஏனென்றால் உங்களோட நல்லதுக்கு நீங்கள் அப்பா இது உண்டை பார்த்து விட்டு செல்வதற்காகத்தான் அப்படி இருக்கு.
3: ஆமா அப்படியே நீங்க சொல்றீங்க. அப்ப நான் சரியான வேதனை அடைஞ்சு அடைஞ்சு போய் ஒரு இடத்துல கேட்டேன். அந்த ஒரு அப்ப பூசாரி அப்ப அவர் ஒரு ஜீவன் உங்களோட வீட்டை ஒரு உயிரோட இருக்கிறார். ஒரு அவர் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பெரியவர் என்றுதான் சொன்னது. பெரியவர் இருக்கிறார். அதனால அவற்றை உயிர் போகும் வரையும் எனக்கு வெளிநாட்டு பயணம் சரிவராதாம். அப்படி சோவிதா அது உண்மை என்று நிரூபித்தது எப்படி என்று சொன்னா அப்ப அந்த அம்பரட்டி 31 செலவு செய்த அப்புறம் அடுத்த அடுத்த நாள் எனக்கு லெட்டர் வருது.
0: பாத்தீங்களா?
3: ஆமா அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆம்பளையாக்களும் கவலை இல்லையோண்டு ஒரு காலமும் சொல்லக்கூடாது சோவிதா. என்ன எவ்வளவு பேருக்கு ஆம்பளையாக்களுக்கும் அது அப்பாண்டா எல்லாருக்கும் அப்பா தானே. எல்லாருக்கும் அது அப்பான்றது ஒரு தெய்வம் மாதிரி. அப்ப எங்களையும் பிள்ளைகள் வளர்த்த ஆளாக்கி நல்லபடியா சீதனங்களும் கொடுத்துதான் செய்தவர். நானும் அந்த பாட்டு என்று பாட்டு தான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். முதலே அந்த பாட்டை எடுத்துட்டேன். அப்பா கைய பிடிச்சு நடந்தா பெரிய அழகாக இருக்கும். நீங்க போடுற பாட்டோட நான் நினைந்து கொள்றேன். என்ன சொல்லிதா?
0: ஓகே நன்றி ராசாத்தி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்
4: மதிய வணக்கம் சோவிதா. அப்படி நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமா இருக்கிறோம் சிவலோகநாதன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம். இந்த கதையை பார்த்துட்டு இந்த கதையை யாரோ கொப்பி அடிச்சு தந்துட்டாங்கன்னு தான் யோசிச்சு கொண்டிருக்கோம்.
0: அப்படியா? எல்லாருக்கும் தான் அது எல்லாருக்கும் பொருந்தும். என்ன
4: ரொம்ப என்னுடைய லைஃப்லயே வந்து நான் 3 அன்னையை வளர்ந்துட்டேன். அப்ப அப்பதான் பொறுப்பாண்டுகளை வேறையும் பொறுப்பா வளர்த்து மலமலம் முடிக்காமல் முடிச்சால் தான் பிரச்சனை வேறு சொல்லி முன்கூட்டியை யோசிச்சு பாகங்களை வளர்த்தெடுத்திருக்கிறேன். அந்த வகையில குறிக்கொண்டு கவலைதான் கஷ்டம் கவனிச்சே இல்லை. எல்லாருக்கும்
0: ஆமாம் எல்லாருக்கும் மாறுண்டுதான்.
4: கதை ஒட்டிய சவரிகார் ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதற்கு நான் எடுத்த பாடல் பாத்தி சொன்ன கொஞ்சம் நான் கலங்கித்தான் கதைச்சிருந்த அவருக்கு ஒரு ஆறுதலை கொண்டு இப்ப ஒரு பாடல் வந்து இந்த தாய பொறுத்தவங்க இருக்கின்றால் அன்னை படத்துல பானுமதி பாடின படம் அன்னையின் வரும் அந்த படம். நான் தந்தை பக்கத்துல பாட்டுன்னு சொன்னால் இந்த இவர் திருமணமாகி அவர் சந்தோஷமா மகளை பாக்குறாரு. அப்ப அந்த மரகத வள்ளிக்கு மன கோலம் என் மங்கள செல்விக்கு அந்த பாடல் வருகிறது. நிறைய இதெல்லாம் வந்து நடக்கிறது. அந்த பாடலை நான் தெரிவு செய்கிறேன்.
0: சென்றில்
4: உண்டு.
0: நன்றி சிவலோகநாதன். நன்றி,
4: வணக்கம். நன்றி, நன்றி,
0: நன்றி. அவரை தொடர்ந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
5: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம்.
5: நல்லமாக வாழ்ந்து வணக்கம் சோதிதா. நீங்கள் எல்லோரும் நல்லமாக வாழ கொண்டு உங்கள் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு எழுதியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க போடுற பாடலோடு இணைந்து கொள்றேன்டா.
0: ஓகே நன்றி, வணக்கம்.
5: நன்றி, நன்றியடா, நன்றி.
0: நேரம் சரியாக 12:46. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கு ஒரு காண முயற்சியோடு. இன்று கதையமக்காக படித்து சுவைத்த கதையமக்காக எழுதி அனுப்பிய கௌதமன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று 99வது பிறந்தநாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பிறந்தநாளை அவரையும் நாங்கள் அவருக்காக பிரார்த்தித்து நினைவு கூர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் நமது இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மீனா. நலமா இருக்கிறீர்களா மீனு?
6: ஓ நாங்க நலசோமா இருக்கிறோம் சோபி. நீங்க எப்படி?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி மீனா.
6: இது கொஞ்சம் பொய் தான். என்னடா அந்த வகை எப்படி?
0: என்ன செய்யறது
6: அம்மா, முடியல சாமி,
0: வந்து சேர்ந்ததே ஒரு இது
6: அனுபவிக்க
0: வேண்டும்
6: கௌதமன். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அழகாக தோத்து வழங்கி உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சோபி, இதுல இந்த அப்பா கைய பிடிச்சு வந்து அதுதான் நான் இந்த பாட்டு தான் நானும் எடுத்துனா அந்த அம்மா விட்டு பெரியம்மா வளர்த்ததுக்கு தாய் தந்த பிச்சையில வளர்ந்தேனம்மா, நீ தந்த பிச்சையில வளர்ந்தேனம்மா அந்த பாட்டை சொல்லி பாக்கன்னா அந்த அப்பா பாட சொல்லிட்டு அப்பா கைய பிடிக்கிறதுக்கு எனக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கவில்லை. எல்லாருக்கும் அப்பா
0: தானேங்களுக்கும்
6: அப்பா வளர்ந்தபடியா அப்பாண்ட ஒரு எனக்கு ஒரு நாலு வயசு மட்டும் அப்பாண்ட பாசம் கிடைக்கும். எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்
0: இருக்கும்
6: அப்பாண்ட எல்லாருக்கும் ஹீரோ தான்,
0: எல்லாருக்கும்
6: அப்பா தான் ஹீரோ வீட்டுல அவ்வளவுதான். அம்மாயா இருந்தாலும்
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் சோபிதா, ஜெர்மன்ல இருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மன்ல இருந்து புங்கையூர் ராஜா, நலம் தானே?
7: நாங்கள் நலமா இருக்கின்றோம். கலைக்குழு கானத்தை ஏடி வானொலிக்கு எழுதி அனுப்பி கௌதமனுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கலைக்குழு கானத்தை உயிரூட்டியும் மெருகூட்டியும் எடுத்து திறம்பட வாசித்த சோபிதா அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் எடுத்த பாடல் கண்ணுக்கு நீராய் வாழும் சாமி, கண்ணாக இன்னை காக்கும் சாமி, சொல்லுங்க அவராரு எங்க அப்பா அவ பேர். இது பாட இல்ல அப்பா பாடல் வந்துட்டு தானே, அதான் இந்த அப்பா அந்த அப்பா அப்பா பெற்றதா அவ ஒரு புள்ள ஒன்றுதான் பாடுது.
0: புள்ள பாடுதா
7: இத பார்த்து தெரியும், ஜோதி பார்த்து தெரியும். கண்ணுக்கு நீரா வாழும் சாமி, கண்ணாக என்னை காக்கும் சாமி, சொல்லுங்க அவர் யாரு எங்க அப்பா அவர் பேர் என்று அந்த பாடல். மற்றது இன்னொன்று கவி கண்ணாசன் ஐயாவுக்கும் நினைவு நாளை கூர்ந்து கொண்டு இலக்கியாட்சி வானொலிக்கு எடுத்து வந்த கவி ரஞ்சி தம்பிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சோபிதா.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
8: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
8: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
8: வெயிலத்துக்குள்ள நல்லா ஓடி வந்தீங்களா?
0: ஓம் ஓம் ஓம்.
8: ஓடி வந்தீங்களா?
0: ஓடி வந்தேன். ஓடி ஓடி ஓடி இல்லாமலே இருந்தது என்ன, ஓடினா பிறகு இன்னும் வேர்த்து அப்படியே வேர்த்து கொண்டிருக்கும் என்ன.
8: நான் என்ன செய்யணும்னா வேலை முடியும் மட்டும் இந்த லேஞ்சி இருக்குல்ல, லேஞ்சிய தண்ணியில நினைச்சு போட்டு நெடுக நெடுக துடைச்சு துடைச்சு கொண்டு இருந்தேன். இப்ப இந்த விதைக்கு என்ன செய்யணும்னா அந்த ஈரமான லேஞ்சிய தலையில போட்டு ஆக்கள் வேற எடுத்து
0: போடுவேன். என்னண்டா
8: இந்த கதையை தந்த கௌதம் அவர்களுக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு அதை வாசித்தளித்த உங்களுக்கு சிறப்பாக வாசித்தளித்த உங்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு முதல்ல பார்த்திபன் வந்து சரியான கவலையா இருக்கும். என்ன 11 வயசுல தகப்பன இதண்டா அது இன்னும் அந்த அந்த என்னட்டு சொல்றது அந்த டீனேஜ் வயசு கிட்ட கிட்ட வேற வேற இன்னும் அன்பு கூட காட்டி இருக்கிறார் பார்த்திபன்ல.
0: அது எனக்கு என்ன ஒரு கவலைன்னு சொன்னா பாருங்க, பார்த்திபன் இவ்வளவு தகப்பனுடைய வேதனையில அவர் வச்ச பாசத்தை நினைச்சு அழுத தங்கச்சி இல்ல அவருடைய தங்கச்சியர் வந்து என்ன நீ என்னத்துக்கு இப்படி கண்டது, அது எனக்கு சரியான கோபமா இருக்குது.
8: சில வேளை இவர் அந்த வேற திசை திருப்புறத்துக்கவா அப்படி சொன்னவர் என்ன தாக்கம் தாக்கம் தான்.
0: ஆமா
8: தாக்கம் தான். என்ன இவருக்கு ஏதாவது இவர் ஏதாவது செய்திருவாரு, என்ன சின்ன வயசுதானே அந்த வயசுல என்ன செய்யறன்னு தெரியாது. என்ன இடப்பட்ட வயசுதானே, அதால தங்கச்சி சில வேளையில அப்படி இவரை மாத்துறதுக்காக சொன்னாவோ தெரியும், எனக்கு தெரியல. ஆனா கவலை அவருக்கு சரியான இப்பவும் அதை நினைக்கிற கவலையா இருக்கு. அவர் அண்டைக்கு முறுக்கா சொன்னவர், போன முறையும் முறுக்கா சொன்னவர். என்னுடைய அப்பா என்னண்டா எனக்கு 27 வயசு மட்டும் அவர் சோறு எனக்கு தீத்தி போட்டு தான் சாப்பிடுவார். அத பாருங்க, அவர் ஒரு முதல் குளையல் எனக்கு தான் தருவார்.
0: உண்மையில என்ன நீங்க சொல்ற, நான் எனக்கும் அப்படித்தான், நான் குடும்பத்துல மூத்த பிள்ளை தானே, அதனால எங்களுடைய அப்பா என்னிலதான் நல்ல பாசம். அதே போல சாப்பாடு தீத்துறனால எனக்கு முதல் சாப்பாடு தீத்திட்டு தான் நான் சாப்பிடுவேன். எப்படி எப்படி இருந்தாலும் பிள்ளைக்கு சாப்பாடு முதல் கொடுத்தாச்சான்னு தான் கேப்பேன் அம்மா.
8: அப்படித்தான் சாப்பிடுறதுக்கு முதல் எனக்கு அப்படி மீன் பொரியல் அது இதண்ட எல்லாம் உழைச்சு தீத்தி விட்டுருவாரு. என்ன மீன் பொரியல் இருந்தாலும் என்னட்டையே தந்துருவார் அநேகமா எனக்கு தீ. ஆக நான் 2 வருஷம் தான் சிங்கப்பூர்ல வேலை செய்யக்குள்ளதான் அவரை நான் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிடல. மட்டும்படி அவர் எப்பவுமே எனக்கு தீத்தி விட்டுருவார், தீத்தி விட்டுத்தான் தான் சாப்பிடுவார். கடைசியா கொழும்புலையும் வச்சு நான் இங்க அவர் எங்க என்னை அனுப்பும் போது வந்த இடத்திலும் அவர் எனக்கு சாப்பாடு தீத்தி போட்டுதான் சாப்பிட்டவர். கடைசியா சொன்னார், நீ சில வேலையில குட்டியம்மா நான் இருக்கிறனோ தெரியாது, நீங்கள் இப்போ வாரீங்களோ தெரியாதுன்னு சொல்லி சொன்னவர், என்ன வந்து திருப்பி பாக்குறீங்களோன்னு. ஆனால் உண்மையின்படி கேட்டவர், ஆனால் கடிதம் எழுதினவர், அப்போ டெலிஃபோன் ஒன்றும் இல்லை தானே, அப்போ கடிதம் எழுதினவர் குட்டியம்மா ஜூலியனை கொண்டு வந்து காட்ட சொல்லி அந்த நேரம் எங்களுக்கு விசா இல்லை போகிறதுக்கு. அப்புறம் அவர் இறந்துட்டார், அது சரியான கவலைக்குரிய விடிய. மற்றும்படி மற்றது இன்றைக்கு வானிலைக்கு கண்ணதாசன் பிறந்த நாள் 99
0: என்ன
8: பிறந்த நாளை கொண்டு வந்த ரவியன் டாக்டர் ரவியண்ணா ரஞ்சி குடும்பத்தினருக்கு நந்தியம் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்க அவர் பாட்டி வந்த பாடலோட நான் இணைந்து கொள்றேன். நன்றி வணக்கம் சோபிதா.
0: ஓகே நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் சோபிதா, ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி மலா.
9: நன்றி நன்றி. அப்பாண்ட கதையை கேட்கத்தான் எனக்கும் அந்த நினைவு வேறு வங்கடைய அப்பாவும் அப்படித்தான் கல்யாணம் கட்டிட்டும் ஒரு கால் புள்ளாவா உள்ளேந்து கூப்பிட்டு சாப்பாடு தீட்டி போட்டுத்தான் தான் சாப்பிடுவார். அப்படி அப்பாவே நினைச்சாலே சரியான கவலை தான். என்ன செய்யறது, நானும் கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாத்தையும் அவரை இணைவு கூறிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து கொண்டு வந்த டாக்டர் ரவி ரஞ்சி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்
0: கொள்றேன்.
9: மற்றது கதை எழுதின கௌதம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தது, கதை வாசித்த உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் பார்த்திபன் பாட்டோட நானும் இணைந்து கொள்றேன்.
0: ஓகே நன்றி ஜெயந்திமாலா.
9: நன்றி வணக்கம் ஜோபிதா.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் ஜோபிதா, நான் கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
10: நாங்கள் நலமாக சூட்டோட இருக்கிறோம். நீங்கள் உங்க சூழலை பற்றி எல்லாரும் சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஜூடு எல்லாரும் வந்த சூழலானே என்ன குறிக்கொண்டு உங்களுக்கும் கதைகள் உங்களுக்கும் பார்த்துல குறிக்கொண்டு அந்த கதை கதை வாசித்தவங்களுக்கு வாக்குகள் குறிக்கணும். கதை எழுதியவர் கவுரவத்துக்கு வாக்குகள் சொல்லிக்கொண்டு அம்மாக்கள் தான் சின்ன சின்ன அம்மாக்களாலே அம்மாக்களுக்கு கூடாது தான் வருது.
0: என்ன
10: இல்லாட்டா எல்லாரும் தாய் தப்பன் இல்லா எல்லாரும் பாசமாக தான் இருக்கிறோம். ஏன்னா சின்ன சிலர்கள் கூடதால என்ன தாய் மீது ஒழுக்கத்தை பத்தி உண்டு உண்டு புலவன்டா சொல்றேன். என்ன அப்பாக்கள் எல்லாரும் நல்ல சொல்லு எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது கூறிக்கொண்டு இன்னும் 90வது பிறந்த நாளை நினைவு கூறும் கண்ணதாசனுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை வானொலி குடும்ப ரஞ்சி கவிஞாக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு போடுற பாட்டோட நான் உணர்ந்து கொள்கிறேன்.
0: ஓகே நன்றி அம்மா.
10: நன்றி
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 12:55. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோடு. இன்று 99வது பிறந்தநாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்தநாளை அவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்காக பிரார்த்தித்து கொண்டு இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதியலுக்கும் அவரது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் ஜோபி, நிலமா இருக்கிறீங்களா? சோபி
0: நிலமா இருக்கிறோம். சுபா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
11: நாங்களும் நிலமா இருக்கிறோம், அதே போல நீங்களும் எல்லோரும் நிலமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு சோபி இன்று 99வது பிறந்த நாளை நினைவு கூறும் கண்ணதாசன் ஐயா அவர்களை நாங்கள் நினைவு கூறி கொண்டு இதை வானதுக்கு எடுத்து வந்த ரவி அண்ணா ரஞ்சிய கதம்பதிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கவிதை எழுதிய கௌதமனுக்கு நன்றி எழுதி கொண்டு நானும் அப்பா கையை பிடிச்சு அந்த பாடலை சொல்றேன்.
0: அந்த பாடலை சொல்லுகிறீர்கள். நன்றி.
11: ஆமா நன்றி. நன்றி வணக்கம் ஜோபி.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் பிரியமா. ஆமா நலமா இருக்கிறீங்களா?
12: நலமா இருக்கேன். இந்த நேரங்கள் வச்சுட்டு உங்களோட பேசுறதுக்கு
0: வரவேற்றுக் கொள்றோம்.
12: ஆனா மறக்கவே சோபிதாவ
0: நீங்க மறக்க மாட்டீங்கன்னு தெரியும் தானே.
12: இந்த சொன்னதாவது பிறந்த நாளை இந்த கவிஞர் கண்ணதாசனை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு அது வானொலிக்கு எடுத்து வந்த ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு அதே உங்களுக்கு எழுதி அளித்த கௌதமுக்கும் நன்றி கூறிக்கொண்டு வாசித்தளித்த எங்களது சோபிதாவுக்கும் நன்றியும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு இந்த கதை சொல்லிதான் நானும் வாசிச்சேன. நானும் அந்த கதையை கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் மாற்றுவோமோன்னு யோசிச்சு எழுதி கொண்டு நெச்சு கொண்டிருந்தேன். அந்த கதை எஞ்சு
0: வந்துச்சு எழுதுங்க வேற மாதிரி
12: வேற மாதிரி எழுதுவோமோ கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு எழுதுவோம்னு யோசிச்சேன். பாப்பா இல்லாட்டி வேற எதுவும் கதைகளை எழுத வேணும் எங்க எனக்கு அப்படி இப்படி அந்த ஆறு ஆளு சொல்லிதா. ஆனா இப்ப கணக்க பாயிண்ட்ஸ்கள் கிடக்குது மண்டைக்குல.
0: ஆனா
12: அது ஆக்க வேணும். சரி ஆக்கி கதி நான் போட்டு
0: விடுறேன்.
12: சோபிதா நல்லமா இருங்க. சோபிதா அந்த ஷூட்டுக்கு வக்கைக்கு தெரியும் சோபிதா. நன்றி சோபிதா உங்களும் மலச்சல் சோபிதா.
0: நன்றி
12: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: அமைந்துள்ள ஷெரி மஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரி மஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரி மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 72 91 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவகைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பல பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீர

0: சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH.

0: நேரம் சரியாக 1:05 நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோடு. அந்த வகையிலே கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக கௌதமன் அவர்கள் எழுதிய கதையை கேட்டு எல்லோரும் பாடல் தெரிவு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு அப்பா மேல் பிள்ளை வைத்திருக்கிற பாசம். அந்த தாய் வந்து விட்டு சென்ற 8 மாத குழந்தையோடு விட்டு சென்று விட்டார், இன்னொரு திருமணம் செய்து விட்டார், விட்டு சென்று விட்டார். அதனால் அப்பா தான் அவருடைய அந்த வளர்ப்பு எல்லாமே அந்த பிள்ளையினுடைய 8 மாதத்திலிருந்து வளர்த்தெடுத்தது அவருடைய அப்பா மட்டும். அப்பாவும் அந்த பெரிய தாயும் அவரும் அந்த பிள்ளையை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நல்ல நல்ல பாடல்கள் அப்பாவுக்கெல்லாம் இருக்கிறது, பாடல்கள் எல்லாம். ஆனாலும் என்ன செய்வது, இந்த பாடல் வந்து அதாவது அப்பா கையை பிடித்து நடந்தால் என்று அந்த அப்பா பற்றி, எங்களுடைய அப்பா மேல் நாங்கள் வைத்திருக்கிற பாசம், அப்பா எங்களுக்கு என்னென்ன செய்கிறாரோ அதுதான் இந்த வரிகளில் வருகிறது. இருந்தாலும் பாடல் அப்பா இழப்பை பற்றி கூடுதலான பாடல்கள் தான் வந்திருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த பாடலை தான் தெரிவு செய்திருக்கிறோம், அதாவது பார்த்திபன் அவர்கள் தெரிவு செய்த பாடலை, அப்பா கையை பிடித்து நடந்தால் என்ற பாடலை தெரிவு செய்திருக்கிறேன். பார்ப்போம் இந்த பாடல் வரிகள், அப்பாவுக்குரிய வரிகள் என்றபடியால் இந்த பாடலை தெரிவு செய்கிறோம். ஆனாலும் மகள் அப்பாவுக்குரிய அந்த பாடலில் தான் நான் கூடுதலாக எதிர்பார்த்தேன். அந்த பாடல்கள் நிறைய இருக்கிறது, மகள் பாடுற மாதிரி பாடலெல்லாம் இருக்கிறது. அந்த பாடலை நான் உங்களுக்கு பிறகு நான் இன்னொரு முறை தருகிறேன். ஆனால் இப்பொழுது பார்த்திபன் தெரிவு செய்த பாடலை கேட்போம்.
1: ஒன்று ஜாழ்ப்பாணத்தில்

0: நல்லது நேர்களே, இந்த பாடல் அப்பாவுக்குரிய நல்ல ஒரு கவிதை கொண்ட அப்பாவுடைய வளர்ப்பு, அப்பா எப்படி எங்களை வளர்த்தார், அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பாடல் வரிகள் எங்களை உணர்த்துகிறது. அதே நேரத்தில் ஒரு சில வரிகள் வந்து அந்த தாயை நினைத்து, தாயின் அன்பை நினைத்து படிக்கிற மாதிரியும் இருக்கிறது. ஆனால் இதில் இந்த கதையில் வந்து தாய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, தாய் விட்டுட்டு போய்விட்டார். அப்போ அவாவுக்கு அந்த பாசத்தை நினைப்பதற்கு இந்த கதையில் இல்லை, இந்த பாடலில் அது வந்திருக்கிறது. ஆனாலும் அந்த வரிகள், மற்ற வரிகள் இந்த பாடலுக்கு கொஞ்சம் பொருத்தமானபடியாக இந்த பாடலை தெரிவிச்சிருக்கேன். இரண்டா பார்த்திபன் கொஞ்சம் கவலைப்பட்டு அழுது, உண்மையில் அவர் வச்ச தகப்பின் மேல் வச்ச அந்த பாசத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். தன்னுடைய அப்பா தன் மேல் வைத்திருக்கிற பாசம், ஆமாம், எல்லா அப்பாக்களும் அப்படித்தான். அப்பா என்பது ஒரு ஹீரோ தான். அம்மா என்றால் சும்மான்னு சொல்லுவார்கள், ஆனால் அப்பா என்றால் சும்மாவா, இல்லை என்ன, அப்பா தான் எல்லாத்துக்கும் முக்கியம். மாற்றி எழுதிவிட்டார் கவிஞர் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். நல்லது, வாழ்த்துக்கள் பார்த்திபன், உங்களுக்கும் இந்த பாடலை தெரிவு செய்ததுக்கு, இந்த பாடலை தெரிவித்த அனைத்து நேர்களுக்கும் மற்ற பாடலை தெரிவித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த கதையை மக்கா எழுதி அனுப்பிய கௌதமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த பிறந்தநாள் 99வது பிறந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் கவிஞர் கண்ணதாசனை. அவரையும் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து பிரார்த்தித்து கொண்டு, இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிகளுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
0: நேரம் சரியாக 1:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் 1:30 வரை ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடலில் வரும் பாடலாக அசல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்,

நேரம் சரியாக 1:22. நீங்கள் இணைந்திருப்பது திரைசை காலங்களோடு. திரைசை பாடல்களில் வெறும் அடுத்த பாடலாக

0: நேர்கள் இதுவரை திரைசை பாடல்களோடு இணைந்திருந்தீர்கள். திரைசை பாடலை கேட்டு மறந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று 99வது பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை அவர்களையும் இந்த வேளையிலே நாம் நினைவு கூர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வை வானொலி கேட்டு வந்த டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிகளுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது மதிய பிரதான செய்திகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
3: மரக்கறிய
5: என்றும் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
5: Mélodie et Tordre VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னே வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்தி செய்திக்கு பரிசிறியூகையில் அமைந்திருக்கும் விடி கேசன்கரி, காலிய கோணசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி, வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டின் உச்சகட்ட சட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பதால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். எனினும் அதனை பாதிக்கும் வகையில் சமகால பட்டியலில் உள்ள சுற்றாடல் துறைக்கு மாகாண சபைக்கு இருக்கும் அதிகாரங்களில் தலையிடுவது பொருத்தமற்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கு தீர்வு காணக்கூடிய விரைவான வழிமுறை மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதாகும் என்றும், இதன் மூலம் ஓல் அரசியல் அதிகாரம் தெரிவு செய்யப்பட்டு மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 13 பிளஸ் அல்லது 13 மைனஸ் அல்லாமல் 13வது அரசியலமைப்பின் நிலைப்பாட்டில் இருக்கும் ஒரு தரப்பு என்ற ரீதியில் மாகாண சபைகளுக்கு தற்போதுள்ள உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தி நிலைப்பாடாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு வலிகண்டி பகுதியில் வீதியோர சம்பு பொருட்களுக்கு விசமிகள் தீ வைத்தமையால் சில மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. பட்டுத்துறை மருதங்கேணி பிரதான வீதியில் வலிகண்டி பகுதியில் வீதியோரமாக காணப்பட்ட சம்பு பொருட்களுக்கு விஷமிகள் செவ்வாய்க்கிழமை மாலை தீ வைத்துள்ளனர். கடும் காற்று வீசி வரும் நிலையில் வீதியோர பொருட்கள் தவிந்து அருகில் வெளிகளில் காணப்பட்ட புற்தரைகளுக்கு தீ பரவியதால் பெருமளவான புகை மூட்டம் எழுந்து வீதி ஊடாக போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. பட்டுத்துறை பிரதேச சபையின் தண்ணீர் பவுசர் அழைக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பின்னரே வீதியின் ஊடாக பொதுமக்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் சிறந்த வளர்ச்சி பாதையில் பயணிப்பதாக ஏற்றுமதி அதிகார சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 1.5 பில்லியன் டாலரும், ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஒட்டுமொத்தமாக 7,393 மில்லியன் டாலரும் நாட்டுக்கு ஏற்றுமதி வருமானமாக கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாரம்பரிய கரை வலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதிலுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 1 வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாம் கடற்தொழிலாளர்களை கைவிட மாட்டோம் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ரமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கரை வலி மீன்பிடி என்பது ஒரு பாரம்பரிய முறைமையாகும். அந்த முறைமை இலங்கையில் தடை செய்யப்படவில்லை, அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எனினும் உளவு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கடல் வளத்தை அழிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் மீன்பிடி நடைமுறைகளே தடை செய்யப்பட்டுள்ளன. எவ்வித அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் இன்றி தமக்கு தேவையான விதத்தில் கரை வலை மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு கடந்த காலங்களில் துறைசார் அமைச்சர்கள் அனுமதி வழங்கியமையாலேயே கரை வலை மீன்பிடி தொழிலில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டன. அப்பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே கரை வலை மீன்பிடி தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றோம். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது முதலில் நாம் 2 மாதங்கள் அவகாசம் கோரினோம். ஆனால் அந்த கால எல்லை போதாது என்பதால் அறிவியல் பூர்வமான தீர்வை வழங்குவதற்கு 1 வருட கால அவகாசம் கோரியிருந்தோம். மீனவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். கடல் வளங்களை நாசமாக்க இடமளிக்க முடியாது, சட்டமிருத நடவடிக்கைகளையும் அனுமதிக்க முடியாது. நாம் கடற்தொழிலாளர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். பாரம்பரியமான முறையில் கரை வலை மீன்பிடியில் ஈடுபடலாம், அதற்குரிய புதிய முறைமை உருவாக்கப்படும். எனவே தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம். நாம் கால அவகாசம் கோரியுள்ள விடயத்தை வைத்து அரசியல் நடத்தி மீனவர்களை குழப்புவதற்கு எதிர்க்கட்சியினர் முற்படக்கூடாது. அதேவேளை இந்திய மீனவர் பிரச்சினை என்பது நீண்ட நாள் பிரச்சினை ஆகும். இப்பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தற்போது எல்லை தாண்டல்கள் குறைவடைந்துள்ளன என்றார். இலங்கைக்கான ஜேர்மன் நாட்டின் பிரதி தூதுவர் சாரா சரீப், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர்
சிவம் பாக்கியநாதனை இன்று புதன்கிழமை மாநகர சபையில் சந்தித்து கலந்துரையாடினார். மட்டக்களப்பு மாவட்ட நாளிருமன்ற உறுப்பினர் சாணக்கியின் விசேட ஏற்பாட்டில் அமைந்த இந்த சந்திப்பின் போது மட்டக்களப்பு மாநகர சபைக்கும் ஜெர்மனியின் முனிச் நகர சபைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால இருதரப்பு நல்லுறவு, தற்போதைய சவால்கள் மற்றும் எதிர்கால கூட்டு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் ஜெர்மன் பிரதி தூதுவருடனான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் மற்றும் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலான புதிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் பிரதி தூதுவருடன் விரிவாக ஆராயப்பட்டது. அத்தோடு மட்டக்களப்பு நகரில் வாழும் பல்லின மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் மற்றும் அவர்கள் தமக்கிடையே பேணி வரும் சுமூகமான இணைந்து வாழும் பண்புகள் குறித்தும் இதன் போது விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. வடகொழும்பில் உள்ள ராகமோ போதனா வைத்த சாலையில் தடயவியல் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றும் ஒருவர் 16 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் பாமனுகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொடை பெம்முல்லா பகுதியைச் சேர்ந்த இந்த மருத்துவ அதிகாரி 16 வயது பள்ளி மாணவியை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாணவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. விசாரணையின் போது வெளிப்பட்ட மருத்துவ தகவல்களின் அடிப்படையில் அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 400 மேற்பட்ட மனித உடலங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலம் காலமாக இழைக்கப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலையையும் உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆவணங்களாக மாறியுள்ளன என பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வர அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட ஸ்ரீநாத் எம்பி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் புதைக்கப்பட்ட ஏனைய மனித உடலங்களை அடையாளம் காண்பதற்கும் விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ளார். செம்மணி மனித புதைகுளி விவகாரத்தில் சோமரட்ன ராஜபக்சவிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராஜ ரவிகரன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அதில் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. சிறார்கள், பெண்கள், முதியோர் என பலதரப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளும் இதில் அடங்கும். அண்மையில் செம்மணி புதைகுழியை நேரில் பார்வையிட்ட நீதி அமைச்சர் கர்சனன் நாணயக்கார இது குறித்து உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். இது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெற உள்ளது. இந்த மனுவானது கடந்த ஜூன் 18 மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோகந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரதிசன் நாயக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்துக்குரிய பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ள மலேக மக்களுக்கு வீடமைப்பிற்காக வழங்கப்படும் காணியின் அளவு 10 ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யராட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இன்று கூடியது. அதன் போது எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெறுமதி சேர் வரி திட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்காது, நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாட்டில் இன்று ஜனநாயகம் அற்ற தனி கட்சி ஆட்சியே காணப்படுவதாகவும் இது சர்வாதிகாரத்தை வலுப்படுத்தும் செயல் எனவும் அவர் சாடினார். நீதித்துறையின் நிஸ்திரத்தன்மைக்கு மக்களின் நெறியாண்மைக்கும் அரசாங்கம் நேரடியாக தலையீடு செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். எந்த ஒரு விஞ்ஞான பூர்வமான முறையுமின்றி தனிநபர் அல்லது ஒரு குழுவின் தேவைக்காக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க அரசாங்கம் முயற்சிப்பது ஆபத்தானது. இச்செயற்பாட்டுக்கு இலங்கை சட்டத்தனிய சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் ஏற்கனவே தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன.
உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள 8 நீதிபதி வெற்றிடங்களை கடந்த 6 மாதங்களாக நிரப்பாமல் இருப்பது நீதித்துறையில் தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாகும். சிரேசத்துவத்தை புறக்கணித்து செய்யப்படும் இத்தகைய செயல்பாடுகள் நீதித்துறையின் சுயாதீன தன்மையை சீர்குலைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி உயர்த்தப்பட வேண்டுமானால் அரசாங்கத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் எவரும் புதிய அரசியலமைப்பு அல்லது ஜனாதிபதி முறைமை நீக்கம் குறித்து பேசுவதில்லை. நாட்டை பாதிக்கும் பிற விவகாரங்கள் குறித்து மட்டுமே ஜனாதிபதி பேசி வருகிறார். உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நீதியரசர்களுக்கான 8 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இது குறித்து பாராளுமன்றத்திலும் அரசியலமைப்பு பேரவையிலும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கடிதங்கள் மூலமாகவும் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தப்பட்ட போதிலும் இதுவரை நியமனங்கள் வழங்கப்படவில்லை. சட்டம் ஆதிபர் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்ட மறுசீரமைப்புகள் அவையும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை. அத்துடன் அரச குற்றப்பத்திர அலுவலக நியமனம் குறித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நீதி அரசர்களின் பதவி காலத்தை நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் இச்செயற்பாட்டுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உயிர்த்தினாறு சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் விசாரணைகள் நடைபெறுவதும் வரவேற்கத்தக்கது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கிண்ணியா நகரசபை உறுப்பினர் எம் ரசாத் முகமது எம் மகுதி தெரிவித்துள்ளார். கிண்ணியா நகரசபையின் சபை அமர்வு நேற்று நகரசபை உறுப்பினர் எம் ரசாத் முகமது எம் மகுதி தலைமையில் நடைபெற்ற போதே இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 73 வருடங்களாக நாட்டை நாசமாக்கியவர்கள் என அப்பட்டமாக கூறியவர்கள் தற்போது என்ன ஆட்சி செய்கிறார்கள் அதே பாணியில்தான் இவர்கள் செல்கிறார்கள். ஏனெனில் பிரஜா சக்தி என்ற போர்வையில் கிண்ணியா மக்கள் வங்கி வீதி பணி அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு தேசிய மக்கள் சக்தியில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே அழைக்கப்பட்டுள்ளனர். எனினும் குறித்த வட்டார உறுப்பினரோ நகரசபை தமிழாளரோ அழைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணகியசேகர விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 மாதங்களில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ளார். தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய இந்த கேள்விக்கு பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வில் பதிலளிக்கையிலேயே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணகியசேகர இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பிரச்சனைகள் அடங்கிய 10 முக்கிய மனுக்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக சபாநாயகரின் அலுவலகத்தில் கையெழுத்திடப்படாமல் தேங்கி கிடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஏசகர நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமன் தலைமையில் இன்று கூடியது. இதன் போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், இதனையே பெண்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுவதாக கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் செவ்வாய்க்கிழமை கந்தளாயில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் தம்பலாகாமம் பிரதேச ஒருங்கிணைப்பாளரும் ஹிஜ்ரா மகளிர் சங்க தலைவியுமான MRM பிஸ்ரியா தெரிவித்துள்ளார். தனிமையில் எந்த நேரமும் வெளியே செல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பெண்களுக்கான உரிமைகளும் இதன் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனை நாம் விரும்பியே களத்தில் இறங்கியுள்ளோம். ஆண்களைப் போல பெண்களுக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும். அதுபோன்று சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. இதனை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உறுதியளித்தார். கிளிநொச்சி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் வழங்குவேன். கிளிநொச்சி மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. என்னிடம் சில்லறை அரசியல் இல்லை. நாமல் மற்றும் ரோகிதா ஆகியோருடன் ஒன்றிணைந்து மேடை ஏறிய போது இதனை கதைத்தேன். இனினும் கதைப்பேன். என்னிடம் குறுகிய அரசியல் நோக்கம் கிடையாது என்று கூறியுள்ளார். வவுனியாவின் பல வர்த்தக நிலையங்களில் இறைவரி திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர்.
இறைவரி திணைக்களத்தின் வருமான வரி அறவீட்டு அதிகாரிகள் தமது செயல்பாட்டை நாடு முழுவதும் முன்னெடுத்து வரி அறவீட்டு நடவடிக்கைகளை சீர் செய்தும் ஒழுங்கமைத்தும் வருகின்றனர். அதற்கு அமைவாக வவுனியாவிலும் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரி அறவீடு தொடர்பான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி வவுனியாவில் நகைக்கடைகள், ஹார்ட்வேர்கள், பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்டவை மீது திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பெண் பிசியோதெரப்சி ஒருவரை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் மற்றும் அவரது சட்டபூர்வ மனைவி ஆகியோரை யாழ்ப்பாண காவல்துறை பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களும் அவரது மனைவியும் மாறு வேடத்தில் வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணை நோக்கி பயணிக்கும் சொகுசு பேருந்து ஒன்றில் தப்பிச் செல்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குறித்த பேருந்தின் இபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துப்பு துளக்கிய காவல்துறையினர் பேருந்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தவுடன் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்தனர். சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் அது குறித்து உடனடியாக யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்த அந்த அதிகாரி, கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நுவரெலியா காவல்துறை நிலையத்துக்கு அழைத்து வந்து நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் நீதிமன்ற அனுமதியுடன் சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குருநாகல் கொட்டவேகர பகுதியில் போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையின் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகள் அடங்கிய காணொலியை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பலுகொள்ள பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த மே 16 அன்று கொட்டவேகர காவல்துறையினர் பலுகொள்ள பகுதியில் மேற்கொண்ட சோதனையின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் 19 மற்றும் 28 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மகா உஸ்வேவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மே 17 அன்று நிக்க விரட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் மே 24 குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 35,26,50,000 ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் போதைப் பொருள் தொகையை நாட்டுக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தாதியர் பயிற்சி பெற்று வரும் 18 வயதுடைய மாணவி ஆவார். தனது கல்வி செலவுக்காக 12,500 கனடிய டாலர்களும் வெளிநாட்டு சுற்றுலா ஒன்றும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியின் பேரில் குறித்த பல்கலைக்கழகத்தின் சாரதி ஒருவரே இந்த போதைப் பொருள் தொகையை அவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார். சந்தேக நபரான மாணவி கனடாவின் டொரண்டோ நகரில் இருந்து போதைப் பொருளுடன் துபாய் வழியாக எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 648 எனும் விமானம் மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். விமான நிலையத்தில் நடைமுறையில் உள்ள மீட் அண்ட் ரீட் என்னும் விசேட வசதியை பயன்படுத்தி தனது பயணப் பொதிகளை எடுத்துக்கொண்டு எவ்வித பொருட்களையும் பிரகடனப்படுத்தாத பச்சை வழி ஊடாக வெளியேற முயன்ற போதே அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கொண்டு வந்த 2 பயணப் பொதிகளை சோதனையிட்டதில் 140 பொதிகளாக மறைத்து வைக்கப்படுந்த 35 கிலோ 265 கிராம் நிறையுடையது ஹசீஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குறித்த மாணவியும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகையும் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. லபுகமா மற்றும் கலடுபாவா நீர்த்தக்கங்களிலிருந்து மகரகமா வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பல பகுதிகளில் 24 மணித்தியால நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. டெங்கு இளம் குடம்பிகளின் அடர்த்திய அளவிட பயன்படுத்தப்படும் சர்வதேச அழகான பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு நாட்டின் பல பகுதிகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்துள்ளது.

டெங்கு உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின்படி ஒரு நாட்டிலோ அல்லது பிராந்தியத்திலோ ஏடிஎஸ் ஈஜிட்டை நுழம்புகளின் அடர்த்தி 3 குறைவாக பராமரிக்கப்பட வேண்டும். எனினும் இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு உயர்ந்த நிலையில் காணப்படுவதாக சுகாதார பூச்சி இயல் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை தடுக்கும் வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை கண்டறியும் விசேட வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை விமானப்படை, கொழும்பு மாநகர சபை மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் ஆகியவை இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன. டிட்வா சூறாவளி தாக்கத்தின் காரணமாக வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த 1336 பேர் இன்னும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தின் அண்மை கால தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் 2 வெவ்வேறு பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளனர். அத்தோடு கே காலை மாவட்டத்தில் 43 குடும்பங்களைச் சேர்ந்த 133 பேரும் நுவரேலியா மாவட்டத்தில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 140 பேரும் தற்போதும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் வீடுகளை சீரமைப்பதற்கான முழுமையான மற்றும் விரைவான இழப்பீட்டு தொகையை அரசாங்கம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த அதிகாலை 5:10 அளவில் அம்பாரை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட சுவையினம் காரணமாகவே அவர் பேருந்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் சாரதி மற்றும் மற்றொரு நபர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என பேருந்தின் நடத்துனர் தெரிவித்துள்ளார். வாகன சாரதி பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுவிப்பாளர் கட்டாயமாக முறையான பயிற்சி உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் என இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறான அங்கீகாரம் இன்றி பயிற்சிகளை நடத்தும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. பொசன் பௌர்ணமி பண்டிகையின் போது தான சாலை அமைத்தல் மற்றும் தோரணங்கள் அமைத்தல் குறித்து அந்தந்த பிரதேச காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதேச காவல்துறை மா அதிபர் WBG சேனாதீரா தெரிவித்துள்ளார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவிற்கான கொடியேற்ற நேற்று மருதமடு திருத்தல் பரிபாலகர் அல்பனி பெப்பி சோசை அடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் நிர்வாகம் ஒழுங்கமைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. மடு அன்னையின் திருத்தலத்தின் போட்டிக்கோ முண்டலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரர் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் அருள்பணியாளர் அருள் சகோதர சகோதரிகள் இறைமக்கள் அடங்கலாக இறை வழிபாட்டோடு முதலாவது நவநாள் வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. முதலாவது நவநாள் வழிபாட்டின் ஆரம்ப நிகழ்வாக மருதமடு திரு தாயாரின் கொடி மற்றும் பாப்பரசரின் திருக்கொடிகள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆண்டகையினால் இறைவார்த்தை பகிர்வோடு ஆசீர்வதிக்கப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நவநாள் வழிபாடுகள் திருச்செவமாலைகள் தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளில் நடாத்தப்பட்டு வளமையின் பிரகாரம் நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னம் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு தமிழ் சிங்கள மொழிகளில் மறைவுரைகள் வழங்கப்பட்டன. மறைவுரையினைத் தொடர்ந்து தேவ அழைத்தலுக்கான ஜெபம் இரு மொழிகளிலும் பரிந்துரைக்கப்பட்டு இறுதியாக நற்கருணை இறையாசிர் ஆனது இறை மக்களுக்கு வழங்கப்பட்டு இரவு சபத்துடன் முதலாவது நாள் வழிபாடுகள் முடிவிற்றது. மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா ஆண்டுதோறும் June 23 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 2 காலை 6:15 திருவிழா திருப்பலியுடன் பக்தி பூர்வமாக நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அதிக வெப்பநிலை காரணமாக நீந்த சென்ற சமயத்தில் சதானந்தன் மன்னியன் என்பவரின் புதல்வன் தமிழ்குமரன் நீரில் மூழ்கி இறந்து போனார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 26. இன்று சட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,49,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு
noonilagam.com. இந்திய செய்திகளுக்கு பரிசு லாட்சிப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி காலிய கோணத்தில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிசில் அமைந்துள்ள பெரும்பாலான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். தொடர்வதை இந்திய செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொண்டுள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இருவரும் சந்தித்த புகைப்படங்களை எக்ஸ் வலைதளத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகை பகிர்ந்துள்ளது. பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் விரைவாக இந்த சந்திப்பு நடைபெற்றது டில்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியம் என இந்தியா உறுதிப்பட தெரிவித்துள்ளது. இந்தியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பிற்கு தற்போது இந்தியா தலைமை வகிக்கிறது. இதையொட்டி பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு டெல்லியில் கடந்த இரண்டு நாட்கள் நடந்தது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி, ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சோய்கி, ஈரான் பாதுகாப்பு அதிகாரி காதில் நெசாமிபூர் உள்ளிட்டோர் பங்கேற்ற மாநாட்டை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொடங்கி வைத்து பேசியுள்ளார். இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர முக்கிய நலன்களை மதிப்பது அவசியம். இரு நாடுகளின் தலைவர்களால் எட்டப்பட்ட முக்கிய கருத்தொற்றுமையை நடைமுறைப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி தெரிவித்துள்ளார். வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் ஜாகேடுர் ரஹ்மான் டெல்லி வந்த நிலையில் பாதுகாப்பு தொடர்பான கருப்பு பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாக கருதப்பட்டதால் குடியேற்ற அதிகாரிகளால் அவர் சிறிது நேரம் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவிற்கு வங்கதேசம் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. ஹரியானா அரசின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 60 கோடிக்கு மேல் கையாடல் செய்ததாக அந்த மாநில கல்வி வேளாண் துறை முன்னாள் முதன்மை செயலரும் மூத்த ஐபிஎல் அதிகாரியுமான ஐஏஎஸ் அதிகாரியுமான பங்கஜ் அகர்வாலை சிபிஐ கைது செய்துள்ளது. டிஆர்பி தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருச்சி மாவட்டம் ஆங்கரையில் இ சேவை மைய உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். தீ விபத்து ஏற்பட்டு மாணவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழக்க காரணமான கட்டடத்தை இடிக்க லக்னோ நகர வளர்ச்சி குழுமம் அழைப்பானை பிறப்பித்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என தமிழக விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் நேற்று வலியுறுத்தியுள்ளார். வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைவராக திரு குணால் ஷா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திரு ஷா ஓர் இந்திய தொழில் முனைவர். வாட்ஸ்அப் செயலியை ஆக அதிகமாக பயன்படுத்தும் நாடு இந்தியா. அங்கு 500 மில்லியன் பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகின்றனர். வாட்ஸ்அப் செயலி மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமானது. மெட்டா அதன் கட்டண சேவைகளை இந்தியாவில் விரிவாக்கம் செய்ய விரும்புகிறது. நிறுவனம் கிரெட் என நிதி தொழில்நுட்ப வர்த்தகத்தில் $900 மில்லியன் முதலீடு செய்கிறது. கிரெட் நிறுவனத்தை திரு குணால் ஷா 2018 உருவாக்கினார். நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்கிய திரு ஷாவின் அனுபவம் வாட்ஸ்அப் செயலியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும் என்று மெட்டா நம்பிக்கை கொண்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சேவை கட்டணங்களை நிர்வாகம் உயர்த்த உள்ளதாகவும் அதற்கு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தகவல் வெளியாகியுள்ளது. விலைவாசி பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இக்கோயிலுக்கு ஏற்பட்டு வரும் வருவாய் குறைவினை ஈடு செய்திடும் வகையில் நிர்வாக நலன் கருதி தக்கார் தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதுள்ள கட்டண சேவைகள் அபிஷேக சிறப்பு தரிசன கட்டணத்தை உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கவிஞர் கண்ணதாசன் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் புதன்கிழமை மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கவிஞர் கண்ணதாசனின் 100 ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சென்னை தியாகராஜா நகரில் உள்ள கவிஞர் கண்ணதாசனின் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாலை அணிவித்து சிலை முன்வைக்கப்பட்டுள்ள புகைப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் 100 ஆண்டு விழா தொடங்குவதையொட்டி முதல்வர் ஜோசப் விஜய் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதாக பதிவிட்டுள்ளார்.
கவிஞர் கண்ணதாசனின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மேலும் இன்று கவிஞர் கண்ணதாசன் நூற்றாண்டு விழா தொடங்குவதையொட்டி அவரின் நினைவு கூர்ந்து பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரைசை வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்து நூற்றாண்டு காணும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எழுந்த புகழ் வணக்கங்கள். மனித வாழ்வின் உணர்வுகளையும் தத்துவ சிந்தனைகளையும் சமூக விழிப்புணர்வையும் தனது படைப்புகளின் மூலம் எளிய தமிழில் தந்து அனைவரின் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர் கவியரசு கண்ணதாசன். காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அவரது படைப்புகள் திகழ்கின்றன. தமிழ் மொழி உள்ளவரே கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்று நிலைத்திருக்கும் என்று பதிவிட்டுள்ளார். இரண்டாம் கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் இந்திய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர்.

நாளைக்கு ஒரு கிராம் ரூபா 13,380 விற்பனை ஆகின்றது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹10 குறைந்து ₹540 ஒரு கிலோ, ₹10,000 குறைந்து ₹540,000 மன்னிக்கவும் ₹2,40,000 விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்வது உலக செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்ப பெற அமெரிக்கா செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்கா நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த எனாய கட்சி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னதாக வளைகுடா நாடுகளில் நிலை நிறுத்தப்பட்டு ஆயுதப்படைகளை திரும்ப பெற வேண்டும் என செனட் சபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு டிரம்பின் குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்களான சூசன் காலின்ஸ், லிசா முர்கோஃப்சி, ரான்பால் மற்றும் பில் காசிரி ஆகியோர் ஆதரவாக வாக்களித்தனர். அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஜான் பெடர்மேன் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தார். பிரதிநிதிகள் சபையில் 50-48 வாக்கள் அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரானின் அணுசக்தி தளங்களை ஐநா ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் கோர்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப் போவதாக கூறியுள்ளார். தென்லமலாலில் இருந்து இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக் கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று கிஸ்புல்லா கிளர்ச்சி குழுத்தலைவர் நஜீம் காசிம் கேட்டுக்கொண்டுள்ளார். திட்டமிட்டபடி அது நடக்க வேண்டும் என்றார் அவர். தென்லமலாலில் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச்சூடு சண்டை நிறுத்தத்தை மீறிய செயல் என்று கிஸ்புல்லா கூறியது. இருதரப்பும் வெள்ளிக்கிழமை சண்டை நிறுத்தம் செய்து கொண்டன. பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச்சூட்டை கிஸ்புல்லா சாடியது. துப்பாக்கிச்சூட்டில் இருவர் இறந்தனர், மேலும் சிலர் காயமுற்றனர். தனது படை வீரர்களுக்கு அருகில் ஆயுதமேந்தி பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது. அந்த மிரட்டலை அகற்றுவதாக தாக்கல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெறும் நேட்டோ கூட்டமைப்பின் உச்ச மாநாட்டையொட்டி பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் ஐபிஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 56 பேர் உள்பட 209 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரும் ஜூலை 7-8 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட 32 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னப்போதும் இல்லாத வகையில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. கம்போடியா மோசடி கும்பல் பிரின்ஸ் குழுமத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் சீன நாட்டவர் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டுள்ளது. பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கி அதனை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்தும் முயற்சியில் கூகுள் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. பெரும்பாலும் நாம் புதிய ஸ்மார்ட் போன்களை வாங்கிய பிறகு பழைய ஸ்மார்ட் போன்களை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டோம். அது எங்கேயாவது மூளை முடக்களில் அடைக்கப்பட்டு கிடக்கும் அல்லது குழந்தைகள் அதனை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். இவ்வாறு வீணாக உள்ள ஸ்மார்ட் போன்களை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்தும் கூட்டு முயற்சியில் கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் கூகுள் நிறுவனம் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இந்த செயல்முறையில் ஸ்மார்ட் போன்களில் உள்ள திரை, பேட்டரி, கேமரா போன்ற பொருட்கள் அகற்றப்படுகின்றன. அதில் இருக்கும் மதர் போர்டுகளை ஒன்றோடொன்று இணைத்து லினக்ஸ் இயக்க முறையில் அவை ஒரு தரவு மையமாக வடிவமைக்கப்பட உள்ளது. இதன் முதல் கட்டமாக 2000 பழைய கூகுள் பிக் ஸ்மார்ட் போன்களை வைத்து ஒரு தரவுதளம் உருவாக்கப்பட உள்ளது. இந்த முயற்சி வெற்றி அடைந்தால் ஒரு பெரிய தரவுதளம் உருவாகும் செலவை விட மிக குறைந்த அளவிலான செலவில் தரவு மையங்களை உருவாக்க முடியும். மேலும் இந்த முறையில் பழைய பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் மின் கழிவுகள் பெருமளவில் உருவாவது தவிர்க்கப்படுவது என்று குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கோமட் லட்னிக் சீனாவிலிருந்து தெரிவிக்கப்படும் இயந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்துவதாக கூறியுள்ளார். சீன அரசாங்கம் மானியத்தில் உருவாக்கப்பட்ட கருவிகளை அவர் குறிப்பிட்டு சொன்னார். பரிசீலனை முடிவடைந்தவுடன் வர்த்தக அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளார். தென்கொரியாவில் கொஸ்பி பங்கு குறியீடு

கிட்டத்தட்ட 10 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் அதுவே ஆக பெரிய வீழ்ச்சியாகும். பங்கு விலை ஆக அதிகமாக உயர்ந்து விட்டதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கணினி சில்லுகளை விற்க தொடங்கிவிட்டனர். அது பங்குச் சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோஸ்பி குறியீடு 910.71 புள்ளிகள் குறைந்து 8,103.84 புள்ளிக்கு இறங்கியுள்ளது. சாம்சங், எஸ்கே, ஹைனிக்ஸ் ஆகியவற்றின் பங்குகள் 12 விழுக்காட்டுக்கு மேல் இறங்கின. சந்தையில் பல $1 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் பங்குச் சந்தையில் வர்த்தகம் 20 நிமிடம் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஜப்பானின் நிக்கல் 225 குறியீடும் 3.55 விழுக்காடும் குறைந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு தாக்கல் காவல்துறை என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். சந்தேகிறவர்கள் 20 பதின்ம வயதினர். அவர்களில் ஒருவர் துப்பாக்கிச்சூடும் வளாகத்தில் பயிற்சி செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதலுக்கான காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. பள்ளியில் துன்புறுத்தல் ஒரு காரணமாக முன்வைக்கப்பட்டது. இணையத்தின் தாக்கமும் இருந்ததாக தேசிய காவல்துறை கூறியதும் சம்பவத்தில் 15 மாணவர்களும் காயமுற்றனர். ஐரோப்பாவை தகிக்கும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பிரான்சில் வரலாறு காணாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். எச்சரிக்கை குறியீட்டில் ஆகதிய ஆபத்தை அது குறிக்கும். இது ஐரோப்பாவை வதைக்கும் ஆக கடுமையான வெப்பம் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் சூட்டை தணிப்பதற்காக நீந்து சென்றவர்களை 40 பேர் மூழ்கி இறந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் கடும் வெப்பத்தால் காரில் இருந்த 2 குழந்தைகள் இறந்தனர். 2 வயது 4 வயது நிரம்பிய 2 குழந்தைகள் வாகன நிறுத்துமிடத்தில் இருந்த காரில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அனல் காட்டினால் குழந்தைகள் இறந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உயர்ந்து வரும் உலக வெப்பநிலை அனல் காட்டை மோசமாக்குவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பிரான்சில் வெப்பநிலை இதுவரை இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. அதனால் 1,350க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டன. காலை இரவு நேரங்களில் சராசரி வெப்பநிலை 29.2 டிகிரி செல்சியஸ் என்று தரவு காட்டுகிறது. அது 2025 ஆண்டை விட மிக அதிகம். ஐரோப்பாவை பொறுத்தவரை அது மிகவும் அதிகம். பிரான்சின் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் வரை உயரலாம் என்று முன்னிறைக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவில் கொடிய வெப்ப அலை தீவிரமடைந்து வருவதால் புவி வெப்பம் அடைவதை கட்டுப்படுத்த அதிக அவசரத்துடன் செயல்படுமாறு ஐநாவின் பொது செயலாளர் உலகிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். சீனாவில் புதியதொரு வேலை வாய்ப்பு. கரடியை போல் வேடம் அணிய வேண்டும். விலங்கியல் தோட்டத்தை வளம் பெற வேண்டும். கரடியை போல் வருகையாளர்களுடன் பழக வேண்டும். அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட வேண்டும். அவ்வளவுதான். வருடத்துக்கு $15,000 சம்பளமாகும். ஹெனான் வட்டாரத்தில் உள்ள லூவோவோகே விலங்கியல் தோட்டத்தில் இந்த விசித்திர வாய்ப்பு உள்ளது. கரடி உடை காற்றோடமாக இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் தொடுவதற்கு மிருதுவாக இருக்கும் என்று வேலைக்கான விளம்பரம் குறிப்பிட்டுள்ளது. ஜப்பான் சீன பயணிகளை குறிவைத்து விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்தியதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒரு முறை பயன்படும் விசா கட்டணம் 5 மடங்கு அதிகரித்ததாக சீன பொருளாதார ஊடகமான கைங்கின் தெரிவித்துள்ளது. 3,000 யுவானிலிருந்து அது 15,000 யுவானுக்கு உயர்ந்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தியில் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 9 விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்து நேற்று அபார வெற்றி கண்டது. முதலில் அயர்லாந்து 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 130 ரன்கள் சேர்க்க இலங்கை 15.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழந்து 134 ரன்கள் எடுத்து வென்றது. ஐசிசி T20 போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீசரணி முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். பீபா உலகக்கோப்பை உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் புதிய போர்த்துக்கல் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு கே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொலம்பியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கொங்கோ எண்ணாக குடியரசை வீழ்த்தி வெற்றி பெற்றது. பீபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா பிரான்ஸ் அணிகள் நொட்காட் சுற்றுக்கு நேற்று முன்னேறின. அர்ஜென்டினா நட்சத்திரம் லைனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அதிக கோல்கள் அடித்தவராக புதிய சாதனை படைத்துள்ளார்.
உலக கிண்ணத்தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை பூச்சத்துக்கு பூச்சம் என்ற கோல் கணக்கில் கானா அணி சமநிலைப்படுத்தியது. முதலாவது போட்டியில் குரோசியாவை 4-2 என வீழ்த்தியிருந்த தோமஸ் உசலின் இங்கிலாந்து அணிக்கு இந்த முடிவு ஏமாற்றம் அளித்த போதிலும் இரு அணிகளுக்கும் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் பிரகாசமான வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. உலகக்கோப்பை 2026 இதுவரை 4 அணிகள் வெளியேறியுள்ளன. 4வது அணியாக ஜோர்தான் அணி வெளியேறியது. முன்னதாக துருக்கி, ஹைதி, துனிஷியா ஆகிய அணிகள் வெளியேறியுள்ளன. இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 381.31%, இந்திய பெறுமதியில் 107.60%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.48%, இந்திய பெறுமதியில் 94.67%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.85%, இந்திய பெறுமதியில் 116.77%. ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.65%, இந்திய பெறுமதி 124.92%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 136.5%, இந்திய பெறுமதியில் 66.60%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com, இந்திய செய்திக்கு பெற சுவையுகையில் அமைந்துள்ள வீடி கேசங்கரி, காலிய கோணத்தில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர், உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செய்யும் நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGAM நூலகம் .com.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: பிடிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள். உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும். இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27 ஆண்டில் வாருங்கள் வாருங்கள் சந்திப்போம்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் உள்ளாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குண்டா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன, டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
5: நாக்கு மரத்து போனதே.
6: நேரம் சரியாக 2:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 2:30 வரை ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். 2:30-3 வரை இடம்பெறுகிறது முத்தாரம். அதுவரையில் ஒரு திரைசை பாடலை கேட்போம்.

வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: பொதுப்பள்ளி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 604 375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cai, Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரி மஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் கவியரசர் கண்ணதாசனின் 99வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்து. கவியரசர் கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை எழுதியவர். கண்ட மாருதம், திருமகள், திரை ஒலி, தென்றல், முல்லை ஆகிய இதழ்களை எழுதியவர். இவர் தமிழ்நாட்டில் உள்ள காரைக்குடி அருகே உள்ள சிறுகூடல்பட்டியில் சாந்தப்ப செட்டியார், விசாலலட்சுமி அம்மையார் தம்பதிகளில் 8வது மகனாக 1927 ஜூன் மாதம் 24ஆம் தேதி பிறந்தார். இவர் பிறந்தவுடன் சிவப்பு ஆச்சி என்பவர் 7000 ரூபாவுக்கு தத்தெடுத்து கொண்டார். இவருக்கு சிவப்பு ஆச்சி வைத்த பெயர் நாராயணன். 8ஆம் வகுப்பு வரையில் கல்வி கற்றார். அரசியல் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அதன் வெற்றிக்காக உழைத்தார். 1961 ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவிலிருந்து கழகத்தை விட்டு வெளியேறினார். தென்றல் பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். கே ராம்நாத் இயக்கிய கல்வனின் காதலி தொடங்கி மூன்றாட்சி என்னது மூன்றாம் முறை திரைப்படம் வரை 6000 பாடல்களை எழுதி குவித்தார். தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞனாக பணிபுரிந்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்றார். 1968 மத்திய அரசின் சிறந்த கவிஞராக தெரிவு செய்யப்பட்டார். மத்திய அரசு இவருக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவித்தது. இவரின் குறிப்பிட்ட படைப்புகள் சேரமான் காதலி, அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம். இவரின் இறப்பு 1987 அக்டோபர் மாதம் இவர் இறந்தார். இவரின் இறப்பு விழா MGR அரச மரியாதையுடன் நடத்தினார். இன்றைய நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வருகின்றார் டாக்டர் ரவி ஏர்மணி. என்று அவருக்கு மமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் கவியரசை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், கவியரசர் முதன் முதலாக 1948 இயக்குனர் கே ராம்நாத் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த கண்ணியின் காதலி திரைப்படத்தில் பி சுசிலா அம்மா பாடிய கலங்காதிர மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு நாள் இசை, அது ஒரு நாளே கொடுக்கப்பட்ட அந்த இசை, அதாவது ஆர் சுப்ராமன், SM சுப்பையாவோ நாயுடு அவர்கள் இயற்ற இசையிலே அந்த பாடலை பாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே அவர்கள் அனுசரணையோடு வான் அலைக்கு வருகின்றது. முத்தாரம், இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒருசல் கோவையில் வரும் பாடல்களாக பால் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் டாக்டர் ரவி அவர்களின் அன்பு மனைவி. டாக்டர் ரவி அவர்களும் அவர்களோடு இணைந்து ரஞ்சி தம்பதிகள் இணைந்து இந்த முத்தார நிகழ்ச்சியை வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள். அதே போல முத்தாரத்துக்கும் அவர்கள் பால் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து இருவரும் சேர்ந்து இந்த பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களை தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலாக

நேரம் சரியாக 2:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள். அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலையிலும் இடம்பெறுகின்றது இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சி. அனைத்து நிகழ்ச்சிகளும் அந்த வேளை முத்தார நிகழ்ச்சிக்காக அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக

0: தும் வராது.
1: நேரம் சரியாக 2:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் டாக்டர் ரவி தம்பதிகள். அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று 99வது பிறந்த நாள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கோம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை அவரையும் இந்த வேளையிலே அவருக்காக நினைவு கூர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் நமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்காக டாக்டர் ரவி தம்பதிகளே பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பால் என்ற சொல்லில் வரும் அடுத்த பாடல்

கலைநேரம் சரியாக 2:54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாறு. இன்றைய முத்தாறு நிகழ்ச்சியை பால் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களாக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள். அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தும். அந்த வீரர்கள் பால் என்ற சொல்லில் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரத்துக்காக பால் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடுகளை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதியில் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாறு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இந்தியுமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பால் என்ற சொல்லில் வரும் அடுத்த

வனிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக பால் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர்கள் டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிகள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று கவிஞர் கண்ணதாசனின் 99வது பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரையும் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வை வானிலை

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 64 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சபலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Rue Cai, Paris 10, லாட் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் CMU உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500. செல் தொலைபேசி இலக்கம் 0112 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
3: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: மெலதிய பிறங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், ட்ராஸ், 3098 கோனிட்ஸ் சுவிஸ்,
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
3: 07-8-920-58.
5: நேரம் 3:19.

0: உள்ளுக்கும் மட்டுமரும் அழகிய பொழுதில் எங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் வழங்கிய போல் என்னுடைய நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி
1: வருகின்றேன்.
0: ரசனை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கும். என்னுடைய ரசனையில் எனக்கு என் மனதுக்கு பிடித்த பாடல்களை நான் ரசித்த பாடலாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாடல்கள் நிச்சயமாக, அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னதற்கும் இப்பொழுது சொன்னதற்கும் முரண்பாடாக இருக்கும். ரசனை என்பது ஒவ்வொருக்கு ஒரு மாறி என்று சொல்லியிருக்கின்றேன். ஆனால் எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்கத்தான் வேண்டும் என்று இல்லை. ஆனால் நிச்சயமாக எனக்கு பிடித்த இந்த பாடல்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் நான் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த பாடலுக்கான கருத்துக்களை நான் சொல்கின்ற பொழுது நீங்களும் விரும்பினால் எங்களுடைய வளமையான தொலைவிசிலக்கங்களில் வந்து உங்களுடைய அந்த பாடலுக்கான பதிவுகளை தருவதற்கு அழைத்துக் கொள்ளுங்கள். சிறுவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நுழைகின்ற இந்த நேரத்தில் இன்றைய பாடலாக

0: எதிரான பாடல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. சரி, அதைவிட இந்த பாடலில் சுசிலா அவர்கள் தன்னுடைய முற்றுமுழுமையான ஒரு வித்தியாசமான பாணியினை இங்கே கொடுத்திருக்கின்றார். ஒரு மதுவுக்கு அடிமையான பெண்ணா, இல்லை மதுவுக்கு அடிமை ஆக்கப்பட்ட பெண்ணா, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கை தான் இந்த பாடலிலே வருகின்றது. அவள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்றாள். நான் விரும்பியே விரும்பாமலே இந்த வாழ்க்கைக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இந்த உலகம் என்னை இப்படி தள்ளிவிட்டது என்கின்ற வரிகளாக அந்த பாடல் வரிகள் வருகின்றது. இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு முக்கிய அம்சத்தை சொல்லிக்கொள்ளலாம். இந்த திரைப்படம் வெளிவந்த ஒரு சில ஆண்டுகள் என்று நினைக்கின்றன. அதற்கு பின்பதாக இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் சசிகுமார் ஒரு அழகிய, அந்த நேரங்களில் நான் நினைக்கின்றேன், மிக மிக ஒரு அழகிய கதாநாயகனாக வளம் வந்தவர் ஒரு விதத்திலே மரணம் ஆகின்றார். இப்படியாக இந்த அவள் திரைப்படம் எங்கள் மனதையும் அந்த நேரத்தில் தொட்டு சென்றிருந்தது. இந்த பாடலும் எங்கள் மனதை தொட்டு சென்றிருக்கின்றது. இந்த பாடலை பொறுத்த மட்டில் ஸ்ரீகாந்த் மற்றும் சசிகுமார் இணைந்து நடிக்கின்றார்கள் வெண்ணுராடை நிர்மலா அவர்களுடன். வானொலிகளில் வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
1: வணக்கம் அருமணித்தேவன்.
0: வணக்கம், வணக்கம். வாங்கோ சொல்லுங்கோ. அடிமைனா நாணயிடு என்ன மாதிரி
1: பாட்டுண்டு?
0: ஆ,
1: சூப்பர் பாட்டு உண்டு.
0: அதான்
1: ஊத்தி கொடுத்தா குடிக்காக்கள் இல்லாம இருக்கிறாங்களே.
0: ஊத்தி தான் குடிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம்.
1: அது ஊத்தி கொடுத்தாலும் வேண்டாம் பண்ணிட்டு ஓடுது வாழை. அப்ப என்ன செய்யறது?
0: ஆஹா, அது யார் ஆக்கள்? அப்படியா நாக்கள்
1: இருக்குது எங்கட வீட்டுலயும் இருக்கணும்.
0: ஆஹா, சரி சொல்லுங்க பாட்டை பற்றி.
1: பாட்டு நல்ல பாட்டு. இந்த பாட்டு இப்ப கனகாலம் மாநில ஒழிக்கல என்ன எனக்கு டக்கண்டு இந்த முந்தி கேட்ட ஞாபகம் டக்கண்டு வந்துட்டு. நிர்மலா அந்த படம் தானே? நிர்மலா சூப்பர் ஆட்டமா வாண்ட. மற்றது இந்த அடிமை, அதாவது பெண்ணுக்கு அது அப்படி இந்த அவ குடிச்சு அடிமையாக ஆகினதோ அம்மாக்கு அடிமையானத மாதிரி போட்டு இருக்குது. ஆனா எப்படி அத சொல்றதுன்னு தெரியாம இருக்குது.
0: வாழ்த்துக்கள். அவர் கமலவனியை தொடர்ந்து வைபர் இலக்கத்தில் ஒரு புது இலக்கம் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றது. முடிந்தால் தொடர்பில் வாருங்கள். முதல் சைபர் இரண்டில் வந்தது, பின்னர் சைபர் ஒன்று மூன்று என்ற இலக்கமாக தொடர்பை காட்டி கொண்டிருந்தது. முடிந்தால் வாருங்கள், அல்லது அடுத்த பாடலுக்குள் உங்களை நான் அழைத்து செல்ல போகிறேன். இந்த பாடல் சுசிலாமா ஒரு வித்தியாசமாக, அந்த அதாவது நான் இசையும் பலரை பற்றி சொல்லவில்லை. இசையம் பலர் இந்த அவள் திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்திலும் வானொலிகளில் வணக்கம்.
2: வணக்கம் அருமைத்தேவன்.
0: வாங்கோ வாங்கோ.
2: எப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும், சௌக்கியமா இருக்கும்.
2: பாட்டு வந்து போட்டுருக்கீங்க, இப்பதான் நான் கேட்டேன்.
0: இந்த பாட்டு கூட நான் கேட்கல. நீங்க
2: இந்த பாட்டு இந்த படம் பார்த்த ஞாபகம் இருக்கு. சசிகுமார் அவர் நடிச்ச,
0: சசிகுமார் ஸ்ரீகாந்த் வெண்ணுராடை நிர்மலா. யாழ்ப்பாணத்துல வெலிங்டன்ல ஒண்ணு நினைவா இருக்கு இந்த படம் எனக்கு.
2: கொழும்பில் கொஞ்சம் பிளாஸ்டர் தெரியுங்களை ஓடுமா இருந்து. மற்ற இந்த இது சசிகுமார் வந்து அவர் இந்த என்னவோ அந்த புள்ளை என்னவோ நெருப்பிடிக்கையோ அதில் போய் அதில் போயிட்டு அவர் இறந்து
0: விட்டார். இந்த படம் வெளிவந்து கொஞ்சம் நாளாக நினைக்கிறேன். இதான் கடைசி படம்
2: நினைக்கிறேன். இந்த சசிகுமார் எடுத்து வளர்த்தது சுபாஷி கணேசன் தான் சொல்லிடுவாங்க. அதனால வாழறேன். சுசிலாமா தான் எடுத்திருக்கா, அவர் பாடிருக்கா.
0: ஒரு வித்தியாசம்,
2: வித்தியாசமான இது.
0: இப்ப இனி அடுத்த பேரை போடுற பாட்டுக்கும் முதல் பாட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சந்திச்சு கொள்வோம். எழுதுகின்ற பதிவு அறிதங்களில் நான் ரசித்த பாடல் அந்த வகையில் அடுத்து வரும் பாடலாக

0: இங்கே சொல்லு. படிப்பு வாழும் வழியை தெரிந்து கொள்ள வழிகள் செய்வது படிப்பு.
1: வழிகள் செய்வது படிப்பு.
0: வடிவேலு டீச்சர் நீ சொல்லு.
2: கணக்கு
0: கரெக்ட். வருவதை ஒழுங்காய் வைத்துக் கொள்ளும் அறிவை தருவது கணக்கு.
1: அறிவை தருவது கணக்கு.
0: பரிமளம் பூகோளம் பார்க்கும் உலகை புரிந்து கொள்ள பாதை சொல்வது பூகோளம்.
1: பாதை சொல்வது பூகோளம்.
0: பசுபதி சரித்திரம் பரம்பரையான முன்னோர் கதையை பாடம் சொல்வது சரித்திரம்.

0: முதலில் நாங்கள் கேட்ட அந்த பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் சுசிலா அம்மா தன்னை முற்றுமுழுதாக மாற்றி பாடியிருக்கின்றார். ஆனால் இந்த பாடல் தான் முதல் வந்தது, அதற்கு பின்பதாக தான் முதலில் நாங்கள் கேட்ட பாடல் வந்தது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குருதட்சணை பாடலுக்கான இசை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார் புகழேந்தி கவி வடிவம் எங்களுடைய கவிஞர். அந்த கவிஞர் பாருங்கள் என்ன வடிவாக கொடுத்திருக்கின்றார். அந்த பாடலின் ஒவ்வொரு சொல்லிற்கும் அங்கே அடுத்த அர்த்தத்தை கொடுக்கின்றார். ஆனாவுக்கு இது, ஈனாவுக்கு இது, ஆனாவுக்கு அப்படி அகைனம் வரைக்கும் அதை அடக்கி கொண்டு போகின்றார். இந்த வகையில் கவிஞர் கண்ணதாசனுக்கு நாங்கள் எத்தனை சல்யூட் போட்டாலும் அது அவர் ராஜா ராஜா தான். அப்படியாக இருக்கின்றது இந்த பாடல். அதே நேரத்தில் இந்த பாடல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தில் அங்கே பொப்பு கட்டுறோம்னு தெரியுது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அடிக்கடி ஒலிபரப்பு என்ற ஒரு பாடலாக இது இருந்திருக்கின்றது. நிச்சயமாக இதை கேட்கின்ற பொழுது காலையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நினைப்பு உங்களுக்கும் வந்திருக்கும். வானொலியில் வருகிறவர்களை கேட்டுக்கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் அருமொழித்தவன்.
0: ஓம் சொல்லுங்க.
1: இது வந்து நாங்க இந்த ஸ்கூல் வலிக்கிற நேரம் இந்த கால மேல உடனே போட்டு போகவும் அதிகமா பொங்கும் பொங்கல் இந்த பாட்டுகள் வர்றது பத்தினின்ற நல்ல ஒரு நடிப்பு தான் பத்தினின்ற படம். அப்ப பாத்துருக்கிறோம். ஆனா அப்ப பார்த்த மாதிரி இப்ப படங்கள் பாக்குறேன் இல்ல. நல்ல வரியல் சுசிலமா அந்த கண்ணாசன் பிறந்த நாள் 99வது பிறந்த நாள் தானே செய்தப்போ அவருக்கும் அவரை எடுத்துக்கொண்டு வந்து வானொலியில சொன்ன டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு 99வதாகவே நாங்களும் நினைக்கின்றோம்.
0: நிச்சயமாக
1: நினைவு கூறுகிறோம்.
0: இந்த பாடலை கேட்டா பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, தமிழ் படிக்க தேவையில்லை.
1: அதுதான் ஆனால் என் தொடக்கம் எல்லாமே கண்டது
0: உதவியாளராக இருந்தவர் புகழேந்தி. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். இந்த நேரத்துல அமெரிக்காவில் இருந்து ராஜா வந்து நிக்கிறார். சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம் அருள்மொழி.
0: வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சது இப்ப பாட்டோட இருக்கிறோம்.
2: பாட்டு இதுக்கு முதல் போட்ட பாட்டு நீங்கள் அப்பதான் நான் வேலைப்பாடுதான் இருந்து கொண்டு வானொலியை அழைச்சினேன். அப்பொழுது சசிகுமார பெரி சொல்லியிருந்தீங்கள். அது உண்மையா அந்த அந்த பாடல் கட்டங்கள் நாங்கள் இந்த சன் டிவியில பாத்துருக்கிறோங்கிறவரை நான் படம் பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனா அந்த நேரம் நிர்மலா ஒரு அழகான பொம்புல திறமான ஒரு பரதநாட்டியக்காரர் என்ன
0: பரதநாட்டியத்தை பற்றி தெரியல. ஆனா படங்கள்ல நல்லா ஆடி இருக்கிறா. நல்ல
2: எங்களுக்கு எல்லா நடிகையும் விருப்பம் தான் பாக்க.
0: இப்பதான் எல்லாம் வருது.
2: ஆமா உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள் என்னன்னா நாங்கள் இந்த பாடல்களை எல்லாம் தெரிஞ்சு எடுத்து ராஜா நாட்டியம் அல்லது உங்கள் விருப்பத்தை கேட்க முடியாது. கூடுதலான ஈஸியான பாடல்கள் எடுத்து கேட்போம். ஆரம்பத்தில் அந்த சசிகுமார் வைபவ பேர் சசிகலா இல்ல
0: சரியா தெரியல.
2: யா சசிகலா என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த கிளாஸ் படிச்சு இறந்த ரெண்டு பேரும் அது பெரிய ஒரு கவலைக்கு அந்த நேரம் வெளியில் என்று பெரிய ஒரு கவலையான விஷயம். அழகானவர் நல்ல ஒரு நடிப்பு துறையில அப்பதான் நடிச்சு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவர்
0: நல்ல நடிகர்
2: சொல்லிக்கொண்டு. எப்படி இந்த வெப்பம் எப்படி ஐயா?
0: நான் இப்ப நிக்குது.
2: இங்க நேற்று புல்லா மழை பெஞ்சது புல்லா பூரா இதோ போகலாம் என்று வெயில் ஒன்று அமைக்குது. அத்துடன் எங்களுக்கு கேஷ்மில மட்டும் குறைஞ்சிருக்கு. திடீரென்று அப்படியே கீழே வந்துட்டுது. கடற்கரைகளோ உணர்ச்சி வகையில உண்டு பேரே மற்ற பொருள் ஒன்றும் குறையே இல்லை. ஐயா பெரியவர் சொல்லி இருந்தார் தனக்கு இந்த விளையாட்டத்தை பற்றி தனக்கு கவலை இல்லையா. அவர் வந்து கோடீஸ்வரன்
0: பற்றி தெரியும்.
2: அவர் சின்னல இருந்து ஜாமும் பட்டரும் சாப்பிட்டால் நாங்கள் பெரும்பாலும் சாப்பிட்டார்கள் இருக்கிறார்கள்.
0: நன்றி மீண்டும் சந்திப்போம் ராஜா. இந்த நேரத்தில் வானொலிகளில் வணக்கம்.
3: வணக்கம்
0: வைக்கிறேன்.
3: நாங்களும் இருக்கிறோம். நீங்க ஊர்ல பாட்டெல்லாம் நல்ல பாட்டெல்லாம் போடுறீங்களா? அந்த சிவன்ல படிச்ச படிச்சல் பாட்டெல்லாம் ஒரு முறையும் போடுறீங்களா? அதெல்லாம் கேட்டு வந்திருக்கிறோம். ஆனாவில இருந்து வயது மட்டும் கொண்டெல்லாம் அந்த பாட்டு வகையில வருதுதா?
4: நீங்க
3: நினைவுல வச்சு அவரை வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்த்துவதன் அவருக்கு வாழ்த்து இந்த உலக அணிஞ்சாலும் அந்த வாழ்த்துகள் கடைசியே வாணிக்கா அது என்ன?
4: நிச்சயமா நிச்சயமா.
3: இவ்வளவு அப்ப அதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்துக்கொண்டு அதை வாங்கிட்டு வந்த ரஞ்சன் ரஞ்சி தஞ்சி ஆக்களுக்கு உங்களுக்கு நிறைந்த வாழ்க்கையில கொடுத்து நீங்கள் வாடுற பாட்டோட பூர்வ பாட்டோட நாங்கள்
4: நன்றி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் மேடம்.
3: நன்றி வணக்கம்.
4: இந்த நேரத்தில் மீண்டும் ராஜா அணைந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
2: வணக்கம். நான் மன்னிக்கணும், இன்று எங்கள் கவிஞர் கண்ணதாசன் ஐயாவின் பிறந்த நாள் என்று நான் சொல்ல மறந்து விட்டேன். பிறந்த நாள்
4: எத்தனை? 98 99 99.
2: சத்யா காலையில சொல்லியிருந்தா எங்கள் டாக்டர் ரவி ரவி ரஞ்சி அவர்கள் இந்த அனுசரணையாளர் பணத்தார்கள் அவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு முறையும் கொண்டு வருவார்கள் அவருக்கும் வாழ்த்து சொல்லி. ஐயா ஐயா வந்து காலம் காலம் காலமா அவருடைய மனதில நிலைச்சலிப்பேன்.
4: இப்ப நல்ல பாட்டுமே வருதான் ஒன்றே ஒன்று.
2: நச்சு பேர் ஐயா மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டோம். இந்த ஜெனரேஷனும் அவரை மறக்க முடியாதபடி கடவுள் அருள் வந்து அவருக்கு கிடைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எங்களுக்கு இடையில போயிட்டார். அந்த கவலைகள் சொல்லிக்கொண்டு அனுசரணை கொண்டு வந்த ரவிக்கும் ரஞ்சிக்கும் வாழ்த்துக்கிறேன். விடப்படுறேன் ஐயா.
4: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம்
5: வணக்கம்
4: வணக்கம். ரோசாலி சொல்லுங்க.
5: நலமா இருக்கிறீங்களா?
4: நலம் நலம் நலம் நலம். நீங்கள் நலமா? சௌக்கியமா?
5: சௌக்கியமா இருக்கிறேன்.
4: சொல்லுங்க. எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சது? அடிமை நான் ஆணையிடவா இல்லாட்டி ஒன்றே ஒன்றுக்கு உலகம் ஒன்றுக்கு உலகில் தெய்வம் ஒன்று, எது உங்களை கவர்ந்த பாட்டு? ரோசாலி பேசுங்க.
5: நான் எல்லாத்தையும் ஊத்திட்டு எனக்கு கவர்ந்த பாட்டு எல்லா கண்ணதாசன் எழுதிய கவர்ந்த பாட்டு எல்லா பாட்டுகளும் கவர்ந்த பாட்டுகள். இது எடுத்து வந்து வானலுக்கு எடுத்து வந்து ரவி
4: டாக்டர் ரவி அவங்க வந்து இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் அதாவது பிறந்த நாளை வந்து வானிலைக்கு எடுத்து வந்திருக்காங்களா?
5: வணக்கம்.
4: ஓம் வாருங்கோ. சிரிச்சு விட்டீங்க.
6: நீங்கள் எப்படி நிலமா இருக்கிறீங்களோ
4: வெந்து நூலாகி
6: அப்படி வாட்டி எடுக்கிற கிரில் போடல
4: தாராளமா சோசு இருந்தா அப்படியே பிச்சு பிச்சு தொட்டு சாப்பிடலாம்.
6: நல்ல ஒரு பாட்டு உண்டு. என்ன படம் சொன்ன நீங்க?
4: உங்களை வேற யாரும் கூப்பிடக்க எப்படி கூப்பிடணும் சுமார் சொல்லு. இது என்ன ஒரு
6: ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்க.
4: பேரை விட்டு போட்டு பேரை விட்டு போட்டு சரி கிணக்க கதைக்கு நாங்கள் ஆக்கள் நிக்கணும். அவள் திரைப்படம்.
6: அவளா அவளா இவளா? சரிங்க. அப்ப நானும் அந்த பாட்டுக்கு எனக்கு எனக்கு பிடிச்ச பாட்டு தான் இந்த இப்ப போட்டீங்களே அந்த ஒன்றே ஒன்று உலகம்
4: ஒன்று.
6: இது நீங்க பாட்டு போடுறீங்கள பிறந்த நாள் வாழ்த்தையும் அந்த ஆரம்ப பாடசாலை ஞாபகம் தான் வந்தது.
4: போய் வந்துருக்கிறீர்?
6: போய் இல்ல நீங்க போயில்லையே.
4: நான் போயில அங்க ஒண்ணு
6: நீங்க போவாம அங்க
4: அனுபவத்தால வந்து எத்தனை பெரிய வியாபாரமா இருக்கணும் தெரியுமா?
6: ஓ இரு அது இல்ல அது அனுபவத்தை அனுபவம் பேசும் அது பிரச்சனை இல்ல. ஆனா எப்படியும் ஆரம்பத்துல ஒரு ஆனாவோ அவனாவோ ஒன்று ரெண்டோ படிச்சிருப்போம். அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த ஒவ்வொன்று ஒவ்வொரு இதையும் சொல்லி கொண்டு வரைக்கும் எனக்கு அத அந்த ஞாபகம் தான் வந்தது. தெரிஞ்ச இந்த அக்கா மேற அண்ணன் மேற பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுப்போம் தானே. அந்த ஞாபகங்கள் பழைய ஞாபகங்கள் வந்தது. அதையும் கூறிக்கொண்டு இன்று ரஞ்சிதம்பதிகளுக்கு நான் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உடவர்
4: நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்.
6: நன்றி நன்றி வணக்கம்
4: வணக்கம்.
7: வணக்கம் அருள்தேவன்.
4: சொல்லுங்கள் ஐயா.
7: பழைய பள்ளிக்கு போய் ஞாபகம் வந்துட்டு
4: இப்போ நினைவு வருதா?
7: இறந்ததே பள்ளியில படிக்கிறது குறைவா இருந்தாலும் வீட்ட வந்து மாதம் கம்பாவது எனக்கு மான தெரியாட்டி ஆவணத்துல ஐயாவோட அப்பாவோட இது கொஞ்சம் இதுதானே.
4: நிச்சயமாக
7: நல்ல ஒரு பாட்டு உண்டு. என்ன கடைசியா ஒன்று சேர்ந்து வாழ்வோன்று கொண்டு போய் குடிக்காங்க. நல்ல பாட்டு
4: உண்டு. அந்த ஒவ்வொரு எழுத்தையும் கொண்டு வந்த சரிக்கு சரிக்கு கொண்டு வந்த கவிஞர்ட்டு
7: கவிஞர் கண்ணதாசன் என்ற பாட்டு தான்.
4: ஆமா ஆமா
7: கவிதை வரியாது. குழந்தைங்க அடுத்து கவி கண்ணதாசன் ஐயாவுக்கு அவிநிலை நிலை கூர்ந்து கொண்டு ஏற்றியாட்டி வானொலிக்கு எடுத்து வந்த டாக்டர் சவி வன்சி தம்பதிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும்
4: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து சந்திப்போம் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் தேவன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்
8: தேவன். தேவன் காய்க்கன் தேவன். தேவன்
4: தேவன் சொல்லுங்க.
8: இன்றுதான் உங்களோட முதல் உரையாடுறது. நான் மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன உங்களோட நிகழ்ச்சி கேட்க நான் கூடுதல் நான் பழைய பாடல் கூடுதலாக கேட்பேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு முதல் பாட்டு நல்ல அப்படிங்கிறது அந்த பாட்டு எல்லாம் வந்து என்ன சொல்றது எல்லாம் அர்த்தமுள்ள பாட்டுகள் தானே. இப்ப என்ன அது எங்களை ரசனை எங்களை ஒவ்வொரு கூட ரசனை என்ன
4: நிச்சயமாக.
8: ஆனா எனக்கு நான் இப்ப பாட்டோட பழைய பாடம் கூட கேட்பேன். அது இன்றைக்கு எங்களுக்கு கண்ணாசன் ஐயா 250 அவர் எப்படியும்
4: 34
9: நீங்கள் விளக்கம் முதலியிருக்க சொல்லிட்டு செய்யும் ரவி ரஞ்சி தம்பதிகளா
4: நன்றி நன்றி நன்றி.

0: ஒளித்துக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்நிலையில். நான் ரசித்த பாடல், நான் ரசித்த பாடலில் இதுவரையில் இரண்டு பாடல்கள் தந்திருக்கின்றேன். இரண்டு பாடல்களும் சற்று வித்தியாசமான பாடல்களாக ஒளித்திருந்தது. அந்த பாடல்களில் பாடியிருந்தவர் சுசிலா அம்மா. சரி, அடுத்த பாடல்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு வணக்கம் சொல்லுங்க.
1: அன்பான இனிய வணக்கம் அருள்மொழித்தவன் போன்றி தந்தி வீட்டி, நாங்கள் நலம் நீங்களும் தனமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 99வது பிறந்த நாள் காணும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அவரை நினைவு கூர்ந்து கொண்டு இதனை வானொலி வளர்ச்சியாக எடுத்து வந்த டாக்டர் ரவிக்கும் அவரது பாரியாருக்கும் நன்றிகளையும் பார்த்துக்கிட்டு வந்து முதல் பாட்டு அவள் படத்தில் இருந்தா போட்டிங்க
0: அடிமையான
1: ஆணையரா சங்கர்லால் நகதாவின் சோரகா திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் அவள். ஒரு வித்தியாசமான கோணத்திலே எடுக்கப்பட்ட திரைப்படம், வண்ண திரைப்படம். சசிகுமார் கதாநாயகனாகவும் வெண்ணிறாடை நிர்மலா கதாநாயகியாகவும் அவரின் முதலாளியாக ஸ்ரீகாந்தும் கௌரவ வேடத்தில் ஏவி எம் ராஜன் நடித்த படம். அவர் வந்தப்புறான் கதை இந்த திருப்பமே மாறும் கொலைக்கப்படாது. நல்லொரு வித்தியாசமான முறையில் எடுக்கப்பட்ட திரைப்படம், நல்ல படம், பாடல் நற்புதமான நல்ல ஒரு பாடல். அப்படி நடித்ததற்காக அவருக்கு பாராட்டத்திற்கு ஒரு படம் தானே நடிக்கக்கூடாது. உண்மையில் அவர் ஒரு நல்ல ஒரு நடிகை, நல்ல ஒரு டான்சர் தான். இந்த சின்னனுக்கு பல படங்களில் நடனம் ஆடி இருக்கிறார். அதே மாதிரி கிளப் டான்ஸ்களில் நடத்துகிறவங்க சரி, விஜய கனி படத்தில் ஒரு பாட்டு மக்கள் ஆடியிருக்காரு. கடைசியாக இறுதி காலகட்டங்களில் படங்கள் நல்ல ஒரு நடிகை, மெத்த பாடு நல்ல பாடல் சொல்லிக் கொண்டு அடுத்த பாடல சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். ஒளித்துக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்நிலையில். நான் ரசித்த பாடல் அந்த வகையில் அடுத்த பாடலாக

0: இந்த படத்தில் இடம்பெற்ற திரைப்படம் வைரம் பாடலுக்கான இசை வடிவத்தினை கொடுத்திருக்கின்றார். கூடுதலாக அந்த நாட்களில் பழைய திரைப்படங்களுக்கெல்லாம் நிறையவே பாடல்களை கொடுத்தவர். ஆனால் இவர் 74-75களிலும் பிற்காலத்திலும் ஒரு சில பாடல்களுக்கு இசை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார். டி ஆர் பாப்பா அவர்களே இந்த பாடலுக்கான இசையையும் கொடுத்திருக்கின்றார். சரி, இந்த பாடலில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொல்லிக்கொண்டால், ஜெயலலிதா அவர்கள் முதல் முதலாக பாடிய ஒரு சோடி பாடல், அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து பாடிய பாடல். நான் இந்த பாடல்களை தேடிக்கொண்டு போன்ற பொழுது இந்த பாடலையும் கண்டுகொண்டேன். மிக மிக நீண்ட நாட்களுக்கு பின்பதாக பெரிதாக வானொலிகளிலோ அல்லது இருவட்டுகளிலோ இல்லாத ஒரு பாடல். ஆனால் இந்த திரைப்படம் சுமாராக மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்ததாக தெரிகின்றது. இந்த பாடல்களும் பிரபலமாக இருந்தது. ஆனால் இன்றைய நாட்களில் இந்த பாடல்கள் மலங்கி போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியாக இருக்கின்றது இந்த பாடல். எனக்கு பிடித்திருக்கின்றது. ஒரு வித்தியாசமான குரல் வடிவமாக ஜெயலலிதா அவர்களுடைய குரல் வடிவம், அதே நேரத்தில் இசை வடிவம் என்று பார்க்கின்ற பொழுது டி ஆர் பாப்பா அவர்கள் நாங்கள் அந்த நாட்களில் கேட்ட பழைய பாடல்கள் அவற்றிலிருந்து ஒரு மாறுபட்ட பாடலை இந்த பாடலுக்கு இந்த திரைப்படத்திற்காக அவர் தந்திருப்பது வித்தியாசமாக இருக்கின்றது. அப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது, நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற எண்ணத்தோடு வானொலிகள் வருவார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். என்ன பாடம் சொன்ன நீங்க?
0: வைரம். வைரம்
1: அந்த இசை இசை வந்து அந்த ஒரு மெல்லிய இசை மாதிரி, அந்த மெல்லிய சாதாரண ஒரு இசை மாதிரி தான் இந்த பாட்டுக்கு வருது.
0: கூடுதலாக டி ஆர் பாப்பா வந்து பழைய நிறைய பழைய படங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குற இசை,
1: அது அந்த அழகான குரல்களுக்கு ஒரு அந்த மெல்லிய ஒரு சாதாரணமான இசைதான் இந்த பாட்டுக்கு கொடுத்துக்கிற மாதிரி தெரியுது. ஜெயலலிதாவும் ஜெய சங்கர்மேன் இந்த படம்.
0: ஆமாம், அவர் தான் சோடியா நடிச்சிருக்கின்ற முதல் முதலாக ஜெயலலிதா சோடியாக படித்த பாட்டு எஸ்பி அவர்களோடு. இது கேட்கலையா? இருந்தாலும் சரி, எனக்கு கேளுங்க.
1: எழுதி வைக்க வேணும்.
0: இப்ப ராஜா என்ன திட்ட போதாக்குமே?
1: என்னடா என்ன விட நீ ஒரு பாட்டு போடுறது இல்ல, அவரு நல்ல நல்ல பாட்டுகள் போடுறவர். அந்த சில பாட்டுகள் நாங்க கேட்க, இந்த பாட்டு நான் உண்மையா கேட்கல
0: தான். அது ஒரு சில குறிப்பிட்ட பாட்டுகளே திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்த காலத்துல ராஜா நிலை யாரிலயும் வந்து தப்பு இல்ல. கேக்குற நீங்களும் வந்து வேற வேற பாட்டுகளை கேட்கணும். என்ன எங்கட மனசுல நிக்கிறது, ஒரு கொஞ்சம் குறிச்சப்பட்ட பாட்டு தான் மனசுல நிக்கும். உடனே அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க தடவி கொண்டு போனா இத்தனையோ பாட்டுகள் மறைமுகமா பின்னுக்கு இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச பாட்டுகள் நிறைய இருக்கும்.
1: பழைய பாட்டு சரியான அதை கேட்டவங்களை என்ன சனம் பேசுறது, என்னது ஆதி காலத்து பாட்டுண்டு. நான் அந்த பாட்டுல வந்து சரியான கருத்துகள் இருக்குது, அதை எடுத்து வச்சேனா அது இந்த ஒற்றையில் எழுதி வச்சேனா அதை காணையில அத என்ன முன்னோர்கள் என்ன பண்ணினார்கள் என்ற அந்த வசனங்கள் அதுல வருகுது. அதை எழுதி வச்சதை யார் சொன்னாங்கன்னு சொல்லி வருகுது. அந்த பாட்டு கேட்கவே வேணும் பானல் இல்லைன்னு எழுதி வச்சேன் ஒற்றைய காணையில. நானும் தேடாத இடம் இல்லை, அது படம் ஒன்று தெரிஞ்சாதான் தேடலாம். என்ன படம் பண்ணி தெரிஞ்சாதான் தேடலாம். கஷ்டமா இருக்குது. இப்படி எடுத்துக்கொண்டு வர்றது நல்லந்தானே. நல்ல மெல்லிய இசையோட இந்த அழகான பாட்டு ஒளிபரப்பது உங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். மண்டம் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். இறுதியாக வருகின்றவர்.
2: வணக்கம். மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
2: ஆரம்ப கட்ட காலங்கள்ல நாங்கள் பார்த்த படம் பாயிடம் நல்ல பாடல். இந்த பாட்டுக்கு பிறகுதான் சூரியகாந்தி படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயலலிதா பாடின நான் என்றாலது அவளது நானும் பாடல். இந்த பாடலும் ஜெயலலிதா பாடியிருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அசுரன் என்ன ஒரு சிறப்பு இதில் நிறுத்தினால், நடிகை சோபா இந்த படத்துல ஜெயலலிதாவின் தங்கியாக நடிச்சிருப்பார். எஸ் பி அசோகன், ஆர் எஸ் மனோகர், எம் ஆர் ஆர் வாசு பல வில்லன் பேர் நடித்த படம். நீங்கள் சொன்ன மாதிரி டி ஆர் பாப்பா மெல்லிய இசை அற்புதமாக இருக்கும்.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நல்லவர்களே, தொடர்ந்தே நான் ரசித்த பாடலை நிறைவு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்வில் ஒழித்த அத்தனை பாடலுக்கும் அன்பாக வந்து கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் இன்றைய நாளில் எங்களுடைய அன்பு கவிஞர் எங்கள் மத்தியிலே என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய 99வது பிறந்த நாள் நிகழ்வுகள் அனைத்தினையும் வானிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் டாக்டர் ரவி அவரோடு இணைந்த அவருடைய துணைவியார் என்று அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள், மணிக்கூர் தரவை செய்தி தலைப்பு, மீண்டும் வர்த்தக விளம்பரம், அதே நேரத்தில் கதம்பத்தோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த நேரத்தில் விடைபெற்றுக்
3: கொள்கிறேன். வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கல. நான் இது உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் இருப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
5: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
7: வெளிநாட்டுல.

இஸ்தான்புல் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையினை தடுக்கக்கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மேல்நிலை நீதிமன்றத்தில் 2வது நாளாக இன்றைய நாளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான கனடிய உயர்ஸ்தானம் கொழும்பு 3-5 குறுக்கு தெருவில் அமைந்திருந்த தனது தூதரக காரியாலயத்தினை கொழும்பு 7 புதுப்பிக்கப்பட்டுள்ள புதிய வளாகத்திற்கு உத்தியோகபூர்வமாக இடமாற்றம் செய்திருக்கின்றது. இலங்கை மற்றும் மாலத்தீவு அரசாங்கங்களுடன் பொதுமக்களுடனும் தனது இருதரப்பு உறவுகளையும் ஈடுபாட்டையும் மேலும் பலப்படுத்துவதற்கான கனடாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பினை இந்த இடமாற்றம் பிரதிபலிக்கின்றது என உயர்ஸ்தான ஆலயம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய சூழல் திருத்த சட்டம் மூலம் மேலதிக 103 வாக்களினால் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சட்ட மூலத்துக்கு ஆதரவாக 113 வாக்களும் எதிராக 10 வாக்களும் அளிக்கப்பட்டதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் வெளிப்படுத்தல் உறுதி ஊடாக இடம்பெறும் மிகப்பெரிய காணி மோசடிகளை தடுக்கும் வகையில் நொத்தரசு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட திருத்தங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் சட்ட வழங்கின திணைக்களுடன் விரைவில் கலந்துரையாடி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவாளர் நாயகன் சசிதேவில் லஜிதன் உறுதியளித்திருக்கின்றார். உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய போலியோ ஒழிப்பு ஆணைக்குழுவின் 19வது அமர்வு சுகாதார பிரதியமைச்சர் ஹென்ஸ் விஜயமணியின் தலைமையில் கொழும்பிலுள்ள சினிமன் லைப விடுதியில் இன்றைய நாளில் ஆரம்பமாயிருக்கின்றது. இந்தியா, இந்தோனேசியா, தென்கொரியா, இலங்கை, தாய்லாந்து, திமோர், லெட்சி, நேபாளம், வங்கதேசம், பூட்டான், மாலத்தீவு மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளை பிரதிநிதிப்படுத்தும் நிபுணர்கள் பிராந்தியத்தின் போலியோ நோயினை இல்லாது செய்தல், சவால்கள் மற்றும் அபாயங்களை நிர்வகித்தல், கட்டுப்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்தல், உலகளாவிய போலியோ ஒழிப்பு கட்டுப்பாடு குழுக்களின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் பரிந்துரைகளை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தி முடிவுகளை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈழத்தமிழர்களில் இந்திய வம்சாவளி தமிழரும் ஒன்று சேர்ந்தால்தான் இலங்கை தமிழர் என்ற அடையாளம் முழுமையாக அடையும் என்பதனை அமரர் பெருமாள் கணேசன் நம்பினார். கணேசன் கொள்கையும் அதுதான் என பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய நாளில் கிளிநொச்சியில் ஓய்வு பெற்ற அதிபரான அமரர் பெருமாள் கணேசன் அவர்களின் இறுதிக்கிருதியில் கலந்து கொண்ட பொழுதிலே மனு கணேசன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டு வரும் ஹஜ் யாத்திரை மற்றும் முஸ்லீம் சமூகம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேரம் ஒன்றும் ஒதுக்கி தருமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான

0: முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புழவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை உடைக்க கோரி மக்கள் இராணுவ படைமை தலைமையகமான முன்பாக இன்று புதன்கிழமை காலை 11:30 காணிகள் இருப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள். மாற்று காணிகளை தாம் ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகண்டம் தெரிவித்து கருத்து முற்றிலும் தவறானது எனவும் தாம் அப்படி எந்த மாற்று காணிகளையும் ஏற்கப் போவதில்லை எனவும் மக்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வருடக்கணக்காக நிலை வரும் பயணம் மற்றும் எரிபொருள் கொடுப்பனவு பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் முறையான தீர்வுகளை வழங்க தவறியுள்ளமையினால் இன்று முதல் அனைத்து வெளிக்கல கடமைகளில் இருந்து விலகி தொடரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் நந்தன ரணசிங்கா தெரிவித்திருக்கின்றார். கட்டணமிக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 35,26,50,000 ரூபாய் பெறுமதியினான ஹெசிஸ் போதைப்பொருள் தொகையினை நாட்டுக்குள் கடத்த முயன்ற கனடாவால் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்படப்படுவினால் இன்றைய நாளில் மன்னிக்கொண்டும் நேற்றைய நாளில் இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நைஜீரியாவில் பகோஸ் நகரில் உள்ள காவலே கிராமத்தில் நள்ளிரவில் மர்ம கும்பலால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் இஸ்தலத்திலேயே 20 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆயுதம் ஏந்திய சிலரால் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் அப்பகுதி பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குட்ரெஸ் காலநிலை மாற்றம் மற்றும் சக்திவள பாதுகாப்பின்மை ஆகிய இரண்டு ஒன்றொன்று தொடர்புடைய உலகளாவிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள உடனடி நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக வலியுறுத்தியிருக்கின்றார். காலநிலை தொடர்பான லண்டன் காலநிலை நடவடிக்கை வாரம் நிகழ்வில் உரையாற்றிய அவர் புதைப்படிவ எரிபொருட்கள் மீது தொடர்ச்சியாக சார்ந்திருப்பது உலக வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் சக்திவள பாதுகாப்புக்கும் அபாயங்களும் காரணமாக அமைந்துள்ளதாக எச்சரிக்கை கொடுத்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்க உள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தஹீர் ஆர்ராபி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படும் தவறான புரிதல்களையும் தேவையற்ற மோதல்களையும் தவிர்ப்பதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு சேவை ஒன்றினை ஏற்படுத்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் June 10 அன்று நடைபெற்ற 24 மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு பதிலாக எஸ்என்சிஎல் நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் ஜூலை மாத கொடுப்பனவுடன் 100 யூரோக்கள் ஊக்கத்தொகையை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொழிற்சங்க தகவல்களின்படி இந்த வேலை நிறுத்தத்தில் சுமார் 50 ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் மணிக்கொரு தடவில் இடம்பெறும் நமது செய்தி தலைப்புகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை அடுத்து வானொலிகளில் கதம்பம்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி
2: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான

0: உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவென்யூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவிமகால்.com. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 41 44 79 26.
5: நேரம் 4:10.

வரிசையில் சிறப்பிக்க காத்திருக்கும் உறவுகள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கதம்ப நிகழ்ச்சியிலே உங்களுடைய தாயகத்தில் இருக்கும் உங்களின் பெயரை கண்டுபிடிப்பதாகவும், அதே நேரத்தில் உங்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கிலோ அல்லது எழுத்து வழக்கிலோ இருந்து அற்றுப்போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை சுவாரஸ்யப்படுத்திக் கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதனத்தில் இன்றைய நாளில் நிகழ்வுகளை அனைத்தினையும் வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய 98வது பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழ் திரையுலகிலே 5000க்கு மேற்பட்ட கவிதைகள், பாடல்கள் இப்படியாக எங்களுக்கு எங்கள் மனங்களில் நிற்கின்ற பாடல்களை தந்தவர் கவியரசர் கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் அவருக்கு இன்று 99 வயது. இன்றைய நாட்களில் அவள் இறையடி சென்றிருந்தாலும் ஆனால் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எழுதிய பாடல்கள் எங்கள் செவிகளில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கவிஞர் அந்த கண்ணதாசனை இன்றும் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தமிழ். அந்த தமிழுக்கு அடிமையான அந்த தாசனைக்கு இன்று 99, அந்த 99வது வயதினை இன்றைய நாளில் வானொலிக்கு எடுத்து வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஜெர்மனியிலிருந்து டாக்டர் டிராவி குடும்பத்தினர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: நகர்வுகளின் நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் முதலிலே ஒரு ஊரை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வாசிக்கப்பட்ட மணிக்கூறு தடவை செய்தியில் இருந்துதான் அந்த ஊர் வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மட்டும் சொல்கின்றேன், அடுத்து சம்பவத்தை சொல்லிக்கொள்கின்றேன். அங்கே இராணுவத்தினர்கள் கைப்பற்றப்பட்ட நிலங்களுக்கு மாற்று நிலங்கள் வேறிடத்தில் தருவதாக சொல்லப்பட்டது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பிரதேசத்து மக்கள். அந்த பிரதேசம்தான் எது என்று கேட்கின்றேன். இப்பொழுது மணிக்கூறு தடவையில் பேசப்பட்ட ஊர் இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த பிரதேசங்களுக்கு பதிலாக மாற்றுக்காணிகள் உங்களுக்கு தரலாம் என்கின்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாகவும் அதனை அவர்கள் நிராகரித்திருப்பதாகவும் இப்பொழுது நான் மணிக்கொரு தடவை செய்தி தலைப்புகளில் வாசித்திருந்தேன். அங்கே வருகின்ற ஒரு ஊர் தான் இது. ஆறு எழுத்துக்களில் வருகின்ற ஊர் கண்டுபிடிங்க. அடுத்ததாக பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது சரட் காலம், சன காலம் என்றால் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு காலத்தை கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்திற்குள் ஒன்றுதான் இந்த காலம். அது எந்த காலம்? அன்றைய நாட்களில் சரட், அதாவது சன டானா பார்வைக்கு வருகின்றான. அடுத்து ரன்னா என்று சொல்கின்ற பொழுது குவியல் என்று நாங்கள் சொல்வோம் அல்லவா, அதற்கு வருகின்ற அந்த இரண்ணா வருகின்றது. அப்படியாக இந்த சரட் காலம் சொல்கின்றது. இன்றைய நாட்களில் நாங்கள் விதமாக நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம். சரி, அந்த வகையில் வானிலைகள் ஜெனி வந்திருக்கின்றீர்கள், சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கிறீங்களோ?
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க தொடர்ந்து நலமா இருக்கவங்களை வாழ்த்தி கொண்டு அன்பாளர்களையும் நிலம் சரித்து அவர்களை நிலமா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நான் இங்க கேட்ட ஊர் கோப்பாப்பிளவு அல்லது கேப்பாப்பிளவு என்று குறிப்பார்க்கிறேன்.
0: கோப்பாப்பிளவு கேப்பாப்பிளவு, அங்க என்ன நடக்குது, என்ன பிரச்சனை?
1: பேச்சுல நாங்க கேப்பாப்பிளவுன்னு தான் சொல்லுவாங்களோ, ஆனா நினைக்கிறேன் கோப்பாப்பிளவுன்னு சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப கேப்பாப்பிளவுன்னு குறிப்பார்க்கின்றேன். மற்ற ஊர் என்னென்று நீங்க சொல்லிக்கிந்த சொல் நீங்க என்னென்று சொல்லிக்கும் முதல் நான் நினைஞ்சிட்டேன், அதால மீண்டும் நினைஞ்சு
0: கொள்கிறேன். நன்றி, நன்றி. நேரம் 4:24. திக்கம் நடன்னா சொல்லுங்க.
2: வணக்கம். அருள்மொழிசவன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். எங்கள் இந்த சொன்ன காலம் உங்களின் இந்த காலத்துல பருவ காலத்திலே உண்டா?
0: இல்ல இல்ல, இயற்கையின் காலம்.
2: இயற்கையில நான் கேர் காலம் அல்லது கூது ரெண்டும் ஒன்றுதான். கேர் காலம் என்று சொல்லி பாக்குறேன்.
0: கேர் காலம் சொல்லிருக்கிறீங்கள்.
2: முதல் வந்த ஜெனியோட சொன்னதுதான் நானும் சொல்லலாம்னு எதிர் நினைச்சேன்.
0: பாப்பா,
2: நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அவர் திக்கம் நடன்னா அவர்களை தொடர்ந்து காத்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் அரமளித்தவன்.
0: ஓம் சொல்லுங்க.
3: முதல் தடவை இருக்க தருவீங்களே?
0: முதல் தடவையா?
3: அந்த முல்லைத்தீவு மாவட்டத்துல சொன்னீங்கள, அது இருக்க திருப்பி தாங்க.
0: அது செய்தியில சொன்னது, செய்தியின் அடிப்படையில் கேளுங்க. ஒன்று நான் செய்தியில வந்து ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கிற இடங்களை இடத்துக்கு பதிலாக மாற்று இடத்தை நாங்கள் வரதாரம் சொன்ன இடத்துல இவன் மறுத்து நிக்கணும். அந்த ஊர் மக்கள் தான் யாரு?
3: அந்த இடத்தை கேக்குறீங்க?
0: ஓம் ஆறளத்துல வர ஊரு.
3: இருக்குது. ஆனால் கெப்பா கெப்பா கெப்பா புலவண்டு தான் இருக்குது. கெப்பா
0: புலவண்டு
3: மற்றது அவர் சொன்னது புள்ளியா அந்த காலம்
0: பிள்ளையன்று சொல்லியே இப்ப வசந்த காலமா இல்லையே பிச்சரிக்குது வசந்த காலம் வசந்த காலம் வந்து முடிஞ்சது.
3: அது சூரியனை போ என்ன கட்டட்டாமன்னு சொல்லி போட்டு கிடக்குது. அப்ப நானும் அப்ப என்ன கார் காலத்தை தான் நான் சொல்றேன்.
0: அந்த கார் காலம் என்பது நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் இல்லாம இன்னொரு சொல்றோம் அவரும் சொல்லி இருக்கிற பாப்பம் என்ன. நன்றி நன்றி நன்றி வாழ்த்து. சரி, அவரை தொடர்ந்து சியாமலா வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
4: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்க?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. இன்றைக்கு அனுசரணை எதுவும் போகுதோ?
0: அனுசரணை வந்து இன்றைக்கு டாக்டர் ரவி அவர்கள் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு 99வது பிறந்த நாளுக்கான அனுசரணை செய்திருக்கிறேன்.
4: எத்தனையாவது ஆண்டு அனுசரணை?
0: 99.
4: 99.
0: என்ன இன்றைக்கு கேட்கலையே ஒரு அடியா?
4: நன்றியை கூறிக்கொண்டு உங்களோட சரத்காலம் வந்து கூதிர் காலம் முன்பணி காலம் சொல்லி
0: பாருங்க.
4: நீங்க வேற சொல்ல சொன்னீங்க, முன்பணி காலத்தை சொல்லி
0: முன்பணி காலம்ன்றது அந்த ஜனவரியில அப்படி வராது. எப்படி பார்த்தாலும் பனிதான். எப்படி பார்த்தாலும் பனிதான். சரி, அந்த ஊர் ஊரக்கம்
4: கண்டு இடம் தெரியல. நீங்க வச்சிருக்கிற உடையோட நானும் முனைஞ்சுவேன்.
0: நான் வச்சிருக்கையில விட விட சொல்லி இருக்கிறேன்.
4: நீங்க ஒரு உடம்புடைய வச்சுக்கொண்டு
0: அப்படி சொல்றீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: சரி,
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அவர் சியாமலாவை தொடர்ந்து வானொலிகளில் வணக்கம்.
5: வணக்கம் அருண்மொழியே.
0: ஓம் மாங்கோ. சொல்லுங்க.
5: நீங்க சொன்ன சரத்காலத்துக்கு கூதிர்காலம் அல்லது தனிக்காலம் என்று சொல்லி மற்றது ஏழு இடத்துல கேப்பா புலவு என்று சொல்றேன்.
0: கேப்பா புலவு கேப்பா ரட்டு கிடக்குதா இல்லாட்டி என்னண்டு கேப்பு?
5: அப்படித்தான் இருக்கணும். கேப்பா ரட்டு கிடக்குற தான் கேப்பா புலவு. தமிழ் கவியர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் 99வது பிறந்த நாளை நாங்களும் வாழ்த்திக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த ரவி ரஞ்சித் தம்பதிகளுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம். பாருங்கள், சொல்லுங்க.
6: அழைப்புக்கு நன்றி.
0: அழைப்புக்கு நன்றியா? நான் அழைக்கல, நீங்க தான் எடுத்து போட்டு அழைச்சேன்னு சொல்லுங்க.
6: நான் அழைத்தாலும் நீங்கள் தூக்க வேணும் இல்ல, நீங்கள் வரவேற்க வேணும் இல்ல.
0: இங்க தூக்குறையில தட்டுறது பட்டன்.
6: பட்டனை தட்டுறதா? ஏதோ உண்டு.
0: சரி சொல்லுங்க.
6: அப்படியே சொல்லிக்கொண்டு இந்த அப்போதை நான் அந்த கண்ணதாசன் வயதான் மாறி சொல்லி போட்டேன். 99 என்று சொல்லி போட்டேன்.
0: சரி, அது கூட ஆசைக்கு ஒரு 10 வயசு குறைச்சி சொன்னா
6: நீங்க அதுதானே. அது எப்படி இருந்தாலும் அவரை இன்னும் குறைச்சிருக்க உடனே நான் பத்ததானே உறைச்சு
0: இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருக்கும்.
6: அதையும் சொல்லிக்கொண்டு இந்த இடம் வந்து கேப்பாப்புலம் அது செய்தியில நடக்கலன்னு சொல்லி கொண்டுதானே இருக்குது.
0: கர்மங்களா
6: கிடக்குது?
0: காணி யார் வச்சிருக்கிறது?
6: அந்த காணிங்க ஆண்கரர் தானே வச்சிருந்த முதல்.
0: இப்ப யார் வச்சிருக்கிறது?
6: இப்ப அரசாங்கம் அந்த காணிங்க விட்டு வேற காணிங்க ஏதோ கொடுக்க போகுதோ ஏதோ ஒன்று சொல்லித்தானே ஏதோ சண்டை பிடிச்சி ஒன்றிருக்கணும்.
0: உலகத்தால தீர்க்க முடியாத பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கின்ற மனசுக்கு பெண் நன்றி. சரி, அடுத்தபடி என்ன?
6: அது என்னடா கொஞ்சம் எங்களை போன்ற பெண்கள் எழும்பி கொஞ்சம் உசாரா இருந்தா தான் அதுக்கு விட கிடைக்கும். அதையும் கூறிக்கொண்டு நான் இது இந்த கோடை என்ன முன்பணி காலம் தான் நானும் சொல்றேன். கோடைக்கும் குளிர்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்,
0: கோடைக்கும் குளிர்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம், முன்பணி முன்பணி பின்பணி பாப்பா
6: என்று நானும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி. ஓகே, நன்றி. நல்லதுறவர்களே, இப்பொழுது கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கான விடைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் சரத்காலம் என்பதனை திகம் நடனா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மாரிக்காலம், அதாவது கார்காலம் என்று சொல்லியிருந்தார். அதற்கு நான் இன்றைய நடைமுறையை நாங்கள் சாதாரணமாக சொல்லிக் கொள்கின்ற பேச்சு வழக்கு அதை கலந்துகொண்டோம். உடனே சொல்லியிருந்தார் மாரிக்காலம் என்று. மாரிக்காலம் என்பது சரியான விடை. அடுத்தது ஊரின் பெயர் கேப்பா புலவு. கேப்பா புலவு என்று நேற்றல்ல, நான் இருக்கின்றேன் பல ஆண்டுகளாக, 2009 பின்பகுதி ஆண்டுகளாகவே செய்திகளில் அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு ஊராக இருக்கின்றது. அங்கே இராணுவத்தினர்கள் எங்களுடைய மக்களுடைய காணிகளை அடாவடைத்தனமாக தங்கள், அதாவது இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்ற பெருமளவிலான அந்த காணிகளை தங்களுடைய காணிகளை விடும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மாற்றீடாக இப்பொழுது அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தைகளில் வருகின்றது. மாற்றீடான காணிகளை தரலாம், இராணுவ முகாம் அதே இடத்தில் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது இராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று. ஆனால் எந்த இராணுவ முகாம் இதுவரையில் அகற்றப்படுவதாக தெரியவில்லை. அதற்கு மாற்றீடாக வேறு காணிகளை தரலாம் என்று அரச காணிகளில் வரங்காது இருக்கின்ற காணிகளை அங்கங்கே பிச்சு பிச்சு வேறு ஒரு இடங்களில் சின்ன வரங்களிடங்களையும் கொடுக்கலாம் என்ற அச்சத்தில் மக்கள் இப்பொழுது அதை நிராகரித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வணக்கம்.
7: வணக்கம் மேடம். விபி
0: சொல்லுங்க.
7: நானும் கே பாப்புலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னது எனது கோவிலன் சொல்றார். சரத்காலம் என்றால் ஐப்பசியும் கார்த்திகையும் கூட்டல் காலம் சரத்காலம். அதோட கார்காலம் மாரிகாலம் மழைக்காலம். நான் மழை நீங்க 84 நடைமுறை எடுத்தோம்னா மழைக்காலம் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ரெண்டு ஊர் வச்சிருக்கிறேன். தரட்டும்
0: சொல்லுங்க.
7: இது வந்து மட்டக்களப்பில இருக்கு, அஞ்சலத்துல. மட்டக்களப்பில இருக்கு, அஞ்சலத்துல. மூன்றும் அஞ்சும் முகத்தில் இருப்பது. மூன்றும் அஞ்சும் முகத்தில் இருப்பது. ஒன்றும் தண்டும் மூன்றும் சிட்டியாய், அதாவது சிறியதாயை இப்படியும் மலைப்பார்கள். சிறியதாயை இப்படியும் மலைப்பார்கள். ஒன்றும் தண்டும் மூன்றும், மூன்றும் அஞ்சும் முகத்தில் இருப்பது. இது வந்து மட்டக்களப்பில வருது. மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு தான் இருக்கிற இடம். அடுத்தது வந்து மலையகத்தில வருது, ஏழு இடத்துல. மலையகத்தில வருது ஏழு இடத்துல. ஒன்றும் ஏழும் முகத்தில் ஒரு உறுப்பு. ஒன்றும் ஏழும் முகத்தில் ஒரு உறுப்பு. கண்டும் ஆறும் ஏழும் இதை அநியாயத்திற்கு கொடுத்து பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள் இவர்கள். இது பல வகைப்படும், இது பல வகைப்படும். அஞ்சும் ஆறும் ஏழும் உயரமான இடத்தை இப்படி கலக்கர். அஞ்சும் ஆறு மேலும் உயரமான இடத்தை இப்படி கலக்கர். மலையகத்தில் ஒரு ஊர் ஏழத்தில. ஒன்றும் மேலும் முகத்தில் ஒரு உறுப்பு. கண்டும் ஆறு மேலும் இதனை அநியாயத்திற்கு கொடுத்து பெரும்பணக்காரர் ஆயிருக்கிறார்கள் பலர். இது பல வகைப்படும். ஐந்தும் ஆறு மேலும் உயரமான இடத்தை இப்படி கலக்கர். துளுக்கு செல்லட்டோ அப்படியா உங்களுக்கு
0: சொல்லுங்கள். காத்திரங்கள் வாரம்

0: சிறி ஒரு விபியன்னா அவர்கள் இரண்டு ஊர்களை தந்திருக்கின்றார். ஒன்று கிழக்கில் வருகின்றது, மற்றது மலையகத்தில் வருகின்றது. அவர் தந்திருக்கும் விளக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த கேள்விகளுக்கான விடைகளோடு வாருங்கள். இப்பொழுது திக்கம் நடா நான் காத்திருக்கிறீங்கள், சொல்லுங்க.
1: வணக்கம் அருள்மொழிவன், மீண்டும் திக்கம் நடா.
0: ஓம் சொல்லுங்க. வணக்கம்.
1: இந்த பிபி சொன்னது ரெண்டாவது ரெண்டும் ஆறு மேலும் என்ன தரவு சொன்னவர்?
0: ரெண்டாவதுல ரெண்டும் ஆறு மேலும் அப்படி தரவை என்னட்டு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம்.
1: ரெண்டும் ஆறு மேலும் பணக்காரர்களோ அப்படி ஏதோ சொன்னேன்.
0: பணக்காரர் கூடுதலாக கொடுத்து வாங்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் மாறி வருது.
1: முதலாவது சித்தாண்டி என்று சொல்லி கொண்டு ரெண்டாவது தேடிக்கொண்டு வார,
0: தேடிக்கொண்டு வாரீங்க.
1: நன்றி.
0: ரெண்டாவதுக்கும் சொல்லியிருந்தவர் முகத்தில் இருக்கிற உப்பு ஒரு அப்படி அப்படியோ ஒரு ஒரு தடவை சொல்லியிருந்தவர், எனக்கு அது மட்டும்தான் நினைவு இருக்குது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: நான் என்ன ரெண்டாவதுக்கு மலைச்சிகரம்னு சொல்றேன்.
0: மலைச்சிகரமோ? அப்படி ஒரு ஊர் இருக்கா?
2: உச்சி என்று உச்சி சிகரம் சொல்றதுன்னு சொல்லுவேன். உயரம்.
0: அப்படி ஒரு ஊர் இருக்காண்டு கேக்குறாரு. ஊருன்ற பேர்ல சொன்னவர் நகரம்.
2: ஊர் இருக்குது.
0: எங்க? மலைச்சிகரம் உண்டோ? சொல்லுங்காலியோ. மலைச்சிகரம் உண்டு, இடம் இருக்கோ கேள்விப்பட்டது.
2: நீங்க என்ன குழப்பறீங்க?
0: மலைச்சிகரம் உண்டு. நான் அப்படி ஒரு ஊரை
2: அவரும் வீட்டையும் செண்டு சுரவை தந்து குழப்பறாரு. ஒரு சுரவை தந்துட்டு போக வேணும், அப்பதான் நாங்களும் சொல்லலாம். ரெண்டு கேக்க மாறி சொல்றேன்னு எங்களுக்கும் விளங்குது இல்ல.
0: சரியா
2: ஒரு கேள்வியா கேளுங்க. முதல்
0: ரெண்டாவது தலையெழுத்து தான் அது பிரச்சனையான தலையெழுத்து, அதுக்கு மாட்டுப்பட்டுட்டேன். சரி, அதை பற்றி இப்போ கதைக்க வேண்டாம், வேண்டாம், சந்திப்போம். மீண்டும் நன்றி.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். தொடர்பில் இருப்பவர் பேசுங்கள். ஜீனி காத்திருங்க, சொல்லுங்க. வணக்கம் ஜீனி.
3: வணக்கம். நானும் பிபிஎன் ஆகட்டது முதலாவது சித்தாண்டி என்று கூறிக்கொண்டு இரண்டாவது எனக்கு தெரியும் சொல்லு, இடம் பிடிச்சிட்டேன், இடம் தெரியல சொல்லு, தெரிஞ்ச சொல்ல சொல்றேன். அதால திக்கினதான் அவசியம்லாக்காக்களும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று மேலும் முகத்தில் இருக்கிற உறுப்புன்னு சொன்னவர் அது மட்டும் முதலாவது எழுத்து மட்டும் தெரியல, ரெண்டாவதுக்கு பட்டி வெறுமண்டி நினைக்கிறேன். ரெண்டாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் திக்கினடா நான் கேட்டதுக்கு விளக்கம் தெரியலன்றீங்க நீங்க. அது அந்த பெரிய பணக்காரர்களும் அவங்களுக்கு அநியாயத்துக்கு கொடுத்து வாங்குறது பட்டி. அப்ப ரெண்டும் ஆறு மேலும் பட்டி வெறும் அஞ்சு ஆறு ஏழு நினைக்கிறேன் பிட்டி என்று வச்சுக்கிறாரோ தெரியல அப்படின்றதான் அங்கெல்லாம் வருகுது. அப்ப இடைக்குல பார் எழுத்த போட்டு அவங்க கண்டுபிடிப்பேன். எனக்கு மலையகத்துல ஒருவள் தெரியாது. பட்டி இருக்குது, பிட்டி இருக்குது, ஏழாவது டீனா, மற்றது அஞ்சாவதுக்கு பீனாவோ ஏதோ, ஆறாவது கிட்டன்னா,
0: முகத்தில்
3: இருக்கிற ஒரு ரெண்டு மேலும் டீனாவில முடியும், முகத்தில் இருக்கிறதுக்கு முடியும். தாடியா இருக்குமோ? ஓ தா தாடி என்று எடுத்தால் அங்கால தாவ தாவ தாவ தாவ தாவலப்பட்டி என்ற எதுவும் இருக்கு?
0: தாவலப்பட்டி
3: தாவ தாவ என்று வந்துட்டது. இப்ப தாவன்னாவும் வந்து மானாவும் வந்துட்டது. அப்ப மூன்றாவது எழுத்து மூன்று வரையில நாலும் வரையில மூன்று நாலுக்கும் எடுத்தா சரியா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கிட்ட தெரியல. தாவ மிச்சத கண்டுபிடிக்கிட்டு கடனே நீங்க பேசுவீங்க
0: வணக்கம்.
4: கமலபணி அக்கா தடமாறினவர் முதலாவது வந்து அஞ்சலத்தில் ஒரு ஊர் மட்டக்களப்பில் மூன்றும் அஞ்சும் முகத்தில் இருப்பது ஒன்றும் ரெண்டும் மூன்றும் சித்தியை இப்படியும் அழைப்பார்கள் திக்கன்னடா ஒரு விட சொல்லியிருக்கிறார் பாப்பம் சரியோண்டு. மற்றது வந்து நான் சொன்னால் மரகத்தில் ஒரு ஊர் இப்போ கடைசியாக வந்தவர் ராஜவாதவங்களோட ஜெனிகண்டன
0: ஜெனி ஜெனி ஆமாம்
4: கிட்ட வந்துட்டா அது ஏன் ஒரு சாவண்ணோட நின்றவா இருக்கா ஒரு உறுப்பு ரெண்டும் ஆறும் ஏழும் இதனால் இதால் அணியா இதை அணியாத்து கொடுத்து பணக்காரர் ஆகியிருக்கிறார்கள். இது பல வகைப்படும் நீக்க ரெண்டு இனம் நான் ரெண்டு இனம் அந்த விடையும் சொல்லிட்டா அஞ்சு ஆறும் ஏழும் உயரமான இடத்தை இப்படி மடப்பார் அதுக்கும் சொல்லிட்டா அப்படிய முன்னெடுத்த மட்டும் இன்னும் ஒரு நிமிஷம் ஜோதிப்பாவா இருந்தால்
0: சரி அவர் மீண்டும் தர வச்சு இருக்கின்ற திக்கம் நினைக்கிறீங்க சொல்லுங்க.
1: ஹலோ
0: ஆமாம் சொல்லுங்க.
1: வணக்கம் மருமலைச்சேவன்.
0: நன்றி
1: வணக்கம்.
0: தொடர்ந்து வணக்கம். தொடர்ந்து ஜெனி வந்திருக்கீங்க சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம். எனக்கும் பச்சோடுதான் நாவலப்பட்டி ஞாபகத்துக்கு வந்தது. நானே நாவலப்பட்டி என்று கூறிவிட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: அதான் ஒரு பிரசித்தி பெற்ற நகரம் என்று சொன்னா
3: நன்றி.

0: இப்போ இதில் எங்களோட விபி அண்ணா கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சித்தாண்டி என்பதும் சரியான விடை, திகம்நாட அண்ணா சொல்லியிருந்தார். ஒரு அடுத்து நாவலப்பட்டி என்பதும் சரியான விடை. நாவலப்பட்டியை திகம்நாட அண்ணா தான் முதலில் சொன்னவர் நினைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் சொல்லியிருக்கின்றீர்கள். ஜெனி, கமலவேணி, இவை எல்லோருமே சொல்லியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாவலப்பட்டி கூடுதலாக மலையகத்தை வரவேற்கின்ற நகரங்களில் அது ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் செல்கின்ற பொழுது கண்டி கண்டி கடத்ததாக அப்படியே கம்பளை, நாவலப்பட்டி எல்லாமே நாங்கள் மலையகத்துக்குள் நுழைகின்ற பொழுது முதலில் வருகின்ற நகரங்களாக வருகின்றது. வணக்கம்.
1: வணக்கம் மீண்டும் பிபி. முதலில் சித்தாண்டி என்று கூறிய திரு திக்கண்ணடா அவர்களுக்கும், நவலப்பட்டிய கிட்ட வந்து சொல்லாம போய் போக வந்து சொன்ன சௌகரியம், நவலப்பட்டிகையும் திக்கண்ணடா தான் சரியா சொல்லியிருந்தார். ரெண்டுக்கும் சொன்ன திரு திக்கண்ணடாவுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் மற்றும் பதிலை கூறிய அனைவருக்கும் பாராட்டுகளை பார்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: கொள்கிறார். இந்த நேரத்தில் ஜெனி அவர்களுக்கு நான் பிரத்யேக ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். அழகாக அந்த நாவலப்பட்டிக்கான கருத்து, அதாவது விளக்கங்களை அழகாக கொடுத்து வந்தீர்கள். நன்றி, நன்றி. என்னுடைய வேலையை கொஞ்சம் சுலபமாகிறீர்கள். இப்படி அடிக்கடி கேட்டு வச்சு வந்து சொல்லுங்கோ. மிக்க மிக்க நன்றி. சரி, நாங்கள் தொடர்ந்து அடுத்த ஊருக்குள்ளே போய்கொள்ளலாம். அடுத்த ஊர் நான் தருகின்றேன். இது மன்னார் மாவட்டத்துக்கு போவோம். வாங்கோ. கனகாலம் மன்னாருக்கு போவே இல்லை, இப்போ நாங்கள் மன்னாருக்கு போவோம். சரி, அதுக்கு முதல் வார கேட்டுக்கொண்டு வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள் ரோசாலி.
2: நலமா இருக்கிறீங்களா?
0: நலம், நலம், நலம். நீங்க சௌக்கியம் தானே? நலம் தானே? சொல்லுங்க.
2: நலமா இருக்கிறோம். நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் கண்ணதாசன் அவர்களை நாங்களும் வாழ்த்தி கொண்டு அவர்களை பாடல்களை தினமும் கேட்போம். அவர்கள் பாடல்கள் அழிவதில்லை. அவர்கள் மட்டும் அழகாக இனிமையாக பாடல்களாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பாடல் எனக்கு பிடிக்கும் என்றே சொல்லிக்கொண்டு இதை எடுத்து வந்து யார் அவர்?
0: டாக்டர் ராவி, ஜெர்மனியில இருந்து. சரி, நான் சொல்லியிருக்கேன். மன்னாருக்கு போய்க்கு ஒரு அஞ்சு எழுத்துல வார ஒரு ஊருண்டு. ஐந்து எழுத்தில் வருகின்ற ஊர். இந்த ஊரை நாங்கள் சொல்லி முடிக்கேக்க, ஐந்து எழுத்தில் முதல் ரெண்டு எழுத்து அப்புறம் அப்படியே மூன்று எழுத்து அங்கெல்லாம் வருது. சொல்லி முடிக்கேக்க ஒரு வார அந்த உச்சரிப்பை பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு ஒரு கோவிலுடைய தேர் திருவிழாக்கு நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்வோம். கோவிலுடைய தேர் திருவிழாவின் பொழுது அந்த தேர் ஊர்வலம் பெறுகின்றதை நாங்கள் இன்னும் ஒரு விதமாகவும் சொல்வோம். அடுத்து அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது விடயங்களில், அதாவது மங்களகரமான விடயங்களுக்கான ஊர்வலம் என்று நடக்கின்ற பொழுது அதற்கும் இந்த மாற்று பெயரை நாங்கள் சொல்வது வழக்கம். மங்களகரமான விடயங்களுக்கு அப்படியான ஒன்று தான் இந்த ஊரினுடைய இறுதி உச்சரிப்பாக வருகின்றது. கண்டுபிடிங்கோ. சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்க, கரணி கானா டானா மூன்று சொல்லி நீனா. கரணி என்றது சில எங்களுடைய பிள்ளைகளுக்கும், அதாவது பெண் பிள்ளைகளுக்கு பெயராகவும் இருக்கின்றது. கரணி, கரிகரணி அப்படியெல்லாம் பேரெல்லாம் இருக்குது. ஆனால் இது அந்த கரிகரணி இல்லை, கரணி அல்ல. இது எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றித்த ஒன்றாக இருக்கின்றது. பல பேர் வாழ்வதே இன்றைக்கு இதால் தான். தங்களுடைய வாழ்க்கையோடு இன்றைய காலங்களில் ஒன்றித்த ஒன்றாக இருக்கின்றது. பலருக்கு வாழ்க்கையே இன்றைக்கு இதால் தான். அந்த நூல்களில் கரணி என்று அழைக்கப்பட்டது. இன்று நாங்கள் வேறு விதமாக அழைத்துக் கொள்கின்றோம். இப்போ நீங்கள் போய் அதுக்கு அப்புறம் கதைக்கே கதைச்சு கொள்வோம். சரி, முதல்ல அந்த ஊருக்கான தரவை மீண்டும் தந்து கொள்கின்றேன். 5 எழுத்துக்களில் வருகின்ற அந்த ஊர் மன்னார் மாவட்டத்தில் இருக்குது. மன்னார் மாவட்டத்தில் இருக்கேக்க நாங்கள் அந்த ஊரை சொல்லி முடிக்கேக்க வாரது இன்றைக்கு ஒரு கோவிலுடைய தேர் உற்சவமாக இருக்கட்டும், அல்லது வேறு திருவிழாவாக இருக்கட்டும், சப்பரமாக ஏதோ ஒன்று கோவிலெல்லாம் எல்லாம் 10 நாளைக்கு இது நடக்கும், அல்லது பெரிய கோவில் என்று சொன்னால் 25 நாளைக்கு நடக்கும். நல்லூர் மாதிரி கோவில்களில் 25 நாளைக்கு நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் நடக்கிற அந்த விடயத்தில் ஆண்ட கடவுளை கொண்டு வருவார்கள் அல்லவா வழியில், அப்படி வருகின்ற அந்த விடயத்தை சொல்வது இப்படி சொல்லிக்கொள்வோம். சரி, வானிலைக்கு வருவார். வணக்கம். வணக்கம். வாங்குவோம், எங்க இன்றைக்கு லேட்டா போறீங்க சொல்லுவோம்.
3: விடுவிக்கிறதுதானே ஆறுதல் கொடுக்கறத அப்ப கரணி ஏற்றுக்கொள்ளலாம். பாட்டுக்காரி ஒரு பாடவே இருக்காது கரணி என்று.
0: அதாவது பிரான்ஸ்லயும் இருக்கிற ஒரு இப்ப எங்களோட உள்ளதான் நல்ல பாட்டுக்காரி, அவருக்கு பேரு கரிகரணி.
3: கரிகரணி என்றால் அப்ப நோய்ச்சி இருக்கிற கண்ணை.
0: நல்ல பாட்டுக்காரி, நல்ல பாட்டுக்காரி.
3: வானொலியில பாடுறவா?
0: வானிலை கிஞ்ச வாரம் தெரியல. மேடைகளில் பாடியிருக்கிறா, போட்டிகளில் பாடியிருக்கிறா. எனக்கு இப்போ இந்த வருஷம் நான் நினைக்கிறேன், இப்போ பேக் டெஸ்ட் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஆள் ஒரு 8 வயதுலேருந்து தெரியும் அந்த பிள்ளைய.
3: சரி, பவனி
0: இருக்கலாம், சொல்லுங்க. திருமதி ஆண்டன், நேரம் 4:54. கரணி என்றால் என்ன? இன்றைய நாட்களில் பலருடைய வாழ்க்கையோடு ஒன்றிப்பு இருப்பது ஒன்று. அடுத்து ஊரின் பெயர் வந்து மன்னார் மாவட்டம். அந்த நான் ஊரின் பெயருக்கு இறுதியாக வருகின்ற அந்த விடயத்தை சொன்ன இடத்தில் திருமதி அண்ணன் அவர்கள் பவனி என்றதை சொல்லி சென்றிருக்கின்றார். உங்களுக்கும் சில நேரம் அது சரியாக படலாம். அப்படிப்பட்டால் அந்த ஊரின் முழு பெயரையும் சொல்லி முடியுங்க பார்ப்போம். அதுதான் என்றால்

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நலமா?
0: கணக்கு போடுறதுக்கும் இல்லாட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டேன். வட்டி வட்டி கொடுக்குறோம்
1: இல்ல அந்த சிலவுகள வாழ்க்கைய பிரிக்க முடியாதவையெல்லாம் இந்த கணக்கு போட்டு இந்த கரணிங்கன்னு சொல்லுவாரு. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்டு பாக்குறேன். இந்த கணக்கோட சம்பந்தப்பட்டது
0: இதுதான் கணக்கா தான் நடக்கும்.
1: நான் சொல்றதையோ
0: இல்ல, இந்த கரணியை வந்து கணக்கா தான் எடுக்கணும். கணக்குக்கு மிஞ்சினா ஆல் அவுட்.
1: அதுதானா சார்? அப்படியே
0: அது இல்லாட்டியும், அது இல்லாட்டியும் அவுட். அது மிஞ்சி, அது அளவுக்கு மிஞ்சினாலும் அவுட். பெரிய சங்கா சின்ன சொல்லி போட்டு என்ன விஷயமா இருக்கு?
1: ஓகே, அப்ப பாபம் என்ன பெரிய சங்கா சின்ன ஜகாண்ட இருக்கா பாத்துட்டு போற இருக்கா வாரது
0: விருப்பம்
1: தெரிய இல்லையே. நீங்கள் பெரிய சங்கோட பெரிய சங்க தானே ஊதலாம். ஊதுறதுக்கு பெரிய சங்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த அது சின்ன சங்கம் தான் அந்த பெருக்கி பிரிச்சு இதெண்ணைக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
0: அதுதான் சரி, ஜெனி அவர்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
2: வணக்கம். நானும் கரணி என்ற மருந்து என்று கூறிக்கொண்டு உங்களோட பவனியில கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தம்பவனி என்றது சில தம்பவனி என்று சுருக்கப்பட்டு வந்திருக்குதோ என்றது ஒரு சந்தேகம்
0: எனக்கு. சொல்லுங்க.
2: ஆரளத்தில் இருக்கிற தம்பவனி என்பது தம்பவனி என்று சுருக்கப்பட்டிருந்தால் சரி, இல்லாடிக்கு முடியும் உதவி செய்யும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்.
0: முயற்சிக்கு கொள்வோம். தம்பவனி தான்.
2: தம்பவனி சரியா?
0: திட்டம் இருக்குல்ல.
2: ஓ, அந்த காற்றாலை திட்டத்துக்கு தான் வாசிச்சு பார்த்தேன். காற்றாலை திட்டத்திலே தம்ப பவனி என்றதா சேர்ந்து சுருக்கப்பட்டுத்தான் தம்பவனி என்று
0: வந்தேன்.
2: தெரியல, ஆரளத்தண்டி எனக்கு காட்டிச்சுது. அப்ப நான் இதுக்கு சும்மா ரோட்டு வாக்கில் எரிஞ்சிட்டு போவோம். சரியா வந்தா வந்துரு வண்டிட்டு வந்தேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்து.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. நல்லவர்களே, தொடர்ந்து நிகழ்வினை நிறைவு கொண்டு வருகின்ற இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அத்தனைவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். உறுதியாக மன்னார் மாவட்டத்தில் இருந்தும் தம்பவனி, அதே நேரத்தில் கரணி என்ற சொல் வந்து மருந்து என்பது உடையாக வருகின்றது. இப்போ நாங்கள் அங்கேயும் போய் இஞ்ச பாம சிலவை, நாங்கள் தமிழில் தமிழை இங்கே கதைக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பாம சிலவையில் செய்யணும். பிள்ளைகள் யாழ்ப்பாணத்துலேயோ வேறு எங்கேயும் போய் எங்களுக்கு ஒரு கரணி வேணும், இதுக்கான இதுக்கு இந்த எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நோகமாக இருக்குது, அதுக்கு ஒரு கரணி வேணும்னு சொன்னால் என்ன என்ன யோசிப்பினோம் அந்த பிள்ளைகள், என்ன பாமசில நிற்கிறது இதாக ரெண்டு வந்தங்களை கொல்லுதண்டு. சரி, நாங்கள் அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமாக கதைச்சிருக்கலாம். நான் நிகழ்ச்சியின் இறுதியில் அதை கேட்டுட்டேன், கதைக்க முடியாத நேரம். அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் இடவழி இடத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். வகையமாக இருக்குது. அனைத்தவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரத்தில் நான் ரசித்த பாடலோடும் அழகான பாடல்கள் இன்னும் என்னுடைய தெரிவுகளில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 பாடல்கள் நிறையில் இன்னும் எடுத்து வைத்திருக்கின்றேன். அவற்றையும் அடுத்த வாரத்தில் அதை 25 தர முடியாது, 3 பாட்டு 4 பாட்டு தரலாம். அடுத்த வாரங்களும் அந்த பாடல்களை உங்களுக்கு தந்து கொள்கின்றேன். அதில் கதம நிகழ்ச்சியோடும் எதிர்வரும் புதன்கிழமை சந்திக்கும் வரையில் இந்த நேரத்தில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் நன்னாளாக அமையட்டும். வெக்க கவனம். அதே நேரத்தில் பிரான்ஸில் இருக்கிறார்கள், ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறாங்க, மறந்துடுறாங்க. தமிழர் விளையாட்டு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை வளமையான அந்த மைதானத்திலேயே இடம்பெற இருக்கின்றது. முடிஞ்சால் வாங்க வாங்க சந்திக்கலாம். ஒரு நாடகம் ஒன்று செய்ய போகிறோம். அந்த நாடகத்தை நான் தான் நெறியாழ்கை செய்கின்றேன். நாடகத்துக்கு பேரும் ஞாயிற்றுக்கிழமை. முடிஞ்சால் வாங்கோ நாளை அடைக்கு 3 மணிக்கு சந்திக்கலாம்.

0: கண்ணிகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இயலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: Viti Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Torbrelke Viti Cash and Curry Paris La Chapelle Torbu Tolibisi Lakam Cyberundre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு

0: மேலதிக விவரங்களுக்கு பொட்டுப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edward Bayon 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடலுணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 65
1: மேலதிய தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cail, Paris 10, லாஸ் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷரிமஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி.

தமிழ் ஒலியில் இன்று கவியரசர் கண்ணதாசனின் 99வது பிறந்த நாள் வாழ்த்து. கவியரசர் கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000-க்கும் மேற்பட்ட திரையிட பாடல்கள் பாடல்களை எழுதியவர் மற்றும் கண்டமாருதம், திருமகள், திரையொலி, தென்றல், முல்லை ஆகிய இதழ்களையும் எழுதியிருந்தார். இவரை பற்றி கூறுவதென்றால், நிறைய கண்ணதாசனை பற்றிய பாடல்கள், அவர் எழுதிய வரிகள் அத்தனையுமே நாங்கள் கூறிக்கொண்டே இருக்கலாம். அவரை இந்த வேளையிலே நாங்கள் 99வது பிறந்த நாளிலே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரையும் அவருக்காக பிரார்த்தித்து இந்த நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் நமது இதயமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனுசரணையோடு வானிலைக்கு வருகின்றது.

0: சிறுவர் முற்றம் சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பான மனிதர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எப்படி செல்லுங்களே, நலமாக இருக்கிறீர்களா? வண்ணமாக இருக்க இல்லாமல் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு கள்ளம் கபடமற்ற மனநிலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம் இது. இந்த நேரத்தில் எங்கள் மனநிலைகள் உங்களுக்கு தெரிந்த திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ், கட்டுரை, கவிதைகள் மற்றும் பழமொழி, பொன்மொழிகள், விடுகதைகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.
1: மாலை முழுதும் விளையாட்டு.
0: அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இந்த மாதிரி தொலைபேசி இலக்கம் 0033 1 39 41 48 47 71. வைபருடாக 0033 680 74 27.

0: அந்த வகையிலே வந்திருக்கும் அன்பு மணிலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஆர்த்தியன், எப்படி இருக்கிறீங்க செல்லம்? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வக்கைக்கு? எப்படி இருக்கிறது உங்களிடத்துல? இங்கேதானே? ஓ, அப்ப வெளியில நல்ல வெயில வெயில் அல்ல. நீங்கள் எப்படி விளையாடினீங்கள் வெளியில? தண்ணி அடிச்சு விளையாடுனீங்களா? அது நல்லா. ஓகே, சரி. கூட வீட்டுக்கு இருக்கும் போது பக்கியா இருக்கும்
1: என்ன?
0: ஆ, போக போறீங்களா? ஓகே. அகேனி போயிட்டாவா? பக்கத்து விட்டு
1: அவள் வச்சிருக்கேன். நம்ம ஒரு பிசின் இப்ப பூட்டி ஒண்ணிக்கிறேன். அங்க போறேன்.
0: யஸ்மின் அக்காவையா?
1: இல்ல இல்ல, பிரெஞ்ச் அக்கா.
0: பிரெஞ்ச் அக்கா. ஓகே, அப்ப அங்க போக போறீங்களா? சரி சரி செல்லம். ஓகே, என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு? ஓ சரி, வாசிங்க.
1: பேர் தாய் நீளம் குஞ்சுகளும். உணவுகளை சேர்த்து கொண்டு வீடு திரும்பியது தன் தன் தான் நான் தான் நிறைய சேர்த்து கொண்டு வந்த உணவை குஞ்சு மீன்களுக்கு பிரித்து கொடுத்து கொண்டு இருக்கையில் அக்கா மீன் மட்டும் ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பதை கண்ட அம்மா மீன், ஏன் என் மகளே நீ ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறாய், உனக்கு பசி இல்லையா அல்லது உடம்பு சரியில்லையா என்று கேட்டது. அம்மா என்று ஓவா ஓவென அழுது கொண்டு தாயிடம் வந்த அக்கா மீன், நீ போன சிறிது நேரத்தின் பின் தம்பியும் தனக்கு பசிக்கிறது, அம்மாவோடு நானும் போய் உணவு தேடி வருகிறேன் என்று கூறி என்னோடு சண்டை பிடித்து கொண்டு எங்களை விட்டு வெளியே போனவர் இன்னும் வரவில்லை அம்மா என்று எனக்கு கூறியது அக்கானி. இதை கேட்ட அம்மா மிகுந்த கவலையுடன், சரி சரி வாரை விரைவாக சாப்பிட்டுவிட்டு வாருங்கள், நாங்கள் எங்கள் இடத்துக்கு போய் படுத்து உறங்கிக் கொள்வோம் என்று கூறி தம் இடத்துக்கு அழைத்து சென்றது தாய். இப்பொழுது இரு சூழ்ந்து கொண்டது குஞ்சுகள் எல்லாம் இத்திரையாகி விட்டன. ஆனால் கொண்டே இருந்தது. தாய்மை பாவம் அம்மாவுக்குதான் தெரியும் பிள்ளைகளின் அருமை. அக்கா அக்கா நீனும் அம்மாவுக்கு உதவியாக கண் விழித்து கொண்டே இருந்தது. நாடு நடு இரவாகி விட்டது. சற்று தூரத்தில் கடபட கடபட என்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த குளத்திலே அம்மாவும் அக்காவும் சத்தம் கேட்ட திசையை நோக்கினர். நங்குரத்துடன் வலையோடு சிக்கி இருந்த ஒரு பெரிய மீனை காப்பாற்றி அழைத்து கொண்டு அழைத்து வருவதை கண்ட அக்கா மீன் அவர்கள் அருகில் போய் தம்பி அப்பாவை காப்பாற்றி கூட்டி வந்து விட்டான் என்று சத்தமிட தாய்மியம் அப்பா வந்து விட்டார் அப்பா வந்து விட்டார் எல்லாரும் ஓடி வாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு ஆர்வரித்தது தாய்மி ஆரவரித்தது தாய்மி ஓடி வந்த குஞ்சுகள் அண்ணாவையும் அப்பாவையும் கண்டு ஆனந்த பாட்டு பாடினர். அன்பா இருக்க வேண்டும். நன்றி வணக்கம்.
0: அன்பா இருக்க வேண்டும் வேண்டி இந்த கதை எடுத்து காட்டுறது என்ன ஞானம் வீசுதான் பார்த்தீங்களா, இவ்வளவு நல்ல அந்த கதைகளை வர்ணித்து எழுதியிருக்கின்றார் அவர். உண்மையில் உங்களுடைய அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கும் இருக்கும். நீங்களே அழகாக வாசிச்சிருக்கிறீங்க, நல்லா உச்சரித்து இன்னும் இன்னும் நீங்கள் பிறகு பிறகு வளர வளர நல்ல அழகாக வாசிப்பீங்களே, நல்ல விளக்கமாக வாசிப்பீங்கள். ஓகே, நந்தி செல்லம் வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: என்ன செல்லம், அடுத்த கிழமையிலிருந்து அவர் நேரடியாக வருவார். ஓகே சரி, இப்ப தங்கச்சியின் கதையை கேட்போம். உங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆர்த்தியன் ஞானம்பீரிஸ் அவர்களுடைய கதையிலே அந்த கதை ஐந்தாவது கதையை கூறியிருந்தார். நாத்தியனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அகேனுடைய கதையை கேட்போம்.
2: வணக்கம் அண்டி, நான் அகேனி கழிக்கிறேன். சுவமா இருக்கீங்களா? நானும் சுவமா இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். கதையின் பேர் யானை குட்டியும் நண்பர்களும். ஒரு காட்டில் ஒரு யானை குட்டியுடன் இருந்தாராம். அந்த யானை குட்டி சரியான குறும்பம். அவர் தன் மிச்ச மிருகங்களை விட சரியான பெரிய ஆள் வந்து கார்வமா இருப்பாராம். மிச்ச மிருகங்களை பார்த்து எல்லாம் செய்யறாம். அவ யாரோடையும் சேர் இல்லையா, தனியத்தான் அங்கேயும் இங்கேயும் சுட்டி கொண்டு திரிவாராம். ஒரு நாள் அவர் தனியா போய்க்க அவர் ஒரு காக்கா வந்து கூடு கட்டி கொண்டு இருக்கிற கண்டாராம். அந்த மரத்துக்கு கிட்ட போய் அந்த கிளைய அவட்ட தும்பு கையால ஆட்டினாராம். அப்ப அந்த கிளை கீழே முறிஞ்சு விழுந்து அந்த காக்கா அந்த கூடும் கீழே உழைஞ்சு விழுந்துட்டான். அப்ப அந்த காக்கா கவலையோட பறந்து போச்சுதான். அப்ப அந்த காக்கா கவலையோட பறந்து போறத பார்த்துட்டு அந்த யானை குட்டி சந்தோஷப்பட்டாராம். அப்ப அந்த யானை குட்டி குரங்கையும் விரலையா அந்த குரங்குக்கு பின்னாலே துவட்டி துவட்டி போய் களைச்சுக்கிட்டே நிற்குமா. ஆனா அந்த குரங்கு குட்டி ஓடி ஓடி போய் ஒளிச்சிருமா. அப்ப அந்த அணிலும் மரத்திலேருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்க அந்த யானை குட்டி அதையும் விரலையில அவன் மரத்தை ஆட்டி ஆட்டி அந்த அணில கீழே விட்டிருமா. அப்ப அந்த அணில் பயத்துல ஓடிடுமா. அப்படியே அந்த யானை குட்டி எல்லா மிருகங்களையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்படி ஒரு நாள் அந்த யானை குட்டி பக்கத்து இருக்க குளத்துக்கு போய் குடிச்சு விளையாடி கொண்டிருக்க அவட்ட ஒரு கால் சேத்துக்கல புழஞ்சிட்டான். அப்ப அவர் இருக்கிறக்கு முயற்சி பண்ணினாராம். ஆனா அவரால் முடியலையா. அப்ப அவர் சத்தமாக பிளிறினாராம். அப்ப தூரமா அந்த தூரமா ஒரு காக்கா அந்த காக்கா கூடு கட்டி கொண்டு கேட்க அந்த காக்கா கட கேட்டுட்டுதான். அப்ப அந்த ஜானிய தேடி அந்த குளத்துக்கு வந்துட்டுதான். அப்ப அந்த கால் அந்த கால் மண்ணுக்குள்ள புடஞ்சத பாத்துட்டு அவட்ட நண்பர் குரங்க கூட்டி கொண்டு வராராம். அப்ப அந்த ரெண்டு பேரும் ஒரு காயிரொண்ட கட்டி அந்த யானை குட்டியை இழுக்க முயற்சி செய்யணும். ஆனா அவரால் முடியலையா. அப்ப அந்த காக்கா என்ன செய்யலாம்னு ஜோசிக்குதான். அப்ப ஜோசிச்சுட்டு போய் உடனே ஜான குட்டி இந்த அம்மாட்ட போய் விஷயத்த சொல்லுறாராம். அப்ப ஜான குட்டி இந்த அம்மா வந்து அந்த அவட்ட அந்த தும்பு கையெடுத்து அந்த ஜான குட்டியை எடுத்துட்டாராம். அப்ப அந்த ஜான குட்டி போய் உடனே அவட்ட அம்மாவை கட்டி பூச்சாராம். அப்ப அவட்ட அம்மா சொன்னாவாம், எல்லாரோடையும் நண்பராயிருக்கணும் என்று. அதோட எங்களுக்கு உதவி செய்த நண்பர்களை மறக்க கூடாது என்று சொன்னாவாம். அப்பாண்ட யானை குட்டி அவட்ட நண்பர்களை முடுல ஏட்டி கொண்டு சந்தோஷமா போனாராம். நன்றி, வணக்கம். அண்டி
0: நன்றி செல்லம் வகினி. நாங்கள் நலகமாக இருக்கிறோம். உங்களுடைய நலத்தையும் இதன் மூலம் அறிந்திருக்கிறோம். வாழ்த்துக்கள் செல்ல. நல்ல அழகாக இந்த கதையை சொல்லியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நான் அடுத்த வாரம் நாங்கள் நேரடியாக உங்கள் குரலை கேட்போம்.
3: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
0: நேரம் சரியாக 5:28. நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் மற்றும் நிகழ்ச்சியோடு. அந்த வகையிலே இப்பொழுது வந்திருக்கும் மணலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் யஸ்மின், எப்படி இருக்கிறீங்கம்மா?
4: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் செல்லம். சாப்பிட்டீங்களா? என்ன செய்யறீங்கள்?
4: வீட்டை
0: இருக்கிறீங்க? அப்ப வெளியில போயிலையா? சரியானவருக்கு என்ன? குரல் மாதிரி இருந்துச்சு. சரி சரி, ஓகே. அப்ப நீங்க சொல்லவும் இல்ல அக்கா கதைக்கிறேன். சரி, அக்கா அண்டியோட சரி மாத்தி கதைச்சு பாப்போம். என்ன ஒரு
4: விளையாட்டுத்தான்.
0: எதிர்பார்க்கலாம். என்ன சொல்ல
4: போறீங்க?
0: சரி சரி சொல்லுங்க.
4: ஆங்கிலேயரின் ஆதி கதை எதிர்த்து இந்தியா தேசிய விடுதலைக்காகவும் சம உரிமைகளுக்காகவும் போராட்டங்கள் தொடங்கிய காலத்திலே இந்திய தமிழர் குமுகத்தில் பெண்களின் நிலை கவலைக்குரியதாக இருந்தது. அவர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டன. பெண்கள் கற்பதற்கோ தொழில்களை செய்வதற்கோ வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. வீட்டையும் கணவனையும் பிள்ளைகளையும் பேணுவது மட்டுமே அவர்களின் வேலை என்று கருதப்பட்டது. குழந்தை திருமணம் என்றும் பொம்மை திருமண உறவுள்ளே சிறுமியர் வலிந்து நுழைக்கப்பட்டனர். கைம்பெண்கள் வேண்டாதவர்களாகவும் நீண்டதற்காதவர்களாகவும் நடத்தப்பட்டனர். விதவை மனம் தகுக்கப்பட்டது. பொதுவாக பெண்கள் அடிமைகளாகவே மதிக்கப்பட்டனர். இந்துத்த மூட கொள்கைகளாலும் வட ஆரிய பெண்ணடிமை பண்புகளின் சாகத்தினாலும் பல்லின பண்பாட்டு படையெடுப்புகளாலுமே தமிழ பெண்களுக்கு இருநிலை ஏற்பட்டது. பெண்கள் வாழ்வில் இருள் சூழ்ந்திருந்த இக்கால கட்டத்திலேதான் ஒளி வீசும் நிலவாக மகாகவி பாரதி தோன்றினார். மக்களின் நீடுதுயில் நீக்க பாடி வந்த பாரதி தன் பாட்டு திறத்தாலே பெண்களுக்கு பொறுமையை தேடி தந்தார். பெருமையை தேடி தந்தார். அழுது நிலை பெண்களுக்கு விடுதலை தேடி தருவதை நோக்கமாக கொண்டு பல பாடல்களை பாடினார். பெண் உரிமை கால குரல். மாத தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் சிந்தனை பெண்களின் உரிமை குரலுக்கான அடிநாயகமாக அமைந்தது. அச்சிந்தனையின் பேராக பெண்கள் இழிவு செய்ய இழிவு செய்யப்பட கூடியவர்கள் அல்லர் என்பது வற்புறுத்தப்பட்டது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற எண்ணத்தை அது தோற்றுவித்தது. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தால் புவி பெயினி வளர்த்திடும் ஈச்சல் மண்ணுக்குள்ளே சில முதற் நல்ல மதர் அறிவை கெடுத்தார் என்று பாடினான் பாரதி. பெண்களின் அறிவை கெடுத்து அவர்களை பேசாமடந்தைகளாக ஆகிய மூடர்களை அவர் சாடினார். பாரதியின் ஆர்ப்பரிவு ஆர்ப்பரிவு நியாயமானது, ஏனெனில் ஆண்களை போன்றே பெண்களும் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர்களாக இருத்தல் வேண்டும் என்று இயற்கையின் நியாயத்தியன்று நாட்டின் விடுதலையை அக்கால கட்டத்தில் முக்கியமானதாக கருதப்பட்டது என்ற தனியும் இந்த சூடத்திர தாகம் என்று பாடிய பாரதி நாட்டு விடுதலை மட்டுமன்றி வீட்டு விடுதலையும் வேண்டுமென்று பாடினார். வீட்டிலே பெண்கள் வெறும் அடிமைகளாக உரிமை இழந்தவர்களாக வாழ்வதை அவர் வேதனையுடன் நோக்கினார். பெண்கள் கற்பதும் வெளியே செல்வதும் குற்றம் என்று கருத்தினை பாரதியார் என்று கொள்ளவில்லை. எனவே அவர் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனித தலை கவிந்தார் என்று பாரதி பாவையரின் அடிமைத்தனை நீங்க குரல் கொடுத்தார். மாட்டை அடித்து வசதி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொடுத்து வந்தே வீட்டினங்க காட்ட வந்தாரை வெட்டிவிட்டோம் என்று கும்மியடி என்று பாடி அடிமை தலைகளை உடைப்பதற்காக துணிவை பெண்களுக்கு ஊட்டினார்.
0: கட்டிக்காரி பாரதி கண்ட புதுமை பெண்ணை பற்றி நல்ல அழகாக சொல்லியிருந்தீங்களே. என்ன இன்றைக்கு இப்படி பெண்கள் வந்து எல்லோரும் அந்த உண்மையாக ஒரு அடிமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அவர் அன்று கூறிய அந்த வரிகள் தான். உண்மையில் வாழ்த்துக்கள் அம்மா. இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ படிக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய இலக்கியம் சம்மந்தப்பட்ட இந்த கதைகள், பாரதியாருடைய கதைகள் மற்றும் இவ்வளவு நிறைய இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு நீங்கள் பாரதியார் கண்ட புதுமை பெண்ணை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
4: நன்றி.
0: நன்றி. செலங்கு ஜஸ்மின். ஓகே ஓகே, கொடுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: நன்றி அம்மா. ஜஸ்மின்.
5: வணக்கம் ஆண்டி.
0: ஓ வணக்கம் ஜஸ்மின், எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நலமாக இருக்கோம், நீங்க?
0: ஓ நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த அக்காவை முதல்ல விட்டுட்டு நீங்க பின்னுக்கு நிக்கிறீங்க. சரி சரி, ஓகே ஓகேம்மா. சரி, என்ன சொல்ல போறீங்களா ஆண்டிக்கு?
5: நான் இன்றைக்கு குருண்டனும்
0: என்று
5: இரண்டு பிச்சைக்காரங்க இருந்தாங்களாம். அதைய ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு முன்னால பிச்சை அடிப்பினம். அப்ப அதுல என்னன்னா மோகனுக்கு கண் தெரியாது, சோகனுக்கு கால்
0: ஊனமானவர்.
5: ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் அங்க கோயிலுக்கு கோயில இருந்து வெளியில வரைக்க ரெண்டு பேரையும் கண்டவர். அப்ப ரெண்டு பேரையும் கண்டு அவர்கிட்ட போய் சொன்னவர், நண்பர்களே, இன்னைக்கு நான் இந்த வீட்டை ஒரு விழா செய்யறேன், நீங்களும் இந்த வீட்டை வாங்க வந்து விழால கலந்துக்கோங்கன்னு சொன்னவர். அப்ப மோகனும் சோரனும் ரெண்டு பேரும் ஓம் என்று சொல்லிட்டு அவர் அந்த பணக்காரர் அப்படியே போயிட்டார். பிறகு ரெண்டு பேரும் தனியா போயிடாது, ஒண்டாதான் போயிடும், ஏன்டா ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ள உதவி செய்வினம். அப்ப மோகனுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு
0: என்னம்மா
5: மோகனுக்கு ஒரு அவர் அவரோட நண்பர் அவரோட முதுகுக்கு பின்னால ஈட்டி போட்டு அவர் அவரை கால் நடக்கலாதுல்ல. அப்ப அவர் அவரோட நண்பர முதுகுக்கு பின்னால ஈட்டி போட்டு அவருக்கு கண் தெரியாதால அவர் அவரோட நண்பர் வந்து அவருக்கு வழி காட்டி விடுற மாதிரி ஒரு திட்டம் போட்டவர். அப்ப சோரனுக்கும் அந்த திட்டம் வந்து சரியண்டு பார்த்துட்டு ரெண்டு பேரும் போய் பணக்கார வீட்டை இருந்து நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டை வந்துட்டேன். இதுக்குதான் சொல்றது, ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிதல் வேண்டும்.
0: உண்மைதான், ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிதல். அதுக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் மேலாதாக்களே, ஒருவர் ஊனமுட்டவர், மற்றது ஒருவர் ஒருவருக்கொருவர் உதவியா இருக்க வேண்டும். என்ன கெட்டிக்காரி, வாழ்த்துக்கலம்மா. நன்றி செல்லம், நன்றி வணக்கம் அக்காவுக்கும் உங்களுக்கும்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் சரியாக 5:43. நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியோடு.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு செல்வோம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 02 எழுபத்தி எட்டு 85 எண்பத்தி ரெண்டு 40 31. அல்லது 608 5 0 0 5.
2: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சப்பிலில் ரோய்காயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.

0: நேரம் சரியாக 5:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முட்டம். சிறுவர் முட்டம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் மணலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி.
0: வணக்கம் சஞ்சு, எப்படி இருக்கிறீங்க சஞ்சு? ஓம், நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இப்பதான் வந்தீங்களா சஞ்சு?
1: என்ன
0: விளையாடி களைச்சு போனார். ஓகே சரி சரி, நீங்க வந்திருக்கிறீங்க அம்மா. ஓகே, சாப்பிட்டீங்க தானே மத்தியானம்? என்ன சொல்ல போறீங்க அண்டிக்கு?
1: நான் வந்து சின்ன தம்பி புலவர பத்தி ஒரு ஒரு ஒரு ஒரு பந்தி வாசிக்க போறேன்.
0: சரி வாசிங்க.
1: சின்ன தம்பி புலவர். யாழ்ப்பாணத்தில் நல்லூர் என்ற ஊர் ஓர் ஊர் உள்ளது. அங்கே இளவராய முதலியார் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் தமிழ் அறிவு நிறுவியவர். சிறந்த தமிழ் பாடல்களை பாடும் திறமை உள்ளவர். ஒரு நாள் அவரது வீட்டு தெருவில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே ஒரு பெரியவர் வந்தார். அவர் ஒரு சிறுவனிடம், வில்லவராய முதலியார் வீடு எங்குள்ளது என்று கூற முடியுமா என கேட்டார். அதற்கு சிறுவன், பொன்பூச்செரியும் என்னும் பாடல் மூலம் வீட்டின் அடையாளத்தை கூறினான். பாட்டை கேட்டு வியந்த புலவர் சிறுவனுக்கு நன்றி கூறிவிட்டு சென்றார். வில்லவராய் வீட்டுக்கு சென்ற புலவர் தெருவில் நடந்ததை முதலியாருக்கு கூறினார். இவன்தான் பாடல் மூலம் உங்கள் வீட்டை அடையாளங்காட்டியவன் என்று கூறி முதலியார் மகிழ்ச்சியடைந்தார். இச்சிறுவனே பிற்காலத்தில் ஈழத்தின் புகழ் பெற்ற சின்னத்தம்பி புலவரானார். பொன்பூச்செரியும் பொழிந்த செலுந்தாதிரைக்கும் நண்பூடலத்தோருக்கு நன்னிலாம் மின்பிரபை வீசு புகழ் நல்லூரான் வில்லவராயன் கணக்க வாசலிடை கொஞ்சு
0: ஓகே, இவ்வளவு தானா? சுப்பிரமணிய பாரதியார் பற்றி சொல்லியிருந்தீர்கள் என்ன? ஓகே அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி செல்லம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 5:54. நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முட்டம் நிகழ்ச்சியோடு. ஒரு சிறுவர் பாடல் ஒன்றை கேட்போம்.
1: ஒரு காலத்துல,
0: இது சிறுவர் பாடல் அல்ல, சிறுவர் கதை ஒன்று.
1: அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைகளையும் செடிகளையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்திருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்சே, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது, பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ.
2: பாட்டி அம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க?
3: காக்கைகள் பார்க்க அழகு இல்லல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சு பாக்குறது நல்லதில்ல.
1: அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க.

0: கூரைக்குள்ள இருந்த கட்டில படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே, இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு.
1: அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே.
2: நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்கதான் போயிட்டாங்க?
3: ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா?
1: அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன?
2: அது செய்யணுமா என்ன?
4: நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அதை பிடிக்குமா? நம்மள பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்களே.
1: அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.

0: அந்த பாட்டு கிட்ட இருந்து டெய்லி தினம் தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு.
1: ஆனா அவங்க இத செய்யறது ரொம்ப நல்ல காரியமே.
0: நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா?
1: அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
2: காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினத நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டேனே. காக்கானு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம், இது எல்லாம் உங்களுக்கு தான். வா, வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா, வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைகள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க.
3: இதிலிருந்து பறவைகளுக்கும் நல்ல அறிவு, நல்ல குணங்கள், நல்ல பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம்.
4: பணமாற்றம்
3: அந்த வகையிலே சிறுவர் முற்ற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மனநிலைகளுக்கும் இதனை செவிமடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். அந்த வகையிலே இன்று கண்ணதாசனின் 99வது பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு அலையை வானிலைக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள் டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிகள். இவர்களுக்கும் நமது இதுவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர். பாரிஸ் லாச்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: தேவி, TRT ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன்.

0: 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வில் வசந்தம் வந்து அதை
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள அவர் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545-91-44-79-26.
2: நேரம் சரியாக 6:08. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இன்று கண்ணதாசனின் 99வது பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வை வானிலைக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சித் தம்பதிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்ணதாசனின் வரிகளில் எழுதப்பட்ட ஒரு பாடல் ஒன்றை கேட்போம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது திரேசை பாடல்கள். இன்றைய கண்ணதாசனின் பிறந்தநாள் நினைவை வானொலிக்கு எடுத்து வந்த டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் மமதி இத்தியர்மன நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். தொடர இருப்பது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

പാട്ടും പദമും. இனிய மாலை வணக்கம் அன்புநேர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 ஏழு மணி வரை எமது அன்பு நேர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. இந்நிகழ்ச்சியூடாக நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியமாக அமைத்து அதிலுள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களையும் தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் எமக்கு கிடைத்த ஒழுங்கின்படி ஒலிபரப்பாகும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இனி தொடர்ந்து இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வளமைக்கு மாறாக எமது தெரிவில் பதங்களும் பாடல்களும் ஒலிபரப்பாக உள்ளன. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது கவியரசர் அவர்களின் பாடல்களால் தொகுக்கப்பட்ட பாட்டும் பதமும் நிகழ்ச்சியாக விளம்பெற உள்ளது. இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடாக விளம்பெற இருக்கும் பதங்கள் கற்பனைக்கு இலக்கணம் நீயே, அந்த கம்பன் வழிவந்த உன் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் சிந்து பிறக்கும். கற்பனைக்கு இலக்கணம் நீயே, அந்த கம்பன் வழிவந்த உன் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் சிந்து பிறக்கும். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க கற்பனைக்கு என்னும் பதத்திற்காக ஒலிக்க வரும் பாடல்

0: பந்தம். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது எமது தெருவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் நீயே என்னும் பதத்திற்காக வானிலை ஊடாக.
1: நீ சொல்லு,
2: நீயே சொல்லு,
1: நீயே சொல்லு.

0: சொல்லு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது எமது தொகுப்பிலே ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய பதங்களாக கற்பனைக்கு இலக்கணம் நீயே, அந்த கம்பன் வழிவந்த உன் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் சிந்து பிறக்கும். எனவே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் அந்த என்னும் பதத்திற்காக வானொலியூடாக.

பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் தொகுப்பாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் வந்த என்னும் பதத்திற்காக இதோ வானிலையூடாக.

கற்பனைக்கு இலக்கணம் நீயே. அந்த கம்பன் வழிவந்த உன் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் சிந்து பிறக்கும். எனவே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல்

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக விளம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள் கற்பனைக்கு இலக்கணம் நீயே, அந்த கம்பன் வழிவந்த உன் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் சிந்து பிறக்கும்.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள், கற்பனைக்கு இலக்கணம் நீயே, அந்த கம்பன் வழிவந்த உன் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் சிந்து பிறக்கும். இதுவரை நிறமும் கவிஞர் சர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் தொகுப்பாக அமைந்த பாட்டும் பதமும் எமது தெரிவிலே கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் அனுசரணை வழங்கும் திரு திருமதி டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: மோனயோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ நரோ

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். பாரம்பரிய கரவலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாம் கடற்தொழிலாளர்களை கைவிட மாட்டோம் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இலங்கைக்கான ஜெர்மன் நாட்டின் பிரதி தூதுவர் சாரா ஷெரீப் மட்டக்களப்பு மாநகரசபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனை இன்று மாநகரசபையில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். வடகொழும்பில் உள்ள ராகம போதனா வைத்தியசாலையில் தடயவியல் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றும் ஒருவர் 16 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் வாமனுகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 400 மேற்பட்ட மனித உடலங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலங்காலமாக இழைக்கப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆவணங்களாக மாறியிருப்பதாக பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுழி விகாரத்தில் சோமரண்ண ராஜபக்சாவிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெறுகிறது. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ள மலையக மக்களுக்கு வீடமைப்புக்காக வழங்கப்படும் காணியின் அளவு 10% ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெறுமதி சேர் வரி திருத்த சட்டமூலம் மீதான வாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்காது நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி உயர்த்தப்பட வேண்டுமானால் அரசாங்கத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவும் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் விசாரணைகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்கது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கிண்ணியா நகரசபை உறுப்பினர் ரசாத் முகமது மௌதி தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என்று தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களின் பிரச்சனைகள் அடங்கிய 10 முக்கிய மனுக்கள் கடந்த 6 மேலாக சபாநாயகரின் அலுவலகத்தில் கையெழுத்திடப்படாமல் தேங்கிக் கிடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார். பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், இதனையே பெண்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுவதாக கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் நேற்று கந்தளாயில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் தம்பலகாம பிரதேச ஒருங்கிணைப்பாளரும் ஜிகரா மகளிர் சங்க தலைவியுமான பிஸ்டியா இதனை தெரிவித்திருக்கிறார். கிண்ணச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும், அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். வவுனியாவின் பல வர்த்தக நிலையங்களில் இறவெறி திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றை நேற்று மேற்கொண்டிருந்தார்கள். நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பெண் பிசியோதெரபிஸ்ட் ஒருவரை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்த நபர் மற்றும் அவரது சட்டபூர்வ மனைவி ஆகியோரை யாழ்ப்பாண போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்திருக்கிறார்கள். குர்நாகல் கொற்றவேகர பகுதியில் போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையின் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகள் அடங்கிய காணொலியை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தின் ஊடாக சுமார் 35.56 கோடி ரூபாய் மதிப்பிலான கசிஸ் போதைப்பொருள் தொகையை நாட்டுக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தாதியர் பயிற்சி பெற்று வரும் 18 வயதுடைய மாணவியாவார். லபுகம மற்றும் கலடுவாவ நீர்த்தேக்கங்களிலிருந்து மகரகம வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பல பகுதிகளில் 24 மணித்தியால நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. டெங்கு இளம் குடும்பிகளின் அடர்த்தியை அளவிட பயன்படுத்தப்படும் சர்வதேச அலகான பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு நாட்டின் பல பகுதிகளில் கணிசமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா சூறா

இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. பூசான் பௌர்ணமி பண்டிகையின் போது தானசாலை அமைத்தல் மற்றும் தோரணங்கள் அமைத்தல் குறித்து அந்தந்த பிரதேச பொலிஸ்லிய பொறுப்பதிகாரிகளுக்கு அறிவிப்பது கட்டாயம் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனதீர தெரிவித்திருக்கிறார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று மருதமடு திருத்தல பரிபாலகர் அருட்பணி பெப்பி சோசியாடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் நிர்வாக ஒழுங்கமைப்பில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பிரான்சில் அதிக வெப்பநிலை காரணமாக நீந்த சென்ற சமயத்தில் சதானந்தன் வன்னியன் என்பவரின் புதல்வன் தமிழ்குமரன் நீரில் மூழ்கி இறந்து போனார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 26. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,49,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேரில் சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியம் என்று இந்தியா உறுதிபட தெரிவித்திருக்கிறது. இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர முக்கிய நலன்களை மதிப்பது அவசியம். இரு நாடுகளின் தலைவர்களால் எட்டப்பட்ட முக்கிய கருத்தொற்றுமையை நடைமுறைப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்சி தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் ஜாகேட் உர் ரஹ்மான் டெல்லி சென்ற நிலையில் பாதுகாப்பு தொடர்பான கறுப்பு பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாக கருதப்பட்டதால் குடியேற்ற அதிகாரிகளால் அவர் சிறிது நேரம் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு வங்கதேசம் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. ஹரியானா அரசின் வங்கிக் கணக்கிலிருந்து 60 கோடி ரூபாவுக்கு மேல் கையாடல் செய்ததாக அந்த மாநில கல்வி வேளாண் துறை முன்னாள் முதன்மைச் செயலரும் மூத்த IAS அதிகாரியுமான பங்கஜ் அகர்வாலை CBI கைது செய்திருக்கிறது. DRP தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக திருச்சி மாவட்டம் ஆங்கரையில் இசேவை மைய உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளார்கள். தீபத்து ஏற்பட்டு மாணவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழக்க காரணமான கட்டிடத்தை இடிக்க லக்னோ நகர வளர்ச்சி குழுமம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். அமெரிக்க இந்திய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகளின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைவராக குணால் ஷா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஷா ஒரு இந்திய தொழில் முனைவர் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சேவை கட்டடங்களை நிர்வாகம் உயர்த்த உள்ளதாகவும் அதற்கு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தகவல் வெளியாகியுள்ளது. 2ம் கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. டெல்லியில் இந்திய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த விருது வழங்கும் விழாவில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,06,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,350 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்பப் பெற அமெரிக்க செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிராக அதிபர் டிரம்ப் எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்களை ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஈரான் கோர்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக போவதாக அறிவித்திருக்கிறது. தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக் கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு தலைவர் நயிம் ஹாசிம் கேட்டுக் கொண்டுள்ளார். துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெறும் நேட்டோ கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டையொட்டி பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 56 பேர் உட்பட 209 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி வேட்பாளர் அப்ரோர் டிலாலா எஸ்பெரியல்லா மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கம்போடியா மோசடி கும்பல் பிரின்ஸ் குழுமத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் சீன நாட்டவர் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டிருக்கிறது.
பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கி

அதனை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்த முயற்சியில் கூகுள் நிறுவனம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் கவாட் லக்னிக் சீனாவிலிருந்து தருவிக்கப்படும் யந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். தென்கொரியாவின் கோஸ்பி பங்கு குறியீடு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் அதுவே ஆகப்பெரிய வீழ்ச்சியாகும். பிலிப்பைன்ஸில் பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்தனவர்கள் இருவரும் 11 வயதினர் என்று தெரிய வந்துள்ளது. ஐரோப்பாவை தகிக்கும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பிரான்சில் வரலாறு காணாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கை குறியீட்டில் ஆக அதிக ஆபத்தை அது குறிக்கிறது. பிரான்சில் சூட்டை தணிப்பதற்காக நீந்த சென்றவர்களில் 40 பேர் நீரில் மூழ்கி இறந்து போனார்கள். பிரான்சில் கடும் வெப்பத்தால் காரில் இருந்த 2 குழந்தைகள் இறந்தது. 2 வயதும் 4 வயதும் நம்பிய 2 குழந்தைகள் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்த காரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவில் கொடிய வெப்ப அலை தீவிரம் அடைந்து வருவதால் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்த அதிக அவசரத்துடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் உலகுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். சீனாவில் புதியதொரு வேலைவாய்ப்பு, கரடியைப் போல வேடம் அணிய வேண்டும், விலங்கியல் தோட்டத்தை வலம் பெற வேண்டும், கரடியைப் போல வருகையாளர்களுடன் பழக வேண்டும், அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட வேண்டும். அவ்வளவுதான் வருடத்துக்கு $15,000 சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் சீன பயணிகளை குறிவைத்து விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்தியதான சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் விசா கட்டணம் 5 மடங்கு அதிகரித்ததாக சீன பொருளாதார ஊடகமான கக்ஸின் தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் பிறப்பு வீதங்கள் கடுமையாக குறைந்துள்ளன. இதனால் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்க ஊக்குவிக்கும் வகையில் பல நாடுகள் லட்சியம் மிக்க திட்டங்களை தொடங்கியுள்ளன. விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீசரணி முதல் முறையாக முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். பிஃபா உலகக்கோப்பையில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போர்த்துக்கல் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு கே பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொலம்பியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் கொங்கோ எண்ணெய குடியரசை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரான்ஸ் அணிகள் நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறின. அர்ஜென்டினா நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்தவராக புதிய சாதனை படைத்திருக்கிறார். உலகக்கிண்ண தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை 0-0 என்ற கோல் கணக்கில் கானா அணி சமநிலைப்படுத்தியிருக்கிறது. உலகக்கோப்பை 2026 இதுவரை 4 அணிகள் வெளியேறியுள்ளன. 4வது அணியாக ஜோர்டான் அணி வெளியேறியது. முன்னதாக துருக்கி, ஹைட்டி, துனிசியா இந்த அணிகள் வெளியேறியிருந்தது. ஈரானிய கால்பந்து அணிக்கு விதித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தற்போது தளர்த்தியிருக்கிறது. புலம்பெயர் விளையாட்டு வீரர்களும் ரசிகர்களும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதில் அகதிகளாக தங்கள் வாழ்க்கையை தொடக்கிய சில வீரர்களும் அடங்குகின்றார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.60 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.67 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.81 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.77 ரூபாய், 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.92 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.60 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல், கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: வணக்க நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்று தொடர்கின்றது கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்கப்பட்டிருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்கத்தையொட்டி அவரின் அன்பை பெற்ற கவிஞர் தென்னம்பட்டு ஏகாம்பரம் அவர்கள் தனது நினைவுகளை பாய்ந்து கொண்டுள்ளார். அந்த நினைவுகளோடு சங்கமிப்போம்.
1: கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அளவுல தான் தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவரை போற்றி போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்த்தையில சொல்லுதா இருந்தா, வாழ்ந்த ஒரு கொடி மறைந்த ஒரு கொடி மக்கள் மண் நிற்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு ஒரு பதிலாகவே அவரும் அதுல அடங்குறாரு. ஸோ அவருடைய அவரை முதல் முதல்ல நீங்க எங்க பாக்குறீங்க, முதல் சந்திப்பு எங்க நடக்கும், நேரடியா அவரை எப்ப பாக்குறீங்க கவிஞர்?
2: நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன். கல்லூரி படிப்புக்காக 1969 to 1972 என்னுடைய அந்த பட்டப்படிப்புக்காக சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து மாணவனாக சேர்றேன். 1970 பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர் தமிழ் மன்றம் தொடக்க விழா, அதுக்காக கவியரசர் கண்ணதாசனை வந்து அழைச்சி இருக்கிறாங்க. அவர் தான் சிறப்பு விருந்தினர், அவர் தான் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற. அன்னைக்கு அந்த மன்றம், அந்த திருவள்ளுவர் மன்றம் பேர் அந்த விழா மண்டபம், கூட்டம் மாணவர் கூட்டம் அதிகமா பொங்கி வடிகிற மாதிரி இருக்கு. ஆனா வழக்கம் போல கவிஞர் வந்து அது மறந்துட்டாரா என்ன சொல்லி கொஞ்சம் லேட்டா தான் வர்றாரு. ஆனாலும் உள்ள வரும்போது ஒரு நெகட்டிவாக அந்த மாணவர் இது ஏதோ இது பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆனா மேடைக்கு ஏறி
1: அவங்க காத்திருந்தனாலும் சத்தம் இருக்கு.
2: ஆமா, அப்பா ஒரு அழகான தோற்றம். நான் முதன் முதல் அப்பதான் கவிஞரை தரிசிக்கிறேன். மேடையில் ஏறி அவருக்கு ஒரு தலைப்பு அவர் தேர்ந்தெடுத்தாரா என்ன தெரியல, தொட்டில் கட்டில் சுடுகாடு.
1: தொட்டில் கட்டில்
2: சுடுகாடு, அந்த வாழ்க்கையினுடைய மனித வாழ்வுடைய அந்த பரிணாமத்தை விளக்கி இலக்கிய நூல்கள் வாயிலாகவும் நாட்டுப்புற பாடல் வாயிலாகவும் ஒரு சங்கீத துணி மாதிரி அவருடைய குரல். நான் ஏற்கனவே திராவிட இயக்க தலைவர்களுடைய பேச்சுகளெல்லாம் சொற்பொழிவுகளெல்லாம் கேட்டு வளர்ந்தவன். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக கேட்க கேட்க எனக்கு பரவசமாக இருந்தது. அந்த அன்னைக்கு தான் அவரை முதல் முதலாக நான் பார்க்கிறேன்.
1: நீங்க சொல்றீங்க, அதாவது அவர் ஆன்மீக விஷயங்களை சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு அது புதுசா தெரியும்.
2: ஆமா ஆமா ஆமா, அது ஒரு அந்த இலக்கிய பாடலோட நாட்டுப்புற பாடல் திரைப்பாடல் எல்லாம் கலந்து சரளமா பொங்கி வழிஞ்ச பாட்டுன்னு கவிதை மாதிரி பேசுறாரு. அது எனக்கு பேரானந்தமா இருந்தது.
1: சபை
2: ரொம்ப சைலண்டா, எப்போ அந்த பச்சைப்பன் கல்லூரியில் நடக்கிற எந்த விழாவாகட்டும் எவ்வளவு பெரியவங்களாகட்டும் ஒரு பின்பகுதியில எப்பவுமே ஒரு சத்தம் இறைச்சல் ஒரு இதுவா பேச விடாத மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி இருப்பானுங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஆனா இவர் எல்லாமே ஒரு பெட்டி பாம் மாதிரி அப்படியே மகுடிக்கு மயங்குற இது மாதிரி அப்படியே எல்லா பிள்ளைங்களும் அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் அப்படியே அதை கேட்டாங்க. அதுதான் நான் முதல்ல அவரை பார்த்து
1: சந்திப்பு கூட இல்ல, நீங்க தூரமா இருந்து
2: சந்திப்பே கிடையாது.
1: அந்த சந்திப்புங்கிற எங்க நிகழ்வு அவர் பார்த்தோன்னா நம்மளுக்கு அவர் நேர பாக்கணும், நேர்ல போய் தனிப்பட்ட முறை சந்திக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சா?
2: ஆமா அப்படிதான். ஏன்னா நாம அந்த கல்லூரி பருவத்திலே நாம எழுதுறோம் கவிதை, அது இதெல்லாம் எழுதுறோம்.
1: சரி,
2: நாம ஒரு மாபெரும் கவிஞனை தரிசிக்கிறோம், சரி அவரை போய் பார்ப்போமே. அவருடைய நூல்கள்லாம் வாங்குற பழக்கம் உண்டு, எல்லா நூல்களும் என் கையில இருக்கு, போய் பார்ப்போமே சொல்லி மறுநாள் காலையில அது பொழுது எப்ப விடியும் பார்த்துன்னு இருந்த மறுநாள் காலையில அவருடைய இல்லத்துக்கு என்ச்மென்ட் ரோடு, இப்ப அது கண்ணதாசன் சாலைன்னு இருக்கு, தியாகராய நகர்ல அந்த என்ச்மென்ட் சாலையில அவர் வீட்டுக்கு முன்ன போய் நிக்கிறேன்.
1: இந்த கல்லூரி விழா நடந்த
2: மறுநாளே கையில வந்து அவர் வெளியிட்ட அவருடைய நூல் வந்து புஷ்ப மாளிகான்னு ஒரு புத்தகம், அதை கையில கொண்டுகிட்டு நேரா அவர் வீட்டு போய் நிக்கிறேன். கவிஞர் வந்து காலங்கத்தாலே வெளியே வந்துட்டார். வெளியே வந்து யாரப்பா அப்படின்னு கேட்டாரு. நேத்து பச்சைப்பன் கல்லூரியில வந்து விழாவுக்கு வந்திருந்தீங்களே, நான் உங்களுடைய பொழிவு கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், உங்களை பார்க்கணும் வந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நான் கொண்டு போன நூல் நீட்டினேன், அதில் ஒரு கையெழுத்து போட்டாரு, போட்டுட்டு பேச்சு கொடுத்தாரு. நான் வந்து உங்களோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு. அவர் அந்த காலகட்டத்தில் எழுந்து நிச்சயம் பண்ணல, இப்படி இப்போ எப்படி கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு நிக்க சொன்னாரு. இன்னும் ஒரு புகைப்படம் எடுத்தோம். அதுதான் என் வாழ்நாளில் முன்னும் பின்னும் நான் வந்து
1: யாரோட
2: நான் எடுக்கல. நான் வந்து தந்தை பெரியாருடைய அலுவலகத்திலேயே வேலை பார்த்தேன், தந்தை பெரியார் வந்து ஜீவியத்தில் இருக்கிற காலத்திலேயே அங்கே பார்த்தேன். அப்படி அவர் கையில நான் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை. அதே மாதிரி அண்ணா வந்து எங்க கிராமத்துக்கு எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கிறாரு.
1: பரம்பரையே திராவிட
2: இயக்கம் எல்லா தலைவரும் வருவாங்க போவாங்க. இந்த இந்த ஒரு ஆளோட போய் புகைப்படம் எடுத்தோம்னா நான் விருப்பப்பட்டதே இல்லை.
1: கவிஞர் மீது ஒரு மயக்கம்,
2: அப்படி ஒரு மயக்கம். இப்ப ஏதாச்சும் ஒரு சினிமா நடிகை பார்த்து எப்படி இந்த இளம் பிள்ளைங்க போ, அல்லது இப்ப இருக்கிற நடிகரை பார்த்துட்டு எப்படி இருக்கோ, அந்த மாதிரி அந்த மாபெரும் கவிஞனை பார்த்ததும் எனக்கு ஒரு மயக்கம்
1: தான்
2: எடுத்துடணும். அதுதான் நான்
1: கூட கூட்டு போயிட்டீங்களா?
2: ஆமா ஆமா, என்னுடைய கல்லூரி ஒரு மாணவர் வந்து கேமரா வச்சிருந்தாரு, அவரையும் கூட ஆயிடுச்சு போயிட்டேன்.
1: அதுக்கப்புறம்
2: என்னன்னா, அவரை சந்திக்கிறது பிறகு அவர் அந்த தொடர்பை கொஞ்சம் நீட்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுதி ஒன்னு உருவாக்கணும். அப்ப வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புல இருந்து வாகரைவாணன் ஒரு கவிஞர் இங்கே வந்து சென்னையில் அவர் தமிழ் புலவர் படிப்புக்காக வந்தவர், அவரும் நானும் நண்பர்.
1: சரி,
2: இரண்டு பேரும் சேர்ந்து
1: கூட்டு தொகுப்பு
2: பயணம், வாழ்க்கை பயணம், அது ஒரு தத்துவ ரீதியான பாடல் தான். அவரும் மூத்தவர், அவர் கவிதை வந்து ரொம்ப ஒரு ஆண்டு தான் இருக்கும். அவர் அதனுடைய தொடர்ச்சியா நானும்
1: எழுதினேன்,
2: ரெண்டு தொகுத்துட்டு நேரா கவிஞரை போயிட்டு
1: பேரும் சேர்ந்து ஒரே புத்தகம்
2: முதல் பாதி அவரது இருக்கும், ரெண்டாவது பாதி அதனுடைய தொடர்ச்சி அப்படி இருக்கும். அவர் வரல, நான் தான் வந்து கவிஞரை பார்த்து நூல் கொடுத்தேன். இது மாதிரி இதுக்கு ஒரு அணிந்துரை வாங்கிட்டாரு. ஒரு இரண்டு தடவை பார்த்தா அப்பெல்லாம் அதை வாங்க முடியல. அப்புறம்
1: அந்த புத்தகம் இருக்கா கையில உங்கள்கிட்ட?
2: இந்த புத்தகம் தான்,
1: பயணம் ரெண்டு பேர்
2: சேர்ந்து பின்பக்கத்துல நாங்க ரெண்டு
1: பேரும்.
2: இதுதான் வந்து அது முதல் போட்ட, இது வந்து 1972 முதல் கவிஞரோட அணிந்துரையோட நான் வெளியிட்ட புத்தகம். அது கல்லூரி மாணவர்களிடையே அது வந்து ரொம்ப கவிஞராக போயிட்டு இவன் முன்னுரை வாங்கிட்டான் வாங்கிட்டான் மாதிரி. அதுதான் என்னுடைய முதல்.
1: அதுக்கப்புறம் அப்படி உங்களோட எப்படி எப்படி நெருக்கம் ஆகுறாங்க?
2: அதுக்கப்புறம்
1: அவர் பாத்தீங்கன்னா நிறைய திரைத்துறையில இருக்கிறாரு, அவர் நிறைய பேர் சந்திக்கிறாங்க போறாங்க, பட் ரொம்ப ஒரு அணுக்கமா இருக்கு எல்லாருக்கும் கூட அப்படி ஒரு பழக்கம்.
2: அதுக்கப்புறம் நான் 72 கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு ஒரு எழுத்தாளராகணும், ஒரு படைப்பாளராகணும், அதுக்கு வந்து ஒரு நுழைவு வாயில் வந்து பத்திரிக்கை தான் அப்படின்னு என்னுடைய
1: சிந்தனை.
2: அதுக்காக நான் பத்திரிகையில சேரணும்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு வந்து திராவிட இயக்கம் தலைவர்களா தெரிஞ்சதுனால முரசொலியில போயிட்டு முரசொலியில சப் எடிட்டரா துணை ஆசிரியரா போய் அங்க ஜாயின் பண்ணேன். அப்போ ஓய்வு நேரம் இருக்கும் போதெல்லாம் கவிஞர் வீட்டுக்கு நான் போவேன். அப்ப ராம கண்ணப்பன் அவருடைய உதவியாளர், அவருடைய தம்பி தான் அவரு, அவரோட பழக்கம் கவிஞரை பார்க்க தப்பு. அப்போ கண்ணதாசன் ஒரு இதழ் நடத்தினாங்க, மாத இதழ். ஆமா, மாத இதழ். அதுல வந்து ஒவ்வொரு மாதமும் எல்லா பகுதியிலும் இருந்த கவிஞர்கள் வரும், கவிதைகள் வரும். அது பலவிதமா இருக்கும், அதுல வந்து கட்டுரை இருக்கும், கதை இருக்கும், அப்புறம் கவிதை இருக்கும். இந்த மாத கவிதைகள்னு ஒரு போடுவாங்க, அது வந்து அது எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த இதழ் வந்து கவனத்தக்கூடிய, அது வச்சா தன்னுடைய தரம், தன்னுடைய இலக்கிய தரத்துக்கு அது ஒரு சாட்சி மாதிரி, அதை கையில அதை வச்சிருந்து ஒரு பெருமையா நினைப்பாங்க. கல்லூரியில எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், அதுல என்னுடைய கவிதைகள்லாம் வந்து கவிஞர்கள் கொடுத்தேன்னா அதை டிக் அடிச்சு கொடுப்பார்.
1: திருத்தலாம்
2: அப்படியே படிப்பாரு. அதுல ஒரு கவிதையை வந்து கல்லூரி மாணவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை அப்படியே படிச்சு பார்த்துட்டு, நான் முரசொலியில வேலை பார்த்திருந்தேன், ஒருவேளை சம்பளம் ஏதோ குறைச்சல தராங்களோ அதனுடைய எதிரொலியோ இது அப்படிமாரி கேட்டாரு. இல்ல இல்ல அப்படின்னு அந்த மாதிரி கவிதைங்க நான் கொடுத்ததெல்லாம் அது அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான். அப்போ அந்த இதழில் வரத்தெல்லாம் ஒரு அங்கீகாரம். அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் என்னை ஊக்குவிச்சார். பிறகு நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு அங்கிருந்து பத்திரிகை துறையிலேருந்து மாறினேன்.
1: அரசு பணிக்கு,
2: அரசு பணிக்கு. அதாவது அப்போ அவங்க சொன்னாங்க எழுதுறவன் வந்து வந்து பத்திரிகையில் தான் இருந்து எழுதணும்னு கிடையாது, இது வாழ்க்கைக்கு வந்து பெரிய உத்தரவாதம் கிடையாது பத்திரிகை தொழில், அதனால அரசாங்க உத்தியோகத்தின் சொல்லி அப்படி அரசாங்க உத்தியோகத்துக்கு வழிபடுத்தினால நான் இங்கே இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையில ஒரு கோயில் நிர்வாக அதிகாரியா வந்தேன்.
1: சரி,
2: அதுவே அந்த காலகட்டத்தில் ஒரு திராவிட இயக்கத்தில் சேர்ந்தவன் கோயில் ஈவோ வந்தது ஒரு பெரிய ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடா நீ உனக்கு கோயிலில் ஈவோவா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் நான் அதில் வந்து வந்த பிறகு அதை முழுமையாக நான் அதில் ஈடுபாடோட இருந்தேன். கவிஞருக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், நான் வந்து கோயிலில் ஈவோவா சேர்ந்ததுக்கு, கோயிலில் ஈவோவா சேர்ந்ததுக்கு. அந்த நேரத்தில் 78 தான் நினைக்கிறேன், 78 எங்கள் கிராமத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்த அம்மன் கோயில் ஊர் தேவதை, கிராம தேவதை, தாந்தோணி அம்மன். அது சிறப்பாக எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அந்த செலவெல்லாம் ஏற்று பண்ணிக்கின்னு இருந்தாங்க. நாம ஏதாவது ஒன்று செய்யணுமே சொல்லிட்டு அந்த அம்மனை விழிச்சு ஒரு 8 பாடல் ஒரு நூல் ஒன்று
1: எழுதினேன்.
2: அதுக்கு வந்து புஷ்பா கானம் ஒரு தலைப்பு கொடுத்து கவிஞர்களை கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுங்க அப்படின்னு கவிஞர் அந்த பாடல் படித்தார். எல்லாம் சந்தமா இருக்கும், அது அவருடைய அவர் எழுதுற மாதிரியே தான் சந்தங்கள். அதே சந்தத்தை பின்பற்றி அந்த கவிதை
1: என்ன புத்தகம்,
2: புஷ்பகானம், புஷ்பகானம். இந்த நூலுக்கு அவர் இதுல இந்த தலைப்பு பார்த்ததுனா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இது எப்படி பாது புஷ்பகானம் தலைப்பு நல்லா இருக்கே, தலைப்பு நல்லா இருக்கே அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலைக்கு, அண்ணா சாலைக்கு எதிர வந்து நியூ எல்பின்ஸ்டன் தியேட்டர்னு இருந்தது, இப்போ ஏதோ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுத்து. அது உள்ள வெறும் மலையாள படங்கள் தான் வரும். அதில் யக்ஷகானம் ஒரு மலையாள படம் வந்திருந்தது. இந்த யக்ஷகானம் அந்த தலைப்பு ஏதோ எனக்கு ஏதோ வந்து அவன் ஏதோ யக்ஷகானம் பேர் வச்சிருக்கிறான், நாம் வந்து அம்மனை பற்றி பாடுறோம், அதனால் இது புட்பகானம் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல பேர் அப்படிதான் இதுக்கு பேர் வச்சேன் அப்படின்னு. வேஷ் வேஷ் வேஷ் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னாரு. அவரே கவிஞரே வந்து அவருடைய நூல்களுக்கு வந்து புஷ்ப மாளிகா, ஞான மாளிகா அப்படிலாம் பேர் வைப்பார். அதாவது இந்த தனித்தமிழ்ல எல்லாம் எழுதணும்னு ஒரு இந்த பக்கம் திராவிட இயக்கம் பேசின்னு இருக்கும்போது அவருக்கு அந்த மொழி பேதம் இல்லாம எழுதுவார். அதுல நானும் கலந்துட்டேன். அப்படி வந்த நூல் தான் இந்த நூல். இது வந்து எங்க திராவிடக்கு உள்ள இது பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. இவன் என்ன அந்த பயல் வந்து இந்த மாதிரிலாம் எழுதுறான் போறான் அப்படி மாதிரி சொன்னாங்க.
1: ஒரு வேலை பாக்குறதுங்கிறது வேற, அரசு பணி.
2: ஆமா,
1: ஆனா அது எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி.
2: ஆமா, இது வந்து நான் இருந்த என்னுடைய சிந்தனையை மாத்துந்த. எனக்கு கோயில் அதிகாரி ஆன பிறகு இது எதுக்காக இந்த கோயில்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, இவ்வளவு பெரியவர்கள் எதுக்காக இதெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பொய்யா இருக்குமா, இப்படி ஒரு சிந்தனையில நான் ஆழ ஆரம்பிச்சேன். இதெல்லாம் பொய்யா இருக்காது, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பெரியவங்க எல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க என்ன இதெல்லாம் பொய்யன்றான், கோயிலுக்குள்ள போகாதன்றான் அது அப்படின்னு எனக்கு அந்த சிந்தனை அந்த சின்ன வயசுலேயே மாற ஆரம்பிச்சுது. அதுக்கு ஒரு அந்த வழிகாட்டியா அதுக்கு அப்படியே என்னை திருப்பிட்டவர் கவிஞர் தான்.
1: அவங்க ஆன்மீக பாதைக்கு திருப்பியவர்
2: கண்ணதாசன் தான். ஏன்னா அதுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படி சிந்தனை உள்ளவங்க உரத்து பேசணும் கவிஞர் தவிர யாரும் இல்லை.
1: இல்லை,
2: அந்த நேரத்தில் அது எளிய மக்களோடும் இளைஞர்களோடும் போய் சேர்ந்தது அவருடைய இந்த சிந்தனைகள்லாம். அப்பதான் சின்ன சின்ன நூலா அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு, எல்லா ஆன்மீக இதுக்கெல்லாம் போறாரு. அப்போ நாம அந்த வெள்ளோட்டத்துல நானும் கலந்துட்டேன். அதனுடைய முதல் இது இதுதான். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையே முழுக்க ஆன்மீக இதுக்கு நான் மாறதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான்.
1: அதுக்கப்புறம் நீங்க இப்ப எழுதின அந்த புத்தகங்கள் அவர் ஆன்மீகன் சார்ந்து நீங்க இன்னும் தொடர்ந்து எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஊக்கப்படுத்தினாரா, இல்ல உங்களுக்கு வந்து உங்க சிந்தனை அதுல நான் தலையிடல அப்படிங்கிற மாதிரி?
2: அவர் ஒன்னும் இதை செய்யாத சொன்னதே இல்லை. அதுக்கப்புறம் 1978 ஆமா, நர்மதா பதிப்பகம் ஒரு நல்ல ஃபேமஸான பதிப்பகம். நர்மதா பதிப்பகம் இளைய தலைமுறையில ஆளுகளை கண்டுபிடிச்சு ஒவ்வொரு புத்தகமா அவங்க போட்டு வந்தாங்க. ஆரம்ப காலத்துல இருந்த வண்ண நிலவன், வண்ணதாசன், அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க தான் வந்து முதல் புத்தகமா அவங்க தான் போடுவாங்க. அப்ப என்னுடைய கவிதை தொகுதி அவர் போறன்னாரு. அப்பதான் இதழ்கள் எல்லாம் எழுதின எல்லா கவிதைகளையும் தொகுத்து நான் வந்து தொகுத்து அவர்களை கொடுத்தேன். முன்னுரை யார் கையில வாங்கலாங்காரு, கவிஞர்கள் வாங்குவோம்னு கவிஞர் தான் அதுல வந்து அதுக்கு ஒரு முன்னுரை எழுதி கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமா பாராட்டினாரு. தமிழ்ல வந்து ரொம்ப எளிமையா பாடலாம், இலக்கணம் அதுக்குண்டான இலக்கணமும் ரொம்ப எளிமையா இருக்கு, நீங்க ஆசிரியப்பா அதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா பாடுற பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னோடிகளா பாரதியார் இருக்கிறாரு, பாரதிதாசன் இருக்கிறாரு, சாதுசு யோகியார் இருக்கிறாரு, இவங்க நூல்லாம் படிச்சா ரொம்ப அலட்டிக்காம எளிமையா பாடுவாங்க. அந்த வரிசையில தென்னம்பட்டி ஏகாம்பரம் எழுதி இருக்கிறாரு சொல்லிட்டு ஒரு ஓமை சொல்லுவாரு. மாதர்கள் தலைவாருவது போல பாடியிருக்கிறார். அவங்க பெண்கள் வந்து அந்த தலைவாரத்தை சும்மா சாதாரணமே அவங்க அதுக்கு ரொம்ப மெனக்கட மாட்டாங்க, அந்த மாதிரி இவர் பாடியிருக்கிறார்.
1: இயல்பா இருக்கிறார்.
2: நான் ஏராளமான நூல்கள்லாம் இப்ப வந்து இருக்க கவிதை நூல்கள் எல்லாம் படிச்சுட்டேன். ஆனா இதுதான் வந்து உச்சமா இருக்கு, இதுதான் எனது முடிந்த முடிவு. ரொம்ப அது இந்த நூலுக்குள்ள இருக்கிற பொருள் குறித்து இல்ல, ஒரு எளிய ஒரு
1: புதிதாக எளிய
2: வரவனை ஊக்கப்படுத்துது. அதுக்கு பெரிய தயால குணம் வேணும்.
1: அதே துறையில இருக்கிற நீங்களும்
2: பாராட்டம்னா அதான் எங்கேயோ உச்சத்தில் தூக்கி வைக்கிறாரு. அது அவருடைய பேராண்மகனுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை அந்த மாதிரி. அது அதுதான் என்னுடைய அந்த நூல் வெளியிட்டது 78.
1: சரி சரி.
2: அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வு தான் ரொம்ப 80களில் வந்து கலைஞன் பதிப்பகம் சென்னையில் வந்து அது ஒரு முக்கியமான பெரிய பதிப்பகம். இப்போ 75 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கும் வந்து வெற்றிகரமாக இருக்கு. ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்த நூல்கள்லாம் போட்டாங்க. இன்னைக்கு புது விதமாக போடுற பதிப்பகத்துக்கு முன்னோடி அவங்க இருந்தாங்க. அந்த பா சிங்காரனுடைய நூலெல்லாம் அவங்க தான் ஆரம்ப காலத்தில் போட்டாங்க. பல எழுத்தாளருடைய முதல் நூல் அவங்க தான் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து 80களில் வந்து வெள்ளி விழா வந்தது. ஒரு 25 எழுத்தாளர்கள் நூல்களை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னாரு.
1: வெள்ளி விழா அப்படிங்கிறனால
2: 25 நூல்கள் அவரிடம்தான் என்னுடைய கவிதை தொகுதி அவர் பார்க்கும்போது கொடுக்கணுமேனு சொல்லிட்டு நான் வந்து இந்த கவிதை தொகுதி நர்மதா வெளியிட்ட கவிதை தொகுதி அவர்கையில கொடுத்திருந்தேன். அவர் எனக்கு சொன்னாரு, கவிதை எனக்கு வேணாம், நீங்க அதுல வந்து ஒரு முன்னுரை எழுதி இருக்கிறீங்க, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த நடை நல்லா இருக்கு,
1: உரைநடை
2: நல்லா இருக்கு, எனக்கு உரைநடையில நீங்க வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஆன்மீகவாதி கலைஞன் மாசிலாமணி, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் எல்லாம் ஒப்பிப்பாரு, பாடுவாரு, பேசுவாரு. எனக்கு அப்பதான் வந்து இந்த ஆன்மீக பாதையை நான் பயணிக்கும் போது எனக்கு மெய்வழின்னு ஒரு மெய்ஞான சபையோட ஒரு தொடர்பு இருந்தது. அதுல நான் உள்வாங்கினது அது வந்து வள்ளலாருடைய வழிமரபு.
1: அது தனி தனி. ஆனா அவங்க
2: அந்த சிந்தனைகள் நான் உள்வாங்கிக்கிட்டு அதை பேசுவேன். அதுக்கு அவர் ஈக்குவலா பேசுவார். அதை வந்து உள்வாங்கிக்கிட்ட மாசிலாமணி சொன்னாரு, நீங்க வந்து இந்த நூல் வந்து ஆன்மீகமா எழுதுறீங்க. கட்டுரை வடிவத்துல எனக்கு வந்து கட்டுரை தான் வேணும், உங்களுடைய எழுத்து நல்லா இருக்கு, நீங்க வந்து எனக்கு அது எழுதி கொடுக்கினாரு. அப்ப எனக்கு முன்னோடியா இருந்தது கண்ணதாசன். அப்ப தொடர்ச்சியா அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினே வர்றாரு. ஆனா வாழ்க்கைக்கு உண்டான எல்லா தலைப்பும் எடுத்துக்கிட்டேன். வாழ்வின் லட்சியம் என்ன, அப்புறம் வந்து மனித பிறப்பினுடைய லட்சியம் என்ன, அப்புறம் எப்படி வந்து தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, இது அப்புறம் வந்து மரணத்தை பத்தி, இப்படி எல்லாம் ஒரு 20-21 கட்டுரைக்கு தலைப்பு
1: போட்டுக்கிட்டு
2: நான் வந்து முன் வந்த பெரியவர்கள் சித்தர்கள் அதை இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஒரு கட்டுரை தொகுதி எழுதி அவர்களை கொடுத்தேன். அது அவர் தொகுத்து அதுக்கு ஆத்ம நிவேதனம் ஒரு தலைப்பு கொடுத்து இதுக்கு வந்து ஒரு அணிந்துரை வாங்கணும், யார் கையில வாங்கலன்னாரு. எனக்கு வழக்கம் மாதிரி எனக்கு கவிஞர் தான்
1: ஆத்ம நிவேதனம்,
2: ஆத்ம நிவேதனம் கவிஞர்கள் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் கொண்டு போய் தரல, அதனால ஏகம் பிரயோஜனர் புஸ்தகம் நீங்க ஒரு அணிந்திரை கொடுக்கணும் சொல்லி அவர்களை கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் ஒரு ரெண்டு நாள்ல அதுக்கு ஒரு பாயிரம் ஒண்ணு எழுதி ரொம்ப அற்புதம். கோயில் பணியில் கூடி கிடந்தும் தாயின் பணியில் தவறாது இருக்கும் ஏகாம்பரனார் இன் தமிழ்நடையை பல்கால் படித்து பரவசப்பட்டு உச்சமா அப்படி ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. மாசா மனிதன் ஐயா கையில கொடுத்துட்டு புத்தகம் படிச்சுட்டேன், ஏகாம்பரம் வந்தார்னா என்னை பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் நான் கவிஞர் வீட்டுக்கு போனேன். ஒரு மாலையில உள்ள போனதும் எப்பவுமே அது ஒரு சின்ன அறையா தான் இருக்கும், எப்போ சாஞ்சிதான் படுத்து நிற்பாரு, சாஞ்சிதான் படுத்து நிற்பாரு. உள்ளே போனதுமே வாங்க ஏகாம்பரம் அப்படின்னாரு. எப்போ அவருக்கு முன்னே ஒரு சிஷ்ய பாவத்தோடு தான் நான் நிற்பேன்,
1: மரியாதை
2: ரொம்ப மரியாதையாக நிற்பேன். அங்கே ஒரு மூங்கில் சேர், ஒரு இந்த சேர் ஒன்று இருந்தது, ஒரு சேர் தான் இருக்கும் அவளை தான் போட முடியும். அதில் வந்து அதை இழுத்து போட்டு பக்கத்தில் உக்காரு அப்படின்னாரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு உக்காரு அப்படின்னாரு. அப்புறம் போய் பக்கத்தில் போய் அப்படி உக்காந்துக்கிட்டேன். இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கவிதை தொகுதி படித்தேன், அது என்னுடைய பாணி, இது கவிஞருடைய கண்ணதாசனுடைய பாணியில் வருது உன்னுடைய கவிதை, நான் அதை என்னால் கணிக்க முடியாது இருக்குன்னு. இதில் அது இல்லையே,
1: அர்த்தம் விழுந்து போத மாதிரி
2: அப்படி இருக்கும் தான் நான் நினைச்சேன், இல்லையே. இது எல்லாம் வேற மாதிரி சித்தர்கள் இலக்கியத்தில் நல்லா உள்ள உள்நோக்கி போற இதுவா தெரியுதே. இந்த வயசுல உனக்கு எப்படி எப்படி ஏகாம்பரம் அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பரிச்சமான குடும்பம் தான், எனக்கு குருவா இருந்தவர். நான் சொன்னேன், கதீட்ரல் ரோட்ல ஆவே தியாகராஜா இருக்கிறார் இல்லையா, நகரத்தார் மரபு, அவர் ஒரு நகரத்தார் தானே, அதனால அவருக்கு அவருக்கு வந்து தீட்சா நாமம் வந்து மெய்வழி ராஜனானந்தர். அவருடைய குரு கொடுத்த நாமம் வந்து மெய்வழி ராஜனானந்தர். பட் அந்த சமூக மக்களுக்கு தெரிஞ்சது ஆவே தியாகராஜா, அவருடைய பழைய பெயர் தேவகோட்டை ஆவே தியாகராஜா. அவர் தான் சொன்னதுமே அவரு ரொம்ப சந்தோஷமா, அப்படியா தியாகராஜாவா அப்படின்னாரு. ஆமா, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். டர்பன் கட்டி நிற்பாரு இல்ல அப்படின்னாரு, அந்த சிவப்பு தலப்பா கட்டுவாங்க அவங்க, டர்பன் கட்டி நிற்பாரு. ஆமா, நாம எல்லாம் வந்து நம்ம வீட்டு இவங்க எல்லாரும் அங்க கொடிமணி டாக்டர், அவங்க மக வந்து டாக்டர் கொடிமணி, ரொம்ப ஃபேமஸான டாக்டர், கார்ப்பரேஷன்ல பெரிய டாக்டரா இருந்தாங்க, அங்கதான் எல்லாரும் போவோம் அப்படின்னு அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி எழுது,
1: அந்த எழுத்தோட அதை பார்த்த உடனே எங்க இருந்து
2: கூப்பிட்டு
1: கேட்கணும்
2: கேட்கிறாரு. அப்போ அந்த பீரியட் தான் கவிஞர் வந்து இந்த வாரம் சந்தித்தேன்னு விஐபி பத்தி எல்லாம் எழுதுறாரு. அவர் சந்தித்த எல்லாரும் பத்தியும் எழுதுறாரு.
1: சரி,
2: அந்த நேரம் அப்போ சொல்றாரு எங்க இல்ல, நாம ஒரு நாள் போய் அவை தியாகராஜா பார்க்கலாமா, பார்க்கலாம். அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு, நான் வீட்டுக்கு போயிருந்தேன், கார்ல ஏற்றிக்கிட்டாரு. அந்த நீ உட்லன்ஸ் அந்த ஓரம் போய் பார்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கல்ல செம்மொழி பூங்கா, அங்கே வந்து உள்ள போயிட்டு ஒரு காஃபி அங்கே தான் சாப்பிடுவார். நான் அவரோட டிராவல் ரெண்டு மூணு தடவை டிராவல் பண்ணிக்கிறேன், அங்கே தான் காஃபி சாப்பிடுவார். சாப்பிட்டு அப்புறம் ராஜானந்தர் வீட்டுக்கு போனோம். அப்புறம் உள்ள போயிட்டு உள்ள போனது அவர் வரவேற்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் இப்படி தான் உக்காந்தாங்க. சரி, ரெண்டு பெரியவங்களும் பேசுறாங்க, நாம எதுக்கு இருப்பானு நான் கொஞ்சம் வெளியே நின்றுட்டேன். ரொம்ப ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு அப்புறம் இவர் அவரை தொட்டு வணங்கிட்டு வந்தார். அவரை தொட்டு வணங்கிட்டு வந்தார். வெளியே வந்த பிறகு ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு என்ன சொன்னார் அப்படி சொல்லிட்டு என்னை வந்து கூட கார்ல ஏறியானாரு. இல்லை இல்லை, நான் இங்கே இருந்துட்டு நான் இப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நூல் வந்து அவருக்கு அந்த மொழி நடையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மொழி நடை ரொம்ப நல்லா இருக்கு ஏகாம்பரன், அது என்ன, அது உங்க கையில கத்துக்கிறது தான். அதாவது இவருக்கு முன்னோடியா இருந்தவங்க எல்லா, நீங்க உரைநடை நூல் பாத்தீங்கன்னா ஒரு பத்தினா பதினஞ்சு வரி இருபது வரி பக்கம் பக்கமாக கூட எழுதுற இருக்கும். இவர் தான் முதல் முதல் உடைச்சு ரெண்டு ரெண்டு வரி பத்தியா இருக்கும்,
1: கட்டுற கூட கவிதை மாதிரி இருக்கும்,
2: கவிதை மாதிரி இருக்கும். அது உன்னுடைய நூல முழுக்க அந்த கவிதை நடையா இருக்கு ஏகாம்பரம். அது உங்க கையில வாங்குது, உள்ள இருக்கிற இது வந்து அவர் கையில வாங்குது, இது இது நல்லா இருக்கு. அப்ப நான்
1: புத்தகம் நீங்க வச்சிருக்கீங்க
2: இந்த நூல், இதுல ஒரு பெரிய சிறப்புனா மாசிலாமணி அவங்க வந்து அந்த வெள்ளி விழாவுக்கு 25 பேர் செலக்ட் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய ஆத்தருங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா இந்துமதி, அசோகமித்ரன், அப்புறம் விட்டல் ராவ், ஜெயகாந்த்
1: எழுத்தாளர்கள்
2: எல்லாமே பெரிய எழுத்தாளர். 24 பேரும் பெரிய எழுத்தாளர்கள், அவருக்கு உச்சமான அப்ப இருந்தவங்க. நாம தான் வந்து முகம தெரியாத ஒரு ஆள், ஆனாலும் நம்மள வந்து அதை போட்டாரு. ஆனா அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த நூல் ஆச்சு. இதுதான் என்னுடைய ஆன்மீக இதுல வந்து ஒரு அழுத்தமா நின்று என்ன வழி திருப்பின புத்தகம். இந்த சிந்தனையில தான் இப்போ இது வரைக்கும் போய் எழுதினே இருக்கிறேன்.
1: தொடர்ச்சியா
2: அதோட தொடர்ச்சியா அந்த பயணம்
1: வந்திருக்கு. நிச்சயமா அதே மாதிரி இப்போ அவர் அப்போ வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரோட சிந்தனைகள் அவர் பின்னால வந்து அந்த அர்த்தம் இந்து மதமா சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகளும் உங்களுடைய சிந்தனைகளும் ஒத்து போற மாதிரியான ஒரு சூழல் கொஞ்சம் உங்களை ஒரு இருந்து உங்க மூலமா அவருடைய ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அதை வச்சுதான் உங்களை நீங்க வாழ்த்துறாரு. சோ வேற ஒரு இக்கட்டான சூழல்ல உங்களுக்கு ஒரு லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில ஏற்பட்டும் போது அவர் உள்ள வந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு கண்ணதாசன் அவருடைய அதாலதான் இந்த பிரச்சனை எனக்கு சரியாச்சு
2: சென்னை வாழ்க்கையே நான் வந்திருக்க முடியாது. இந்த சென்னை வாழ்க்கை தான் நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு விசாலமான ஒரு பார்வை கொடுத்தது. ஆனா நான் சென்னையை விட்டு தான் வெளியிருக்கணும்னு நான் நினைச்சாலும் சென்னைக்குள்ளே வரக்கூடாது. இது சென்னை நமக்கு ஒத்து வராது. வள்ளலார் சொல்லுவாரு, தேட்டிலும் மிகுந்த சென்னையில் இருந்தால் மனம் திருகுளும் என்று பயந்தே காட்டிலும் மேட்டிலும் கிடந்தேன்னு சொல்லுவார். அதாவது சென்னையில இருந்தா இதுவும் ஆயிடுவேன், அதனால நான் காடு அப்படி எங்காவது நான் போயிடுறேன்னு சென்னை விட்டு வெளியேறாரு. அது எனக்கு ஆழமா பதிஞ்சிருந்தது. அதனால நான் சென்னைக்குள்ளவே வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவர் தான் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாருன்னா 1978 இருந்து நான் பூந்தமல்லியில திருக்கச்சி நம்பிகள் தேவஸ்தானம் ஒன்று இருக்கு. அவர் வைஷ்ணவத்தில் ஒரு ஆச்சாரியர், திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்கெல்லாம் குருவாக இருந்தவர். அதாவது பெரிய நம்பிகள்னு ஒரு பாரம்பரியம் வைஷ்ணவத்தில், ஒரு பெரிய பாரம்பரியம். அதில் நம்பிகள்னு ஒரு வருவாங்க, பெரிய நம்பிகள், திருமலை நம்பி அப்படின்லாம் வருவாங்க. அதில் திருக்கச்சி நம்பிகள்னு பூந்தமல்லியில் பிறந்தவர். தினசரி வந்து காஞ்சிபுரத்துக்கு நடையா நடந்து அங்கே போயிட்டு புஷ்பம் குடிச்சிட்டு வருவார். போகிற வழியில் ராமானுஜர் அவங்களுடைய தந்தையார் வீட்டில் தங்குவார். பின்னால் ராமானுஜரை வழிபடுத்துவர் திருக்கச்சி நம்பி தான், ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. செட்டிமார் வந்து அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி. அந்த கோயிலில் நான் ஈவோவாக இருந்தேன்.
1: சரி,
2: அதில் ஒரு பீரியடு வந்து ஒரு செட்டியார் வந்து ட்ரஸ்டியாக போடுறாங்க. அவருக்கும் எனக்கும் வந்து நிர்வாக இதில்
1: ஒரு முரண்பாடு.
2: அவர் வந்து என்ன அங்கிருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறாரு. நிர்வாக ரீதியாக வந்து என்னுடைய செயல்பாடுல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து எதுவுமே ஒரு நேர்மையாக பயணப்படுற ஆள். ஆனால் அந்த நேரத்தில் சரி, நமக்கு வந்து இப்படிலாம் ஒரு திராவிட இயக்க முத்திரை எப்போ பார்த்தாலும் நமக்கு விழுது. ஏதாவது ஒரு நம்ம வேலை குற்றச்சாட்டுன்னா இவன் வந்து அந்த முரசொலியில் வேலை பார்த்தான், அவன் இவருக்கு வேண்டியவன் அவருக்கு வேண்டியன்னு சொல்கிறான். அதனால இப்போ அரசாங்கம் வந்து எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்குல்ல, அவரோட யாராவது ஆளுங்க நம்ம இது ஒரு நட்பு ரீதியாக ஏதாவது நமக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சி நான் வந்து முரசொலி அடியார்னு ஒரு இவங்க ஜாம்பவான் அப்போ முரசொலியில் இருந்தவர். அவர் வந்து இங்கே எம்ஜிஆரோட சேர்ந்து அவர் ஒரு பத்திரி நடத்துங்கிறார். அவருடைய நட்புக்காக அவரோட நட்பாக தான் இருக்கிறாரு. என்ன, நான் வெளியிட்ட ஒரு கவிதை தொகுதி, அந்த நர்மதா வெளியிட்ட கவிதை தொகுதி ஒன்று அவர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டு வந்தேன். அது எப்படியே கைமாறி அவர் தான் வெளியிடுறாரு அதுக்கு. ஆனால் அன்அஃபிஷியலாக அவர் பேர் இல்லை, ஆனால் அவர் தான் வெளியிட்டாளர். அது ஒரு மஞ்சள் பத்திரிகை, அதில் வந்து என்னுடைய கவிதைகளாக எடுத்து போட்டாங்க. அது இந்த ட்ரஸ்டிக்கு அது வந்து ஒரு சரியான வாய்ப்பாக
1: வருது. தென்னம்பட்டி
2: ஏகாம்பரம் போடுது, அந்த பக்கம் ஒரு ஆபாசமான பெண் படம் இருக்கும், அதுக்கு நீட்டா ஒரு அந்த பக்கம் கவிதை,
1: அந்த படத்துக்கும் இந்த கவிதைக்கும் பொருத்த மாதிரியான
2: பொருத்தமான உள்ள அதுக்கு அதுக்கும் அது வேற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு பாட்டு.
1: சரி,
2: இது அந்த ட்ரஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி அந்த பத்திரிகைலாம் மொத்த பத்திரிகை வாங்கினார் என்ன சொல்ற டிக்கினரியே வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுடைய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு போயிட்டு ஆணையருக்கு புகார் தராரு. அதாவது ஒரு எச்ஆர்என்சியில நிர்வாக அதிகாரி என்பவர் ஒரு தெய்வீக நெறிய பரப்பத்துக்காக தான் போடுறாங்க, ஆனா இவர் வந்து பாலியல் தூண்டவண்ணும் கவிதைகள்லாம் எழுதி இந்த மாதிரி ஆபாசமான வேலையெல்லாம் புத்தகம் புத்தகத்துல போய் எழுதுறாரு. இது எவ்வளவு இது, இவர் மேல நடவடிக்கை எடுங்க. எல்லாம் வந்து ஜனங்களாம் வந்து புகார் தராங்களாம் அவரு கோயில்ல வந்து இந்த பத்திரிகை தான் கொடுத்து இந்த கோயில் லீவ் பாரு எழுதுறாங்க, நீங்களாம் இங்க ட்ரஸ்டியா இருக்கிறீங்களே அப்படின்னு எனக்கு வந்து புகார் எல்லாம் தராங்க, இவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்ற கமிஷனருக்கு எல்லாருக்குமே சங்கடமாயி போகுது. அங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் சங்கடமாயி போகுது. அந்த இவர் வந்து அப்ப ராம வீரப்பன் ஆரம்பி வந்து அப்ப வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்க அவராண்டி போய் இந்த புகார் கொடுத்துறாங்க. அவரும் ரொம்ப கடுமையா அந்த ஈவோவை அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, முதல் வந்து என் பேர்ல சார்ஜஸ் போடுறாங்க, விளக்கம் கேட்கறாங்க, நான் அதுக்கெல்லாம் விளக்கம் தரேன், நான் எழுதல அது எவனோ எடுத்து போட்டான்ற, அப்புறம் எடுத்து போட்டவங்கலேருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்கி தரேன், நிர்வாக ரீதியா அதுக்கு சரியான பதில் தரேன், ஆனா எல்லாம் மீறி என்ன வந்து டிரான்ஸ்ஃபர்
1: பண்ணிடுறாங்க.
2: எடுத்தாகணும் எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் போட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டு விடுவாங்க, நமக்கு ஒரு போஸ்டிங்கும் போடுவாங்க.
1: அந்த ஊரு இந்த
2: அது பனிஷ்மெண்டா கூட இருக்கும். நாம சென்னையில வேலை பாக்குறோம், எதுவுமே கன்னியாகுமரியிலும் போடலாம், தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க வேலை செய்யறாள் அதெல்லாம் அப்படி கூட போட்டு இருக்கலாம். போடாம என்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து சார்ஜ் கொடுத்துடு, அப்புறம் வந்து நீ போஸ்டிங் வந்து சொல்றோம் அப்படின்னு
1: வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி
2: சார்ஜ் கொடுத்துட்டேன் வந்து கேக்குறேன், ஒன்னும் நகர்ல. அப்புறம் கவிஞர் தான் போறேன், அப்புறம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னே தெரிஞ்சிருக்கு. ஏன் ஏகாம் ராமநாண்ட போனான் முறை சொல்லி அடியாராண்ட போயிட்டு அந்த பத்திரிகை நான் எழுதல, ராமகண்ணப்பன் சொல்லி பரப்புள்ள இருக்கு, ஆனா அதெல்லாம் எங்க கையில கேட்டுக்கல. ஒரு இது மாதிரி ஒரு ஈவினிங்ல கமிஷனர் நான் சொன்னேன், நீங்க வந்து வீரப்பனுக்கு சொன்னாதான் நடக்கும், இது ரொம்ப பெரிய புகார் ஆயிருக்கு, கமிஷனரால இதெல்லாம் முடியாது, நீங்க வீரப்பங்கையில பேசி எனக்கு வந்து ஏதாவது பண்ணாதான் எனக்கு போஸ்டிங் போடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற இந்த கமிஷனர் எனக்கு நல்லா தெரியும், அவர்களே பேசுவோம் அப்படின்னு கமிஷனர் கையில பேசுறாரு. அவர் இந்த விமர்சனங்களா என் மேல இருக்கிற விமர்சனங்களாம் எடுத்து வைக்கிறார், இவர் போன்ல வந்து பதில் சொல்லிக்கினே இருக்கிறார். அப்புறம் ஒரு ஒரு இதுல வந்து அவன் என்னோட பிள்ளைகளோட அவனும் ஒரு மகன், என் மகனுக்காக செய்யற மாதிரி செய்யுங்க, அவனுக்கு இந்த கட்சி அது எல்லாம் கிடையாது, நீங்க செய்யுங்க. அப்புறம் ஒத்துக்கிறாரு. அப்புறம் பேசி நிற்கும்போது இவர் சொல்றாரு, அவர் ஏதோ உடன்பாடு கொண்டார், நான் போட்டு தரேன் ஆனா ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லி எதுவும்
1: சொன்னேன்.
2: அப்புறம் பேசும்போது சொல்றாரு, அவனை வந்து அவன் அங்க பூந்தமல்லியில இருந்தான், அது ஒரு கிராமம் மாதிரி, அதே மாதிரி சென்னைக்குள்ளேயே அவனை வேணாம், சென்னைக்குள்ள போஸ்டிங் போடுங்க, கொஞ்சம் வெளியே, அதாவது இந்த பக்கம் திருவான்மையூரோ இல்லைன்னா திருவொற்றியூரோ அப்படி போடுங்கன்றாரு. ரெண்டு கோயிலுமே வந்து நிர்வாகத்துக்கு ரொம்ப, நான் வந்து அந்த போனை அப்படியே கை வச்சு மூடிக்கிட்டு, திருவொற்றியூர் அரசாங்கமே இன்னும் எடுக்கல, அது வந்து தனியார் கோயிலா இருக்கு, அது ஒரு பரம்பரை தர்மகத்தை பாக்குறான், அங்க வேணாம், இந்த பக்கம் திருவொற்றியூர் அங்க வேலையே பார்க்க முடியாது, இங்க சென்னையில ராயப்பேட்டையில காலியா இருக்கு, என்ன அங்க போட சொல்லுங்கன்னு. அப்புறம் நான் கை எடுத்த பிறகு அவன் ஏகாம்பரத்தை அனுப்புறேன், அவன் என்ன கோயில் சொல்றானோ அங்கேயே அவனுக்கு வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அங்கிருந்து பேசி முடிக்கும்போது ஒரு ஆறு ஆறு இருக்கும், கமிஷனர் இருப்பாரா, அவரு இருப்பாரு, கொஞ்சம் லேட்டா தான் போவார்னு, இப்போ இங்கிருந்து கிளம்பு, கையோட போய் பாரு, நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, இல்லை இல்லை வண்டி அனுப்பிட்டாங்க, இல்லை இல்லை நான் வந்து போறேன். அப்புறம் வெளியே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனா அங்கே பெரிய ஸ்காலர், அவருக்கு முன்னே அது வந்து அலுவலக நேரம் முடிஞ்சு எல்லாம் போய் கமிஷனர் உட்காந்துட்டு ஏதோ வேலை பார்த்துன்னு இருக்கிறாரு. எதிர வந்து பெரிய தமிழ் ஸ்காலர் அருணாசலம் சொல்லி இலக்கிய வரலாறு வால்யூம் வால்யூமா பதிப்பிச்சவர் அருணாசலம். இந்த பேச்சு நடக்கும்போது கவிஞர் பேசும்போது அவரும் கூட இருந்திருக்கார். இந்நேரம் கவிஞர் பேசினார்ல ஒரு மகா அனுபவர் அவர், இவர் தான் அப்படின்னு பாட்டு என்ன திட்டினார், ஏன் இதெல்லாம் பண்றீங்க, அரசாங்க உத்தியோகத்தை பாருங்க, அப்புறம் உனக்கும் தர்மகத்தாவுக்கும் சண்டையா இருந்தா நிர்வாகத்துல அவன் தான் மூத்த ஆளு, அவன் சொல்லத்தான் நம்ம கேட்கற மாதிரி நம்ம சட்டம் இருக்கு, விட்டு தொலைச்சிட்டு வாயா. கவிஞர் சொன்னாரு, உனக்கு ராயப்பேட்டையை போட்டு தர, போய் வேலை பாரு அப்படின்னு. என்னுடைய அந்த நேரத்துக்கு வேற யாராலையும் உதவ முடியாது,
1: வேலை எடுத்து நமக்கு வருமா கிடைக்கும் அப்படிங்கிற சூழல் ஏற்படும்.
2: அந்த மாதிரி சூழல்ல என்னை ஒரு சென்னை வாசி ஆக்கி அதுக்கப்புறம் என்னுடைய பரிணாமமே கொஞ்சம் விசாலமாச்சு. சென்னைக்குள்ள வந்த பிறகுதான் என்னுடைய எழுத்து அது இதுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரமும், இங்க இருக்கிற அதிகாரிகளோட நேரடியா பழக்கமும், உயர் அதிகாரிகளா கூட. அப்புறம் அமைச்சர், எந்த அமைச்சர் வந்து எனக்கு வந்து ஒரு எதிர்பார்த்தாரோ அவர்கள மிக நெருக்கமா எனக்கு பழக்கம் விட்டாச்சு. அதாவது உயர் அதிகாரிகள்லாம் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் போனா வாங்கையா காம்பரன்னு அவ்வளவு பிரியமா, கடைசி வரைக்கும் என்னோட அவ்வளவு பிரியமா இருந்தார். அதெல்லாம் இங்க சென்னையில வந்து எனக்கு உண்டானது. நாம செஞ்சதுதான் அதுக்கெல்லாம் வழிகாட்டி அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணவரே கவிஞர்
1: தான். ஆமா, முக்கியமான
2: முக்கியமானது தான். நாம நிறைய பேரை நேசிக்கலாம், நம்மள ஆத்மாத்மா நேசிக்கிறவங்க ஏதோ ஒரு சிலர் தான். அதுல அவர் தான் முதல்லார்.
1: இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்க சொல்றீங்களா, எம்ஜிஆர் ஆட்சி காலம், அதே மாதிரி அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி. ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு மாறுபட்ட சூழல் ஏற்படுதுல, அதுல ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது இவங்கெல்லாம் சேர்த்து இருக்கிற மாதிரி கலைஞரோ கண்ணதாசன் அவர்களோ அந்த மாதிரியான அவர் நேராக சந்திச்ச நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி?
2: இப்படி வந்து முன்ன அந்த எழுபதுங்களில் கலைஞர் சிஎம்மா இருப்பாரு, வெளி இதில் வந்து அவருக்கு எதிர்த்தே வந்து இவர் அறிக்கையும் கலைஞரை பத்தி தாக்கியும் கூட இவர் வந்து தினசரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவார், இவர் பண்ணுவார் விமர்சனம்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனாலும் அங்க தலைவர் வீட்டுக்கு நான் பார்த்திருக்கிறேன், தலைவர் வீட்டுக்கு வருவார். வந்ததுமே அந்த விஐபிங்கெல்லாம் வந்து காத்திருக்கிற ஒரு இடம் இருக்கு, எவ்வளவு பெரிய விஐபி கொஞ்ச நேரம் காத்து, ஏன்னா மேல யாரோ ஒருத்தர் பேசி இருப்பாங்க
1: போன பிறகு
2: போன பிறகுன்னு. ஆனா கவிஞர் நான் அப்படி பார்த்ததே இல்லை, உள்ள வருவார், கடகடம் மேலேயே ஏறி அவர் பார்த்து போயினே இருப்பாரு. அப்புறம் அது என்ன பேசுவார போகலாம், அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி வந்து போவார். அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பிரியமா தான் இருந்திருக்காங்க, என்ன ஒரு விமர்சனம் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அது நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த நேரத்துல கண்ணதாசன் இதழ் வெளியீடு கவிதா ஹோட்டல்ல நடந்தது. அந்த நிகழ்வுக்கு நானும் போயிருந்தேன். ஜெயகாந்தனை கூப்பிட்டு இருந்தாங்க, ஜெயகாந்தன், கண்ணதாசன், கலைஞர், மூணு பேர் தான் அந்த விழா நாயகர்கள். இவர் கலைஞர் தான் வெளியிடுறாரு அந்த கண்ணதாசன் இதழை. இவர் ஏதோ அரவணைச்சு இருக்கணும் மாதிரி தான் கவிஞர் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். கலைஞரோட தான் தான் அரவணைச்சு இருக்கணும், அந்த எதிர் முரண்பாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த துவக்க பேச்சுரையில் ஜெயகாந்தன் வந்து கொஞ்சம்
1: அவர் தான் மூணு பேர்ல அவர் தான் முதல்ல
2: பேசுறாரு. ஆமாம், அவர் தான் பேசுறாரு. கலைஞர் வந்ததுல டிஎம்கேங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவர் பாட்டு அவருக்கு என்ன மனசில் தோணுதோ எல்லாம் சொல்கிறாங்க, முகம் எல்லாம் சுழிக்கிறாங்க. ஆனா வந்து அது அந்த நிறைவுரையில கலைஞர் வந்து அது ரொம்ப இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க ஏதோ சண்டை கிண்டை எல்லாம் போடுவாங்க, பிள்ளைங்கெல்லாம் பார்த்து ரொம்ப மிரட்சியா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அது யாருக்கு தெரியும், அந்த மாதிரி தான் ஜெயகாந்தன் பேசுறது அப்படின்னு அதை ஒரு இதுவா பேசிவிட்டார். அது நான் பார்த்து
1: ஒரு இணக்கமான சூழல்ல ஏற்படுத்தணும்னு கண்ணதாசன் முயற்சி பண்ணது அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு கவிஞர் அப்படிங்கிற மாதிரியா ஏதாவது இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லையா? ஆனாலும் நம்ம
2: ஆமா அந்த மாதிரி நிகழ்வு என்னன்னா, நாம ஒரு சாதாரண ஆளு, அவருக்கு பிரியமா இருக்கிற ஒரு சிற்றடியார் தான், அப்படித்தான் நாம எப்பவுமே அப்படித்தான். அவர்லாம் உச்சத்துல இருக்கிறவர் போனதுமே வந்து அப்படியே சாசாம கால அவரு தட தடன்னு கிஷார்ப்பணம் கிஷார்ப்பணம் சொல்லுவாரு, அப்படி கைப்பிடிச்சு தூக்கி விடுவாரு, வணங்க வேணாம் மாதிரி ஒரு இது பண்ணுவாரு. ஆனா எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அவர் பார்த்து. காந்தி கண்ணதாசனுடைய மேரேஜ் நடந்தது. அந்த மேரேஜ் வந்து காரைக்குடியில நடந்தது, மேரேஜ் அங்க நடந்துட்டு ரிசப்ஷன் வந்து இங்க வச்சிருந்தாங்க சென்னையில கவிஞர் வீட்டு பக்கத்திலேயே பாலாஜி கல்யாண மண்டபம், சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த அந்த ரிசப்ஷன் பத்திரிகையே கவிஞர் வீட்டுக்கு, அது காந்தி தான் நினைக்கிறேன், எடுத்து எங்க வீட்டு கதவு தட்டி, நான் ராயப்பேட்டையில் இருக்கிறேன், ஒரு மதியம் வெயில்ல அப்பா கொடுக்க சொன்னாரு பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு பேரை எழுதி எடுத்து. ஆச்சரியமா இருந்தது எனக்கு, சொல்லி இருந்தா நாங்க வரப்போறோம்,
1: தகவல் சொன்னா
2: நாங்க வரப்போறோம். இதுக்காக
1: ஒரு மரியாதை
2: கொடுக்கணும், ரொம்ப எனக்கு அது நிகழ்ச்சியான இதுதான். அதுக்கு நாங்க கோயில் மாலை மரியாதை எல்லாம் கொண்டு போனோம், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. நாங்க வந்து எப்ப அவரை பார்க்க போனோமோ, நான் பூந்தமல்லி இருக்கும்போது பெருமாள் கோயில், நான் ஈவோவா இருக்கும்போது எல்லாம் அவர் பார்க்க போகும்போது கோயில் அந்த பட்டாச்சாரி அந்த மாலை அந்த பெருமாள் கோயில நல்லா பிரசாதம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொண்டு வருவேன். அதெல்லாம் ரொம்ப மந்திரம் சொல்ற வரைக்கும் அப்படியே ரொம்ப நிதானமா கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வாங்குவாரு. அப்புறம் நாங்களாம் படிச்ச பெரிய மேதாவி நினைச்சுக்கிட்டு அறநிலையத்துல இருக்கிறதுனால அந்த அப்பதான் கவிதா சமாஜமும் காந்திக்காக ஒரு பதிப்பகம் ஒண்ணு, கீதா சமாஜம்னு ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சாரு. அதுல சின்ன சின்ன புத்தகமா போட்டிருந்தாரு. அதுல வந்து வெங்கடேச சுப்பிரபாதத்தை தமிழ் படுத்தி ஒரு நூல் போட்டிருந்தாரு. அது அங்கிருந்து எடுத்து வர சொல்லிட்டு எங்க பட்டாச்சாரிகளையும் கொடுத்தாரு, எங்கையும் கொடுத்தாரு, படிச்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவர் எழுதுனதுக்கு நாங்க சொல்ல, அதாவது கோயில் இருக்கிறதுனால நாங்க எதுவும் பெரிய விவரம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. சில நேரத்துல மதியங்கடம் சாப்பாட்டுன்னு நான் சாப்பிட்டுதான் போவேன், அவருக்கு லேட்டா தான் வீட்டுக்கு வருவார் சாப்பிடத்துக்கு. அப்போ சாப்பிட வரலாமா சாப்பிடலாமா அப்படின்னு வாரு. நான் இல்ல இல்ல நான் சாப்பிட்டேன். நீ எல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டீங்கல்ல, அதாவது அறநிலையத்துறையில உள்ளவங்க எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அவர் நினைச்சுன்னுக்கிறாரு. நான் அப்ப வந்து சாப்பிட்டுருந்தா அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன்னு வச்சிங்க. அதாவது அறநிலையத்துறை இருக்கவங்க மிக ஒழுக்கமாகவும் மிக மேலான குணங்களோட இருப்பாங்கன்னு ஒரு மரியாதையா, நான் அந்த கோயில் ஈவோ ஆனதே அவர் ரொம்ப மரியாதையா இருப்பாரு. அந்த மாதிரி நிகழ்வுலாம் அந்த பத்திரிகை கொடுத்த பிறகு நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ எம்ஜிஆர் சிஎம்,
1: சரி
2: எம்ஜிஆர் வந்தாங்க, அவரை வரவேற்று மேடைக்கு அழைச்சி போனாங்க. அடுத்தது கோயில் மரியாதைன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கொடுத்து இது பண்ண சொன்னாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் எனக்கு.
1: பல இப்போ நம்ம உள்ளார பேசுனதுல பல சம்பவங்கள் இப்போ இதுல உங்களோட லைஃப் ஹிஸ்டரியும் வருது. அவர் எந்த ஒரு காலகட்டத்துல உங்களோட எப்படி உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர் எப்படி ஒரு துணையா இருந்திருக்காரு கவிஞர் அப்படிங்கிறதும் புரியுது. ஸோ நிறைவா அந்த நேர்கால நிறைவா, ஸோ நீங்க அவரை வந்து ஒரு ஒரு ஒரு கவிஞரா பாக்குறீங்களா, ஒரு பாடலாசிரியர் அந்த அடிப்படையில, இல்ல ஒரு ஆன்மீகம் சித்தாந்தம் அந்த அடிப்படையில, ஒரு தத்துவார்த்த ரீதியில அவர் நம்ம பாக்கணுமா, எப்படி அவரை கொண்டாடுறோம், நம்ம கொண்டாடிக்கிட்டோம். அதுல வந்து இப்போ நூற்றாண்டு தொடங்குது, தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எப்படி அவர் கொண்டாடப்படணும்?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது. நெஞ்சம் மறப்பதில்லை, இந்த நிகழ்ச்சிக்காக இன்று இதுவரை காலமும் தான் கேட்டு வந்த பாடல்களிலே மிகவும் நெருக்கமாக தனக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது விருப்ப பாடலாக முதலிலே வருகிறது தெய்வ மகன் என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

என்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

0: கேட்ட அந்த பாடலானது தெய்வமகன் என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் பாடல் இயற்ற மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம்

0: விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 1 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக தனக்கு வெகுவாக பிடித்த பாடல்களை இங்கே விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. வளர்புரை என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல்.

தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். சென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை

தகந்ததென்று பட்டறுத்து வந்தவர்க்கு சுத்தமென நின்றிருப்பான் ஒருவன். முற்றும் கசந்ததென்று பட்டறுத்து வந்தவர்க்கு

வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன். கோழிக்குள் வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தையா

0: கேட்ட அந்த பாடலானது வளர்ப்புறு என்ற திரைக்காக கே வி மகாதேவன் அவர்களது இசையமைப்பிலே கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
1: பரிசு லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டி.

0: பகுதிகளில் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழறியல். ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக தான் இதுவரை காலமும் கேட்டு வந்த பாடல்களிலே மிகவும் தனக்கு நெருக்கமான பிடித்தமான பாடல்களை இங்கே வானொலிகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. ஆனந்த ஜோதி என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பிலே TM சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல். Thank you.

0: கேட்ட அந்த பாடலானது ஆனந்த ஜோதி என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கிறேன்.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வணிகிட்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அழகி வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இன்று பிரான்சில் இருந்து லாலா ரவி அவர்கள் தனக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிடித்த பாடல்கள் வரிசையிலே இனி தொடர்கின்றது நாலுவேலி நிலம் என்ற திரைக்காக பாரதியார் பாடலாக ஏ.எல். ராகவன், ஆண்டாள் ஆகியோர் பாடியது, இசை கே.வி. மகாதேவன் அவர்கள்.

0: கேட்டது நாலுவேலி நிலத்துக்காக பாரதியார் இயற்றிய பாடல். கே வி மாதவனின் இசையமைப்பிலே எல் ராகவன் ஆண்டாள் ஆகியோர் பாட கேட்டீர்கள்.
1: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசே 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 40 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 4.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழொலியிலே. இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய தெரிவு பாடல்களாக பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்களது தெரிவு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவரது அடுத்த தெரிவாக வருகிறது கண்மலர் என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே எம் பாலமுரளி கிருஷ்ணா, எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

0: கேட்ட அந்த பாடல் கண்மலர் என்ற திரைக்காக கே வி மாதவனின் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் இயற்ற எம் பாலமுரளி கிருஷ்ணா எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 6 தொடர்புகளுக்கு
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரூ கை பரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. என்னென்ன என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடலானது என்னென்ன திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். கே வி மகாதேவன் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
2: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓர்டர் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
2: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
1: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியிலே. இந்த நிகழ்ச்சிக்காக இன்று பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார். அதுவும் இதுவரை காலமும் தான் கேட்டு வந்த பாடல்களிலே தனது நெஞ்சத்தை தொட்ட பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது யாருக்கும் வெட்கமில்லை என்ற திரையிலே. ஜி கே வெங்கடேஷ் அவர்களது இசையிலே கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய பாடல் கே ஜி யேசுதாசின் குரலிலே ஒலிக்கிறது.

0: எவனுக்கும் வெட்கமில்லை. எல்லார் கதையும் ஒன்றாய் முடிக்கும் எவனுக்கும் வெட்கமில்லை.
1: கேட்ட அந்த பாடல் யாருக்கும் வெட்கமில்லை என்ற திரையில் இருந்து ஜி கே வெங்கடேசன் இசையமைப்பிலே கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். கே ஜி ஜேசுதாஸ் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPH 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய பாடல் தெரிவுகளை தெரிவு செய்திருக்கின்றார் பிரான்சில் இருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக ஒலிக்கிறது மகாகவி காளிதாஸ் என்ற திரையிலிருந்து கவி மகாதேவனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.
3: மண்ணையும் நீரையும் படைத்தனை இறைவா, மலர்வனமாக்கினான் மனிதன். பொன்னையும் மணியையும் புதைத்தனை இறைவா, ஒளி உறச் செய்தான் மனிதன். இன்னொலி எழுசுரம் வழங்கினை இறைவா, இசைவளம் கண்டான் மனிதன்.

0: கேட்டது மகாகவி காளிதாஸ் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாட கேட்டீர்கள்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். வேலைத்திக்க தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஹோஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். இந்த நிகழ்ச்சிக்காக இதுவரை காலமும் தான் கேட்டு வந்த பாடல்களிலே மிக மிக தனது நெஞ்சை தொட்ட நெருக்கமான பாடல்களை இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது கவலை இல்லாத மனிதன் என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையிலே சந்திரபாபு பாடியதே.

0: கேட்ட அந்த பாடலானது கவலை இல்லாத மனிதனுக்காக கண்ணதாசன் அவர்களின் பாடல் இயற்ற விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பிலே சந்திரபாபு பாட கேட்டீர்கள்.
1: சென்னகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்து இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகளை இன்று தெரிந்து எடுத்திருக்கின்றார் பிரான்சில் இருந்து லாலா ரவி அவர்கள். அவரது நிறைவு பாடலாக தொடர்கின்றது உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைக்காக புலவர் வேதா அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிசெமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

கேட்ட அந்த பாடலானது உலகம் சுற்றும் வாலிபனுக்காக. புலவர் வேதா அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாட கேட்டீர்கள். அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகளை தெரிவு செய்திருந்தார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். நிறைவுக்கு வந்தது.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 8-9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
3: விவரங்களுக்கு நூலுலகம்
4: nwlulaga.com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாத இங்க போங்க போங்க.
0: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
0: VT Superstore, Gala Gones Sassadil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
0: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyber 1, Napade, Cyber 5, Cyber 7, 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி கேப்பாப்பிலவு மக்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமது பூர்வீக காணிகளில் ராணுவம் பயன்களை பெற்று வருவதாகவும் அந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். மாட்டுக் காணிகளை தாம் ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் தெரிவித்த கருத்து முற்றிலும் தவறானது என்றும், தாம் அப்படி எந்த மாட்டுக் காணிகளையும் ஏற்கப் போவதில்லை என்றும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். 171 ஏக்கர் காணிகளை தொடர்ந்தும் ராணுவ

0: நாங்கள் தகவல்களையும் தரவுகளையும் ஆராய்ந்து பார்த்தபோது நாடு முழுவதும் பூர்த்தி செய்யப்படாத சுமார் 50,000 வீடுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 2015-2019 காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட கிராம வீட்டு திட்டங்களினால் இந்த நிலைமை உருவாகியுள்ளது.
1: இந்த கருத்தானது வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்கே அவர்களது.
0: இவை தொடர்பில் 2019-2024 காலப்பகுதியிலும் கவனம் செலுத்தப்படவில்லை. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தலையீடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு அமைச்சரவையின் அனுமதியுடன் முன்னாள் அமைச்சரவை செயலாளர்கள் இருவர் அடங்கிய குழு ஒன்றை நாங்கள் நியமித்தோம். குறிப்பாக கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டு கைவிடப்பட்டுள்ள, அதாவது கட்டுமான பணிகள் பூர்த்தி செய்யப்படாத இந்த 50,000 வீடுகளின் நிலைமை மற்றும் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளுக்கான பரிந்துரைகளை எமக்கு வழங்குவதற்காகவே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. காணி பிரச்சனைகள், பயனாளர்களை தெரிவு செய்வதில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. வழங்கப்பட்ட கடன்கள் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் நிதியுதவிகளில் உள்ள சிக்கல்கள் என பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் சில குடும்பங்களுக்கு உண்மையிலேயே ஒரு காணி அல்லது வீடு தேவையா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இந்த நிலைமை மிகவும் சிக்கலானது. சில வீட்டு திட்டங்கள் வன பாதுகாப்பு பகுதிகளிலும் காட்டு யானைகள் நடமாடும் பகுதிகளிலும் அமைந்துள்ளன என்பதை நாங்கள் அறிவோம். அவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு எடுக்க முடியாது. இதன் காரணமாகவே இது தொடர்பாக நாங்கள் ஒரு குழுவை நியமித்துள்ளோம். அந்த குழு தற்போது தமது பணிகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதங்களில் நமக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் என நான் நம்புகிறேன். அந்த அறிக்கையின் மூலம் இந்த பொதுவான பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்து பரிந்துரைகளை அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். அந்த பரிந்துரைகளுடன் கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள இந்த வீடுகளை எவ்வாறு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது மற்றும் அளவீடுகளை பூர்த்தி செய்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை கண்டறிய நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எவ்வாறாயினும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஒதுக்கிய நிதியிலிருந்து ஒரு பகுதியை எந்தவித சிக்கல்களும் இன்றி இடைநிறுத்தப்பட்டுள்ள சில வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்காக ஒதுக்கியுள்ளோம்.
1: தொடர்ந்து யாழ்ப்பாணம் காக்கதீவு கல்லுண்டாய் பகுதியில் அமைந்துள்ள மாநகர சபையின் பிரதான குப்பை மேட்டில் நேற்றைய தினம் மாலை ஏற்பட்ட பாரிய தீபத்து காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் எரிந்ததால் ஏற்பட்ட நச்சு புகை மற்றும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக நாவாந்துறை மற்றும் பொம்மைவெளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் தற்காலிகமாக தமது வீடுகளை விட்டு வெளியேறி நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்திருந்தார்கள். குப்பை மேட்டிலிருந்து பல மணி நேரமாக வெளியேறிய அடர்ந்த நச்சுப்புகை மண்டலம் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் ஏற்கனவே சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் கடுமையான மூச்சு திணறலுக்கு உள்ளாகியிருந்தார்கள். தீயினால் எழுந்த புகைமூட்டம் காரணமாக யாழ்ப்பாணம் அராலி பிரதான வீதியின் வழியான போக்குவரத்து நீண்ட நேரத்துக்கு முற்றாக பாதிக்கப்பட்டதோடு சாரதிகள் கடும் சிரமங்களுக்கு மத்தியிலே வாகனங்களை செலுத்தினார்கள். யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவு சேகரிப்பு நிலையம் அமைந்துள்ள இந்த பகுதியானது மானிப்பாய் பிரதேசபையின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லையாகும். இதனால் தமது பிரதேச எல்லைக்குள் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்று மானிப்பாய் பிரதேசபையின் அவையினர் நீண்ட காலமாக மாநகர சபையிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். காக்கதீவு பகுதியில் கழிவுகள் எந்தவித தரப்பிரிப்போ இன்றி திறந்த வழியில் பாரிய மலை போல் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனை பயன்படுத்தி சில தனியார் நிறுவனங்கள் மலசலக்கூட கழிவுகள் மற்றும் உணவக கழிவு நீரை இந்த பகுதியில் திருட்டுத்தனமாக கொட்டிச் செல்வதால் இடியான்களின் தொல்லை மற்றும் நிலத்தடி நீர் மாசடைதல் போன்ற கடுமையான சுகாதார சீர்கேடுகள் அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில வார இடைவெளியில் இந்த காக்கதீவு குப்பை மேடு தீப்பற்றுவதும் பின்னர் பல மணி நேர போராட்டத்துக்கு மத்தியிலே தீ அணைக்கப்படுவதும் பல வருடங்களாக தொடர்கதையாக நடந்து வருகிறது. நேற்று மாலை இடம்பெயர்ந்த மக்கள் இன்று காலையிலே மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளார்கள். எனவே காக்கதீவு, பொம்மைவழி, நாவாந்துறை, ஆறுகால் மடம் மற்றும் நவாலியின் ஒரு பகுதி மக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த ஆபத்தான குப்பமேட்டை மக்கள் குடியிருப்பு அற்ற வேறொரு பகுதிக்கு உடனடியாக இடமாற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பிரதேச மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 7.3 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியிருப்பதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 7.56% வளர்ச்சி என்று சபை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி மே மாதத்தில் பொருட்கள் ஏற்றுமதி 18.25%, சேவை ஏற்றுமதி 18.67% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்றுமதி துறையில் பதிவாகியுள்ள இந்த வளர்ச்சி நாட்டின் வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிப்பதற்கான சாதகமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது.

0: கடந்த கால ஆட்சியாளர்களின் சுயநல மற்றும் திட்டமிடப்படாத கனவு நகர திட்டங்களினாலே தற்போது அம்பாந்தோட்டை மக்கள் மிக மோசமான யானை மனித மோதல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட ராஜபக்சாக்கள் அம்பாந்தோட்டையில் ஒரு கனவு உலகை உருவாக்க நினைத்து அங்கிருந்த ஒட்டுமொத்த காடுகளையும் இயற்கை சூழலையும் அளித்தார்கள். அதேபோல் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கடந்த காலத்தில் வீடமைப்பு அமைச்சராக இருந்தபோது யானைகளின் இயற்கை வாழ்விடங்களையும் யானை வழித்தடங்களையும் மறித்து காடுகளுக்குள் பெட்டி பெட்டியாக வீடுகளை கட்டி கொடுத்தார். அரசியல்வாதிகள் கட்டிய பெட்டி வீடுகள் பற்றி யானைகளுக்கு தெரியாது. அதன் விளைவைத்தான் தற்போது அப்பாவி மக்கள் அனுபவிக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியாளர்களின் காலத்தில் 2011 ஆண்டில் உலகிலே சுற்றுச்சூழலை மிக மோசமாக அளிக்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தை பிடித்திருந்தது. அப்போது ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் என்ற விகிதத்தில் காடுகள் அளிக்கப்பட்டன. கொத்தபா ராஜபக்ச கிராமத்துடன் உரையாடல் என்று நாடகம் ஆடிய போது அவரது ஆதரவாளர்கள் பின்னாலே டோசர்களை எடுத்துக்கொண்டு சென்று காடுகளை அளித்திருக்கிறார்கள். உலக பாரம்பரியம் மிக்க சிங்க ராஜவனத்தின் நடுவே வீதி அமைத்ததை தைரியமாக வெளிப்படுத்திய ஊடுருவலாளர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட கருப்பு வரலாறு அன்று காணப்பட்டதாகவும் அவர் இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பாரம்பரிய கரவலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 1 வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாம் கடத்தொழிலாளர்களை கைவிட மாட்டோம் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தார். கரவலை மீன்பிடி என்பது ஒரு பாரம்பரிய முறைமையாகும். அந்த முறைமை இலங்கையில் தடை செய்யப்படவில்லை, அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். ஆனாலும் உழவு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கடல் வளத்தை அளிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற மீன்பிடி நடைமுறைகளே தடை செய்யப்பட்டிருக்கின்றன. எவ்வித அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் இன்றி தமக்கு தேவையான விதத்தில் கரவலை மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு கடந்த காலங்களில் துறைசார் அமைச்சர்கள் அனுமதி வழங்கியமையாலே கரவலை மீன்பிடி தொழிலில் பாரிய பிரச்சனைகள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே கரவலை மீன்பிடி தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. முதலில் நாம் 2 மாதங்கள் அவகாசம் கோரினோம். ஆனால் அந்த கால எல்லை போதாது என்பதால் அறிவியல் பூர்வமான தீர்வை வழங்குவதற்கு 1 வருட கால அவகாசம் கோரியிருந்தோம். மீனவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். கடல் வளங்களை நாசமாக்க இடமளிக்க முடியாது. சட்டவிரோத நடவடிக்கைகளையும் அனுமதிக்க முடியாது. நாம் கடத்தொழிலாளர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். பாரம்பரியமான முறையில் கரவலை மீன்பிடியில் ஈடுபடலாம். அதற்குரிய புதிய முறைமை உருவாக்கப்படும். எனவே தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம். நாம் கால அவகாசம் கோரியுள்ள விடயத்தை வைத்து அரசியல் நடத்தி மீனவர்களை குழப்புவதற்கு எதிர்கட்சியினர் முற்படக்கூடாது. அதேவேளை இந்திய மீனவர் பிரச்சனை என்பது நீண்ட நாள் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தற்போது எல்லை தாண்டர்கள் குறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கைக்கான ஜெர்மன் நாட்டின் பிரதி தூதுவர் சாரா ஷெரீப் மட்டக்களப்பு மாநகரசபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனை இன்று மாநகர சபையில் சந்தித்து கலந்துரையாடினார். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் விசேட ஏற்பாட்டில் அமைந்த இந்த சந்திப்பின் போது மட்டக்களப்பு மாநகர சபைக்கும் ஜெர்மனியின் முனிச் நகர சபைக்கும் இடையில், அதாவது முஞ்சன் நகர சபைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால இருதரப்பு நல்லுறவு, தற்போதைய சவால்கள் மற்றும் எதிர்கால கூட்டு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், ஜெர்மன் பிரதி தூதுவருடனான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலான புதிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து பிரதி தூதுவருடன் விரிவாக ஆராயப்பட்டது. அத்தோடு மட்டக்களப்பு நகரில் வாழும் தள்ளின மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் மற்றும் அவர்கள் தமக்கிடையே பேணி வரும் சுமூகமான இணைந்து வாழும் பண்புகள் குறித்தும் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த 2004 ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரழிவின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு ஜெர்மன் அரசும் அந்த நாட்டு மக்களும் வழங்கிய மனிதாயமான உதவிகளுக்காக முதல்வர் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக 2005 ஆண்டில் மட்டக்களப்பு மாநகரசபைக்கும் ஜெர்மனியின் முஞ்சன் நகரசபைக்கும் இடையில் செய்யப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு திட்டங்கள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் வெற்றிகரமாக செய்து கொடுக்கப்பட்டமை நன்றியோடு நினைவு கூறப்பட்டது. இரு நகரங்களுக்கு இடையிலான ஆழமான நட்புறவை வெளிப்படுத்தும் நோக்கில் கல்லடி பாலத்துக்கு அருகில் முஞ்சன் பிரான்சிப் ரோடு என்று பெயரிடப்பட்டு பெயர்பலகை நாட்டப்பட்டிருந்ததும் சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு அந்த காலகட்டத்தில் முஞ்சன் நகரசபையினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட கனரக வாகனங்கள் மற்றும் சொகுசு வாகனம் மூலம் மட்டக்களப்பு மக்கள் பெற்ற நன்மைகள் குறித்து இருதரப்பும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டன. முன்னர் மாநகரசபை ஊழியர்களின் நிர்வாக திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஜெர்மனியில் விசேட பயிற்சி பட்டறை ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அதே போன்றதொரு பயிற்சியை தற்போதைய ஊழியர்கள் மற்றும் சபை உறுப்பினர்களின் திறனாற்றலை மேம்படுத்தும் பொருட்டு மீண்டும் நடத்துவதற்கான உத்தியோர்வ முன்மொழிவு பிரதி தூதுவரிடம் வழங்கப்பட்டது. மாநகரசபையின் செயற்பாடுகளுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து நேரடி நிதியுதவிகள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது குறித்து அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊழியர்களின் 60% சம்பளத்தை மாநகர சபையின் சொந்த வருவாயிலிருந்தே வழங்க வேண்டியுள்ளதால் நகரின் ஏனைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பதில் பெரும் நிதி நெருக்கடி நிலவுவதாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாநகரசபை எதிர்கொண்டுள்ள முக்கிய உள்கட்டமைப்பு குறைபாடான புதிய நிர்வாக கட்டிடத்தின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்கான விரிவான திட்டவரவு ஜெர்மன் பிரதி தூதுவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் வழங்குவதற்கு ஜெர்மன் தரப்பு தயாராக இருப்பதாக பிரதி தூதுவர் சாரா இதன்போது உறுதியளித்திருக்கிறார். வடகொழும்பில் உள்ள ராகம போதனா வைத்தியசாலையில் தடயவியல் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றும் ஒருவர் 16 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் பாமனுகம போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மினுவாங்குட பெம்முல பகுதியைச் சேர்ந்த இந்த மருத்துவ அதிகாரி 16 வயது பள்ளி மாணவியை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாணவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. விசாரணையின் போது வெளிப்பட்ட மருத்துவ தகவல்களின் அடிப்படையில் அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட 400 மேற்பட்ட மனித உடலங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலங்காலமாக இழைக்கப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆவணங்களாக மாறியிருப்பதாக பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழ்ச் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் வலியுறுத்தினார். இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வர அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட ஸ்ரீநாத், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் புதைக்கப்பட்ட ஏனைய மனித உடலங்களை அடையாளம் காண்பதற்கும் விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை சர்வதேச மட்டத்தில் ஆவணப்படுத்துவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அரசாங்கம் உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த செயற்பாட்டில் அரசாங்கம் தனது நடுநிலைத்தன்மையையும் நீதித்தன்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் நேற்று பாராளுமன்றத்தில் விடுத்தார். செம்மணி மனித புதகுழி விவகாரத்தில் சோமரண்ண ராஜபக்சாவிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் நேற்று வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழியிலிருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அதில் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சிறார்கள், பெண்கள், முதியோர் என்று பலதரப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளும் அதில் அடங்குகிறது. அண்மையில் செம்மணி புதகுழியை நேரில் பார்வையிட்ட நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இதுகுறித்து உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக ரவிகரன் குறிப்பிட்டார். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரண்ண ராஜபக்ச செம்மணியில் படையினரால் 300 முதல் 400 வரையான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக தகவலை வெளியிட்டிருந்தார். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னிய அகழ்வாய்வுகளில் 15 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இருந்தாலும் அன்றைய அரசாங்கம் விசாரணைகளை கிடப்பில் போட்டிருந்தது. செம்மணி விகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணையாளர்கள் முன்னிலையில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக சோமரண்ண ராஜபக்ச கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார். மேலும் செம்மணியை தவிர அரியாலை மற்றும் கொழும்புத்துறை பகுதிகளிலும் சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோகந்த அபயசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசநாயக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இன்றைய நீதிமன்ற அமர்வின் போது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஸ்ரி சில்வா மேலதிக கருத்துக்களை முன்வைத்தார். இதன் பின்னர் இந்த மனு மீதான மேலதிக விசாரணை மற்றும் சமர்ப்பணங்கள் வருகின்ற ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ள மலையக மக்களுக்கு வீடமைப்புக்காக வழங்கப்படும் காணியின் அளவு 10% ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரண தெரிவித்தார். நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ட தலைமையில் இன்று சபை கூடியது. அதன்போது எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகளை கடந்துள்ள மலையக சமூகம் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது. கடந்த ஆண்டில் மாத்திரம் தேயிலை ஏற்றுமதி மூலம் $1.5 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது. வரலாற்றை ஆராய்ந்தால் அவர்கள் நாட்டுக்கு சுமார் $300 பில்லியன் வரை ஈட்டி தந்துள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த அரசாங்க காலத்தில் மலையக மக்களுக்கு 7% காணியை ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜனாதிபதி ஆண்ட்ருகுமார சிறிசேனாவின் தலைமையிலான எமது அரசு அதனை 10% உயர்த்தியுள்ளது. தற்போது இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் 28 லட்சம் ரூபாய் பெறுமதியில் 466 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. அவற்றுக்கான நீர் மின்சாரம் மற்றும் வீதி வசதிகளை ஏற்படுத்த இலங்கை அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு தலா 4 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட தோட்ட வீடுகளை புனரமைக்க 32 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் மலையத்தில் உள்ள சுமார் 2 லட்சம் குடும்பங்களுக்கு காணிகளை வழங்குவதில் நிலப்பற்றாக்குறை மற்றும் மண் சரிவு அபாயங்கள் போன்ற சவால்கள் காணப்படுவதாகவும் அவற்றை கடந்து மக்களின் உரிமைகள் படிப்படியாக உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரண இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெறுமதி சேர் வரி திருத்த சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்காது நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு எதிராக செயற்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாட்டில் இன்று ஜனநாயகமற்ற தனிக்கட்சி ஆட்சியே காணப்படுவதாகவும் இது சர்வாதிகாரத்தை வலுப்படுத்தும் செயல் என்றும் அவர் சாடினார். நீதித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கும் மக்களின் இறையாண்மைக்கும் அரசாங்கம் நேரடியாக தலையீடு செய்வதாகவும் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டினார். எந்தொரு விஞ்ஞானபூர்வமான முறையுமின்றி தனிநபர் அல்லது ஒரு குழுவின் தேவைக்காக நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை நீடிக்க அரசாங்கம் முயற்சிப்பது ஆபத்தானது. இந்த செயற்பாட்டுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் ஏற்கனவே தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள 8 நீதிபதி வெற்றிடங்களை கடந்த 6 மாதங்களாக நிரப்பாமல் இருப்பது நீதித்துறையில் தேவையற்ற அழுத்தங்களை பிரிவைப்பது. சிரேஷ்டத்துவத்தை புறக்கணித்து செய்யப்படும் இத்தகைய செயற்பாடுகள் நீதித்துறையின் சுயாதீன தன்மையை சீர்குலைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நீதித்துறை தொடர்பில் அவசர விவாதத்தை நடத்துவதற்காக எதிர்கட்சி முன்வைத்த கோரிக்கையை சபாநாயகர் ஜனநாயகத்துக்கு புறம்பாக தன்னிச்சையாக நிராகரித்ததை நாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியலமைப்புக்கு எதிராக நீதித்துறையின் மீது செல்வாக்கு செலுத்தவும் அதன் சுதந்திரத்தை பாதிக்கவும் அரசாங்கம் எடுக்கும் இழிவான முயற்சிகளை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி உயர்த்தப்பட வேண்டுமானால் அரசாங்கத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவும் குற்றம் சாட்டுகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் இவரும் புதிய அரசியலமைப்பு அல்லது ஜனாதிபதி முறைமை நீக்கம் குறித்து பேசுவதில்லை. நாட்டை பாதிக்கும் பிற விவகாரங்கள் குறித்து மட்டுமே ஜனாதிபதி பேசி வருகிறார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நீதியரசர்களுக்கான 8 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இதுகுறித்து பாராளுமன்றத்திலும் அரசியலமைப்பு பேரவையிலும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கடிதங்கள் மூலமாகவும் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தப்பட்ட போதிலும் இதுவரை நியமனங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவியுயர்த்தப்பட வேண்டுமானால் அரசாங்கத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தனக்கு எதிரான நீதியரசர்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தோடு ஓய்வுற செய்வதற்கும் மேல்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கும் அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். சட்டம் ஆதிபத்தினைக்கழகத்தில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்ட மறுசீரமைப்புகள் எவையும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை. அத்துடன் அரச குற்றப்பத்திர அலுவலக நியமனம் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். உய்த ஞாயிறு சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் விசாரணைகள் நடைபெறுவதும் வரவேற்கத்தக்கதென்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கிண்ணியா நகரசபை உறுப்பினர் ரசாட் முகமது மக்டி தெரிவித்திருக்கிறார். கிண்ணியா நகரசபையின் சபை அமர்வு நேற்று நகரசபை உறுப்பினர் ரசாட் முகமது மம்தி தலைமையில் நடைபெற்ற போது இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 73 வருடங்களாக நாட்டை நாசமாக்கியவர்கள் என அப்பட்டமாக கூறியவர்கள் தற்போது என்ன ஆட்சி செய்கிறார்கள்? அதே பாணியில் தான் இவர்களும் செல்லுகிறார்கள். ஏனென்றால் பிரஜாசக்தி என்ற போர்வையில் கிண்ணியா மக்கள் வங்கி வீதி பணி அங்குராட்பண நிகழ்வுக்கு தேசிய மக்கள் சக்தியில் மக்களால் நாகரிக்கப்பட்டவர்களே அழைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் அந்த வட்டார உறுப்பினரோ நகரசபை தவிசாளரோ அழைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து ராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை என்று தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசுகர, விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 மாதங்களில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று தமிழ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் ஸ்ரீதரன் எழுப்பியிருந்த கேள்விக்கு பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பதிலளிக்கையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசுகர இதனை தெரிவித்தார்.
1: இலங்கை ராணுவத்தினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடமிருந்து எவ்வித தங்க ஆபரணங்களும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை. எனினும் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் பொழுது LTT முகாம்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 150 கிலோகிராம் எடையுடைய தங்க ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த தங்க ஆபரண தொகுதி ராணுவத்தின் பொறுப்பிலிருந்த நிலையில் தற்போது உரிய ஒப்படைப்பு செயல்முறையின் ஊடாக கௌரவ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது. இந்த செயல்முறை நீதிமன்றம், குற்ற புலனாய்வு திணைக்களம், ரத்னக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் பங்களிப்புடன் இடம்பெற்று வரும் சிக்கலான பொறுமுறையாகும். அத்துடன் எதிர்வரும் 3 மாத காலப்பகுதிக்குள் இந்த ஒப்படைக்கின்ற செயல்முறையை முழுமையாக நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் குறித்த ஆபரணங்களை அவற்றின் சட்டபூர்வமான உரிமைகளிடம் மீண்டும் ஒப்படைப்பதற்கான பொருத்தமான வேலை திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. 2014 ஆண்டில் அப்போது அரசாங்கத்தினால் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட 2015 நபர்களுக்கு LTT முகாம்கள் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள தங்க ஆபரணங்களை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் செயல்முறை நிறைவடைந்த பின்னர் அதே போன்றதொரு பொருத்தமான வேலை திட்டத்தின் கீழ் உரிய உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த அனைத்து ஆபரணங்களிலும் உரிமையாளர்கள் தொடர்பான தகவல்கள் இலங்கை ராணுவத்திடம் இல்லை. எவ்வாறாயினும் இது தொடர்பான நீதிமன்ற செயல்முறையின் பின்னர் பொருத்தமான வேலை திட்டம் ஒன்றை முன்மொழிவதற்கும் அதன் பின்னர் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
2: சுதுசு
0: தொடர்ந்து பொதுமக்களின் பிரச்சனைகள் அடங்கிய 10 முக்கிய மனுக்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக சபாநாயகரின் அலுவலகத்தில் கையெழுத்திடப்படாமல் தேங்கி கிடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர நாடாளுமன்றத்துக்கு சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரண்ண தலைமையில் சபை கூடிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். பொதுமக்கள் மனுக்கள் நாடாளுமன்ற செயலக குழுவினால் சரிபார்க்கப்பட்டு சபாநாயகரின் ஒப்புதலுக்காகவும் கையெழுத்துக்காகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து சுமார் 6-7 மாதங்களாக இவை சபாநாயகரின் அலுவலகத்திலே முடங்கி கிடக்கின்றன. இதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மனுக்களுக்கு என்ன நடந்தது என்று பொதுமக்கள் என்னிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று தியாசிரி ஜெயசேகர கேள்வி எழுப்பினார். இதனை தொடர்ந்து சபையில் பதிலளித்த சபாநாயகர், இந்த மனுக்கள் ஏன் இன்னமும் கையெழுத்திடப்படாமல் தாமதமாகி வருகின்றன என்பது குறித்து தான் உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பெண்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், இதனையே பெண்களின் எதிர்பார்ப்பாக காணப்படுவதாக கிழக்கு மாகாண ஐக்கிய பெண்கள் அமைப்பு மற்றும் மனித உரிமைகளுக்கான முதலுதவி மையம் நேற்று கந்தளாயில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அதன் தம்பலகாமம் பிரதேச ஒருங்கிணைப்பாளரும் ஜிகரா மகளிர் சங்க தலைவியுமான MRM பிஸ்திரியா தெரிவித்தார். தனிமையில் எந்த நேரமும் வெளியில் செல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பெண்களுக்கான உரிமைகளும் இதன் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனை நாம் விரும்பியே களத்தில் இறங்கியுள்ளோம். ஆண்களைப் போல பெண்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. இதனை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிள்ளச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்குத்தான் வழங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கு தனது முழுமையான ஒத்துழைப்பை தான் வழங்குவேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உறுதியளித்தார். கிள்ளச்சி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கிள்ளச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கிள்ளச்சி பொது வைத்தியசாலையை மத்திய அரசுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் தான் வழங்குவேன் என்று அவர் குறிப்பிட்டார். கிள்ளச்சி மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. என்னிடம் சில்லறை அரசியல் இல்லை. நாமல் மற்றும் ரோஹிதா ஆகியோருடன் ஒன்றிணைந்து மேடையேறிய போது இதனை கதைத்தேன், இனியும் கதைப்பேன். என்னிடம் குறுகிய அரசியல் நோக்கம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். வவுனியாவின் பல வர்த்தக நிலையங்களில் இறவரி திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றை நேற்று மேற்கொண்டார்கள். இறவரி திணைக்களகத்தின் வருமான வரி அறவீட்டு அதிகாரிகள் தமது செயற்பாட்டை நாடு முழுவதும் முன்னெடுத்து வரி அறவீட்டு நடவடிக்கைகளை சீர் செய்தும் ஒழுங்கமைத்தும் வருகிறார்கள். அதற்கு அமைவாக வவுனியாவிலும் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரி அறவீடு தொடர்பான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி வவுனியாவில் நகைக்கடைகள், ஹார்ட்வேர்கள், பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்டவை மீது திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் பெண் பிசியோதெரபிஸ்ட் ஒருவரை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்த நபர் மற்றும் அவரது சட்டபூர்வ மனைவி ஆகியோரை யாழ்ப்பாண போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளார்கள்.
2: நுவரெலியா போலீசார் வலான ஊழல் ஒழிப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியன இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரும் சந்தேக நபரான பெண்ணும் இதற்கு முன்னர் தங்கியிருந்த இடத்தை சோதனையிடுவதற்காக இன்று அழைத்து செல்லப்பட உள்ளனர். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். கடந்த 17 மாலை தெழுதினிய வைத்தியசாலைக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்தே பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். விசாரணைகளில் உயிரிழந்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக கடமையாற்றிய 33 வயதான வெலிகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. அவரது மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் பகிரங்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 20 மேற்பட்ட ஊழல் மோசடி சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கு எதிராக பல நீதிமன்றங்களில் தற்போது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் குர்நாகல் நாரம்பிள பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் பல பெண்களுடன் நெருங்கிய உறவை பேணி வந்துள்ளதுடன் போலி அடையாள அட்டை ஒன்றை தயாரித்து மென்பொருள் பொறியியலாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தேதினிய வைத்தியசாலைக்கு அருகில் சடலத்துடன் மீட்கப்பட்ட கார் சந்தேக நபர் தொடர்பை பேணி வந்த மற்றொரு பெண்ணுக்கு சொந்தமானது எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
0: தொடர்ந்து குருநாகல் கொட்டவேகர பகுதியில் போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையின் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகள் அடங்கிய காணொளியை சமூக ஊடகங்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் பலுகொல்ல பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது. கடந்த மே 16 அன்று கொட்டவேகர காவல்துறையினர் பலுகொல்ல பகுதியில் மேற்கொண்ட சோதனையின் போது ஐஸ் போதைப்பொருளுடன் 19 மற்றும் 28 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மகா உஸ்விவ பகுதியைச் சேர்ந்தவர்கள். மே 17 அன்று நிக்கிறவற்றிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்து நபர்கள் மே 21 குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற போது அந்த பகுதியைச் சேர்ந்த 5 பேர் சட்டவிரோதமாக ஒன்று கூடி கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு அவர்கள் மீது தாக்குதலையும் நடத்தியுள்ளார்கள். இந்த சம்பவத்தையும் காணொலியாக பதிவு செய்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பான காணொலி திருநீயக்கல காவல்துறை பிரிவில் நடந்த மற்றொரு சம்பவத்துடன் தவறாக தொடர்புபடுத்தப்பட்டு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நிக்கவரேட்டிய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து காணொலியை பதிவு செய்து பரப்பிய 5 பேரில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக சுமார் 35 கோடியே 26,50,000 ரூபாய் மதிப்பிலான கசிஸ் போதைப்பொருள் தொகையை நாட்டுக்குள் கடத்த முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தாதியர் பயிற்சி பெற்று வரும் 18 வயதுடைய மாணவி என்று தெரிய வந்துள்ளது.
1: சந்தேக நபரான யுவதி கனடாவின் டொரண்டோ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றிரவு நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சகேவா தெரிவித்துள்ளார். 2 பயண பகுதிகளில் மறைத்து போதைப்பொருள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதன் பெறுமதி 352 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சுங்க பிரிவினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரான யுவதி 18 வயதுடைய கனேடிய பல்கலைக்கழக மாணவி ஆவார். அவரது கல்வி செலவுகளுக்காக 12,500 கனேடிய டாலர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணம் ஒன்றை பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்து பல்கலைக்கழகத்தின் சாரதி ஒருவரே இந்த போதைப்பொருள் தொகையை நாட்டுக்கு அனுப்பியுள்ளார் என்பதும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான மாணவி மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார்.
0: தொடர்ந்து டெங்கு இளம் குடும்பிகளின் அடர்த்தியை அளவிட பயன்படுத்தப்படும் சர்வதேச அலகான பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு நாட்டின் பல பகுதிகளில் கணிசமாக உயர்ந்துள்ளதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் தெரிவித்துள்ளது. டெங்கு நோயை அதிகளவில் பரப்பும் எடிஸ் இஜிப்படை நுழம்புகளின் அடர்த்தியை மதிப்பிடுவதற்காக பிரிட்டோ குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின்படி ஒரு நாட்டிலோ அல்லது பிராந்தியத்திலோ எடிஎஸ் இஜிப்படை நுழம்புகளின் அடர்த்தி 3க்கு குறைவாக பராமரிக்கப்பட வேண்டும். ஆனாலும் இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது பிரிட்டோ குறியீட்டின் மதிப்பு உயர்ந்த நிலையில் காணப்படுவதாக சுகாதார பூச்சியியல் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நேரத்தில் நாட்டில் ஏற்பட்டுள்ள டெங்கு பரவல் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் அதனை தடுக்கும் வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை கண்டறியும் விசேட வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
2: டெங்கு அபாயமுள்ள வலயங்களாக அடையாளம் காணப்பட்டு 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 600 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது.
1: அனைத்து தரப்பினரும் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகம், சுகாதார அமைச்சு, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், கல்வி அமைச்சு, பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆகிய அனைத்தும் இதற்காக ஒன்றிணைக்கின்றன. இந்த வேலை திட்டம் கீழ் மட்டத்தில் அதாவது கிராம உத்தியோகத்தர் மட்டத்திலிருந்து ஆரம்பித்து கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கமைய கிராம உத்தியோகத்தர்கள் மட்டத்தில் உள்ள சமூக அபிவிருத்தி சபைகளும் அந்த கிராமத்தில் உள்ள ஏனைய அமைப்புகளும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றன. டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை முழுமையாக அளிப்பது, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் சுகாதார அமைச்சின் மூலம் தேவையான இடங்களில் புகை விசிறும் நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய ரசாயன பொருட்களை சூழலுக்கு விடுவித்தல் ஆகிய அனைத்தும் இந்த 3 நாட்களுக்குள் மேற்கொள்ளப்படும்.
2: டெங்கு காய்ச்சலினால் மேல் மாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. காலி, ஹம்பாந்தோட்டை, மாத்தறை, கண்டி, மாத்தளை, ரத்தினபுரி, கேகாலி, குருநாகல், புத்தளம், பதுளை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 47,530 ஆகும். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 29 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.
1: இதுவரை நாம் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி சோதனைக்குட்படுத்திய பாடசாலைகளில் 40% பாடசாலைகளிலும் சுமார் 30% அரசு நிறுவனங்களிலும் 28% மத வழிபாட்டு தலங்களிலும் டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் காணப்படுவதை அம்மால் அவதானிக்க முடிந்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ராகம வைத்தியசாலை, கலபூவில வைத்தியசாலை, மாஹோ வைத்தியசாலை ஆகியவற்றுடன் கொழும்புக்கு வெளியில் உள்ள மாத்திரை, காலி, கராப்பட்டி போன்ற வைத்தியசாலைக்கு அளவுக்கு அதிகம்
3: அதிகமான நோயாளர்கள் வருகை தந்துள்ளனர். ஊழியர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் இந்த நிலைமையை கையாண்டு வருகின்றனர். எனினும் எதிர்காலத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். வைத்தியசாலை கட்டமைப்பு வீழ்ச்சியடையும் நிலைமையும் ஏற்படலாம். எனவே அதனை தடுத்து நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும்.
4: தொடர்ந்து டிட்வா சூறாவளி தாக்கத்தின் காரணமாக வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த 1336 பேர் இன்னும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு கோட்டை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை அம்பாறை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட சுயினம் காரணமாகவே அவர் பேருந்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன சாரதி பயிற்சி நிலையங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்கள் கட்டாயமான முறையான பயிற்சி உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறான அங்கீகாரமின்றி பயிற்சிகளை நடத்தும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை கண்டிப்புடன் உத்தரவாக இதனை தெரிவித்துள்ளது. போசான் பௌர்ணமி பண்டிகையின் போது தானசாலை அமைத்தல் மற்றும் தோரணங்கள் அமைத்தல் குறித்து அந்தந்த பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிப்பது கட்டாயம் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனதீர தெரிவித்திருக்கிறார். வீதி விபத்துகளை குறைப்பதற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களுக்காக ஏதேனும் நிகழ்வுகள் அல்லது கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டால் அதற்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குமாறும் பாடுகளை ஒருங்கிணைக்குமாறும் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று மருதமடு திருத்தல பரிபாலகர் அர்ப்பணி பெப்பி சோசி அடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் நிர்வாக ஒழுங்கமைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. மடு அன்னையின் திருத்தலத்தின் போர்டிகோம் மூன்றலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரர் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் அருட்பணியாளர்கள் அருட்சகோதர சகோதரிகள் இறைமக்கள் அடங்கலாக இறை வழிபாட்டோடு முதலாவது நவநாள் வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நவநாள் வழிபாட்டின் ஆரம்ப நிகழ்வாக மருதமடு திருத்தாயாரின் கொடி மற்றும் பாப்பரசரின் திருக்கொடிகள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆண்டகையினால் இறைவாற்றை பயிர்வோடு ஆசிர்வதிக்கப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நவநாள் வழிபாடுகள் திரு செபமாலைகள் தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளில் நடத்தப்பட்டு வளமையின் பிரகாரம் நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னம் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு தமிழ் சிங்கள மொழிகளில் மறைவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மறைவுரையினை தொடர்ந்து தேவ அழைத்தலுக்கான யமம் இரண்டு மொழிகளிலும் பரிந்துரைக்கப்பட்டு இறுதியாக நற்கருணை இறையாசிர் ஆனது இறைமக்களுக்கு வழங்கப்பட்டு இரவு சபத்துடன் முதலாவது நாள் வழிபாடுகள் முடிவெற்றிருக்கிறது. மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா ஆண்டுதோறும் ஜூன் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலியுடன் பக்திபூர்வமாக நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9ஆம் தேதி நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் அதிக வெப்பநிலை காரணமாக நீண்ட சென்ற சமயத்தில் சதானந்தன் வன்னியன் என்பவரின் இலங்கை தமிழரின் புதல்வன் தமிழ்குமரன் நீரில் மூழ்கி இறந்து போனார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 26. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுன் 349,600 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர். சாசல் கார்ஷரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும்.
0: அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் GMPH நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகின்றார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் GMPH நிறுவனத்தினர். கடந்த 2.5 ஆண்டு காலமாக நீடித்து வந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பெரிய அளவில் நேரில் சந்தித்துக் கொள்வதை தவித்து வந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் தனது பெற்றோரின் திருமண நாளை முன்னிட்டு அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்தினருடன் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாசின் இல்லத்துக்கு சென்றார். அங்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை அங்கிருந்தவர்கள் பாரம்பரிய முறைப்படி ஆரத்தி எடுத்து மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றார்கள். இந்த வரவேற்பை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தனது தந்தை மருத்துவர் ராமதாஸ் மற்றும் தாயாரை நேரில் சந்தித்து மலர்கொத்து வழங்கி காலில் விழுந்து தங்களது மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டதாக பின்னர் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார்.
6: அம்மாவுடைய திருமண நாள் குடும்பத்துடன் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். இனி நல்லது நடக்கும். இனி நல்லது நடக்கும்.
0: தொடர்ந்து தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் 100வது ஆண்டு பிறந்த தினத்தில் தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரையிசை வரலாற்றிலும் தனிமுத்திரை பதித்து 100 ஆண்டு காணும் கவியரசு கண்ணதாசனுக்கு தனது புகழ் வணக்கங்கள் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார்.
7: தமிழ் இலக்கிய உலகிலும் திரைப்பட துறையிலும் தனித்துவமான முத்திரையை பதித்த கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100வது பிறந்த நாளை முடித்து பல்வேறு அரசு தரப்பு சார்பில் அதாவது மலர்துவி மரியாதை என்பது சற்று முன்னதாகத்தான் ஸ்ரீநகரில் உள்ள அவரது சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று, வாழ்த்து பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்ட இந்த பதிவில் தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரையிசை வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்து 100ஆண்டு காணும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எனது புகழ் வணக்கங்கள் என்றும், மனித வாழ்வின் உணர்வுகளையும் தத்துவ சிந்தனைகளையும் சமூக விழிப்புணர்வுகளையும் தனது படைப்புகளின் மூலம் எளிய தமிழில் தந்து அனைவரின் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர் கவியரசன் கண்ணதாசன் என்றும் புகழ்ந்து இந்த பதிவில் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அவரது படைப்புகள் திகழ்கின்றன. தமிழ்மொழி உள்ளவரை கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் தனது வார்த்தையை தெரிவித்திருக்கிறார்.
0: தொடர்ந்து குறுவை சாகுபடிக்கு 40 TMC தண்ணீரை திறக்க உத்தரவிடக் கோரிய தமிழ்நாட்டின் கோரிக்கை மனுவை நிராகரித்துள்ள காவிரி ஆணையம் இதுகுறித்து அடுத்த கூட்டத்தில் தான் முடிவு செய்யப்படும் என்று கைவிரித்திருப்பது டெல்டா விவசாயிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.
8: காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையின் முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு, காவேரி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியன் மற்றும் கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது தமிழக அரசு தரப்பில் June 22 பில்லிகுண்டுவில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 6.737 TMC தண்ணீருக்கு பதிலாக வெறும் 2.662 TMC மட்டுமே கிடைத்துள்ளதாகவும், இதனால் 4.075 TMC நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. தங்களது நீர்த்தேக்கங்களில் குறைந்த அளவே நீர் இருப்பு உள்ளதாக கர்நாடகா கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த தமிழக அதிகாரிகள் February-May 2026 கோடைக்காலத்தில் கர்நாடகா தனக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தியதே இதற்கு காரணமாகும் என குற்றம் சாட்டினர். எனவே ஜூன் மாதத்தில் 9.19 TMC மற்றும் ஜூலை மாதத்தில் 31.24 TMC தண்ணீரை தமிழகம் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் கர்நாடகாவின் நீர்த்தேக்கங்களில் இருந்து 40 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கர்நாடகா தரப்பில் எல்னினோ பருவ மாறுபாடு காரணமாக மழை பொழிவு இல்லாததால் காவிரியில் நீர்வரத்து குறைந்துவிட்டதாக வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் இந்த நிலைமையை கவனத்தில் கொண்டு நீர்த்தேக்கங்களில் சேமிக்கப்பட்டுள்ள நீரை குடிநீர் தேவைக்காக மட்டும் இரு மாநிலங்களும் விவேகத்துடன் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியதுடன் வரும் நாட்களில் நல்ல மழை பெய்யும் என்ற எதிர்பார்ப்பில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்து ஆணையத்தின் அடுத்த கூட்டத்தில் நிலைமையை மறு ஆய்வு செய்து முடிவு செய்யப்படும் என அறிவித்து கூட்டத்தை ஒத்திவைத்தார்.
0: தொடர்ந்து சட்டப்பேரவையில் வசனம் பேசும் போக்கை மாற்றிக் கொள்ளுமாறு முதல்வர் விஜய்க்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவுறுத்தியுள்ளது.
8: சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் வேளாண் கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதனை திமுக தூண்டிவிடுவதாக முதலமைச்சர் திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மீதான வன்முறைகள், சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல்களை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவதாக திரு சிவசங்கர் கூறினார்.
9: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டதா? தங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள் தங்கள் ஆட்சி நடத்துவதற்கு ஆதரவு தருவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் இது எதுவும் கலாயாதார்த்தம் புரியாமல் தனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசுகின்றவர் என்கின்ற காரணத்தினால் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்.
8: நாட்டை காக்க வந்த காந்தி போல சட்டப்பேரவையில் வசனம் பேசுவது கதைக்கு ஆகாது என்று திரு விஜயை சாடிய அவர் பள்ளி குழந்தைகளிடம் அத்துமீறி நடந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதனுக்கு அறிவுரை கூறுமாறு வலியுறுத்தினார்.
9: அந்த சிறு பெண் குழந்தைகளுக்கு போய் கால் சொடுக்கெடுத்து விடுறன்னு இது வந்து குட் டச் பேட் டச் பள்ளிக்கூடத்தில் பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தை ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு பெண் குழந்தைக்கு பொதுவெளியில டிவி கேமராக்கள் சூழல் இருக்கிற இடத்துல சார் முதல்ல உங்க அறிவுரையெல்லாம் அங்கு அவருக்கு கூறுங்க.
8: எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் திமுகவை குறை கூறுவதிலேயே கவனம் செலுத்திய முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய திரு சிவசங்கர் சட்டப்பேரவையில் சைகை செய்து முதலமைச்சர் தரக்குறைவாக நடந்து கொண்டதாகவும் சாடினார். பஞ்ச் டயலாக், விசில் அடிப்பது, குட்டிக்கதை கூறி பேரவையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றுவது நல்லதல்ல என முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார். மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை, பாலியல் குற்றங்கள் பற்றி ஒரு 5 நிமிடமாவது முதலமைச்சர் பேசுவாரா என எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ள அவர் 5 நிமிஷம் பேசினதுக்கே என்னாச்சு தெரியுமில்ல என்று பஞ்ச் டயலாக் அடிக்கும் முதலமைச்சரே, அதையேதான் நாங்களும் சொல்கிறோம். மின்வெட்டு, விவசாயிகளின் பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு பற்றியோ அல்லது நீங்கள் அள்ளி வீசிய வாக்குறுதிகள் பற்றியோ ஒரு 5 நிமிஷமாவது பேசுங்க என பதிவிட்டுள்ளார். திரு விஜயின் உரை நக்கல் நையாண்டி கலந்த புளித்து போன சினிமா வசனங்களின் தொகுப்பாகவே இருந்ததாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனும் விமர்சித்துள்ளார்.
0: தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேரில் சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இருவரும் சந்தித்த புகைப்படங்களை எக்ஸ் வலைதளத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகை பகிர்ந்துள்ளது. பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் விரைவாக இந்த சந்திப்பு நடைபெற்றது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியம் என்று இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. இந்தியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்புக்கு தற்போது இந்தியா தலைமை வகிக்கிறது. இதையொட்டி பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு டெல்லியில் கடந்த 2 நாட்கள் நடந்தது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சோய்கு, ஈரான் பாதுகாப்பு அதிகாரி காதிர் நெசாம்பிவிர் உள்ளிட்டோர் பங்கேற்ற மாநாட்டை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொடக்கி வைத்து பேசினார். அப்போது அவர் உலகளாவிய ராணுவ மோதல்கள் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் நிலவும் இக்கட்டான சூழலில் இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகளாவிய அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் வேளையில் மோதல்களை தீர்ப்பதற்கான சர்வதேச அமைப்புகளும் நிறுவனங்களும் தற்போதைய சூழலில் போதுமானதாக இல்லை. பல்தரப்பு ஒத்துழைப்பை அதாவது பல்தரப்பு ஒத்துழைப்பு சரிவை சந்தித்து வருகிறது. இந்த சூழலில் உலகளாவிய பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்ற வேண்டியுள்ளது. உலக அமெரிக்காக கூட்டமைப்பாக நாம் என்ன பங்காற்ற முடியும் என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று தனது உரையில் குறிப்பிட்டார். டெல்லி சென்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளும் பிரதமர் மோடியை சந்தித்து உரையாடியிருக்கிறார்கள். அப்போது பிரிக்ஸ் அமைப்புக்கான இந்தியாவின் தலைமைத்துவமானது நடைமுறை ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்லவும் குளோபல் சவுத் அதாவது வளரும் நாடுகளின் முன்னுரிமைகளுக்கு ஆதரவளிக்கவும் பாதுகாப்பான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய உலகை உருவாக்க பங்களிக்கவும் முயலும் என்று தெரிவித்தார். இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர முக்கிய நலன்களை மதிப்பது அவசியம். இரு நாடுகளின் தலைவர்களால் எட்டப்பட்ட முக்கிய கருத்தொற்றுமையை நடைமுறைப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் யாஜித் உர் ரஹ்மான் டெல்லி சென்றையில் பாதுகாப்பு தொடர்பான கருப்பு பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததாக கருதப்பட்டதால் குடியேற்ற அதிகாரிகளால் அவர் சிறிது நேரம் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு வங்கதேசம் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீஸ் ஜிவால் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பின் போது வங்கதேச பிரதமரின் ஆலோசகர் சாக் விசா மற்றும் தனிப்பட்ட கடவுச்சுட்டு ஆகியவற்றுடன் கடந்த 14ஆம் தேதி டெல்லி வந்தார். டெல்லி விமான நிலையத்தில் குடியேற்ற அதிகாரிகளால் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்திய பெருங்கடல் விளிம்பு சங்கத்தின் மூத்த அதிகாரிகள் குழுவின் 28ஆவது கூட்டத்தில் பங்கேற்பதாக வந்ததாக தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் பங்கேற்பது அவரது வருகையின் நோக்கம் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட பின் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர் தனது சொந்த விருப்பத்தின் பேரிலே டாக்கா திரும்பி செல்வதற்கு முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். ஹரியானா அரசின் வங்கிக் கணக்குகளில் இருந்து 60 கோடி ரூபாவுக்கு மேல் கையாடல் செய்ததாக அந்த மாநில கல்வி வேளாண் துறை முன்னாள் முதன்மைச் செயலரும் மூத்த IAS அதிகாரியுமான பங்கஜ் அகர்வாலை CBI கைது செய்துள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதி பெறுவதற்கான விதிமுறைகளை ஒன்றிய அரசு திருத்தி அமைத்துள்ளது.
10: NGO எனப்படும் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் சங்கங்கள் வெளிநாட்டு பணத்தை பெறுவது மற்றும் பயன்படுத்துவதை கடுமையாக்கும் வகையில் வெளிநாட்டு பண பரிமாற்ற ஒழுங்குமுறை விதிகளில் மத்திய அரசு பல திருத்தங்களை அறிவித்துள்ளது. அதன்படி வெளிநாட்டு நிதியை பெறுவதற்காக பதிவு செய்ய விரும்பும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செயல்படும் நோக்கம் மற்றும் மாநிலத்தை குறிப்பிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள மதம், கலாச்சாரம், பொருளாதாரம், கல்வி மற்றும் சமூகம் ஆகிய பிரிவுகளில் ஒன்றை தங்கள் நோக்கங்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. மதக்கல்வி, சமய மரபுகளை ஆவணப்படுத்துதல் மற்றும் பழங்குடி நம்பிக்கைகளை பாதுகாத்தல் ஆகிய 3 நோக்கங்களும் மதமாற்றத்தை தவிர்த்து நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியினரை தவிர மற்ற வெளிநாட்டினரை முக்கிய பொறுப்பாளர்களாக கொண்ட எந்த ஒரு சங்கத்தையும் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட அனைத்து சங்கங்களும் தங்கள் நோக்கங்களை தெரிவிக்க 1 ஆண்டு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. செயலற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உரிமங்களை தக்கவைத்துக் கொள்வதை தடுக்கும் பொருட்டு கடந்த 2 நிதியாண்டுகளில் அந்நிறுவனங்கள் 10 லட்சம் ரூபாய் செலவிட்டிருக்க வேண்டும் என்ற வரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முந்தைய தவணையில் குறைந்தபட்சம் 75% பயன்படுத்திய பின்னரே 2வது அல்லது அதற்கு பிந்தைய தவணை நிதி விடுவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பயன்பாட்டை சரிபார்க்க அரசு கள விசாரணை நடத்தும் என்றும் வெளிநாட்டு நிதியை பெறுவதற்கான விண்ணப்பங்களில் சமூக ஊடக கணக்குகளின் விவரங்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் வழங்கும் நன்கொடையாளர்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வருமான வரி அறிக்கையில் விரிவான செயல்பாட்டு அறிக்கையை சேர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு சாரா நிறுவனங்கள் செய்திகள் அல்லது நடப்பு நிகழ்வுகளை தயாரிப்பதற்கோ அல்லது ஒளிபரப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளதால் புத்தகங்கள், கட்டுரைகள் ஏதேனும் வெளியிடப்பட்டிருந்தால் அவற்றை தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகவும் நேர்மையாகவும் தொழில்முறை அணுகுமுறையுடனும் செயல்பட்டது. அது நிச்சயம் பாராட்டுக்குரியது. முதலீடுகளை ஈர்க்க திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நாங்கள் கடுமையாக போட்டியிட்டோம். அதில் சிலவற்றை வென்றோம், சிலவற்றை இழந்தோம் என்று ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் தெரிவித்திருக்கிறார்.
8: சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வரவேண்டிய 25 முக்கிய முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றின் கருத்தரங்கில் பேசிய ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அமைச்சருமான திரு நர லோகேஷ் முதலீடுகளை ஈர்க்க திமுக அரசுடன் கடுமையாக போட்டியிட்டதாகவும் அதில் சிலவற்றை வென்றோம், சிலவற்றை இழந்தோம் என்று தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தைய திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக அவர் பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அரசுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு முதலீட்டாளரும் ஒருபோதும் புகார் தெரிவிக்கவில்லை என்று திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு நேர்மையுடனும் தொழில்முறை அணுகுமுறையுடனும் செயல்பட்டது பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே முந்தைய ஆட்சிக் காலத்தில் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் மாநிலத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒரு சிறுபிள்ளைத்தனமான பொருளாதாரம் மற்றும் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு குறித்த அடிப்படை புரிதல் இல்லாத பச்சை பொய் என்று முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக ஆட்சி மீது பழிபோடுவதாக நினைத்து மாநிலத்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க தாவேக அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளால் தொழில்துறையினர் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்று கூறியுள்ளார். இந்த உண்மையை உணரக்கூட திறனின்றி தற்போதைய ஆட்சியாளர்கள் தங்களது திறமையின்மையை பொய்யான குற்றச்சாட்டுகளால் மறைக்க முயற்சிப்பது தமிழ்நாட்டை இழிவுபடுத்தும் செயலாகும் என்று திரு TRB ராஜா விமர்சித்துள்ளார். இவை எதை பற்றியும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனற்ற தாவேக அரசு முந்தைய அரசு கொண்டு வந்த முதலீடுகளுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது வெட்கக்கேடானது என்று அவர் சாடியுள்ளார்.
0: தொடர்ந்து தீபத்து ஏற்பட்டு மாணவர்கள் உட்பட 15 பேர் உயிரிழக்க காரணமான கட்டிடத்தை இடிக்க லக்னோ நகர வளர்ச்சி குழுமம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தார்கள். மேலும் இந்த 3 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை சட்டவிரோதமாக வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வந்ததை கண்டுகொள்ளாமல் இருந்த வளர்ச்சி குழும அதிகாரிகள் மீதும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. டீசல் மற்றும் வாகன உதிரிப்பாகங்களின் வெளியேற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
8: எரிபொருள் விலை, மூலப்பொருட்கள் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும், புதிய வாகனங்களுக்கு 15 ஆண்டுகள் வரி விதிப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் டீசல், ஆயில், உதிரி பாகங்கள் விலையேற்றத்தின் காரணமாக இந்த வேலை நிறுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டதாக தெரிவித்தனர். சிவகாசி திருத்தங்கலில் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஒரே இடத்தில் 100 கணக்கான JCB இயந்திரங்களை நிறுத்தி வைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். முசிறி அடுத்த தண்டலைப்புத்தூர் பகுதியில் 2வது நாளாக நேற்றும் JCB உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்கப்படவில்லை. டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வால் தங்களால் பழைய வாடகையில் வாகனங்களை இயக்க முடியவில்லை என்றும் குறைந்தபட்சமாக 2 மணி நேரத்திற்கு 4,500 ரூபாயும் 1 மணி நேரத்திற்கு 1,600 ரூபாயும் வாடகை கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானம் மற்றும் மண் அகற்றும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
0: தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் விவசாய அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது.
10: இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இறுதி வடிவம் கொடுப்பதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். 2 நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வது குறித்து ஜேமிசன் கிரியர் உடன் பேசியதாக திரு பியூஷ் கோயல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவை கையெழுத்திட வைப்பதற்காக அமெரிக்கா தனது வர்த்தக விசாரணையை ஒரு மிரட்டல் கருவியாக பயன்படுத்துவதாக எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தம் அல்ல, அமெரிக்காவால் மேற்கொள்ளப்படும் ஒரு கொள்ளை முயற்சி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டாலும் கூட ஒரு தலைப்பட்சமாக வரிகள் விதிக்கப்படாது அல்லது மிரட்டப்படாது என்பதற்கான உத்தரவாதம் எங்கே உள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அமெரிக்கா உடனான தனது வர்த்தக ஒப்பந்தத்தை நிராகரித்த மலேசியாவின் நடவடிக்கையில் இருந்து பிரதமர் திரு மோடியின் அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தனது நெருங்கிய நண்பரான டிரம்பை திருப்திப்படுத்தும் போக்கை பிரதமர் திரு மோடி கைவிட வேண்டும் என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க பிரதிநிதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு எதிரானது என்று சாடியுள்ள பாரதிய கிஷான் யூனியன் அமைப்பின் தேசிய தலைவர் திரு குர்நாம் சிங் சதுனி ஒப்பந்தம் காரணமாக விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், பால் பண்ணை மற்றும் கோழிப்பண்ணை உரிமையாளர்களை பாதிக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க பொருட்களுக்காக இந்தியா தனது விவசாய சந்தையை மேலும் திறந்துவிடக்கூடும் என்று கவலை தெரிவித்துள்ள திரு சதுனி, அமெரிக்க இறக்குமதி பொருட்களுடனான போட்டிக்கு இந்திய விவசாயிகளை ஆளாக்கும் என்று கூறியுள்ளார். இது உள்நாட்டு விவசாயத்தை பலவீனப்படுத்தி கிராமப்புறங்களில் பொருளாதார நெருக்கடியை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து வாட்ஸ்அப் செயலியின் புதிய தலைவராக குணால் ஷா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஷா ஒரு இந்திய தொழில் முனைவர். வாட்ஸ்அப் செயலியாக அதிகமாக பயன்படுத்தும் நாடு இந்தியாவாக இருக்கிறது. அங்கு 500 மில்லியன் பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள். வாட்ஸ்அப் செயலி மெட்ரா நிறுவனத்துக்கு சொந்தமானது. மெட்ரா அதன் கட்டண சேவைகளை இந்தியாவில் விரிவாக்கம் செய்ய விரும்புகிறது. நிறுவனம் கிரெட் என்ற நிதி தொழில்நுட்ப வர்த்தகத்தில் $900 மில்லியன் முதலீடு செய்கிறது. கிரெட் நிறுவனத்தை குணால் ஷா 2018 உருவாக்கினார். நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்கிய சாவின் அனுபவம் வாட்ஸ்அப் செயலியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும் என்று மெட்ரா நம்பிக்கை கொண்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சேவை கட்டணங்களை நிர்வாகம் உயர்த்த உள்ளதாகவும் அதற்கு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் தகவல் வெளியாகியுள்ளது. விலவாசி பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு அந்த கோயிலுக்கு ஏற்பட்டு வரும் வருவாய் குறைவை ஈடு செய்திடும் வகையில் நிர்வாக நலன் கருதி தக்கார் தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதுள்ள கட்டண சேவைகள் அபிஷேக சிறப்பு தரிசன கட்டணத்தை உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேரிழப்பதற்கு 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாகவும் சண்முகர் அர்ச்சனைக்கு 5000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாயாகவும் இரண்டு நபர்களுக்கான மூலவர் அபிஷேக கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 10000 ரூபாயாகவும் 9 கால பூசை 1500 ரூபாயிலிருந்து 6500 ரூபாயாகவும் சுவாமிக்கு சந்தன காப்பு லேபனம் 100 ரூபாய், 15 கிலோ சந்தனக்கட்டை என்பதை 1000 ரூபாய், 15 கிலோ சந்தனக்கட்டையாகவும் சாதாரண நாட்களில் 500 ரூபாயாகவும் திருவிழா விசேஷ தினங்களில் 2000 ரூபாயாகவும் இருந்த அபிஷேக தரிசன கட்டணம் இனி அனைத்து நாட்களிலும் 2500 ரூபாயாக உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே கட்டண உயர்வு குறித்து பொதுமக்கள்

0: குடியரசுத் தலைவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன், மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், நடிகர் மம்முட்டி, முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், பின்னணி பாடகி அல்கயானிக் ஆகியோர் பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த மிருதங்க வித்வான் திருவாரூர் திரு பக்தவச்சலம், வெங்கலச் சிற்பி ராஜஸ்தபதி திரு காளியப்ப கவுண்டர், ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோடி, கால்நடை மருத்துவர் டாக்டர் நடேசன், நடிகர் மாதவன், கர்நாடக இசை பாடகிகளான சகோதரிகள் திருமதி ரஞ்சினி, திருமதி காயத்ரி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
1: தொடர்ந்து கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கடலூர் மாவட்ட மீனவர்களை சென்னை திருவெற்றியூர் மீனவர்கள் பத்திரமாக மீட்டு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: கடலூர் மாவட்டம் பரங்கப்பேட்டையை சேர்ந்த மீனவர்கள் திரு பாண்டியன், ஸ்ரீகாந்த், கல்யாண சுந்தரம் ஆகியோர் கடந்த 16ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எஞ்சின் பழுது ஏற்பட்டு நடுக்கடலில் நின்றதாக கூறப்படுகிறது. அதில் இருந்த 3 பேரும் உணவு மற்றும் குடிநீர் இன்றி 8 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்து மயங்கிய நிலையில் இருந்துள்ளனர். இந்நிலையில் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற திருவற்றியூர் பகுதி மீனவர்கள் அவர்களை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்துள்ளனர்.
2: கண்ணுலாம் வந்து அப்படியே மஞ்சா புத்து போச்சு, நோரை தள்ளிட்டாங்க, வாயில நோரை தள்ளி போச்சு. அப்புறம் நாங்க என்ன செஞ்சிட்டோம், சரிங்க நீங்க போட்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஏற பண்ண முடியாது, எங்க ஆளும் தான் 2 பேர் ஏறி தூக்கி ஏத்தணும். ஏத்திட்டு என்ன செஞ்சா உடனே வலைய கிளப்பிட்டோம், அதாவது தொழில் பார்க்காத வலையை பத்திரிங்க, வலையை பத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல வீட்டுக்கு அவங்க உயிரை காப்பாத்தணும் சொல்லிட்டு வலையை பத்திட்டு அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க, வேணா எங்களை உயிரை மட்டும் காப்பாத்துக்கணும். ஆனா சொன்னாங்க, சரி எங்ககிட்ட இருந்த கஞ்சி தண்ணி கிணி எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட்ல அவங்க உயிரை காப்பாத்தி நம்ம வெளியே எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு உடனே வலையை பத்திரிட்டு என்ன செஞ்சிட்டோம், அவங்க உயிரை காப்பாத்துன்னு சொல்லி அப்படியே என்ன செஞ்சா அந்த வலையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வலை போட்ல இருக்கிற வலையை நாங்க கிளப்பிட்டு வந்துட்டோம்.
0: மீட்கப்பட்ட 3 பேரையும் தங்களது வீட்டிலேயே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காசிமேடு மீன்பிடி உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அவர்கள் மூவரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
1: தொடர்ந்து ஆம்பூர் அருகே விளநிலங்களை சேதப்படுத்தும் யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
0: அரங்கல் துருகம் பகுதியில் உள்ள சுட்டகுண்ட கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் திரு குமரேசன், பக்தவச்சலம், தாமோதரன், விஸ்வநாதன், ரத்னவேல் ஆகியோருக்கு சொந்தமான நிலங்களில் யானை கூட்டம் இரவில் நுழைந்துள்ளது. விளை நிலங்களில் இருந்த தென்னை மாமரங்கள் தண்ணீர் குழாய்களை உடைத்துச் சென்றுள்ளது. போடப்பட்டிருந்த வேலியையும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை
3: விடுத்துள்ளனர். பூசை வச்ச தென்னங்கன்று ஃபுல்லா போயிருக்கு, வாழை மரம் மா எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கு. இதே மாதிரி எங்க நிலம் 1-2 ஏக்கரா எங்க பக்கத்தோட நிலம் எல்லாமே இதே மாதிரிதான் பண்ணிருக்கு. இதே மாதிரிதான் 6 மாசத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி நடந்தது. சேதங்கள் நிறைய போயிட்டே இருக்கு.
0: காரப்பட்டு காப்புக்காட்டு பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறைக்கு அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இரவில் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் வனப்பகுதிக்கு அருகில் உள்ள விளைநிலங்களுக்கு இரவில் செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
1: இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1 சவரன், 1,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 1 கிராம், 13,350 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 240 ரூபாவுக்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 10,000 ரூபாய் குறைந்து 240,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். எமிரேட்ஸ், குவாண்டஸ் விமான நிறுவனங்களின் A380 ரக விமானங்கள் சோதிக்கப்பட வேண்டும் என்று ஏபஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. விமானத்தின் இறக்கைகளின் முக்கிய பாகங்களில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சோதனைகளை அவசரமாக மேற்கொள்ளும்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமான பாதுகாப்பு நிறுவனம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மொத்தம் 16 விமானங்களில் விரிசல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 15 விமானங்கள் எமிரேட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவை. ஒரு விமானம் குவாண்டஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது. எமிரேட்ஸ் நிறுவனத்தின் 5 விமானங்களின் சோதனை உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ் நிறுவனம் ஆக அதிகமாக ஏபஸ் 380 ரக விமானங்களை இயக்குகிறது. தற்போது ஏபஸ் 380 விமானங்களை

0: பயன்படுத்த நிறுவனங்களில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் ஒன்று. இறுதியாக 2012 ஆண்டில் ஏபஸ் 380 ரக விமானங்களில் விரிசல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் இருந்து திரும்பிய மருத்துவர் ஒருவருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறு செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மனிதாயமான பணியை முடித்துவிட்டு திரும்பிய அந்த மருத்துவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இவருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளார்கள். ஐரோப்பிய மக்களுக்கு இதனால் பெரிய ஆபத்து இல்லை என்று அமைச்சு உறுதியளித்துள்ளது. கொங்கோவில் தற்போது பரவி வரும் எபோலா பாதிப்பானது முந்தைய எந்தொரு எபோலா தொற்றை விட வேகமாக பரவுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அங்கு இதுவரை 1094 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதோடு ஏற்கனவே 277 பேர் உயிரிழந்து போனார்கள். இந்த பாதிப்பு விண்டி பைகோ என்ற அரிதான வகை வைரஸால் ஏற்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் தொற்று கண்டறியப்பட்டமையால் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அப்துர்ரஹ்மான் மஹமூத் தெரிவித்திருக்கிறார். இந்த வைரஸின் பரவல் எங்களின் கட்டுப்பாட்டை விட வேகமாக உள்ளது, எனவே இதை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கைகள் விரிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் கொங்கோவில் ஏற்பட்ட எபோலா பாதிப்புகள் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கிய நிலையில் தற்போதைய சூழல் உலகளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் வளைகுடா நாடுகளில் நிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்பப் பெற அமெரிக்க செனட் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த ஜனநாயக கட்சி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னதாக வளைகுடா நாடுகளில் நிறுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று செனட் சபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு டிரம்பின் குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்களான சூசன் கலின்ஸ், லீசா முர்வோக்சி, ரான்பால் மற்றும் பில்காசிடி ஆகியோர் ஆதரவாக வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஜோன் பெட்டர்மென் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தார். பிரதிநிதிகள் சபையில் 50-48 வாக்குகள் அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் ஒரு கூட்டு தீர்மானம் என்பதால் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட போதிலும் இதற்கு அதிபர் டிரம்பின் கையொப்பம் தேவையில்லை என்று வெள்ள மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிராக அதிபர் டிரம்ப் எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்களை ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயண திட்டமும் இடப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போரில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி தளங்களை ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் பார்வையிட எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்களை சர்வதேச அணுசக்தி முகமையைச் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்வதற்கான ஒப்பந்தத்தை முடிவு செய்ததாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்த நிலையில் அதற்கு முரணாக ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பேசியிருக்கிறார். 2025 இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய 12 நாட்கள் போருக்கு பின்னர் சர்வதேச அணுசக்தி முகமை அவ்வப்போது ஈரானுக்கு சென்று வந்தது. ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி செறிவூட்டல் மையங்களை பார்வையிட அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அமெரிக்க விவசாய பொருட்களை ஈரான் வாங்குவது பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது விலை மற்றும் தரம் ஆகியவற்றின் அடிப்படையில் எதை இறக்குமதி செய்வது என்பதை ஈரான் அரசுதான் முடிவு செய்யும் என்று பஹாயி கூறியிருக்கிறார். மேலும் ஈரானின் நாகரீகத்தை அழித்து வீழ்ச்சியடை செய்வதே இந்த போரின் தத்துவமும் இலக்குமாக இருந்தது. ஆனால் அதுவே இப்போது அமெரிக்க விவசாயிகளை செல்வ செழிப்பானவர்களாக மாற்ற உதவுகிறது. எவ்வளவு சுவாரியமாக இந்த விடயம் இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஈரான் கோர்முஸ் நீரிணையில் விதிக்கும் சுங்க வரியையோ கட்டணங்களையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கிறார். நீரிணையை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப் போவதாக கூறி வருகிறது. அந்த முக்கிய வர்த்தக பாதையின் நிர்வாகத்தை ஆராய்ந்து சேவைகளுக்கான கட்டணத்தை பரிசீலிக்கப் போவதாக ஈரானும் ஓமானும் கூட்டறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றன. வாஷிங்டன் அத்தகைய நடவடிக்கையை எதிர்க்கும் என்று ரூபியோ தெரிவிக்கிறார். அனைத்துலக நீர்வழி பாதையை பயன்படுத்தும் எந்த நாட்டிடமிருந்தும் தீர்வை அல்லது கட்டணங்களை வசூலிக்க அனுமதி இல்லை என்று அவர் தெரிவித்தார். போர் தொடங்கியதிலிருந்து நீரிணையின் போக்குவரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. தென் லெபனானிலிருந்து இஸ்ரேல் அதன் துருப்புக்களை மீட்டுக் கொள்ள திட்டம் வகுக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு தலைவர் நயீம் ஹாசிம் கேட்டிருக்கிறார். திட்டமிட்டபடி அது நடக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தென் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூடு சண்டை நிறுத்தத்தை மீறிய செயல் என்று ஹிஸ்புல்லா கூறியது. இருதரப்பும் வெள்ளிக்கிழமை சண்டை நிறுத்தம் செய்து கொண்டன. பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை ஹிஸ்புல்லா சாடியிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் இருவர் இறந்து போனார்கள், மேலும் சிலர் காயமுற்றார்கள். தனது படவீரர்களுக்கு அருகில் ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகளை அடையாளம் கண்டதாக இஸ்ரேல் ராணுவம் வளமை போல் தெரிவிக்கிறது. அந்த மிரட்டலை அகற்ற தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம் மற்றான மேலும் சில செய்திகள்.
1: ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மட்டுமின்றி அது எப்போதும் திறந்தே இருப்பதற்கான வழிமுறைகளை உறுதிப்படுத்தி உள்ளோம். கிட்டத்தட்ட 15 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் வெளியே வரும் என நினைக்கிறேன். எண்ணெய் விலை மிக குறைவாக இருப்பதற்கு இதுதான் காரணம். இதனால் எரிவாயு விலைகள் குறைவதோடு தொடர்ந்து வீழ்ச்சி அடையும்.
2: தற்காலிகமாக ஈரான் மீதான எண்ணெய் தடை நீக்கப்பட்டிருப்பது ஈரானுக்கான உடனடி வெற்றியாகும். ஏனென்றால் பில்லியன் கணக்கான டாலர்கள் இதன் மூலம் ஈரானின் பொருளாதாரத்திற்கு வரும். இதனை அவர்கள் வளர்ச்சியாக பார்ப்பார்கள். மேலும் அணுசக்தி தொடர்பான கண்காணிப்பாளர்கள் ஈரானிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். அதிபர் டிரம்பும் அதையே கூறியுள்ளார். ஆனால் இதனை ஈரான் மறுத்துள்ளது. இதில் சில முன்னேற்றம் இருப்பதும் பின்னர் தற்காலிக பின்னடைவு ஏற்படுவதும் இயல்பு என நினைக்கிறேன். அதே சமயம் இத்தகைய சிக்கலான விவகாரங்கள் குறித்து இன்னும் 2 மாதங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும்.
0: தொடர்ந்து துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெறும் நேட்டோ கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டையொட்டி பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் IS தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 56 பேர் உட்பட 209 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வரும் July 7-8 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட 32 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வலதுசாரி வேட்பாளர் அல்பெர்டோ டிலா எஸ்பிரியல்ல மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். டிலா எஸ்பிரியல்ல 49.66% வாக்குகளை பெற்றிருக்கின்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இடதுசாரி வேட்பாளர் செனட்டர் இவான் செபெடா 48.70% வாக்குகளை பெற்று சுமார் 2.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தென் அமெரிக்க நாடுகளில் சமீப காலமாக போதைப் பொருள் கடத்தல் வன்முறைகள் அதிகரித்திருக்கின்ற சூழலில் நாட்டின் பாதுகாப்பு குறித்த கொலம்பிய மக்களின் கவலையை டீலா எஸ்பிரியலாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. நாட்டின் நெருக்கடிகளுக்கு தற்போதைய அதிபர் பெட்ரோவை குற்றம் சாட்டிய டீலா எஸ்பிரியல்லா ஆயுதக் குழுக்களுடனான பேச்சுக்களை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக அறிவித்தார். அத்துடன் வரி குறைப்பு, அரசு துறை சீர்திருத்தம், எண்ணெய் எரிவாயு உற்பத்தி அதிகரிப்பு உள்ளிட்ட திட்டங்களையும் அவர் முன்னிறுத்தினார். வெற்றிக்கு பிறகு பேசிய அவர், எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமன்றி அனைத்து கொலம்பிய மக்களுக்காகவும் பாகுபாடின்றி ஆட்சி செய்வேன் என்று உறுதிமொழி வழங்கினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நேரடி ஆதரவை பெற்றிருந்த டீலா எஸ்பிரியல்ல தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவரிடமிருந்தும் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். எந்தவித முன் அரசியல் அனுபவம் இல்லாத டீலா எஸ்பிரியல்ல நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாததாலும் எதிர்கட்சி அதிக இடங்களை கொண்டுள்ளதாலும் தனது வலசுசாரி திட்டங்களை செயல்படுத்துவதில் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். கம்போடியா மோசடி கும்பல் பிரின்ஸ் குழுமத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் சீன நாட்டவர்கள் இருவரின் பெயர்களை சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்டுள்ளது. 44 வயது சு சியோமும் 38 வயது சியு வேரேனும் கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கிய குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது. சென்ற ஆண்டு அக்டோபரில் காவல்துறை விசாரணையை தொடங்குவதற்கு முன்னரே இருவரும் சிங்கப்பூரை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஜூ சைப்ரஸ், சென்ட் கிட்ஸ் நெவிஸ், ஹாங்காங் ஆகியவற்றின் கடப்பிதழ்களை வைத்திருக்கிறார். அவரின் வங்கிக் கணக்குகளையும் சிங்கப்பூரில் உள்ள சொத்துக்களையும் முடக்கியிருப்பதாக சிங்கப்பூர் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சியு, கம்போடியா, சென்ட் கிட்ஸ் நெவிஸ் ஆகியவற்றின் கடப்பிதழ்களை வைத்திருக்கிறார். பிரின்ஸ் குழுமம் மீதான விசாரணை 2024 தொடங்கியது. சென்ற ஆண்டு அக்டோபரில் காவல்துறை தீவு முழுவதும் குழும உறுப்பினர்களுக்கு எதிராக சோதனை நடத்தியது. இந்த ஆண்டு ஜனவரியில் அதன் தலைவர் சென்சி கம்போடியாவில் கைதாகி சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். வழக்கு தொடர்பில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள மொத்த சொத்துக்களின் மதிப்பு சுமார் 465 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று காவல்துறை தெரிவித்தது. பழைய ஸ்மார்ட் போன்களை வாங்கி அதனை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்த முயற்சியில் கூகுள் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. பெரும்பாலும் நாம் புதிய ஸ்மார்ட் போன்களை வாங்கிய பிறகு பழைய ஸ்மார்ட் போன்களை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டோம். அது எங்கேயாவது மூளை முடக்குகளில் அடைபட்டு கிடக்கும், அல்லது குழந்தைகள் அதனை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். இவ்வாறு வீணாக உள்ள ஸ்மார்ட் போன்களை சிறிய தரவு மையங்களாக பயன்படுத்தும் கூட்டு முயற்சியில் கலிபோர்னிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் கூகுள் நிறுவனமும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. இந்த செயல்முறையில் ஸ்மார்ட் போன்களில் உள்ள திரை, பேட்டரி, கமரா போன்ற பொருட்கள் அகற்றப்படுகின்றன. அதில் இருக்கும் மதர் போர்டுகளை ஒன்றோடொன்று இணைத்து லினக்ஸ் இயக்க முறையில் அவை ஒரு தரவு மையமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 2000 பழைய கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் போன்களை வைத்து ஒரு தரவுத்தளம் உருவாக்கப்பட உள்ளது. இந்த முயற்சி வெற்றியடைந்தால் பெரிய தரவுத்தளம் உருவாக்கும் செலவை விட மிக குறைந்த அளவிலான செலவில் தரவு மையங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முறையில் பழைய பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் மின்கழிவுகள் பெருமளவில் உருவாவது தவிர்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹவார்ட் லட்னிக் சீனாவில் இருந்து தெரிவிக்கப்படும் எந்திர கருவிகள் குறித்து ஆய்வு நடத்தப்படுவதாக கூறியிருக்கிறார். சீன அரசாங்க மானியத்தில் உருவாக்கப்பட்ட கருவிகளை அவர் குறிப்பிட்டு சொன்னார். பரிசீலனை முடிவடைந்தவுடன் வர்த்தக அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்தகைய கருவிகள் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்த அனுமதிக்க கூடாது என்று குறிப்பிட்ட லட்னிக் அவை ஆயுதங்களாக இருக்கலாம் என்று தெரிவிக்கிறார். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் இயந்திர கருவிகளையே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் உருவாக்கப்படும் இயந்திர கருவிகளை அமெரிக்க அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே கருதுகிறார்கள். அவற்றுக்கு ஏற்கனவே அமெரிக்காவில் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கிடையே அடுத்த தொழில்நுட்ப போட்டி இயந்திர கருவிகளாக இருக்கலாம் என்றே தெரிவிக்கப்படுகிறது. தென்கொரியாவின் கோஸ்பி பங்கு குறியீடு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு சரிந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் அதுவே ஆகப்பெரிய வீழ்ச்சியாகும். பங்கு விலை ஆக அதிகமாக உயர்ந்து விட்டதாக அதிகாரிகள் கொடிகாட்டியதால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கணினி சில்லுகளை விற்க தொடங்கினார்கள். அது பங்கு சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோஸ்பி குறியீடு 910.71 புள்ளிகள் குறைந்து 8203.84 புள்ளிக்கு இறங்கியிருக்கிறது. சாம்ஸ்கூம், எஸ்கே கைனிக்ஸ் ஆகியவற்றின் பங்குகள் 12 விழுக்காட்டுக்கு மேல் இறங்கின. சந்தையில் பல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பங்கு சந்தையில் வர்த்தகம் 20 நிமிடம் நிறுத்தியும் வைக்கப்பட்டிருந்தது. ஜப்பானின் நிக்கி 225 குறியீடும் 3.55% குறைந்து போனது. பிலிப்பைன்ஸ் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்ட ஒரு தாக்குதல் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். சந்தேக நபர்கள் இருவரும் 11 வயதினர். அவர்களில் ஒருவர் துப்பாக்கிச் சூடும் வளாகத்தில் பயிற்சி செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தாக்குதலுக்கான காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. பாடசாலையில் துன்புறுத்தல் ஒரு காரணமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இணையத்தின் தாக்கமும் இருந்ததாக தேசிய காவல்துறை சொன்னது. சம்பவத்தில் 15 மாணவர்கள் காயமுற்றுள்ளார்கள். ஐரோப்பாவை தகிக்கும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பிரான்சில் வரலாறு காணாத ஆக கடுமையான வெப்பம் பதிவாகியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள்.
3: ஐரோப்பாவை சூழ்ந்துள்ள ஒமேகா பிளாக் வெப்ப குவிமாட அமைப்பை உருவாக்கியுள்ளது. கிரேக்க எழுத்தான ஒமேகா வடிவில் உருவாகும் இந்த வானிலை சஹாரா பாலைவனத்தில் இருந்து கடுமையான வெப்ப காற்றை ஐரோப்பாவை நோக்கி இழுத்துச் செல்கிறது. இதனால் இந்த ஜூன் மாதத்தில் கடந்த சில வருடங்களில் இல்லாத அளவிற்கு பிரான்ஸ், பிரிட்டன், பெல்ஜியம், இத்தாலி, போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் வெப்ப அலை வீசுகிறது. பிரான்சில் 104 டிகிரி அளவிற்கு வெப்பம் தகிப்பதால் வெயில் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அனுமதி இல்லாத நீர்நிலைகளில் நீராடச் சென்ற 40 பேர் உள்ளிட்ட 45 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு பிரான்சின் கார்பென்ட்ராஸ் பகுதியில் ஒரு காரில் விடப்பட்டிருந்த 2 மற்றும் 4 வயதுடைய 2 சிறுவர்கள் கடுமையான வெப்பத்தின் தாக்கத்தால் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளனர். போர்ட்டோ பகுதியில் 80 முதல் 95 வயதுக்கு உட்பட்ட 3 முதியவர்கள் வெப்பம் தொடர்பான உடல்நிலை குறைபாடுகளால் உயிரிழந்துள்ளனர். கடும் வெப்பம் காரணமாக புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரம் முன்கூட்டியே மூடப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அனல் காற்று வீசுவதால் பிரான்சில் 1350 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பல பள்ளிகளின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 1947 ஆண்டிற்கு பிறகு மிகவும் வெப்பமான இரவுகளை பிரான்ஸ் எதிர்கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரிக்கிறது. ஆண்டலூசியா, பாஸ் பிராந்தியம் மற்றும் காண்டாபிரியா போன்ற பகுதிகளில் வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸ் வரை எட்டக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்தாலியிலும் வெயில் கோரத்தாண்டவம் ஆடி வருவதால் ரோம் உட்பட 12 முக்கிய நகரங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடும் வெயிலால் இங்கிலாந்து வெந்து கொண்டிருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் கூறியுள்ளார். இங்கிலாந்தின் பல பகுதிகளில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வேல்ஸ், தென்கிழக்கு இங்கிலாந்து, தென்மேற்கு இங்கிலாந்து, லண்டன், கிழக்கு மிட்லாண்ட்ஸ் மற்றும் கிழக்கு இங்கிலாந்து ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி, போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் வெயில் சுட்டெரிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.
0: இதே நேரத்தில் மேற்கு ஐரோப்பாவில் கொடிய வெப்ப அலை தீவிரமடைந்து வருவதால் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்த அதிக அவசரத்துடன் செயல்படுமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் உலகுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். காலை மாற்றம் ஐரோப்பிய வானிலையை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதற்கான சக்தி வாய்ந்த சான்று இது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இன்னமும் மோசமான நிலை வர உள்ளதாகவும் தனது உரையில் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் குறிப்பிட்டார்.
1: பாரிஸில் உலக தலைவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உலகளாவிய வெப்பநிலை உயர்வை 1.5 டிகிரி செல்சியஸ் ஆக கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டனர். இப்போது சராசரி வருடாந்தர வெப்பநிலை வரும் ஆண்டுகளில் அந்த வரம்பை மீறும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அது எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பதை கண்டிப்பாக கட்டுப்படுத்துவது, அது அதிகரித்திருக்கும் காலத்தை குறைப்பது மற்றும் வெப்பநிலையை முடிந்தவரை விரைவாக 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கீழே கொண்டு வருவது ஆகியவை நம் முன்னால் உள்ள பணியாகும். 1 டிகிரியின் சிறிய பகுதி அளவான வெப்ப உயர்வுக்கு கூட முக்கியத்துவம் உண்டு. ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது, ஏனெனில் வெப்பநிலை இலக்கு எவ்வளவு அதிகமாகவும் எவ்வளவு நீண்ட காலமும் மீறப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக பூமி மீள முடியாத மாற்றங்களை தூண்டும் முக்கியமான சுற்றுச்சூழல் திருப்பு முனைகளை கடந்து செல்லும் அபாயம் உருவாகிறது.
0: தொடர்ந்து சீனாவில் புதியதொரு வேலை வாய்ப்பு. கரடியை போல் வீடம் அணிய வேண்டும், விலங்கியல் தோட்டத்தை வலம் பெற வேண்டும், கரடியை போல் வருகையாளர்களுடன் பழக வேண்டும், அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். வருடத்துக்கு $15,000 சம்பளமாகும். கனான் வட்டாரத்தில் உள்ள லுவோகே விலங்கியல் தோட்டத்தில் இந்த விசித்திர வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கரடி உடை காற்றோட்டமாக இருக்குமா என்பது தெரியவில்லை, ஆனால் தொடுவதற்கு மிருதுவாக இருக்கும் என்று வேலைக்கான விளம்பரம் குறிப்பிட்டுள்ளது. உடல் ஆரோக்கியம் முக்கியம், குறைந்தது 18 வயதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேலை நாளும் 6 மணி நேரம் நீடிக்கும். மாதத்துக்கு 4 நாட்கள் ஓய்வு வழங்கப்படும். கரடி வேடம் அணியும் போது உதவி தேவைப்பட்டாலோ அவசரம் எழுந்தாலோ மட்டும் பேசலாம். அதை தவிர அதிக சுதந்திரம் இருக்கும் என்று அந்த விளம்பரம் தெரிவிக்கிறது. சோர்வாக உள்ளதா படுத்துக் கொள்ளலாம், உற்சாகம் உள்ளதா துள்ளி குதிக்கலாம், மரங்களில் ஏறலாம், ஏன் மீன்களையும் பிடிக்கலாம். இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்? ஒரு சில நாட்களிலே அனைத்து பதவிகளும் நிரம்பி விட்டதாக விலங்கியல் தோட்டம் தெரிவித்தது. எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை, ஆனால் வேலைக்கு விண்ணப்பித்தோர் 100க்கு மேல் என்று குறிப்பிடப்படுகிறது. ஜப்பான் சீன பயணிகளை குறிவைத்து விசா கட்டணங்களை கணிசமாக உயர்த்தியதான சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் விசா கட்டணம் 5 மடங்கு அதிகரித்ததாக சீன பொருளாதார ஊடகமான கைசின் தெரிவித்திருக்கிறது. 3,000 யுவானிலிருந்து அது 15,000 யுவானுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. பலமுறை சென்று வருவதற்கான விசா கட்டணம் 6,000 யுவானிலிருந்து 30,000 யுவானுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டணங்கள் July 1st நடப்புக்கு வந்துவிடும். 1978 பின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். தென்கொரியா, தாய்வான், அமெரிக்கா ஆகிய இடங்களிலிருந்து செல்லும் பயணிகள் 90 நாள் வரை ஜப்பானில் விசா இல்லாமல் தங்கலாம் என்று கைசின் குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் விசா எடுக்க வேண்டிய சீன சுற்றுப்பயணிகளை குறிவைத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டதாக அது தெரிவிக்கிறது. இந்த விலை உயர்வு குறித்து சீன மக்களிடையே அதிருப்தி நிலவுகிறது. ஆனால் அதிகளவிலான சுற்றுப்பயணத்தை கட்டுப்படுத்த ஜப்பான் அரசாங்கம் நாட்டுக்கேற்ப விசா கட்டணங்களை கூட்டியதாக சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் ஜப்பானுக்கு செல்லும் சீன சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருகிறது. மே மாத நிலவரப்படி அது 6 மாதமாக தொடர்ந்து குறைந்திருப்பதாக ஜப்பானிய அரசாங்கம் வெளியிட்ட புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் பிறப்பு வீதங்கள் கடுமையாக குறைந்துள்ளன. இதனால் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்க ஊக்குவிக்கும் வகையில் பல நாடுகள் லட்சியம் மிக்க திட்டங்களை தொடங்கியுள்ளன. குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் கொள்கையில் ஹங்கேரி முன்னணியில் உள்ளது. தனது உள்நாட்டு உற்பத்தியில் 4-5% வரை குடும்ப நல தாராளமான சலுகைகளுக்காக அந்த நாடு செலவிடுகிறது. ஆனால் அந்த நாட்டுக்கு இந்த திட்டம் பலமளித்ததா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது.
4: முன்னாள் பிரதமர் விக்டர் ஓர்பான் குடும்பங்கள்தான் ஹங்கேரியின் எதிர்காலம் என்று கூறியபோது அவர் மனதில் இருந்திருக்கக்கூடிய குடும்பத்தின் சரியான எடுத்துக்காட்டாக மாட்டே மற்றும் ஆகி இருக்கலாம். உலகின் மிக சிறந்த குடும்ப நல கொள்கைகள் ஒன்றின் மூலம் இவர்கள் பயனடைந்துள்ளனர். வட்டியற்ற கடன்கள், மகப்பேறு கால தாராளமான ஊதியம், கார் மற்றும் வீட்டை புதுப்பிப்பதற்கு மானியங்கள் ஆகியவற்றின் உதவியோடு இவர்கள் தங்களின் 5 பேர் கொண்ட குடும்பத்தை உருவாக்கியுள்ளனர்.
5: நாங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க தொடங்கிய போது அரசியல் சூழல் அதற்கு ஆதரவாக அமைந்து எங்களை ஊக்குவித்ததாக உணர்ந்தோம்.
4: ஆனால் சில தம்பதிகளுக்கு இந்த சலுகைகள் ஒரு பொறியாக அமைந்துவிட்டன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை பெற்றெடுக்கும் முயற்சியை தொடங்கிய பார்பராவும் லேவியும் 2 குழந்தைகளை பெற்றெடுக்க திட்டமிட்டதுடன் அதற்காக 1000+ யூரோ வட்டியில்லா கடன்களையும் பெற்றனர். இருப்பினும் அவர்களுக்கு கருத்தரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஒருவேளை இந்த ஆண்டில் பார்பரா கர்ப்பமடையாவிட்டால் அவர்கள் அந்த கடன்களை அபராத வட்டியுடன் சேர்த்து திருப்பி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம்.
6: ஒருவேளை அது நடக்காவிட்டால் நான் நிச்சயமாக மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாவேன். பின்பு குறைந்தபட்சம் நிதி ரீதியாக எல்லாவற்றையும் இழந்து விடாமல் இருப்பதை உறுதி செய்வதே இறுதிக்கட்ட முயற்சியாக இருக்கும்.
4: சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்களை அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஊக்குவிப்பதில் அரசுகள் இன்னும் தீவிரமாகவும் முனைப்புடனும் செயல்பட வேண்டும் என்று நம்புபவர்களால் ஹங்கேரி மிக சிறந்த வெற்றி கொண்டதாக முன்னிறுத்தப்பட்டது. தலைமுறைகளாக குறைந்து வந்த கருவுறுதல் விகிதத்தை மாற்றியமைப்பதில் அந்த நாடு வெற்றி கண்டிருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது ஹங்கேரியின் மொத்த மகப்பேறு விகிதம் ஒரு பெண்ணுக்கு 1.31 குழந்தைகளாக உள்ளது.
7: உங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த பண உதவி கிடைத்து ஒரு வீடும் வாங்கியதும் அந்த குழந்தையை வளர்க்க உங்களுக்கு இன்னும் 18 அல்லது 20 உள்ளன. அதுவரையிலான ஆதரவுகள் பெரிய அளவில் இல்லை.
4: பார்பரா மற்றும் லேவி ஆகியோருக்கு 10 முன்பு 3 கரு மாற்றப்பட்டது. அது பலனளித்ததா என்பதை அவர்கள் இப்போது அறியவிருக்கிறார்கள். கிடைத்த செய்தி நல்ல செய்தி அல்ல. தாங்கள் திட்டமிட்டபடி குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாததால் கடன் சுமைக்குள்ளான தம்பதிகளுக்கு உதவும் வகையிலான திட்டங்களை உருவாக்கி வருவதாக புதிய ஹங்கேரிய அரசு தெரிவித்துள்ளது.
2: இந்த நிச்சயமின்மையும் நடந்ததற்கு தன்னையே குறை கூறிக்கொள்ளும் அவரிடம் இது உன் தவறு அல்ல என்று நான் தினமும் 100 முறை சொல்கிறேன். ஆனால் இது மிகவும் கொடூரமானது.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. முதலில் அயர்லாந்து 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 130 ஓட்டங்கள் சேர்க்க இலங்கை 15.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழந்து 134 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டி20 போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ சரணி முதல் முறையாக முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறார். பிஃபா உலகக்கோப்பையில் உஸ்பெகிஸ்தான் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய போர்த்துக்கல் அணி வெற்றி பெற்றுள்ளது.
8: ஹூஸ்டன் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தின் 6 நிமிடத்தில் நட்சத்திர வீரர் ரொனால்டோ கோல் அடித்து அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற வைத்தார். இதன் மூலம் 6 வெவ்வேறு உலக கோப்பைகளில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தினார். 17 நிமிடத்தில் நுனோ மைன்சஸ் 1 கோல் அடிக்க 38 நிமிடத்தில் ரொனால்டோ மீண்டும் 1 கோல் அடித்தார். இதன் மூலம் முதல் பாதி ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் முன்னணி பெற்றது. 2 பாதியின் 59 நிமிடத்தில் உஸ்பெகிஸ்தான் கோல் கீப்பர் சுய கோல் அடித்தார். ஆட்டத்தின் 87 நிமிடத்தில் ரஃபேல் லியோ கோல் அடிக்க 5-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் வெற்றி பெற்றது. பாஸ்டன் மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து கானா அணிகள் மோதின. இதில் ஆட்டத்தின் இறுதி வரை கோல் அடிக்க இரு அணிகளும் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனால் போட்டி சமனில் முடிந்தது.
0: இந்த நேரத்தில் பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா பிரான்ஸ் அணிகள் நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறின. அர்ஜென்டினா நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்தவராக புதிய சாதனை படைத்திருக்கிறார். உலகக்கோப்பை 2026 இதுவரை 4 அணிகள் வெளியேறியுள்ளன. 4 அணியாக ஜோர்டான் அணி வெளியேறியது. முன்னதாக துருக்கி, ஹைட்டி, துனிசியா ஆகிய அணிகள் வெளியேறியிருந்தன. ஈரானிய காற்பந்து அணிக்கு விதித்திருந்த பயணக் கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது. நாளை மறுநாள் சியட்டலில் நடைபெறவுள்ள ஆட்டத்துக்கு 2 முன்னதாக அவர்களை அமெரிக்காவுக்குள் அனுமதிக்க அது வகை செய்கிறது. அதுவே ஈரானின் 3 ஆட்டம். அது எகிப்துடன் பொருத இருக்கிறது. இதற்கு முன் அவர்கள் ஆட்டத்துக்கு முதல் நாள் அங்கு செல்வதற்கு மட்டும் அனுமதி இருந்தது. இருந்தாலும் அவர்கள் ஆட்டம் முடிந்தவுடன் அமெரிக்காவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். இதற்கிடையே வெற்றி பெறும் அணிக்கு உலகக்கிண்ண கோப்பையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்குவார் என்று பிஃபா தலைவர் யானி இன்ஃபான்டினோ கூறியிருக்கிறார். ஜூலை 19ஆம் தேதி நியூயார்க் நகரில் நியூஜெர்சி விளையாட்டரங்கில் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. புலம்பெயர் விளையாட்டு வீரர்களும் ரசிகர்களும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதில் அகதிகளாக தங்கள் வாழ்க்கையை தொடங்கிய சில வீரர்களும் அடங்குகின்றார்கள். அவர்களது வாழ்க்கை தொடர்பான பார்வை.
7: உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் உற்சாகம் உங்களை பற்றிக் கொள்ளும். துருக்கிக்கு எதிரான ஆட்டத்தில் சாக்ரூஸ் அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றதை அடுத்து ஆஸ்திரேலிய ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட பெயரை முழங்கிக் கொண்டிருந்தனர். நெஸ்டோரி இரங்குண்டா அடித்த கோல் உலகக்கோப்பை போட்டியில் கோல் அடித்த அந்நாட்டின் மிக இளம் வயது வீரர் என்ற பெருமையை அவருக்கு பெற்றுத்தந்தது. இந்த 20 வயது விளையாட்டு வீரர் டான்சானியாவில் பிறப்பதற்கு முன்பே அவரது குடும்பத்தினர் புருண்டியின் உள்நாட்டு போரிலிருந்து தப்பி வெளியேறியவர்கள். சிறு வயதில் ஆப்பிரிக்க அகதிகள் முகாம்களில் தங்கியிருந்த தற்போதைய அணியின் 3 வீரர்களில் இவரும் ஒருவர்.
5: நான் கென்யாவில் உள்ள ககுமா அகதிகள் முகாமில் பிறந்தேன். என் பெற்றோர் தெற்கு சூடானை சேர்ந்தவர்கள்.
7: ஆஸ்திரேலியாவின் பன்முக கலாச்சார கொண்ட அணியின் மீதான பெருமிதத்தின் காரணமாக அந்நாட்டின் கால்பந்து வீரர்கள் சங்கம் ஒரு சிறப்பு காணொலியை வெளியிட்டது. அவர்கள் நிலையை முற்றிலும் மாற்றக்கூடிய அணி என்று அழைக்கும் ஒரு குழுவை உருவாக்கியதன் மூலம் ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையான UNHCR அது போன்றதொரு முயற்சியை மேற்கொண்டது.
9: அகதிகள் மீது சற்று பழி சுமத்தும் வகையிலேயே விவரிப்புகள் அமைகின்றன. நம் அனைவரிடமும் குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஒரு நபர் தவறு செய்தால் எல்லோருமே தவறானவர்கள் ஆகிவிடுவார்களா?
7: ரூடிகர் பெர்லினில் பிறந்தார். ஆரம்பத்தில் அவர் ஓர் அகதிகள் முகாமில் வசித்து வந்தார். போரினால் பாதிக்கப்பட்ட சியரா லியோனிலிருந்து தங்கள் குடும்பம் வெளியேறியது குறித்த விவரங்களை அவரது மூத்த சகோதரர் பகிர்ந்துள்ளார்.
9: தான் ஒரு குழந்தை சிப்பாயாக மாறும் நிலைக்கு மிக நெருங்கி சென்றிருந்ததாக அவர் என்னிடம் எப்போதும் கூறுவார். ஏனெனில் கிளர்ச்சியாளர்கள் பல குழந்தைகளை தங்களோடு சேர்த்துக் கொண்டு மனிதநேயமற்ற செயல்களை செய்ய அவர்களை கட்டாயப்படுத்தினர். எங்கள் உறவினர் அவரையும் என் மற்ற சகோதரிகளையும் காப்பாற்றினார். அந்த இடத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி ஓர் அரிசி மூட்டைக்குள் மறைத்து வைத்தார். சில சமயங்களில் தாங்கள் இறந்து விட்டதாக பாவனை செய்து கொண்டு அவர்கள் பதுங்கியிருக்க வேண்டியிருந்தது. இதுபோன்ற விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர எனது தளத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். இன்னும் பல கதைகள் உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
7: ஆப்பிரிக்காவிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் 10 அணிகள் இந்த உலகக்கோப்பையில் பங்கேற்கும் அதேவேளை புலம்பெயர் பெண்ணணியை கொண்ட விளையாட்டு வீரர்களின் பங்களிப்பு மற்ற நாடுகளையும் இந்த கால்பந்து திருவிழாவின் ஒரு பகுதியாக உணர செய்கிறது. கனடா கேப்டன் அல்போன்சோ டேவிஸின் குடும்பத்தினர் லைபீரியாவை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர் வட அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பு கானாவில் உள்ள அகதிகள் முகாமில் தனது வாழ்க்கையின் முதல் சில ஆண்டுகளை கழித்தார்.
10: முதல் முறையாக பள்ளிக்கு செல்வது, எனக்கு பிடித்த விளையாட்டை விளையாட முடிவது, நண்பர்களை உருவாக்கிக் கொள்ள முடிவது என இது என் குடும்பத்திற்கு பாதுகாப்பை அளித்த ஓரிடம். அவர்கள் எங்களை மனதார வரவேற்றார்கள்.
7: 1980 முதல் செயல்பட்டு வந்த அமெரிக்காவின் அகதிகள் அனுமதி திட்டத்தை அதிபர் டிரம்ப் இடைநிறுத்தியுள்ள நிலையில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அகதிகள் பெற்றுள்ள வெற்றி தற்போதைய அமெரிக்க கொள்கைக்கு முரணானதாக தோன்றுகிறது.
11: 32 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா தனது முதல் உலக கால்பந்து கோப்பை போட்டியை நடத்தியது. உலக நாடுகளை விருந்தினராக இருப்பதும் வரவேற்று உபசரிப்பதும் தனித்தனி விஷயங்கள் அல்ல. ஆனால் ஒரு வகையில் நாம் அதை தவறவிட்டது போல் தோன்றுகிறது.
7: அமெரிக்கா கடைசியாக உலகக்கோப்பையை நடத்திய 1994 133,000 அகதிகள் அனுமதிக்கப்பட்டனர். அதிபர் பைடனின் பதவிக்காலத்தின் இறுதி நிதியாண்டில் இந்த எண்ணிக்கை 100,000 இருந்தது. ஆனால் அதிபர் டிரம்ப் அந்த எண்ணிக்கையை வெகுவாக குறைத்து நடப்பு நிதியாண்டுக்கான வரம்பை 7,500 நிர்ணயித்துள்ளார். மனிதநேய காரணங்களை முன்னிறுத்தி இந்த மிக குறைந்த எண்ணிக்கையை நியாயப்படுத்துவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறுகிறது.
11: அகதிகள் மீள்குடியேற்றம் என்பது நமது மனிதாபிமான தலைமைத்துவத்தின்படி செய்ய வேண்டிய சரியான விஷயம் மட்டுமல்ல, அது நமது பொருளாதாரம், பணியாளர்கள் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கும் கூட சாதகமான ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை என்ற தனிச்சிறப்பை கொண்டுள்ளது.
7: கடந்த 10 ஆண்டுகளில் கணிசமான எண்ணிக்கையிலான அகதிகள் கனடாவுக்கு வந்துள்ள நிலையில் உலக அரங்கில் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது தனது பொறுப்பு என்று டேவிஸ் கூறுகிறார். அவர்கள் தங்கள் அணியில் இருப்பதில் ரசிகர்களும் இந்த போட்டியை இணைந்து நடத்தும் நாடுகளும் மகிழ்ச்சியடைகின்றன.
0: என்றவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 381 ரூபாய் 31 சதம், இந்திய பிரமதியில் 107 ரூபாய் 60 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 335 ரூபாய் 48 சதம், இந்திய பிரமதியில் 94 ரூபாய் 67 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413 ரூபாய் 81 சதம், இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 77 சதம், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442 ரூபாய் 65 சதம், இந்திய பிரமதியில் 124 ரூபாய் 92 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236 ரூபாய் 5 சதம், இந்திய பிரமதியில் 66 ரூபாய் 60 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நிலைய கலிகை நேரம் 10:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் அடியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். இன்றைய சுவிஸ் நேரத்தில் பாடி வரும் மேகம். 6 பாடகர்கள் பாட, அவர்கள் பாடிய பாடலுக்கு நேரலாகிய நீங்கள் கலந்து அவர்கள் பாடிய பாடலுக்கு உங்களது ரசனை கேட்ப புள்ளியலிடும் நிகழ்வு பாடி வரும் மிக நிகழ்வு. பாடி வரும் மிக நிகழ்வு ஆரம்பமாக இடையில் ஓரிரு திரை இசை கானங்கள்.

நிலைய கலிக நேரம் 10:49 நிமிடங்கள். இன்றைய சுயஸ் நேரத்தில் இடம்பெற இருப்பது பாடி வரும் மேகம். 6 பாடக பாடகிகள் தங்கள் பாடலை பாட நேரலாகிய நீங்கள் இணைந்து அவர்கள் பாடிய பாடலுக்கு புள்ளியலிட்டு கௌரவிக்கும் நிகழ்வு பாடி வரும் மேகம். பாடி வரும் மேக நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கிடையில்

நிலைய கலைகநேரம் 10:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியில் இன்றைய சுவிஸ் நேரத்தில் இடம்பெற இருக்கின்றது பாடிவரும் மேகம். 6 பாடக பாடகிகள் உங்களது பாடலை பாட நீங்கள் பாடிய பாடலுக்கு நேரலாகிய நேயர்கள் கலந்து தங்கள் ரசனை கேட்ப புள்ளியலிடும் நிகழ்வு பாடிவரும் மேகம்.

நிலைய கலிக நேரம் 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழ்வழி. டிஆர்டி தமிழ்வழியில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில்

0: ஆடி வரும் மேகம். பாடல் போட்டி நிகழ்வு பாடி வரும் மேகம். ஆறு பாடக பாடகிகள் தங்களது பாடலை பாட அவர்கள் பாடிய பாடலுக்கு நேரலாகிய நீங்கள் உங்கள் ரசனைக்கு ஏற்ப புள்ளிகளிடம் புள்ளிகளிட்டு அந்த பாடகர்களை கௌரவிக்கும் நிகழ்வு பாடி வரும் மேகம். இப்பொழுது பாடி வரும் மேகம் நிகழ்வுடாக இணைந்திருக்கும் முதலாவது பாடகி, உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள்.
1: சொன்னது நீதானா, சொல் சொல் சொல் என் உயிரே, சொன்னது நீதான்

ஆர்வத்துடன் இணைந்து உங்கள் பாடலை தந்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழ்லியில் பாடி வரும் மேகம் பாடல் போட்டி நிகழ்வு. இப்பொழுது ஒரு பாடகி தனது பாடலை பாடுகின்றார். இப்பொழுது இரண்டாவதாக இணைந்திருக்கும் பாடகி, உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள்.
1: ஓரடி கிஞ்சி மலி வாஜொலிக்கும் முடை அணிந்து கழிக்கும் நடனம் பொறிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓரடி கிஞ்சி மலி ஓரடி கிஞ்சி மலி வாஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் பொறிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓரடி கிஞ்சி மணி கட்டிலையும் தித்திரமும் கண்டு அதன் கட்டளையிலே முயற்சும் கொண்டு கட்டிலையும் தித்திரமும் கண்டு அதன் கட்டளவிலே மயக்கம் கொண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் வந்தே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் வந்தே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. தினம் இணைக்கும் பொழுது மனம் இணைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓரடி கிஞ்சி மணி ஓரடி கிஞ்சி மணி வாஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் பொறிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். வானுலகம் மாற்றம் அதை நாடி இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி பெண்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி வானுலகம் மாற்றம் அதை நாடி இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி பெண்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி வெறும் மாணவத்தினாலே வெறும் ஞானியைப் போலே நினைந்து வீணை அலைய வேண்டாம். வெறும் மாணவத்தினாலே வெறும் ஞானியைப் போலே நினைந்து வீணை அலைய வேண்டாம். தினம் இணைக்கும் பொழுது மனம் இணைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓரடி கிஞ்சி மணி ஓரடி கிஞ்சி மணி வாஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓரடி கிஞ்சி மணி

കേട്ടുകൊണ്ട് ടി ആർ ടി തമിഴൊലിയിൽ പാടി വരും മേഘം. இரண்டு பாடகிகள் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இப்பொழுது மூன்றாவதாக இணைந்திருக்கும் பாடகர், உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள்.

இதம் இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிந்து இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிந்து என் ஆசைகள்

அணிகளினுடாக இதுவரை இரண்டு பாடகிகளும் ஒரு பாடகரும் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இன்னும் மூன்று பாடக பாடகிகளுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris Lachapelle Tordbre Tolibisi Lakam Cyber 1 Napade Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவண முறையிலும் பணம் செலுத்தலாம், இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77

0: 500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 61 61. மின்னஞ்சல் முகவரி opitech77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opitech77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: தியேட்டி தமிழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடி வரும் மேகம். இப்பொழுது 4வதாக இணைந்திருக்கும் பாடகர், உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள்.
2: அவ்வளைகள் கிடக்கட்டும் மறந்து வீடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு.

கவலைகள் கிடக்கட்டும் மறந்து வீடே, காரியம் நடக்கட்டும் துணிந்து வீடே. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீரே.

என்னையும் வழியோ விடவில்லை. சுட்டதும் தங்கத்தின் நிறம் போமோ, தொட்டதும் மலர்களில் மனம் போமோ, கற்றவன் கலங்குதல் அழகாமோ, கட்டமும் கற்பனை கதையாவோ.

துக்கமும் சுகமும் வேறு வழி. வந்ததில் எல்லாம் பொருளுண்டு வருவதில்

கவலைகள் கிடக்கட்டு மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது

பவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ

0: ஆர்வத்துடன் இணைந்து பாடலை பாடியமைக்க நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து டிஆர்டி தமிழொலியில் பாடி வரும் மேகம். இரண்டு பாடகிகளும் இரண்டு பாடகர்களும் இதுவரை தங்கள் பாடலை பாடியிருக்கின்றார்கள். இன்னும் இரண்டு பாடகரோ பாடகிகளோ இணைந்து சிறப்பிக்கலாம்.
1: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா பார்.
3: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 0142 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
7: 7265 Fraser Street, Vancouver, Canada.
6: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பரிசு லாட்சப்பலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், மணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மஹால்.
0: நிலைய கலைகளிடம் 11:27. நீங்கள் கேட்கணும் பாடி வரும் மேகம்.

வேலை கட்டும் ஞாபகம், வெட்கம் வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம்.

என் கண்களின் இமைகளிலே சில ஞாபகம் சிதறடிக்கும், நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம்.

மூன்று பாடல்களும் இரண்டு பாடகர்களும் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரே ஒரு பாடகருக்கோ பாடகிக்கோ சந்தர்ப்பம் இருக்கின்றது.

0: വൻകുവർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്ങാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടി എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളത്ത് കൊണ്ടുപോയു
1: എന്നാണ് ചുമ്മാ എന്തിനാലും ഇന്നോട് ഇരിക്കലാപ്പ വിഷയത്തെ പറഞ്ഞ ഇപ്പൊ ഒരു നാൻ ഇന്ദ്രാട്ട പോറ ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸுக்கு போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பெரு இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் சரியா வர போதும்.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்துவிடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: மூன்று பாடைகளும் இரண்டு பாடல்களும் இதுவரை பாடி வரும் நிலனுடாக தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் இணைந்து கொண்டால் இந்த நிகழ்ச்சியை யார் யார் ரசனைக்கேற்ப பாடுகின்ற உறவுகளுக்கு ரசனைக்கேற்ப புள்ளிகளுடன் நேரமாக மாற்றிக்கொள்ளலாம். நிலைய கலைஞர் நேரம் 11:33.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-74-18 அல்லது 076-24-0-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: இப்பொழுது 6வதாக இணைந்திருக்கும் பாடகர், உங்கள் பாடலை ஆரம்பியுங்கள்.
5: குடிப்பதற்கு ஒரு மனமிருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனமிருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன். இரண்டு மனம் வேண்டும் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால், இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால், உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம்பி.

புல்வெளி கடவுளி தண்டிக்க என்ன வழி, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால் மறந்து

பாடலை பாடியவைக்கு நன்றிகள். நிலைய கிளைக நேரம் 11 மணி. நாற்பது நிமிடங்கள் பாடிவரும் அணிகளினுடாக 3 பாடகர்களும் 3 பாடகிகளும் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் பாடிய பாடல்களை பார்ப்பதற்கிடையில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடி வரும் நிகழ்வினூடாக மூன்று பாடல்களும் மூன்று பாடைகளும் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். அவர்களது பாடல்களை முதலாவது பாடலாக சொன்னது நீதான அந்த பாடலும்

0: இரண்டாவது பாடலாக ஓ ரசிக்கும் தீமான் என்ற பாடலையும்
1: அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓர் அடிக்கும் ஓர் அடிக்கும் ஜலிக்கும் உடல் எழுந்து ஜலிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓர் அடிக்கும் கட்டிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டளையே முகத்து கொண்டு கட்டிலையும் சித்திரமும் கண்டு அதன் கட்டளவிலே மயக்கம் கொண்டு அதன் கட்டளையிலே மயக்கம் கொண்டு வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் என்றே முகந்து வித்தனை செய்யாதே மாறியே
2: பிறந்தது நாதம் கீதம்.
0: மூன்றாவது பாடலாக கை விரலில் பிறந்தது நாதம் என்ற பாடலும்
2: பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து இசையின் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும்.

0: உலகமெல்லாம் என் இசை கேட்கும்
1: வீடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து வீடு.

0: நான்காவது பாடலாக கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடுகின்ற பாடலையும்
1: எடுத்தவர் யார்.

நீரியும் நெருப்பும் ஒன்றென்பார், நெருங்கிடும் போதே சுடுமென்பார், நீரியும்

0: என்னையும் வழியும்
1: காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம்.
2: ஐந்தாவது பாடலாக ஏதோ ஒரு பாட்டுன்ற பாடலும்
1: தங்களின் இமைகளிலே சில ஞாபகம் சிறகடிக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம்.

அம்மா கை போட்டு நடை பழகிய ஞாபகமே, தனி நடை பழகி நான் தொலைந்தது.

0: Sí, leí.
1: Bien, என்ன செய்வேன்?
2: ஐந்தாவது ஆறாவது பாடலாக இரண்டு மனம் வேண்டும் என்ற பாடலையும் பாடியிருந்தார்கள்.
1: அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? நம்பீண்டும் இறைவனிடம் கேட்பேன், இரண்டு மனம் வேண்டும்
2: மூன்று பாடல்களும் மூன்று பாடையிலும் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இப்பொழுது முதல் நீங்கள் இவர்கள் பாடிய பாடலுக்கு உங்கள் ரசனை கேட்ப புள்ளியலிட்டு இவர்களை கௌரவிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் பாடி வரும் மேகம்.

0: இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம் அன்பான கேது.
0: இனிய வணக்கத்துடன் நீங்கள் புஷ்ப உதயமாக இணைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன். இந்த பாடல்கள் தொடர்ந்து வராமல் உங்களை ஒரு ஒரு அந்த விளம்பரம் போட்டது கவலையா இருந்தது.
0: விளம்பரம் போடலாம். நான் எல்லாம் இந்தியா பண்ணி கொண்டாடுறேன்.
1: கிட்ட இருந்தா சரியாதான் எங்களுக்கு ஆட்டி கொண்டு செய்து இன்று எங்கள் கண்ணதாசன் அவர்கள் இந்த மறைவு இன்றைக்கு அதனை வானலைக்கு எடுத்து வந்த நாங்களும் அவரை இணைத்து அவர் எங்களுக்காக படைத்த அந்த படையல்களுக்கு கவி பாடல்களுக்கு நாங்கள் அந்த பாடல்களாக அவ்வளவோ நல்லா வந்திருக்கிறோம். அதைக்காக அவரையும் நாங்கள் நினைவு நிறுத்தி வானொலிக்கு எடுத்து வந்த ரவி குடும்பத்தினருக்கு டாக்டர் ரவி குடும்பத்தினருக்கு
0: நீங்கள் சொல்லும் பொழுதுதான் எனக்கும் இதை பார்க்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கின்றது.
1: நான் உண்மையுடைய முழுக்க எனக்கு லைன் கிடைக்க மாட்டேன். இப்ப வார்த்தை கிடைச்சதுக்கு
0: நான் நிச்சயமாக அவரது 99வது ஆண்டா 100வது
1: இல்ல 99
0: 100வது கவிஞர் கண்ணதாசன் அவர்களது பிறந்த நாள் வாழ்த்து டாக்டர் ரவி அவர்கள் வாயிலை எடுத்து வந்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்ணதாசனை நினைவில் மீண்டும் நிறுத்தி கொண்டு புளியாத்தாரங்கள் பார்ப்போம்.
1: எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் தந்தை காரன் செய்து நான் உங்களை எல்லோரையும் மூட்டுவதற்காக 563 421
0: இணைந்து உங்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: அடைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் சசியம்மா நலமாக இருக்கிறீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நலத்துடன் எல்லோரும் அருமையாக பாடியிருந்தார்கள். எனது புள்ளிகள் முறையே
0: 564
1: 321
0: ஆர்வத்துடன் இணைந்து புள்ளியிட்ட உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: அவருங்கள் சசியம்மா அவர்கள் இணைந்து புள்ளிகள் இட்டிருந்தார்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் சோதி அண்ணா. சோதி அண்ணா, நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடன் சொல்லுங்கள் சோதி அண்ணா. உங்களது புள்ளிகளை
1: 543
0: 261 ஆர்வத்துடன் இணைந்து புள்ளியிட்ட உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எங்கள் வதனி மோகன். நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன்
1: இந்த பாடகர்க குலப்படி செய்யக்கல நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எவ்வளோ நில நான் எவ்வளவு ஜாலியா இருக்கிறேன்னு
1: என்ன இல்ல இப்படி மேற்களும் குழப்பம் செய்ய எனக்கும் கொஞ்சம் டெலிபோனும் கொஞ்சம் குழப்பமா போச்சு.
0: என்ன ஒட்டு பிரச்சனை இல்லை, எல்லாம் நன்மைக்கு என்ன
1: எல்லாம் அப்படியே நன்மையா போட்டோம் ஒன்று கூறி முதல்ல நாங்கள் எங்கிற கண்ணதாசனுக்கு 99வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதாவது வானலைக்கு எடுத்துக்கொண்டு வந்த டாக்டர் ரவி ரஞ்சி ஃபேமிலிக்கும் நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்றேன்.
0: கண்டிப்பாக.
1: அப்ப நான் என்னுடைய புள்ளிய 564
0: பொருங்கல் வாரம் 564
1: 321
0: ஆர்வத்துடன் இணைந்து புள்ளியலிட்ட உங்களுக்கும் எனது நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் பதனி மோகன் அவர்கள் இணைந்து புள்ளியலிட்டிருந்தார். நிலைய கலைக நேரம் 12:02.

0: ஞானேந்திரக்கும் இறுதி உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் சண்டண்ணா. சண்டண்ணா, ஹவ் ஆர் யூ? இத்தனை உழவு போச்சா?
1: ஏன்
0: வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு சொல்லுங்க பாப்போம். ரவியே குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
1: 625
0: 35 31 இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.

சண்முகநாதன் அவர்கள் தனது ரசனைக்கேற்ப புள்ளிகளை போட்டிருந்தார். அவருக்கும் அது சிறப்பு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

பாடிவரும் மகனாக முதலாவது பாடலை சொன்னது நீதான என்ற பாடலை திருமதி கமலவேணி நவராஜா அவர்களும், இரண்டாவது பாடலாக ஓ ரசிகஞ்சிமான் என்ற பாடலை திருமதி ஜோயஸ்வரி குணராஜா அவர்களும். மூன்றாவது பாடலாக கைவிரலில் பிறந்தது நாதம் என்ற பாடலை எங்கள் பாடகர் மகேந்திரன் அவர்களும், நான்காவது பாடலாக எங்கள் பாடகர் ராசலிங்கம் அவர்கள் கவலைகள் கிடக்கட்டும் மறந்துடும் என்ற பாடலையும், ஐந்தாவது பாடலான ஏதோ ஒரு பாட்டு என்ற பாடலை திருமதி பிலோமினா அண்டன் அவர்களும், ஆறாவது பாடலான குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் இரண்டு மனம் வேண்டும் என்ற பாடலை ஏர்மனியிலிருந்து ரகு அவர்களும் பாடியிருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் எமது சிறப்பு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஐந்து உறவுகள் தங்கள் புள்ளிகளை இட்டிருக்கின்றார்கள். திருமதி புஷ்போதி சிவநாதன், திருமதி சசிகலா சுதன் சர்மா, திருவாளர் சோதி, திருமதி வதனி மோகன், திருவாளர் சண்முகநாதன் ஆகியோர் தங்களது ரசனைக்கேற்ப புள்ளிகளை போட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யார் யார் என்ன இடத்தில் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து விடுவோம் இந்த பாடலுடன்.

இன்றைய பாடி வரும் மிக நிலநடாக மூன்று பாடகிகளும் மூன்று பாடகர்களும் தங்களது பாடலை பாடியிருந்தார்கள். இவர்களில் 19 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார் எங்கள் பாடகர் மகேந்திரன். இவருக்கும் வந்து சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து 24 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார் எங்கள் ஜோஸ்வரியம்மா. அவருக்கும் உமது நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். 26 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார் எங்கள் பாடகி கமலவேணி. கமலவேணிக்கும் உமது வாழ்த்துக்களையும் சிறப்பு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நூடாக இணைந்து தங்கள் பாடலை பாடிய பாடகர்களுக்கும் புள்ளிகளிட்ட அன்பு நேயர்களுக்கும் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு இந்த இரவு நல்ல இரவாக அமைந்து எல்லோருக்கும் நாளை விடிய போகும் நாள் நலமான வளமான சந்தோஷமான நாளாக விடிய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைவிட்டுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சகாகேதீஸ்வரன்.

0: அறிவும் நிலைக்கும் அதுவும் கூட டவுட். ஆறறிவில் ஓரறிவு அவுட்.
1: மகனே கேள், அந்த படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சம்சுதின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. அதுக்கு முன்னால திருடாதே படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. இந்த பாடலை இந்த நேரத்துல கேட்டே ஆகணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாரு முத்து. அவருக்கு இந்த பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அது மட்டும் இல்ல அவருடைய நண்பர்களுக்கும் ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவருக்காக இடம்பெற்றது. ஆக இந்த பழைய பாடல்கள் தொகுப்புல கப்பலோட்டிய தமிழன் படத்துல இருந்து திருச்சி லோகநாதன் இருக்கார் இல்லையா, அவரு பாடிய பாடலும் உங்களுக்காக இடம்பெற்றது. முதல் பாடலா இந்த பாட்டும் பிடிக்கும் அப்படின்னு சரஸ்வதி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. ஒலி 9:08 நீங்க இணைந்திருக்கீங்க. வானொலி ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஜூன் மாதம் 25 வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 176 நாள் ஆண்டு நிறைவு பெற 189 நாள்கள் எஞ்சி இருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆணி மாதம் 11 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 முஹாரம் மாதம் பிறை 9. 6:19 ஆகிவிட்டது. உங்களுக்கான தகவல் அடுத்து வருது. என்னோட இது வணக்கம் சிங்கை.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்திலிருந்துள்ளது யோசுகாங் சாலை அங்மோக்கியோ ஸ்ட்ரீட் 66 நோக்கி செல்லும் வழியில் கேக்டஸ் சாலைக்கு பிறகு 3 தடத்தில் விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்று சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
3: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே
4: போறேன். உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர், பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294-9602 அல்லது 6294-9603.

0: ஆண்டவர் பூமி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால உங்களுக்காக வானத்தை போல படத்துல இந்த பாடல் இடம்பெற்றது. இதமான பாடல்களை இன்று காலை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த வரிசையில இந்த பாடல்களை கேளுங்களேன். ஒரு வித்தியாசத்துக்காக இப்படிப்பட்ட பாடல்களை காலையில் கேட்கும் போது அது ஒரு மாதிரி சந்தோஷமா தாங்க இருக்கும். பொறுத்திருந்து போவோம், பார்ப்போம் என்ன நடக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. காரணம், உங்களுக்காக சுவாரஸ்யமான பல கார்பந்த ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில நடந்து முடிந்த ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது, சுவிட்சர்லாந்து 2-1 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில கனடாவை வீழ்த்திட்டாங்க. பாஸ்னியா 3-1 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில கத்தார ஜெயிச்சிருக்காங்க. ஆக உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 அப்படின்னு சொல்லும் போது விறுவிறுப்பான 3வது சுற்று அந்த குழுக்கள்ல முடிந்து விட்டன. அதாவது பி பிரிவுல முடிஞ்சிருச்சு. இப்போ சி பிரிவின் இறுதி ஆட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. தற்போதைய நிலவரம், மொரோக்கோ 0, ஹைட்டி 1. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, பிரேசில் ஸ்காட்லாந்து பொருந்தும் ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சி பிரிவுல தான் அவங்களும் இருக்காங்க. தற்போதைய நிலவரம், ஸ்காட்லாந்து 0, பிரேசில் 1. உடனுக்குடன் நிலவரங்களை தெரிந்து கொள்ள ஒலி 968 நீங்க இணைந்திருங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகியுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கெட் பாட்டோ ஈஸ்ட் எவரி 3 அந்த பகுதிக்கு பிறகு 3வது தடத்தில்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒவ்வொரு நாளும் உங்களை பல பேர் எங்களுக்காக வெவ்வேறு விதமான வாசகங்கள், கூற்றுகள், தன்மணிப்பு தரக்கூடிய வார்த்தைகளை அனுப்பி வைக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. சரி, இன்றைய தன்முனைப்பு தரக்கூடிய அந்த வாக்கியங்களை அனுப்பி வைத்தது மனு அப்படிங்கிற நேர். அது எப்படி போகுதுன்னா, உண்மை முகத்தோடு வாழ்ந்து விட்டு போ, அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே, ஒரு முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமலே போய்விடும். மீண்டும் சொல்ற, உண்மை முகத்தோடு வாழ்ந்து விட்டு போ, அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே, ஒரு முறை மாட்டிக்கொண்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடக்கூடும். இந்த கூற்றை மனு அனுப்பி வைத்திருந்தாரு. எவ்வளவு உண்மை! ஏன்னா நம்ம ஒரு முறை அந்த முகமூடி அணிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு சாகுற வரைக்கும் கழட்ட முடியாம போகலாம், சில பேருக்கு எப்ப அதை பொருத்தி பார்க்கணும்னு தெரியாம போகலாம். எது எப்படியோ உண்மையான முகத்தோட உண்மையை மட்டும் சொன்னா எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்க்கையை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறது மனு சொல்ற இந்த கூற்றை வைத்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.

0: பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவம் முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷ்டசாலி நேர்கள் ஒவ்வொருவரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சிட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியா நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் meelison.sg.
0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 த ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
3: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி meelicop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் meelicop.sg/ready set go.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கை.

0: சற்று முன்பு காத தேசம் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. 6:47 ஆகிவிட்டது. சிங்கப்பூரின் வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை நீங்க இப்ப பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழையை எதிர்நோக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இது நாள் முழுவதும் தொடரப்போகுது, குழு குழு குழுன்னு இருக்க போகுது சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வகத்தார் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குதுங்க. ஏ, எனக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. இந்த கை கடிகாரம் இருக்கு இல்லையா, அது புது மின்னிலக்க முறையில அமைக்கப்பட்டிருக்கிற கை கடிகாரங்களை அணியிறது. காரணம் என்னன்னா, அதன் வாயிலா நம்மளுடைய இதய துடிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு நடந்திருக்கோம், எவ்வளவு நடக்கணும், எவ்வளவு நடந்தா எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ணுவோம் போன்ற பல தகவல்களை நொடியில கொடுக்கிற தன்மை பல கை கடிகாரங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. உண்மைதான். ஆனா எல்லாமே நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா, ஆரோக்கியமான முறையில் அமையுமான கேட்டிங்கன்னா அங்கதான் வருது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சிலர் என்ன பண்ணுவாங்க, மலிவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேர் தெரியாத பிராண்ட் எல்லாம் இணையத்தின் வாயிலா வாங்கி பயன்படுத்துவாங்க. பாருங்க, அது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்க ஆரோக்கியத்தை அது பாதிக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில கை கடிகாரங்கள் நீங்க இணையத்தின் வாயிலா வாங்கும் போது அது பாதுகாப்பான முறையில தயாரிக்கப்படாம இருக்கலாம். அது உங்க கைக்கு வந்து அதன் வாயிலா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பாதகமா அமையும். அதுக்கு பதிலா புகழ்பெற்ற நிறுவனங்கள் வழங்குற சோதிக்கப்பட்ட தரமான பொருட்களை நம்ம வாங்கும் போது ஆரோக்கியத்தையும் பேணி காக்கலாம், வரப்போற பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கலாம், அதே நேரத்துல எந்த பிரச்சனையும் வராமலும் தடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க சரியா.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: தேனிசை தென்றல் தேவாவுடைய சில பாடல் இடம்பெற்றது. முகவரி படத்திலிருந்து ஹரியனுடைய குரல்ல அந்த பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 6:56 ஆக இன்னும் சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை BKEயை நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அங்கே 2 தடத்தில் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த. அப்ப

0: கனவுல தான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day. நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 7, மீடியக்கா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வீட்டு விலையை குறைக்க வழியமைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இருகட்சி மசோதாவில் கையெழுத்திடுவதை ரத்து செய்திருக்கிறார். நாடாளுமன்ற கட்டடத்தில் கையெழுத்துச் சடங்கு நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன் திரு டிரம்ப் அதை ரத்து செய்தார். 21st century வீட்டு வசதி சட்டத்துக்கான பாதை எனும் மசோதா இரண்டு அம்சங்களை முன்வைக்கிறது. ஒன்று வீட்டு விலையை குறைப்பது, மற்றொன்று அதிக அளவில் வீடுகளை கட்டிக் கொடுப்பது. முன்னதாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தன. அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அமெரிக்க வாக்காளர்களுக்கு வீடு ஒரு முக்கியமான பிரச்சினை என்பதை அது பிரதிபலிக்கிறது. மத்திய கிழக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் தோல்வி பிரகடனம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி 28th அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. சென்ற வாரம் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுமார் 4 நீடித்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான திட்டங்களை வகுத்து செயல்பட அமெரிக்காவும் ஈரானும் இணங்கியிருக்கின்றன. பாகிஸ்தானின் சமரச முயற்சியில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவின் தோல்வி பிரகடனம் என்று ஈரானின் முக்கிய பேச்சாளர் முகமது பாக்கர் ஹலிபாஃப் கூறினார். மத்திய கிழக்கின் பாதுகாப்பை அந்த வட்டார நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மத்திய கிழக்கு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்த அவர் முயல்கிறார். ஐக்கிய அரபு சிற்றரசின் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ஜயீதுடன் திரு ரூபியோ ஆலோசனை நடத்தினார். குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசுவார். வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு மன்ற கூட்டத்திலும் திரு ரூபியோ கலந்து கொள்வார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனைத்துலக அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்களை அனுமதிக்க ஈரான் முழு சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எண்ணவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அணுசக்தி தளங்களில் விரைவில் சோதனை நடத்தப்படும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபேல் குரைசி கூறியிருந்தார். ஆனால் அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்வதன் தொடர்பில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெளிவுபடுத்தினார். ஐரோப்பாவில் கடுமையான வெப்பம். வட்டாரத்தின் பெரும்பாலான இடங்களில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடல் நலம், போக்குவரத்து கட்டமைப்பு, பொதுச்சேவை ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று முன்னுரைக்கப்படுகிறது. பிரிட்டனில் வெப்பம் 36 degrees Celsius தாண்டிவிட்டது. ஜூன் மாதத்தில் முன்னெப்போதும் வெப்பம் இந்த அளவு உயர்ந்ததில்லை. பிரிட்டனின் பெரும்பாலான இடங்களில் 2nd பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பிரான்சில் கடுமையான வெயில் கொளுத்துகிறது. சில பகுதிகளில் மின்சாரமில்லை, மக்கள் அவதிப்படுகின்றனர். 1947 பிறகு பிரான்சில் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாள்தோறும் சராசரி வெப்பம் 30 degrees Celsius தொட்டுவிட்டது. நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் உச்சபட்ச வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மேற்கு பகுதியில் 1000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. கடுமையான வெயிலால் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் சிலர் உயிரிழந்தனர். பிரான்சில் முதன்முறையாக ஒருவருக்கு இபோலா கிருமித்தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவுக்கு வெளியே முதன்முறை அந்த நோய் அடையாளம் காணப்பட்டுள்ளது. காங்கோ குடியரசிலிருந்து பிரான்சுக்கு திரும்பிய மருத்துவர் ஒருவருக்கு லேசான தலைவலி இருந்தது. பரிசோதனைக்கு பிறகு அவருக்கு இபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட மருத்துவரின் உடல்நிலை சீராக உள்ளது. அவர் ஏர் பிரான்ஸ் விமானத்தில் காங்கோவிலிருந்து பிரான்ஸ் திரும்பினார். அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் விவரம் அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. பி பிரிவில் கனடாவை வீழ்த்தியது சுவிட்சர்லாந்து. முற்பாதி ஆட்டத்தில் விறுவிறுப்பு இல்லை. பிற்பாதி ஆட்டம் தொடங்கிய 39ஆம் வினாடியில் முதல் கோலை புகுத்தியது சுவிட்சர்லாந்து. 10 நிமிடத்தில் அடுத்த கோல். 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது சுவிட்சர்லாந்து. விழித்துக் கொண்ட கனடா 76ஆம் நிமிடத்தில் ஒரு கோலை புகுத்தியது. 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது சுவிட்சர்லாந்து. பி பிரிவில் மற்றொரு ஆட்டம். கத்தாரை வீழ்த்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. தொடக்கத்திலிருந்தே களத்தில் போஸ்னியாவின் ஆதிக்கம். 29ஆம் நிமிடத்தில் அதன் முதல் கோல். அடுத்த 5 நிமிடத்தில் 2வது கோல். சுதாரித்துக் கொண்டது கத்தார். 42ஆம் நிமிடத்தில் அதன் முதல் கோல். பிற்பாதையில் மீண்டும் ஒரு கோலை புகுத்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வீழ்த்தியது போஸ்னியா ஹெர்சகோவினா. சி பிரிவு ஆட்டம். ஸ்காட்லாந்தும் பிரேசிலும் மோதுகின்றன. 7ஆம் நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தியது பிரேசில். 48ஆம் நிமிடத்தில் 2வது கோல். விறுவிறுப்பான ஆட்டம் தொடர்கிறது.
5: சொல்லும் பொருளும். டியூஷன் துணைப்பாடம். பிள்ளைகளின் கற்றல் திறனை மேம்படுத்துவதில் துணைப்பாட வகுப்புகள் கை கொடுக்கும் என்று பல பெற்றோர் நம்புகின்றனர். டியூஷன் துணைப்பாடம்.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294-6294.
7: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: கஸ்பர்ட்ல இருந்து பாடல கேட்டீங்க. தனுஷ் உடைய குரல்ல பாடல் வந்துச்சு உங்களுக்காக. விவேக் மர்வின் அவங்களுடைய சில பாடல் இடம்பெற்றது. 7:11 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. முடிஞ்சிருச்சு. அடுத்த சுற்றுக்கு இரண்டு குழுக்கள் உறுதியா தகுதி பெற்றிருக்காங்க. அவங்க தான் சுவிட்சர்லாந்து மற்றும் போட்டிகளை எடுத்து நடத்தும் குழுக்கள் ஒன்றான கனடா. அதே நேரத்தில் மூன்றாவது இடத்துல இருக்கிற பாஸ்னியாக்கு அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரணம், அவங்களுக்கு 4 புள்ளிகள் இருக்கின்றன. சி பிரிவை பொறுத்தவரை இப்ப நான் சொன்னது போல ஆட்டங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா பிரேசில் முதல் இடத்துல இருப்பாங்க, 7 புள்ளிகளோட அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. இரண்டாவது இடத்துல மொரோக்கோ, மூன்றாவது இடத்துல சுவிட்சர்லாந்து, நான்காவது இடத்துல ஹைட்டி. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் பிரேசில் மொரோக்கோ அடுத்த சுற்றுக்கு போவாங்க. ஸ்காட்லாந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஏன்னா மூன்றாவது இடத்துல 3 புள்ளிகளோட அவங்க இருக்காங்க. அது என்ன, மூன்றாவது இடத்துல 3 புள்ளிகளோட புரியலையே அப்படின்றீங்களா? இந்த தவணையில அதாவது 32 குழுக்கள்ல இருந்து 48 தாவனாங்க இல்லையா, ஆக முதல் 2 குழுக்கள் மட்டும் கிடையாது, சிறந்த 3 குழுக்களும் இடம்பெறும். ஆமா, மூன்றாவது இடத்துல இருக்கிற 8 குழுக்களுக்கும் அடுத்த சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு இடம்பெறும். இப்ப ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் இப்படி பல குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்தந்த பிரிவில் இருந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறவங்கள 8 பேர், சிறந்த 8 பேர் போவாங்க அடுத்த சுற்றுக்கு. யார் அந்த 8 பேர் அப்படிங்கிறது எல்லா ஆட்டங்களும் முடிந்த பிறகு ஓரளவு தான் நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ உலக கிண கார்பந்து போட்டிகளின் முடிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட இணைந்திருங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
3: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
2: ஒவ்வொரு
4: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: தகவல் உலக கிண கார்பந்து போட்டிகளின் வரலாற்றிலே இரண்டே அணிகள் மட்டும்தான் தொடர்ந்து இருமுறை உலக கிண கார்பந்து போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னு ஜெர்மனி, இன்னொன்னு பிரேசில். ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வர சனிக்கிழமை மீடியாகோ வளாகத்துல நடக்க போகுது. மூன்று தகவல்களை நான் சொல்லிட்டேன், இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத கேட்ட உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் சொன்னா வாட்ஸ்அப் வாலன் தெரியப்படுத்துங்க. 9678896869 எங்களுடைய வாட்ஸ்அப் எண். 7:27 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக 90களில் 80களில் வந்த பாடல்கள்லாம் வரப்போகுதுங்க. அந்த வரிசையில ராஜா தி ராஜா, அக்னி நட்சத்திரம் பட பாடல்கள் இதோ.

0: Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7 மணிக்கு தஸ்டா தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:38 ஆகிவிட்டது. ஒலி 9:00 நீங்க இணைந்திருக்கீங்க. வரலாற்றிலேயே ஜெர்மனி பிரேசில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தொடர்ந்து இரு உலக கிண்ண போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த நிகழ்ச்சி வர சனிக்கிழமை மீடியாகோ வளாகத்துல நடக்க போகுது. இந்த மூணுல எது தவறான தகவல் வந்து சொல்ற முதல் நேருக்கு பரிசு இருக்கு, இரண்டாவது நேருக்கும் பரிசு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் நேர் யாருன்னு முதல்ல கேட்டுருவோம். வாங்க,
2: சொன்னதுல வந்து இரண்டாவது சொன்னது
1: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வர சனிக்கிழமை மீடியாக்கோ வளாகத்தில் நடக்க போகுது. உங்களை பலர் உங்க பிள்ளைகள் அனுப்புறீங்களே, ஆக அதையும் தாண்டி சொல்ல தப்பா சொல்றீங்கன்னா புரியல, பரவாயில்ல. இரண்டாவதா சொன்னதுதான் தப்புன்றீங்களே, எப்படி எப்படி எப்படி எப்படி நீங்க கேட்கலாம், காது கொடுத்து கேளுங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 இப்ப நடந்துட்டு இருக்கு, அதை ஒட்டிதான் கேள்வி அமைஞ்சது. அதாவது ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் வரலாற்றுல தொடர்ந்து இரண்டு உலக கிண்ண கோப்பைகளை வென்ற அணிகள் ஜெர்மனி பிரேசில் அப்படின்னு சொன்னேன். உங்களை பலர் ஜெர்மனி தான் ஜெயிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றீங்க, ஜெயிச்சாங்க, ஆனா தொடர்ந்து இரண்டு ஜெயிக்கல, இரண்டே அணிகள் மட்டும்தான் தொடர்ந்து இருமுறை ஜெயிச்சாங்க. 1934 1938 இரண்டு தொடர்ச்சியா ஜெயிச்சது முதல்ல இத்தாலி, அதுக்கப்புறம் 1958 1962 இரண்டு தொடர்ச்சியா ஜெயிச்சது பிரேசில். இத உங்களை பலர் சரியா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துகள். நம்ம பாலாவை அடுத்து இன்னொரு நேயர் சரியா சொன்னான்னு சொல்லல, அவர் யாருன்னா, வாழ்த்துகள் அசோகன். ஆக அசோகன் பாலானு இரண்டு பேரும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. இந்த இருவர்ல ஒருத்தரா நீங்க இருக்கலாம், நாளைக்கும் போட்டி வரும், தவறாம கேளுங்க. வணக்கம் சிங்கை.
3: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா SLEBKE செல்லும் வழியில் மண்டாய் அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
1: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
0: அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
1: உள் வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
0: MSR Interior Design. விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778-1234.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமைதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
2: சிரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமை சைவ உணவகம்.
4: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
5: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
6: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
5: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/students.
7: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய, எந்த பெரட்டல, எந்த பொரியல, எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
9: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
7: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: இரண்டில் ஒன்று படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. அதுக்கு முன்னால தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம் பெற்றது. வாழ்க்கை பட பாடல் உங்களுக்காக காத்துட்டே இருக்குதுங்க. இதுக்கு இடையில உலக கிண காற்பந்து போட்டிகள் 2026 இதன் தற்போதைய நிலவரம் மொரோக்கோ 4 ஹைட்டி 2 ஸ்காட்லாந்து 0 பிரேசில் 3 இதுதான் தற்போதைய நிலவரம். வானொலி பக்கமா இருங்க, 8 மணிக்கு மேல இதை பத்தி விரிவா பேசுவோம்.
1: 9:00 போக்குவரத்து நிலவரம்
0: நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு விபத்து நேர்ந்துள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
1: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
2: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கு, அப்படியே அம்மா சமையல் மாதிரி இருக்கும். வறுத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு, பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
1: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
2: அதான் குமார் மேஸ்.
3: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555. வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
1: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை 8:00 மீடியா போலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜப்பானின் வடப்பகுதியை 6.9 ரெக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இவாட்டே வட்டார கடற்கரை அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று ஜப்பானிய வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் உள்ள உயர்மாடி கட்டடங்களில் வலுவான அதிர்வுகள் உணரப்பட்டன. உயிருடற் சேதம் குறித்த தகவல் இல்லை. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்க